0: காலை மணி 8 மீடியா கப் ஒலி 9:08 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாளத்திலும் சீனாவிலும் மீண்டும் மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கின்றன. எல்லையோரம் நிலச்சரிவினால் உருவான ஏரி நிரம்பி வழிய தொடங்கியது. அதன் அபாயத்தை அதிகாரிகள் மதிப்பிட்ட பிறகு மீட்பு பணி தொடர்கிறது. இதற்கிடையே நேபாள திபெத் எல்லையில் உள்ள கியூரோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்திருக்கிறது. கனத்த மழையால் அந்த வட்டாரத்தின் சில பகுதிகளில் சேறு மண்டி கிடக்கிறது. செங்குத்தான நிலப்பரப்பும் குறுகலான பள்ளத்தாக்குகளும் மீட்பு பணியை சிரமமாக்குகின்றன. நாளை வரை அங்கு கனத்த மழை தொடரலாம் என்றும் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. குலைந்து கிடக்கும் நிலம், சேதமடைந்த சாலைகள், மோசமான வானிலை, தகவல் தொடர்பில் இடையூறு ஆகியவை மீட்பு பணிக்கு பெரும் சவாலாய் அமைந்துள்ளன என்று சீன ஆயுதப்படை கூறியது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ பிரிட்டன் அவசர மீட்புக் குழுவை அனுப்புகிறது. பிரிட்டிஷ் தூதரக ஊழியர்கள், நேபாள அதிகாரிகள் ஆகியோருடன் அந்த குழு இணைந்து செயல்படும். நேபாள பெருவெள்ளத்தில் சுமார் 1000 பேரை இன்னும் காணவில்லை. அவர்களில் 500 அதிகமானோர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள். பெருவெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 600 நெருங்குகிறது. திபெத்தில் 7 பேர் மாண்டனர். 500 அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை இமயமலை பகுதியில் பனிப்பாறை உருகி குலைந்து விழுந்தது. அதனால் சுனாமியை போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாள திபெத் எல்லையில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் எதையும் வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. நேபாளத்தின் வட மத்திய பகுதியிலுள்ள ரஸ்வா வட்டாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த இடத்தில் மலையேற்றம் பிரபலம். ஆகஸ்ட் மலையேற்றத்துக்குரிய பருவம் அல்ல, ஆனாலும் மலையேறிகள் பலர் அங்கிருந்ததாக தெரிகிறது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இந்த மாதம் மிகவும் முக்கியம். இதமான சூழல் இருக்கும் என்பதால் வெளிநாட்டினர் பலரும் நேபாளம் செல்வதுண்டு. பெருவெள்ளத்தில் காணாமல் போனோரில் பெரும்பாலோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள ஒரு பயண நிறுவனம் 60 யாத்ரீகர்களை நேபாளம் வழியே சீனாவின் திபெத் பகுதிக்கு அனுப்பி வைத்தது. அவர்களில் சிலரை காணவில்லை. நல்ல செய்தி வந்துவிடாதா என்று காத்திருப்பதாக சொல்கிறார் திருமதி சுமதி.
1: எங்க அண்ணன் தான் யாத்திரைக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல கொஞ்சம் பேர் அட்மிட் பண்ணிக்கிறதா இங்க யாத்திரை டிராவல்ஸ் கேட்டதுக்கு சொல்றாங்க. அது எப்ப எங்களுக்கு கரெக்டா கிளியரா தெரியும்னு கேட்டா அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா நான் உங்களுக்கு அங்கேயும் தகவல் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு நான் வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, ஜப்பான் முதலிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போயிருக்கின்றனர். நேபாள அதிகாரிகள் பெருவெள்ளத்தில் காணாமல் போன 9 சிங்கப்பூரர்களின் விவரம் வெளியிட்டிருக்கின்றனர். ராஜேஸ்வரன் ஐயாவு, ரங்கராஜன் பிரபா, ஷாலினி தேவி, சுப்பிரமணியம் திரவியம் ஆகியோர் அவர்களில் அடங்குவர். தேடல் மீட்பு பணி மும்முரமாய் தொடர்கிறது. காணாமல் போன சிங்கப்பூரர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. சிங்கப்பூரில் உள்ள நேபாள சங்கம் பேரிடர் தொடர்பான துல்லியமான தகவலை வழங்க இங்குள்ள சமூகத்துடன் நெருக்கமாக பணியாற்றுகிறது. இணையத்தில் வெளியாகும் 10-7 பதிவுகள் நம்பகத்தன்மையற்றவையாக இருக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பரவும் செயற்கை நுண்ணறிவு காணொளிகளும் அவற்றில் அடங்கும். அதனால் மக்களிடையே பதற்றம் அதிகரித்து தவறான தகவல்கள் வேகமாய் பரவுவதாக சங்கம் தெரிவித்தது. அதை சமாளிக்கும் வழிகளை சொல்கிறார் சிங்கப்பூர் நேபாள சங்கத்தின் தொண்டூழியர் ஹரி.
2: So we try to mitigate these issues to let them know that look, we are here. Listen, you should always contact us. We will relay the right information to you.
0: நேபாள பேரிடர் பகுதிகளில் இணையமும் தொலைத்தொடர்பும் சேதமடைந்துள்ளன. தவறான தகவல் பரவ அதுவும் ஒரு காரணம் என்று சிங்கப்பூர் நேபாள சங்கம் கூறியது. நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் ஆற்றில் 7 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் உடல்களாய் இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் கூறினர். நேபாள பெருவெள்ளத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி சிட்வான் வட்டாரம், அதன் எல்லையோரம், இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கஞ்ச், குஷி நகர் ஆகிய இடங்கள் அமைந்திருக்கின்றன. அங்குள்ள ஆறுகளில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்கிறது. பருவநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் வேகமாக நிலை குலைவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பெருமளவு பனியோடைகளை இழக்கும் அபாயம் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதற்கான அடையாளம் என்று அவர்கள் கூறுகின்றனர். சென்ற ஆண்டு ஜூலையில் சீனாவின் கியூரோங் வட்டாரத்தில் பனிப்பாறை வெடித்தது. இப்போது நேபாளத்தின் ரஸ்வா வட்டாரத்தில்

புரட்சிப்படை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். வணக்கம்.

0: ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப்பின் ஹாப் பிரீமியர் ஒளி வழிகளில் புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: உங்களுக்கு எப்படி இருக்கு?

எட்டு மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதார் எட்டு கேட்டாலே பரவச. தொடர்ந்து நாம இந்த அங்கத்துல 2000 இடம்பெற்ற பாடல்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நேர்களை இன்று உலக அளவுல என்ன தினங்கள் அனுசரிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்னாடி உங்களுக்காக பாடல்கள் டும் டும் டும் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் ராஜா இசையில், ஜெய் ஜெய் திரைப்படத்துல இருந்து பரத்வாஜ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வாசை நோக்கிச்செல்லும் PI பயணியர் சாலை நார்த் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கிச்செல்லும் BKE வுட்லண்ட் சாலை வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. PIE நோக்கிச்செல்லும் கிளெமெண்டி அவென்யூ 6 காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 1 தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை CCTV-ல அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதாரு எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. இன்று தேசிய எலும்பச்சை சாறு தினம். சரி, எலும்பச்சை சாறு அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுப்போம். அதற்கு ரொம்ப பழமையான தோற்றம் இருக்குதான். எலும்பச்சை பழங்கள் முதன் முதலாக வடகிழக்கு இந்தியா, சீனா அல்லது மியான்மர் ஆகிய பகுதிகளில் தோன்றியதாக நம்பப்படுதான். பின்னர் 1493 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மூலமாக இது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. எலும்பச்சை பழங்கள் வெறும் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு நீங்க கேட்டா இல்லவே இல்லை. ஆப்பிள் மற்றும் காலிஃபிளவர் போன்ற காய்கறிகள் நொறுக்கிய பின் நிறம் மாறாமல் தடுக்கவும், பாத்திரங்களை சுத்தம் செய்யவும், துணிகளில் உள்ள கறைகளை நீக்கவும், ஒரு சிறந்த இயற்கை ரீதியான கிருமி நாசினியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த எலுமிச்சை சாருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குதா? இந்த தகவலை கேட்பதற்கு முன் தாம் தும் திரைப்படத்துல இருந்து ஹாரி ஜெயராஜ் சீல் ஒரு பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்து ஹாரி ஜெயராஜ் சீல் இன்னொரு பாடல் கேட்டு மகிழுங்க.

நேர்களை, இன்று அனுசரிக்கப்படுகின்ற இன்னொரு முக்கியமான நாள் சர்வதேச அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான நாள். இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், அணு ஆயுத சோதனைகள் மனித உயிருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் ஏற்படுத்தும் பேரழிவுகள் குறித்து விழிப்புணர்வை உலக நாடுகளிடையே கொண்டு சேர்ப்பதுதான். இந்த நாள் எப்படி உருவானது அப்படிங்கறத பார்ப்போம். 1991 August 29 அன்று கஜகஸ்தான் நாடு தனது எல்லையில் இருந்த உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை தளங்களில் ஒன்றான செமி பலட்டின்ஸ்க் தளத்தை அதிகாரப்பூர்வமாக மூடியது. சோவியத் யூனியன் இந்த தளத்தில் சுமார் 450 மேற்பட்ட அணு ஆயுத சோதனைகளை நடத்தியது. இதனால என்ன நடந்துச்சுன்னா, அதற்கு அருகே இருந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக கடுமையான கதிர்வீச்சு பாதிப்புகளுக்கு ஆளானாங்க, அதாவது ரேடியோ ஆக்டிவ் தாக்குதலுக்கு ஆளானாங்க. இத்தகைய பாதிப்புகளை நிறுத்திய ஒரு நாளாக August 29 இருந்தது என்பதனால்தான் இது இந்த நாளுக்கான தேதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாம். இந்த தகவலை கேட்பதற்கு முன் வில்லு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒரு பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக 6 திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் இன்னொரு பாடல் கேட்டு

0: தங்கியினுக்கு செல்லும் PIE புக்கிட் பத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 அருகில் வாகனம் ஒன்று பதாகி இருக்கிறது. 3 தடத்தை தவிர்க்கவும். பொங்கல் சாலை, TPE ஸ்லிப் சாலை, ஹாவகாங்கை நோக்கி செல்லும் TPE ஸ்லிப் சாலை அருகில் போக்குவரத்து விளக்குகள் பலதாகி இருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
7: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
8: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
9: தொடர்ந்து
0: உங்களுக்காக மணி சர்மா இசையில் இரண்டு பாடல்கள் யூஸ் திரைப்படத்துல இருந்தும் அரசு திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: காசி நோக்கி செல்லும் AYE பெனாய் சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மூன்றாம் தரத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில் இருந்து விஜய் ஆண்டனி இசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 9 மணிக்கு புதிய பாடல்களோடு சந்திக்கிறேன்.

நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலு இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம் ஆச்சுடா.

0: மானியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

கருப்பு திரைப்படத்துல இருந்தும் பிஆர் ஷோ திரைப்படத்துல இருந்தும் சாயபயங்கர் இசையில் இரண்டு பாடல்கள், அந்த பாடல்களை கேட்டுட்டு வாங்க. ஒரு தலைப்பை தொட்டு பேசுவோம், தலைப்போடு நான் தயாரா காத்திருக்கேன். பாடல்களை கேட்டு மகிழுங்க.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
3: எல்லா எஸ்பிஎம் கோல்ட் பொன்னியரிசில சமைக்கிறதாலதான்.
2: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னியரிசியா?
3: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னியரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: கால்ஸ் வழங்குற அளவுக்கு அதிகமான சலுகைகள் ஆகஸ்ட் 30 தேதியோடு நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். லெனோவோ யோகா 2-in-1 14 இன்ச் மடிக்கணினி 1599 வெள்ளி, 20 விழுக்காடு சேமிக்கலாம். ரியல்மி X60 எக்ஸ்ட்ரீம் ரோபோ இயந்திர தூசி உறிஞ்சும் கருவி 1599 வெள்ளி, 27 விழுக்காடு சேமிக்கலாம். யூரோபேஸ் 8-inch செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மின் விசிறி 239 வெள்ளி, 40 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்று

நேர்களை ஒரு தலைப்பு ஓட்டி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதுல உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல நிறைய விதமான நண்பர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. சில பேரு நம்ம கூடையே சேர்ந்து பயணிப்பாங்க, சில பேரு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்த அந்த வேலை முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு காரணமா தான் வந்திருப்பாங்க, நான் சொல்லல. அவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தத்திற்காக வந்திருப்பாங்க, அதை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கிற நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க, இல்ல இந்த காலகட்டத்தில் நம்ம அமைக்கிற நண்பர்கள் தான் நம்ம வாழ்நாள் முழுக்கவும் இருப்பாங்க, இல்ல ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு காலகட்டம் என்னவா இருக்கும்? உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678889 உங்களுடைய அனுபவங்களை பத்தி கேட்கறதுக்கு நான் ரொம்பவே அவளை காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: டிபிஇ நோக்கச்சலம் கேபிஇ சுரங்கப்பாதை அப்ப பயலேபா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சங்கி நோக்கச்சலம் பிஐஇ புக்கித்திமா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. எம்சிஇ நோக்கச்சலம் ஏஒய் பினாய் சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: மலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
8: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
9: ரவிஜி
8: சஜினி
9: வணக்கம் சிங்கை,
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
0: நீர்களை எந்த வயதில் கிடைக்கிற நண்பர்கள் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப் வாயிலாக 9678-8968 உங்களுடைய அனுபவங்களை அனுப்ப சொல்லியிருந்தேன். யாருமே இன்னும் அனுப்பல. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. நானும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன்ல. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கோப்ரா திரைப்படத்திலிருந்தும் பெட்டி திரைப்படத்திலிருந்தும் ARM அனிசியல் கேட்டு மகிழுங்க.

0: மோசமான வார இறுதி.
1: நீங்களே தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் நான் கேட்ட தலைப்பையொட்டி வெற்றி செல்வன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டுருவாங்க. வணக்கம்.
2: எல்லாருமே உண்மையாதான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் என் கூட 10 வருடமா ஒரு நண்பன் இருக்கான். அவன் எங்க வீட்டுக்கு வருவான், நான் உங்க வீட்டுக்கு போவேன். இன்னொரு நண்பன் 25 வருஷமா இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து ஸ்ட்ரீட்டு. இல்லை, எல்லாருமே கூடையதான் இருக்கிறாங்க. இதுல ஒரு என்ன ஒரு விஷயம்னா, நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்காம பழகிறவங்க தான் இன்னைக்குமே நம்ம கூட இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.
1: பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கிறதானே உண்மையான நட்பு. அதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நேயர்களை அசுரன் திரைப்படத்திலிருந்தும் யூஃப் திரைப்படத்திலிருந்தும் ஜிவி பிரகாஷ்குமாரி செயல் கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 6 மணிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நானுங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது இஸ்மாயில் நான் சொன்ன தலைப்பு ஒட்டி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க வணக்கம்.
1: நான் இஸ்மாயில் பேசுறேன். நல்ல நிகழ்ச்சி, நல்ல படைப்பு படைச்சிட்டு இருக்கீங்க. காலைல இருந்து எலுமிச்ச சாரை பத்தி எல்லாம் சொன்னீங்க. 7 மணில இருந்து உங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்
0: நான். ரொம்ப நன்றி.
1: அப்புறம் அந்த நண்பரை பத்தி கேட்டீங்க. என்னோட நண்பர் ஸ்கூல் படிச்சப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் 20 வருஷம் சென்று நண்பரை சந்திச்சேன். அவர் ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டாரு, நல்லபடியா இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு டைம் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு நண்பர் எல்லாம் கிடைக்காது, மறக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நண்பர்னா எப்படின்னா, நம்ம உதவணும். அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது உதவணும். அவங்களுக்காக நம்ம எதையும் செய்யணும். அந்த மாதிரி எதையும் ஒளி முறைவு இல்லாம அவங்கள்ட்ட நம்ம பழகி பேசிட்டு இருந்தாதான் நம்ம நட்பு நீடிக்கும். அந்த மாதிரி இருக்கணும் நண்பர்னா.
0: ரொம்ப நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. பல வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த நட்பை இப்பயும் அழகா நீங்க வந்து கொண்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி பகிர்ந்துக்கிறதுக்கு. தொடர்ந்து நேர்களை உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடல்கள் DC திரைப்படத்துல இருந்தும் மதுராசி திரைப்படத்துல இருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்க. வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ் 48 ஸ்வாங்குட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
6: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கார்ட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கார்ட்ஸ் கடைகளிலும்

0: மன வார இறுதி
1: நேர்களை நண்பர்களை பற்றி நான் கேட்ட தலைப்பையொட்டி விக்னேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம், என் பேரு விக்னேஷ். நான் என்னுடைய நண்பரை பத்தி தான் நான் பகிர்ந்துக்க போறேன். அவர் பேர் ராஜேஷ், என்னுடைய மூத்தவர் தான். அவர் தான் என்னை முதன் முதல்ல சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு வந்தாரு. நான் இந்தியாவில் அவர் கூட 3 வருஷம் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன், அதாவது ஒன்றா வேலை பார்த்துருக்கேன். இங்கே வந்தும் எனக்கு முதல் தடவை வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான். 2வது தடவையாக நான் சிங்கப்பூரை விட்டு போனதுக்கப்புறமும் மறுபடியும் அவரே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது வரியான்னு கேட்டார். இப்போயும் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட இன்னமும் நான் சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
1: இதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ். உங்களுக்கு நடுவில் இருக்கிற நட்ப அழகா இத்தனை வருடம் மறக்காம பகிர்ந்துகிட்டீங்க. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படங்கள்ல இருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: துவாசி நகச்சிலம் PIE ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும். துவாசி நகச்சிலம் PIE ஸ்டீவன்ஸ் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நேர்களை நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் நான் பகிர்ந்துகிட்ட அங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நண்பர்களை பத்தி ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. அழகான நட்புக்கு வயதே இல்லை அப்படின்னு எனக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்துல இருந்து ARM அனிசியில் அவரை வழங்கும் பாடல் உங்களை நான் நாளை 10 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.8 கேட்டாலே பரவசு.

வணக்கம். காலை மணி 10. மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோர் எண்ணிக்கை 2400 தாண்டியிருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேபாளத்தின் இமயமலை பகுதியில் புதன்கிழமை சுனாமியை போன்ற வேகத்தில் வெள்ளம் பாய்ந்தது. சில கிராமங்களையும் அங்கிருந்த மக்களையும் வாரிச் சுருட்டிச் சென்றது பெருவெள்ளம். உயிர் பிழைத்தவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. சிலரின் உடல்களை வெள்ளம் இந்தியா வரை அடித்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நேபாள மலையேறிகள், திபெத்தின் கைலாய மலைக்கு யாத்திரை சென்றோர் உட்பட பலரை காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்த 900 அதிகமான ஊழியர்களும் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இமயமலையில் பனிப்பாறை சரிந்து பெருமளவு பனிக்கட்டிகளும் இடிபாடுகளும் திடீரென கீழ் நோக்கி பாய்ந்ததே பேரிடருக்கு காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் கூறியிருக்கிறது. பனிக்கட்டிகளும் சேரும் குவிந்ததால் மிகப்பெரிய புதிய ஏரிகளும் உருவாகியிருக்கின்றன. அவற்றில் ஓர் ஏரி உடைந்து போகும் நிலையில் இருக்கிறது. அதனால் உயிர் தப்பியவர்களை தேடி மீட்கும் பணியில் அபாயம் தொடர்கிறது. இதற்கிடையே திபெத் பகுதியில் ஓர் அணை மீண்டும் உடைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மீட்புக் குழுவினர் அனைவரும் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி நேபாள காவல்துறை வலியுறுத்தியது. மீண்டும் வெள்ளம் ஏற்படலாம் என்பதால் திபெத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட யூரோங் பகுதியில் சீனா நேற்று மீட்புப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தியது. இடிபாடுகள் மலைபோல் குவிந்திருப்பதால் புதிய ஏரி உருவானது. அதிலிருந்து மீட்புக் குழுவினர் செல்லவிருந்த பகுதி நோக்கி தண்ணீர் பாயத் தொடங்கியதாக சீனாவின் சிசிடிவி தெரிவித்தது. பிறகு அந்த ஏரியின் நீர்மட்டம் குறைந்ததால் வெள்ள அபாயம் தணிந்தது. மீட்புப் பணி சீராய் தொடர்வதாக சிசிடிவி கூறியிருக்கிறது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளப் பேரிடர்களில் 90,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 93,000 பேருக்கு அவசர மனிதாபிமான உதவி தேவை என்று நேபாளத்தில் செயல்படும் அனைத்துலக செஞ்சிலுவை செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. மீண்டும் பெருவெள்ளம் ஏற்படலாம் என்ற கவலை நீடிப்பதாகவும் அது சொன்னது. மக்கள் இடம்பெயர்வது, தற்காலிக முகாம்களில் நெரிசல், குடிநீர், கழிவுநீர், சுகாதார சேவையில் இடையூறு போன்றவற்றால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுவேலாவிடமிருந்து பெருமளவு எண்ணெய் பெறுவதற்கு உடன்பாடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து அதற்கு வழியமைத்திருப்பதாக அவர் சொன்னார். வெனிசுவேலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுமார் 65 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் கிடைக்கும் என்றார் அவர். அது அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பை விட 1 மடங்குக்கும் அதிகம். உலக வரலாற்றில் அது மாபெரும் எண்ணெய் ஒப்பந்தம் என்று திரு டிரம்ப் கூறினார். தனியார் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் எப்படி செயல்படும், அமெரிக்க நிறுவனங்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுமா என்பது பற்றி திரு டிரம்ப் எதுவும் சொல்லவில்லை. ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் குர்திய படையினர் அமெரிக்காவின் முக்கிய நட்பு அணியாக உள்ளனர். ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் செயல்படும் ஆயுதக்குழு பெஷ்மர்கா, அதற்கான பாதுகாப்பு உதவி வழங்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் திட்டமிடவில்லை என்று தகவலறிந்த வட்டாரங்கள் BBC செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவின் அணுகுமுறை குர்திஸ்தான் வட்டாரத்தில் ஈரான் எளிதில் தாக்குதல் நடத்த வழியமைக்கலாம் என்று குர்திய பிரதிநிதிகள் கவலைப்படுகின்றனர். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் வட்டார நாடுகளுடன் அரசதந்திர உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் உச்சத்தலைவரின் கொள்கைப்படி பக்கத்து நாடுகளுடன் நல்லுறவை பேணுவது அவசியம் என்றார் அவர். தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டவற்றை அமெரிக்கா நிறைவேற்றினால் ஈரானும் அதை பின்பற்றும் என்று திரு பெசஸ்கியான் கூறினார். அவ்வாறு நடந்தால் விரிவான தீர்வு நோக்கி பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என்றார் அவர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்து நேற்றோடு 6 மாதத்தை எட்டியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருவதை ஈரான் நிராகரித்திருக்கிறது. நீரிணை தனது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படை கூறியது.
எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் தங்கள் தோல்வியை மறைக்கவும் அமெரிக்க அதிகாரிகள் ஹெர்மஸ் நீரிணையின் நிலை குறித்து பொய் சொல்வதாக ஈரான் குற்றஞ்சாட்டியது. ஈரான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில்லாமல் ஹெர்மஸ் நீரிணையை கடக்க முயலும் எல்லா கப்பல்களுக்கும் அந்த வழி அடைக்கப்பட்டுள்ளது என்று புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. மெண்டாக்கி மலாய் முஸ்லிம் சுய உதவிக்குழுவின் நிர்வாகக் குழுவுக்கு 4 புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மூத்த செயலாளர் டாக்டர் சையத் ஹாரூன் அல் ஹபஷி, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக், நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசீனா அப்துல் ஹலீம், டியூலைட் சிங்கப்பூர் நிர்வாக பங்காளி ஷரிக் பாமாக்கி ஆகியோர் அந்த நால்வர். தலைமைத்துவ புதுப்பிப்பின் ஓர் அங்கமாக அவர்கள் மெண்டாக்கி நிர்வாகக் குழுவில் இணைகின்றனர். மலாய் முஸ்லிம் சமூகத்தின் கல்வி, சமூக, சமுதாய நலன்களுக்காக புதுப்பிக்கப்பட்ட நிர்வாகக் குழு தொடர்ந்து பணியாற்றும் என்று மெண்டாக்கி தெரிவித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7:08

0: செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
4: எல்லாமே மாறுது.
5: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
7: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம்.
8: ஒரு பார்வை பார்க்கும் போது
9: தின்னக கானக்கோயில் S. ஜானகி.
10: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
11: என் தேவியே உன் பேச்சிலே ஏதோ இசை கேட்கிறேன்.
12: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
13: மாற்றம் ஒன்று தானே மாறாதது.
14: அவங்க பல மாற்றங்கள் புதுமைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க அதை எதிர்பார்க்க போறீங்க. வித்தியாசமா இருக்கும், அதே நேரத்துல ஒரு புதுமையை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வார நாட்கள்ல மட்டும் இல்ல, வார இறுதி ஒலியில் உல்லாச நிகழ்ச்சிகள்லயும் மாற்றம் வருகிறது. செய்தி நேரங்கள்லயும் மாற்றங்கள் வருது. இவை அனைத்தும் உங்களுக்காகவே முதல் நாள் செப்டம்பர் முதல் தேதியில இருந்து தொடங்க போகுது. அதற்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வழங்குவீங்க. சனிக்கிழமை 3 படங்கள் நேற்று வெளிவந்திருந்தன. Once more, hi. கராத்தே பாபு. இந்த படங்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நேற்று அமைஞ்சிருக்கலாம், இல்ல இன்றைக்கு போய் பார்க்கலாம், வார இறுதியில பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்க காத்துட்டு இருக்கலாம். அதே நேரத்துல இந்த பக்கமா ஒலி 968 கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, முதல் உரம்பணி நேரத்துக்கு உங்களுக்காக தாய்மொழி கருத்தரங்கில் பங்கெடுத்த மாணவர்களின் படைப்புகள் இடம்பெற போகுதுங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் ஒலிபரப்ப போறேன். அதற்கு முன்னால வாங்க, உங்களுக்காக சுக்விந்தர் சிங், மாணிக்க விநாயகம் கொண்டு வரும் பாடல் முதல் பாடலா வந்துட்டு இருக்கு. கில்லி படலிருந்து வித்யாசாகர் இசையில கேட்கலாமா? இது உங்க ஒலியில் உல்லாசம்.

0: விலை உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: இது ஒரு விதி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் நடைபெற்றிருந்தது. காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B இங்க நம்ம காதர் விமலாவ நீங்க சந்திச்சிருக்கலாம். நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கத்துல அவங்க இருந்தாங்க. பல பிள்ளைகள் தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய படைப்புகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல யார் இருக்காங்க? நித்திகா ஸ்ரீ.
2: இன்றைய வலையொலி அங்கத்துல பல மாணவர்களை சந்தித்தோம். இவங்களுக்கு தமிழ் மொழினா ஒரு அரியான விருப்பமா நிறைய தமிழ் நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காங்க. நித்திகா ஸ்ரீ வணக்கம். சரி, நீங்க எந்தெந்த மாதிரியான தமிழ் நடவடிக்கைகள் அத போட்டிகள்லாம் கலந்துருக்கீங்க?
3: பேச்சு போட்டியில கலந்துருக்கேன், பாடுற போட்டியில கலந்துருக்கேன்.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு சில வரி பாடுங்க.
3: தளபதி கச்சேரி.
2: எல்லாரும் தளபதி கச்சேரி தான். இப்ப நீங்க ஒரு நாள் தமிழ் ஆசிரியர், சரியா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ் ஆசிரியரா நீங்க என்ன செய்வீங்க?
3: பேச்சு போட்டியில எப்படி பேசினா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு கத்து கொடுப்பேன்.
4: ஒரு சின்னதா வந்து தமிழ்ல கேள்வி உங்களுக்கு. மாதங்கள் மொத்தம் 12 இருக்கு, ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க?
3: சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி.

0: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சலுகைகள் kots.com.sg.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: மாணவர்கள் பேசிய மாணவர்களின் படைப்புகளை இப்ப கேட்கலாம். சற்று முன்பு நித்திகா பேசியிருந்தாங்க, இப்ப உங்களுக்காக சாஹித் காத்துட்டு இருக்காரு.
4: சாஹித், எப்படி இருக்கீங்க? சாஹித்
5: நல்லா இருக்க.
4: சாஹித்க்கு எத்தனை வயசு ஆகுது?
5: 6.
4: 6 வயசுல நல்லா தமிழ் பேசுறீங்க சாஹித். வீட்டுல தமிழ் பேசுவீங்களா?
5: ஆமா.
4: தமிழ்ல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
5: தளபதி.
4: ஒரு நாள் திடீர்னு வந்து உங்க வீட்டுக்குள்ள குட்டியா ஒரு குழந்தை டைனோசர் வந்துருச்சு, சரியா? அந்த மாதிரி டைனோசர் வந்தா வீட்டுக்குள்ள விடுவீங்களா?
5: அத விட்டு வளர்த்து கடைசியில அதை ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு ஏதாவது இப்ப டேஞ்சர்னா உதவி செய்யும். வண்டி இல்லைன்னா அது மேல உட்கார்ந்து ரைடு அந்த மாதிரி எங்கயா போகணும்னா போலாம்.
4: டைனோசர் சொல்லுது, சொல்லுது, பசிக்குது சாஹித்.
5: சிக்கனு மட்டனு, ஆனா அது அது மிருகங்களை சாப்பிடும், அப்புறம் மனுஷனு சாப்பிடும், ஆனா எங்களை மட்டும் சாப்பிடாது.
4: நன்றி.

0: மாசம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருப்பீங்க. ஏகூட ஹலீமா அஸ்மான் உங்களுக்காக தாய்மொழிகளின் கருத்தரங்கில் பங்கெடுத்த மாணவர்களின் படைப்புகள் இப்ப ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. சற்று முன்பு நித்திகா சாஹித் தமிழ்ல ரொம்ப அழகா கியூட்டா பேசியிருந்தாங்க. அடுத்துதான் யார் காத்துட்டு இருக்காங்க? தாரா
1: புதிய மனிதா பூமிக்கு ரோபோ தெரியுங்களா, ரோபோ அந்த மாதிரி எந்திரன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, ரோபோட்டு அந்த மாதிரி. இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைய போகுது தாரா, நீங்க ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கலாம்.
2: ஆமா, தாராக்கு வந்து அதிகமான வீட்டு பாடமா? ஆமாவா?
3: ஆமா.
2: கை வலிக்குமா வீட்டு பாடம் செய்யும் போது?
3: இல்ல, ஏன்னா நல்லா படிக்கலாம்.
2: நல்லா படிக்கிறதுங்க, இன்னும் நல்லா படிக்கலாமா? வீட்டு பாடம் செய்யறது பிரச்சனை இல்லையா? சரி, என்ன மாதிரியான ஒரு மிஷின் கண்டுபிடிப்பீங்க, கருவி கண்டுபிடிப்பீங்க?
3: கையெழுத்து பயிற்சி நூல், கையெழுத்து.
2: அதான் உங்க கையை வலிக்கலன்னு சொன்னீங்களே.
3: நிறைய கையெழுத்து செய்யலாம், அப்புறம் கை வலிக்க மாட்டோம்.
2: கை வலிக்காது. சரி, உங்களுக்கு வந்து என்னென்ன பாடம் கஷ்டமான பாடம்?
3: மேத், இங்கிலீஷ்.
1: சரி, தமிழ்ல வந்து 1 to 10 சொல்லுங்க பாப்போம்.
3: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
1: Very good.

0: கருத்தரங்கு 2026 பேசிய மாணவர்களின் படைப்புகளை இந்த அங்கத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். நித்திகா பேசியிருந்தாங்க, சாஹித் தாரவும் பேசியிருந்தாங்க. அடுத்ததா யாரு பேசுறத நம்ம கேட்க போறோம்னா குழலி.
1: இங்க எத்தனையோ பிள்ளைகள் வெவ்வேறு பேர்களோட வந்திருக்காங்க. இவங்களுடைய பேர் கேட்கும் போது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. தார் குழலி,
2: தார் குழலி பேர் மட்டும் இல்ல, அவங்க தமிழுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கு. வீட்டுல முழுக்க முழுக்க தமிழ் தான் பேசுறாங்க. தமிழ் பாடுற ரொம்ப இஷ்டம். அழகா திருக்குறள் நிறைய சொல்றாங்க.
1: மலர் மாலை சூடிய பெண். வா, உங்களுக்கு எதிரும்ப பிடிக்கும், ஆத்திச்சூடியா அல்லது திருக்குறளா?
3: ஆத்திச்சூடி.
1: சரி, ஆத்திச்சூடிய சொல்ல தெரியுமா?
3: அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவீரன், என் எழுத்து இகழ, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியில்.
1: ஔவையார் இப்ப இங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு மலர் மாலை சூடி இருப்பாங்க.
2: தார் குழலி திருக்குறளை நல்லா அழகா அத்துப்படி அவங்களுக்கு. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச திருக்குறள் 3 சொல்லுங்களேன்.
3: மகன் தந்தைக்கு ஆற்று முதவி, இவன் தந்தை எண்ணோற்றன் கொல் எனும் சொல். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி, அவையத்து முந்திருப்ப செயல். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.

0: நிகழ்ச்சியின் கருத்தரங்க 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில நடந்திருந்துச்சு. காலை 10 மணில இருந்து இரவு 8:30 வரை அங்க நீங்க விமலா காதர சந்திச்சிருக்கலாம். அவங்க நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கத்தை தொகுத்து வழங்கி இருந்தாங்க. பல மாணவர்கள் பல பிள்ளைகள் வந்து பங்கெடுத்திருந்தாங்க. அவங்களுடைய படைப்புகளை தமிழ்ல எவ்வளவு கியூட்டா பேசியிருக்காங்கன்னு நீங்க இந்த அங்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வருஷத்துல நித்திகா ஸ்ரீ சாஹி தாரா தார்குழலி பேசிட்டாங்க. இறுதியா வேதிகா காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: வேதிகா எந்த பள்ளி படிக்கிறீங்க?
2: உட்லண்ட்ஸ் ரிங் பிரைமரி ஸ்கூல் படிக்கிறேன்.
1: சரி வேதிகா, திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வந்து டைனோசர் நுழைஞ்சிருச்சு. என்ன செய்வீங்க?
2: வீட்டுக்குள்ளார வச்சிருப்பேன்.
1: நீங்க செல்ல பிராணி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்களா?
2: ஆமா.
1: டைனோசருக்கு என்ன பேர் வைப்பீங்க?
2: கியூட்டி பாய் மாதிரி.
1: டைனோசருக்கு பேரு கியூட்டி பாயா? டைனோசருக்கு பசிக்குதுன்னு சொல்லுது. சாப்பாடு வேணுமா? என்ன கொடுப்பீங்க?
3: என்ன ஒரு பேர் இருக்கு?

0: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: சற்று முன்பு பிள்ளைகள் பேசி நீங்க கேட்டு இருந்தீங்க. வேதிகா, குழலி, தாரா, சாஹித், நித்திகா பேசி இருந்தாங்க. இப்ப உங்களுக்காக பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுதுங்க. குறிப்பா 70களில் வெளிவந்த பாடல்களை அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போறோம். உங்களுக்கு விருப்ப பாடல் ஏதாவது ஒரு பாடல் கேட்கணும் போல இருந்துச்சுன்னா இப்ப நீங்க விரும்பி கேட்கலாம். 70களா அந்த பாடல், 70களில் வெளிவந்த பாடலாக இருக்கணும். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இதற்கு முன்னால நீங்க இந்த அங்கத்துல பங்கெடுத்திருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய குரல் எப்போதுமே கேட்கும் ஒரு குரலாக இருக்கல, புதிய நேர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். சரியா, ரகுபதி ராகவ ராஜாராம் படத்துல இருந்த SP பாலசுப்ரமணியம் பேசி சில கொண்டு வரும் முதல் பாடலோடு இந்த தொகுப்பை தொடங்கலாம் வாங்க.

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால்

0: அலிமா
1: வணக்கம்.
0: காலை வணக்கம் அலிமா.
1: சொல்லுங்க
0: அலிமா. எனக்கு வந்து அந்தரங்கம் படத்துல இருந்து கமலஹாசன் சார் பண்ண பாட்டு ஞாயிறு ஒளி மலை, அந்த பாட்டு போடுறீங்களா அலிமா?
1: அருமையான ஒரு பாடலை விரும்பி கேட்டு இருக்கீங்க, பலருக்கும் பிடித்த ஒரு பாடல். சனிக்கிழமைதான், ஆனா இருந்தாலும் இந்த பாடலை எப்ப வேணாலும் நம்ம கேட்கலாம். உங்களுக்காக நேதாஜியுடைய கைவண்ணத்துல உருவான பாடல் ஜி தேவராஜனுடைய இசையில வந்துட்டு இருக்க, கேட்போமா?

ஹாய் ஹலீமா, குட் மார்னிங். இந்த டைம்காக எப்போதும் காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஒரு பழைய பாட்டு கேட்கலாம் சொல்லி இருக்கீங்க, அந்த காற்று நிலை வரும் வீதம் ஒரு

0: அது எஸ் ஜானகி பாட்டுல வரப்ப செம்மையா இருக்கும். பிஜே சந்திரன் இளையராஜா பாட்டு.
1: லக்ஷ்மணன் ரொம்ப அழகா பாடுறீங்க. நீங்க கேட்ட பாடல் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் தான் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. காதுக்கு தேன் வந்து பாய்ந்த மாதிரியே இருக்கும் இந்த பாடல் கேட்கும் போது. இதோ உங்க செவிகளுக்கு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
0: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
0: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சனிக்கிழமை முற்பகல் 11 மணியில இருந்து நண்பகல் 12 மணி வரை 70களின் பாடல்கள் தொகுப்பு தான் இந்த அங்கத்துல இடம்பெற்று இருக்குதுங்க. சில பேர் 60களில் வெளிவந்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க, மன்னிச்சிருங்க. இந்த அங்கத்துல என்னால ஒலிபரப்ப முடியாது. 1970களில் இருந்து வந்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம்.
4: வணக்கம், நான் தஞ்சை ராஜா.
3: வணக்கம்.
4: 70களில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பாரதிராஜா அவர்களின், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் சிறப்பான படைப்பில் ஆன சிறப்பு ராஜாக்கள், இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என்ற பாடல், அதை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
3: இளைய ராஜாவின் இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல அருமையான ஒரு பாடலை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. சிகப்பு ரோஜாக்கள் பாடல இருந்த மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி கொண்டு வராங்க. அந்த பாடலை தொடர்ந்து விழியே கதை எழுத KGS தாஸ் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்குதுங்க. உரிமை குரல் பாடல இருந்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலிமா, தயவு செய்து எனக்காக போடுறீங்களா அப்படின்னு அமுதா சண்முகம் நீங்க கேட்டிருக்கீங்க. சரி, 2 நேர்கள் ராஜா அமுதா சண்முகம் இருவரும் விரும்பிக்கிட்ட பாடல்கள் இப்ப ஒளிபரப்பாக இருக்குது. ஒன்றின் மீது ஒன்றா கேட்போமா?

0: நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான 70களில் வெளிவந்த பாடல்களை இந்த அங்கத்துல நான் ஒளிபரப்பிட்டிருக்கேன். ஆனா நீங்களும் எனக்கு உதவி செய்யணும், தெளிவான குரல் பதிவுகளை எடுத்து அனுப்பி வைக்கணும். ரொம்ப சத்தமான இடத்துல இருந்து நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல எனக்கு கேட்காது, ரெண்டாவது உங்களுடைய பாடலையும் என்னால ஒளிபரப்ப முடியாது, சரிங்களா? அதனால ஒரு முறை நீங்க அனுப்பி வச்சுக்கிறீங்கன்னா உங்க குரல் பதிவை நீங்களே முதல்ல கேளுங்க, அது வானொலிக்கு உகந்ததாக இருக்குதா இல்லையா அப்படின்னு. ரெண்டாவது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏற்கனவே இந்த அங்கத்துல நீங்க பங்கெடுத்திருந்தீங்கன்னா உங்க குரல் பல முறை வானொலியில பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி இருக்குன்னா நீங்க புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், சரியா?
1: வணக்கம் மணிமா, நான் தம்பச்செடி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறாரு? நான் வந்து தம்பச்செடி தமாஞ்சொலியில பேசுறேன். நீங்க எனக்கு இந்த பாட்டு போட்டு கொடுக்க முடியுமா? ரொம்ப நாள் இந்த பாட்டு கேட்டு சிகப்பு கல்லு கட்டி சிந்திக்க வந்த மான் குட்டி, அந்த பாட்டு போறீங்களா? இந்த மான் குட்டி வந்து உங்க செல்ல பேபிக்கு, சரியா? நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப கியூட்டா பாடல நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அம்மா. தமிழ் செல்வி அம்மா, சிவப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மான் குட்டி பாடலை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் நல்லவரே. பாடல இருந்து டிஎம் சௌந்தரராஜன் பேசு சில கொண்டு வரும் பாடல், வி குமாருடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்துட்டு இருக்க, கேப்போமா?

0: வணக்கம். இருந்து விஜய் என்ற கற்பகம் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: எனக்கு வந்து இந்த பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். வசந்த கால நதிகளிலே மயிரமணி நீரணிகள், இந்த பாடல். நன்றி, வணக்கம்.
1: பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் கொண்டு வரும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கேட்போமா?

0: புத்து புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது.
1: பின்னிரவு 1:20 வேலையை முடித்து விட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ,
0: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதை செல்லுங்கள் மீ லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி. என்ன நடந்தது?
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர் மழையோ தேயிலோ காலந்தை மாறும் சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்
4: கால்ஸ் வழங்குற அளவுக்கு அதிகமான சலுகைகள் ஆகஸ்ட் 30 தேதியோடு நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலை பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். லெனோவோ யோகா 7 2-in-1 14-inch மடிக்கணினி 1599 வெள்ளி 20 விழுக்காடு சேமிக்கலாம். Redmi X60 Extreme ரோபோ இயந்திர தூசி உறிஞ்சும் கருவி 1599 வெள்ளி 27 விழுக்காடு சேமிக்கலாம். யூரோபேஸ் 8-inch செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மின் விசிறி 239 வெள்ளி 40 விழுக்காடு சேமிக்கலாம். வாரத்தோறும் 100,000 கோஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cost.com.sg.
5: சனிக்கிழமை முற்பகல் 11 மணியில இருந்து நண்பகல் 12 மணி வரை இரண்டு நேர்கள் விரும்பிக் கேட்ட பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒலிபரப்பாக இருக்கின்றன. முதல் பாடல் கவிக்குயில் படத்துல இருந்து பால முரளிகிருஷ்ணா கொண்டு வரும் பாடல் கேட்க போறோம். இளையராஜாவின் இசையில இடம்பெற போகுதுங்க. இந்த பாடல் தான் இருக்க வேணும்னு பாலச்சந்திரா குறிஞ்சதி வாயில விரும்பிக் கேட்டிருக்காரு. அந்த பாடலை தொடர்ந்து அல மேலு விரும்பிக் கேட்ட பாடல் SP பாலசுப்ரமணியம் கொண்டு வராரு. MS விஸ்வநாதனுடைய இசையில நான் நீ என்றும் ராஜா பொல்லாதவன் படத்துல இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக இன்று கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகுது. வாங்க கவிக்குயில் பொல்லாதவன் படங்களில் இருந்த பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக்கி போ.

என்னமோ தெரியல, நம்ம நேயர்கள்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் 70களில் நடிச்ச படங்கள்ல இருந்துதான் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில அடுத்துதான் உங்களுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் இருவரும் இணைந்து நடித்த ஒரு படம் நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு முரளி குறிஞ்செய்தி வாயிலா. அந்த பாடல் தான் இந்த தொகுப்பின் நிறைவு பாடலாக வரப்போகுதுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியமுடைய குரல்ல, கண்ணதாசன் விவரங்கள்ல, எம் எஸ் விசுவனோட இசையில கேட்கலாம் வாங்க. பல நேர்கள் உங்களுடைய குரல் பதிவுகளை எடுத்து நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்க, குறிஞ்செய்திகளையும் அனுப்பி வச்சிருந்தீங்க. நேரம் பற்றாக்குறதுனால எல்லாருடைய பாடல்களையும் என்னால ஒளிபரப்ப முடியல, மன்னிச்சிருங்க. ஒரு மணி நேரம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8-9 பாடல்கள் தான் என்னால ஒளிபரப்ப முடியும். ஆனா கண்டிப்பா அடுத்த முறை இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு இடம்பெறும் போது உங்களுக்கு பிடித்த பாடல்களை நான் ஒளிபரப்ப முயற்சி செய்யறேன். சரியா, இன்னும் அதிகமான நேர்களுடைய பாடல் தெரிவுகளை ஒளிபரப்ப நான் முயற்சி செய்யறேன். சரி, உங்களுக்காக எங்கேயும் எப்போதும் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு பிறகு நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெறும். அதன் பிறகு உங்களை மீண்டும் ஒளியில் உல்லாசம் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ஹலீமா அஸ்மான்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்

கத்தி திக்க பூசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. நாராயண

கால்கள் ரெண்டு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமே

நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோர் எண்ணிக்கை 2400 தாண்டியிருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேபாளத்தின் இமயமலை பகுதியில் புதன்கிழமை சுனாமியை போன்ற வேகத்தில் வெள்ளம் பாய்ந்தது. சில கிராமங்களையும் அங்கிருந்த மக்களையும் வாரிச் சுருட்டிச் சென்றது பெருவெள்ளம். உயிர் பிழைத்தவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. சிலரின் உடல்களை வெள்ளம் இந்தியா வரை அடித்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நேபாள மலையேறிகள், திபெத்தின் கைலாய மலைக்கு யாத்திரை சென்றோர் உட்பட பலரை காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்த 900 அதிகமான ஊழியர்களும் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இமயமலையில் பனிப்பாறை சரிந்து பெருமளவு பனிக்கட்டிகளும் இடிபாடுகளும் திடீரென கீழ்நோக்கி பாய்ந்ததே பேரிடருக்கு காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் கூறியிருக்கிறது. பனிக்கட்டிகளும் சேரும் குவிந்ததால் மிகப்பெரிய புதிய ஏரிகளும் உருவாகியிருக்கின்றன. அவற்றில் ஓர் ஏரி உடைந்து போகும் நிலையில் இருக்கிறது. அதனால் உயிர் தப்பியவர்களை தேடி மீட்கும் பணியில் அபாயம் தொடர்கிறது. இதற்கிடையே திபெத் பகுதியில் ஓர் அணை மீண்டும் உடைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மீட்புக் குழுவினர் அனைவரும் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி நேபாள காவல்துறை வலியுறுத்தியிருக்கிறது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ள பேரிடர்களில் 90,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு அவசர மனிதாபிமான உதவி தேவை என்று நேபாளத்தில் செயல்படும் அனைத்துலக செஞ்சிலுவை செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. மீண்டும் பெருவெள்ளம் ஏற்படலாம் என்ற கவலை நீடிப்பதாகவும் அது சொன்னது. மக்கள் இடம்பெயர்வது, தற்காலிக முகாம்களில் நெரிசல், குடிநீர், கழிவுநீர், சுகாதார சேவையில் இடையூறு போன்றவற்றால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்தது. உலக நாடுகளிடமிருந்து சிறப்பு தொழில்நுட்ப உதவி தேவை என்று நேபாளம் தெரிவித்திருக்கிறது. பெருவெள்ளத்துக்கு பிந்திய தேடல் மீட்பு பணிகளில் வெளிநாடுகளின் உதவி தேவையில்லை என்றும் அது சொன்னது. சுரங்கங்களில் சிக்கியோரை மீட்பது, உயிரிழந்தோர் உடல்களை அடையாளம் காண்பது, போக்குவரத்து தொலைத்தொடர்பு வசதிகளை சீரமைப்பது போன்றவற்றில் நிபுணத்துவ உதவி தேவை என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிசிர் கனால் கூறியிருக்கிறார். வெள்ளத்தில் 20 மேற்பட்ட பாலங்கள் அழிந்து போய்விட்டன. அதனால் தற்காலிக பாலங்களை வழங்கும்படி இந்தியாவிடமும் சீனாவிடமும் நேபாளம் உதவி கோரியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுவேலாவிடமிருந்து பெருமளவு எண்ணெய் பெறுவதற்கு உடன்பாடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து அதற்கு வழியமைத்திருப்பதாக அவர் சொன்னார். வெனிசுவேலாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு சுமார் 65 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் கிடைக்கும் என்றார் அவர். அது அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பை விட 1 மடங்குக்கும் அதிகம். உலக வரலாற்றில் அது மாபெரும் எண்ணெய் ஒப்பந்தம் என்று திரு டிரம்ப் கூறினார். தனியார் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் எப்படி செயல்படும், அமெரிக்க நிறுவனங்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுமா என்பது பற்றி திரு டிரம்ப் ஏதும் சொல்லவில்லை. ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் குர்திய படையினர் அமெரிக்காவின் முக்கிய நட்பு அணியாக உள்ளனர். ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் செயல்படும் பெஷ்மர்கா ஆயுத குழுவுக்கு பாதுகாப்பு உதவி வழங்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்கா விரும்பவில்லை என்று தெரிகிறது. செய்தி அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி BBC அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கின் நீண்டகால நட்பு நாடுகளுக்கு அமெரிக்காவின் கடப்பாடு குறித்து அது கேள்வி எழுப்பலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் வட்டார நாடுகளுடன் அரசதந்திர உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஈரானின் உச்சத்தலைவரின் கொள்கைப்படி பக்கத்து நாடுகளுடன் நல்லுறவை பேணுவது அவசியம் என்றார் அவர். தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டவற்றை அமெரிக்கா நிறைவேற்றினால் ஈரானும் அதையே பின்பற்றும் என்று திரு பெசஸ்கியன் கூறினார். அவ்வாறு நடந்தால் விரிவான தீர்வு நோக்கி பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என்றார் அவர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்து நேற்றோடு 6 நிறைவடைந்திருக்கிறது. கனடிய அரசாங்கத்தின் CBC ஒளிபரப்பு நிறுவனம் செப்டம்பர் 11 தாக்குதலை பயங்கரவாதம் என்று குறிப்பிடுவது தொடர்பான தனது செய்திக் கொள்கையை மாற்றியிருக்கிறது. முன்னர்
சிபிசி செய்தியாளர்கள் அந்த தாக்குதலை பயங்கரவாதம் என்று குறிப்பிடும்போது அதிகாரி அல்லது நிபுணர் ஒருவரின் கருத்தை மேற்கோள் காட்ட வேண்டியது கட்டாயம். செப்டம்பர் 11 தாக்குதலின் 25ஆம் ஆண்டு நினைவு நாள் நெருங்குகிறது. இனி எந்த மேற்கோளும் இல்லாமல் செப்டம்பர் 11 தாக்குதலை பயங்கரவாதம் என்று சிபிசி செய்தியாளர்கள் நேரடியாக குறிப்பிடலாம். அமெரிக்க அதிகாரிகள், கனடிய எதிர்க்கட்சியினர் உள்ளிட்டோர் சிபிசியின் முந்தைய வழிகாட்டுதல் குறித்து குறை கூறியதால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒளிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். வணக்கம்.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
4: எல்லாமே மாறுது.
5: அப்ப வானொலி
6: நாங்களும் மாறுறோம்.
7: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம்.
8: ஒரு பார்வை பார்க்கும் போது
9: என்ன காண கோயில் S ஜானகி.
10: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.

இந்த மின்மேறு பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கு. இந்த தொகுப்பை தொடங்கி வைக்கிற மாதிரி ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து நரேஷ் ஐயர் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வரும் பாடல். இந்த பாடல் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுங்க, ஆனா இப்பவும் நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கு. இசை நிகழ்ச்சிகள்ல ஸ்ரேயா கோஷலுக்கு இந்த பாடலை பாட சொல்லி பல விருப்பங்களும் தெரிவுகளும் வந்துகிட்டே இருக்குமா, ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்குமா. அவங்களும் சலிப்பு தட்டாம இந்த பாடலை ஒவ்வொரு முறையும் இசை நிகழ்ச்சிகள்ல பாடுவாங்க. இப்போ உங்களுக்காக இதோ

0: கவனமும் பொறுமையும் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல் 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குக தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ரேங்கன் சாலை லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
0: வார இறுதியில நீங்க 3 தமிழ் படங்களை பார்க்கறதுக்கான தெரிவுகள் இருக்கின்றன. அதே நேரத்துல சில தகவல்கள் சினிமா செய்திகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன். ஜெயிலர் 2 இந்த படத்துக்கு தான் பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அக்டோபர் 15 வெளி வரும் இந்த படத்துடைய படப்பிடிப்பை முழுமையா முடிச்சிட்டாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நெல்சன் திலீப் குமாருடைய இயக்கத்துலதான் இந்த படம் வெளி வருது. இப்ப இந்த படத்துக்கான தயாரிப்பு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இதற்கிடையில சூப்பர் ஸ்டாரின் அடுத்த படமான தர்மன் இந்த படப்பிடிப்பும் நடைபெற்று வருது. அதோட நம்ம சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் ஒரே திரையில மீண்டும் பார்க்கறதுக்கு தான் பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பல படங்கள்ல இருவரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா 45 ஆண்டுகள் கழித்து இருவரும் ஒன்னா இணையறாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய விருந்தாக ரசிகர்களுக்கு இருக்க போகுது. அந்த ஒரு டீசர்ல நம்ம பாத்துருப்போம் இல்லையா, ஹீரோ யாருன்னு கேக்குறாங்களே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் அந்த கதாநாயகன் அப்படின்னு இன்னும் நமக்கு தெரியல. நெல்சன் திலீப் குமார் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. அனிருத்துடைய இசையில வெளிவர இருக்குதுங்க. ராஜீவ் மீனன் தான் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர்.

வழங்கும் மெகாஸ்டார் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவு விலையில் நீங்கள் வாங்கலாம். போஷ், ஹெச்பி, ட்ரீமி, சாம்சங் என பல பிராண்ட் பொருள்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருள்கள் உட்பட பல பொருள்களுக்கு 15 விழுக்காடு வரை கழிவு உண்டு. இருப்பு உள்ளவரை மட்டுமே ஆகஸ்ட் 31 தேதி வரை காட்ஸ் மெகாஸ்டோவுக்கு செல்லுங்கள். இத்தகவலை வழங்கியது காட்ஸ்.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
0: அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய நடிப்பு நமக்கு தெரிவதற்கு முன்னால அவருடைய குரல் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமா தெரிய ஆரம்பிச்சது. கைதி படத்துல அன்பு கதாபாத்திரத்துல அவர் அந்த குரலோட பேசுவார் இல்லையா, என்னப்பா கொஞ்சம் கேட்டா ரகுவரன் மாதிரியே இவருடைய குரல் இருக்குதே அப்படின்னு பல பேரும் சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்டயே சொல்லியிருப்பாங்க. அந்த துணி அப்படியே இருக்கும். ஆழமான குரலுக்கு பெயர் போனவர் தான் நம்ம ரகுவரன். அதற்கு பிறகு அர்ஜுன் தாஸ் அந்த இடத்தை எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அண்மையில ஒரு நேர்காணல்ல அர்ஜுன் தாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய ஆழமான குரலையும் தாண்டி மக்கள் என்ன ஒரு நல்ல நடிகராகவும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் ஒன்ஸ் மோர் படம் அதற்கான ஒரு நல்ல முயற்சியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கைதி என்ன அன்பு கதாபாத்திரம் இன்னும் என்ன பின்தொடர்ந்து வருது. நான் எங்க போனாலும் எல்லாருமே அந்த படத்தை பத்தி தான் பேசுறாங்க, அந்த கதாபாத்திரத்தை பத்தி தான் என்கிட்ட பேசுறாங்க. ஆனா இந்த படம் ஒன்ஸ் மோர் நீங்க பாத்தீங்கன்னா, வன்முறை நிறைந்த கதாபாத்திரத்துல இருந்து முற்றிலும் மாறி காதல், வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள் அதை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். சில நடிகர்களுக்கு ஒரு கதாபாத்திரம் வாழ்க்கையை மாற்றிடும், ஆனா அதே கதாபாத்திரம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இமேஜ்க்குள்ள ஒரு முத்திரையை குத்தும் போதுதான் ஐயோ இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்க கொஞ்சம் தள்ளாடுறாங்க. ஆனா இந்த ஒன்ஸ் மோர் படம் அவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புவோம்.

0: சிம்டி கவுன்சில் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும்.
1: மின்னல் போலவே வந்தாயே
0: யார் பிரேமா காதல் அந்த படத்துல இடம்பெற்ற பாடல் தான் ஹே பெண்ணே. இந்த படத்துக்கு இயக்குனராக இருந்திருக்காரு அலன். அவரு தான் இப்போ பியார் பிரேமா கல்யாணம் படத்துல நடிச்சிருக்காரு. 2018 பியார் பிரேமா காதல் கதையை எழுதிய போது கதாநாயகனாக அவர் நடிக்கணும்னு புதுமுகத்துக்கு யாரு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்வான், எந்த தயாரிப்பாளர் தயாராக இருப்பாங்க. அதனாலதான் முதல்ல அவரை இயக்குனரா தன்னை நிரூபிக்க முடிவு செஞ்சாரு. கிட்டத்தட்ட ஒரு எஸ் ஜே சூர்யா கதை மாதிரி இருக்குல்ல. ஒரு நேர்காணல்ல அலன் கிட்டயும் கேட்டிருந்தாங்களா, யுவன் சங்கர் ராஜா அவர் ஒரு இசையமைப்பாளரா இருக்காரு, அவரை நீங்க ஒரு நடிகரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்ட போது இயக்குனர் நடிகர் அலன் என்ன சொல்லியிருந்தாரு, இல்ல இல்ல வேண்டாம், அவரை இசையமைக்கிறதோட இருக்கட்டும், நல்ல நல்ல பாடல்கள் நமக்கு வழங்கட்டும், இவனுடைய பலமே இசைதான், மற்றவர்களின் அழுத்தத்தால அவர் நடிப்புக்குள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அலன் முன் வச்சிருக்காரு.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-67223. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டி

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் வளமை போல் என்றும் விநாயகர் துதியாக முதலே அபிஷேக் ராஜு பாடிய இந்த பாடல்.

கேட்டது விநாயகர் துதியாக அபிஷேக் ராஜு பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தவக்காலத்தை நினைவு கூறுகின்ற பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இதை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது மெல்லிசமென்டர் எம் எஸ் விஸ்வநாதன், ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என சிவனார் புகழ் மாலையுடன் கே ஜி யேசுதாஸ்.

சிவனார் புகழ் மாலையாக ஒலித்த பாடலை தந்திருந்தார் கே ஜி ஜெயசுதாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக அரிச்சந்திரன் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் அரிச்சரன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக ரஹிமா பேகம் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ரஹீமா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமரைகள் வரிசையில் எனில் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் பெருமையுடன் வாணி ஜெயராம் அவர்கள்.

கேட்டது வாணி ஜெயராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்டந்தை பெஞ்சமின் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அரட் தந்தை பெஷமன்ஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் என தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய இந்த பாடல்

கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 8:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான நகரவினையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் தொடர்கின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணா ஜெயமலையிலிருந்து பொங்கியோர் ராஜா.
0: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாமும் நலமா இருக்கிறோம் ராஜா அண்ணா. நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
1: அந்த நச்சுதான் ஆரோக்கிய வாழ்வே ஆனந்தம், நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாமே வரும் போகும். இளமையிலிருந்து முதுமை வரை நம் செயல்பாடுகள் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை, பொறுமை மிக மிக அவசியம். வந்தோம் வாழ்ந்தோம், வாழ்ந்துவிட்டு போகலாம், மனம் போக்கில் போய் வாழலாம் என்பதெல்லாம் வாழ்க்கை அல்ல. யார் ஒருவர் அமைதி பொறுமையோடும் வாழ்க்கையினும் வரமுறைக்குள் வாழ்கிறார்களோ, கடமைகளை செய்து கொண்டு வாழும் போதும், நம்மால் இயன்ற தர்மம் புண்ணியம் செய்யும் போதும், தாய் தந்தை கடமைகளை செய்யும் போதும், நம்மை படைத்த இறைவன் வாழும் காலம் வரை கைவிட மாட்டார். இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் உண்மைகளை அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும். மக்களும் நலமாக வாழ்வதற்கு இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் இறைவன் நல்வழி நடத்தி செல்வார். நாம் அனைவரும் உண்மையை சொல்லிவிட வேண்டும். நான் வாழும் வாழ்க்கையில் சிந்திப்போம், இறை நம்பிக்கோடு வாழ்வோம், இறை நம்பிக்கோடு முழுமை

0: இறைவன் அறிவான். இறைவன் நேற்றில் கணக்கில் பதிவாகிவிட்டது. அதன்படிதான் இறைவன் செயல்பட்டு நம்மை வாழ வைப்பான். முழுமையில் எல்லா உண்மைகளையும் நாங்கள் நிரந்தரமாக சொல்லிவிட வேண்டும். வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை, பொறுமை மிக அவசியம் தேவை. தூற்றுவோர் தூற்றட்டும், குறை சொல்வோர் குறை சொல்லட்டும், அதை உள்வாங்காமல் நம்மை படைத்த இறைவனோடு பயபக்தி வாழும் போதும், நல்லதை செய்து கொண்டு வாழும் போதும் முதுமையில் இறைவன் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பான். வாழும் காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இறைவன் அருளோடும் ஆசியோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறை ஆசியுடன் மீண்டும் நல்ல நச்சினோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார், அவருக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபரூடாக பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப நன்றி ராஜா. நன்றிங்கண்ணா. அப்ப நீங்க எல்லோரும் நலமாயிங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளது குடும்பத்தினருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏற்படும்படி எடுத்துக்கொண்டு ராஜா பரிசுத்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் புரிந்த லூக்காளுத சுவிசேஷம் 19 அதிகாரம் இறை வார்த்தைகள் 21-32 முடிய அத்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமாக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவர், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டு உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கூடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவர், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்றார். இவைகளை இயேசு சொன்ன பின்பு எருசலேமிக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். இயேசு ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அழகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். அதை ஏன் அவிழ்த்துகிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு இயேசு சொன்னபடியே கண்டார்கள். கழுதைக்குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா. நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.

0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் ரஜநலமே இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாரகம்.
1: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, சிவனுக்காக தந்தையின் கால்களை ஏவெட்டிய சண்டீஸ்வரர், அதன் பின் நடந்த அதிசயம். சிவன் கோவிலுக்கு சென்றால் ஒரு கடவுளை மட்டும் அவருக்கு காது கேட்காது என்று நினைத்து கொண்டு கைதட்டி அவரை அழைத்து வணங்குவார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன? ஆர் அந்த கடவுள் வாங்கள். சைவ சமயத்தில் போற்றப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் சண்டீஸ்வர நாயனர். சிவபெருமான் மீது கொண்ட எல்லையற்ற பக்தி மற்றும் வைராக்கியத்தால் சிவபெருமானின் பூஜை பொருட்களுக்கு அறிவறியாகும் சண்டீஸ்வர பதவியை பெற்ற பெருமைக்குரியவர். இயற்பெயர் விசார சர்மர், பெற்றோர் எச்சத்தன் பவித்ரை. இவர்கள் சோழ நாட்டின் மண்ணி ஆற்றங்கரையில் உள்ள திருச்செங்கனூர். விசார சர்மர் தன் ஊரில் உள்ள பசுக்களை மேய்க்கும் பொறுப்பை ஏற்றார். பசுக்கள் பொழிந்த பாலை கொண்டு மண்ணி ஆற்றின் மணலில் சிவலிங்கம் அமைத்து தினமும் அன்போடு அபிஷேகம் செய்து வழிபட்டார். பார்க்காரர்கள் இச்செய்தியை அவரது தந்தை எச்சத்தத்தனிடம் கூறினர். ஒரு ஆள் எச்சத்தத்தன் மறைந்திருந்து விசார சர்மரின் வழிபாட்டை கவனித்தார். விசார சர்மர் பால்குடங்களை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதைக் கண்டு கோபப்பட்ட தந்தை பால்குடங்களை காலால் உதைத்து வழிபாட்டை கலைத்தார். சிவபூசைக்கு இடையூறு உளவித்தது தன் தந்தையே. ஆனாலும் அந்த சிவ அபராதத்தை பொறுக்காத விசார சர்மர் அருகில் கிடந்த ஒரு கோலை எடுத்தார். அது சிவபெருமானின் அருளால் கோடரியாக மாறியது. அதை கொண்டு தன் தந்தையின் கால்களை வெட்டினார். விசார சர்மரின் ஒப்பற்ற பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அம்மை அப்பராக தோன்றி அவருக்கு காட்சியளித்தார். நமக்காக தன் தந்தையை வெட்டிய உனக்கு இனி நாமே தந்தை என்று கூறி அவருக்கு தன் தலையில் குடியிருந்த கொன்றை மாலையை சூட்டி அருளினார். மேலும் சிவபெருமானுக்கு படைக்கப்படும் நிவேதனங்கள், ஆடைகள், மலர்கள் போன்ற அனைத்து பொருட்களுக்கும் அவரே அதிபதி என்னும் சண்டீஸ்வர பதவியை வழங்கினார். சிவனருளால் அவரது தந்தையும் உயிர் பெற்று நற்கரி அடைந்தார். முக்கிய வழிபாட்டு முறைகள் சண்டீஸ்வரர் சன்னிதி. சிவன் கோயில்களில் கற்பகிரகத்தின் இடப்பக்கத்தில் வடக்கு நோக்கி சண்டீஸ்வரருக்கு தனி சன்னிதி அமைந்திருக்கும். சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் முடித்தபின் சண்டீஸ்வரரிடம் கைதட்டியோ அல்லது சொடுக்கியோ நான் கோவிலில் இருந்து எந்த பொருளையும் எடுத்து செல்லவில்லை என்பதை தெரிவித்து வணங்குவது மரபாகும். இவரது குருபூசை தை மாசம் உத்தர நட்சத்திரத்தின் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ராணி சமுந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: ஹலோ. வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கின்றேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 29 சனிக்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 17-19 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடியை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்க முறாது, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்க முற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது ஜூதாவின் அரசர்களுக்கும், அதன் தலைவர்களுக்கும், அதன் குருக்களுக்கும், நாட்டின் மக்களுக்கும் எதிராக உனக்கு எதிராக போ அரண் சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இறையரசின் மக்களாக திருமுழுக்கு ஜோவானின் தலை கொய்யப்பட்ட மரணம் அவர் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகர்ந்ததற்காக கிடைத்த பரிசு. தற்கால சூழலில் இந்நிகழ்வு கூறும் பாடமாக அடுத்தவர் விஷயத்தில் அனாவசியமாக மூக்கை நுழைக்க கூடாது. பொது வழியில் பிறரை குற்றம் சாட்டக்கூடாது. பிறர் அந்தரங்களை வெளிப்படுத்துவதில் யூடியூபியர்கள் போல செயல்படுத்தக்கூடாது என்பது. இவையெல்லாம் சராசரி மனிதர்களின் ஆவலுக்கு, பிழைப்புக்கு தீனி போடும் சமாச்சாரங்கள். ஆனால் திருமுழுக்கு ஜோபான் நேர்மையையும் தூய்மையையும் கொண்டவராய் தவறு செய்தவர்கள் யாராயினும் அவர்களை கடவுள் பெயரால் வெளிப்படையாக கண்டித்தார். அவருடைய குரல் உண்மையின் குரலாய் இருந்தது. ஜேசு அறிவித்த இறையரசின் தகுதி வாய்ந்த அடையாள ஆணிவேராக அவர் விளங்கினார். ஜேசுவை அறிவிக்க துணிவுள்ள மக்களா நாம். நன்றி. வணக்கம் ரஜனா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் வைபருடாக இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மாற்று எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 17 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி ஜோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் ஜோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரச அவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கரிதேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகளச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகின்றேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும் என் அரசின் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகின்றேன் என்றும் ஆணையிட்டு கூறினார். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு ஜோவானின் தலையை கேளு என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு ஜோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை ஒட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுத்த அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கதவையில் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, ஆணவம் அகங்காரம் செருக்கு போன்றவை ஒரு மனிதனை மோசமான நிலைக்கு தள்ளுகின்றது. மனித உணர்வுகளை அகற்றி அவனுள் மிக மிருக எண்ணங்களை உருவாக்குகின்றது. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரும் ஏரோதியார். மேலே சொன்ன தீய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு செல்கின்றது என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். வழக்கமாக இறப்பு என்றாலோ கொலை என்றாலோ குழந்தைகளை பிள்ளைகளை அருகில் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் பயந்து விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது என்கின்ற எண்ணம் தான் இதற்கு காரணம். இங்கு சொந்த தாயே தனது மகளை ஒரு கொலை நடப்பதற்கு காரணமாகின்றார். தன்னுடைய சொந்த மகளை தன்னுடைய பழிவாங்கும் குரூர புத்திக்கு உபயோகப்படுத்துகின்றார். இதனால் தனது மகளின் மனநிலை பாதிக்கப்படுமே, அவளது வாழ்க்கை வீணாகி போய்விடுமே என்று அவள் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. காரணம், அவளது நினைவுகள் முழுவதும் பழிவாங்கும் வேட்கையில் ஊறிப்போய் இருக்கின்றது. அவளது சிந்தனைகளை பழி உணர்வு வெறி பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது. திருமுழுக்கு ஜோவானுடைய தலை கொண்டு வந்த பிறகு அவளது கோபம் தணிகிறது. எதையோ சாதித்து விட்டோம் என்கின்ற உணர்வு அவளை ஆட்டி படைக்கின்றது. ஆனால் நிச்சயம் திருமுழுக்கு ஜோவானின் தலை கொடுக்கப்பட்ட பிறகு அவரது உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அந்த தலை தன்னிடம் கொடுக்கப்பட்டதில் அவளுக்கு என்ன நிறைவு இருந்திருக்கும்? ஒன்றுமில்லாத இதற்கா நான் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டேன் என்கின்ற குற்ற உணர்வுதான் அவளுக்குள்ளாக நிச்சயம் மேலோங்கி இருக்கும். நாமும் கூட கோபத்தை வரவழைக்கக்கூடிய நேரத்தில் நமது மனித உணர்வுகளை இழந்து மிருக உணர்வுகளுக்குள்ளாக சென்று விடுகின்றோம். என்ன செய்கின்றோம் என்பதை அறியாமலேயே பல தவறுகளை செய்து விடுகின்றோம். அதற்கு பிறகு மனம் வருந்துகின்றோம். இந்த கோப உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி எடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்த நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இன்பாக
0: விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
0: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள்
4: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம். மாணிக்கவாசன் திருவாகத்திலிருந்து சுத்தி நெஞ்சு அறிவுறுத்தலினாலே உயிரை தூயதாக்கும். பாடுகின்றலை கூட்டுடை ஆண்களுக்கு அன்பிலை என்று உருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் ஓடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை துணை இழி புனை நெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோறு அலரிலை செய்வதொன்றறியேனே உரை யாதொரு துணையும் இல்லாத சவம் போன்ற மனமே எனது கூட்டாட்டினை இயற்றுவிக்கும் முதல்வனது திருவடிக்கண் அன்பில்லாதிருக்கிறாய். அவன்பால் ஆனந்த கூட்டியற்ற மாட்டாய் ஆனந்த கூட்டியற்ற மாட்டாய் எலும்புருக பாடுவதும் செய்கின்றாய் இல்லை அஞ்சி நடுங்குவதும் இல்லை தாழ்ந்து வணங்குவதும் இல்லை அவனது திருவடி கமலங்களை சென்னிமேல் அணிந்து கொள்ளுகின்றாயும் இல்லை திருவடிகற்கு மலர் மாலை சாத்துவதும் செய்ய மாட்டாய் அவன் திருவடியினைகளை தேடி நாடுவதும் இல்லை தெருவுதோறும் அலைந்து தேடி காணாத விடத்து கதறுவதும் இல்லை நீ இவ்வாறு குணம் போர் பயனற்று கிடப்பின் உய்வி கூட செய்யத்தக்கவென்றும் யான் அறிய மாட்டேன். அல அறிவிலாத என புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறி எலாம் புலம் ஆண்டையை பந்தனை அறுப்பானை பிரிவு இல்லாத இன் அருள்கள் பெற்று இருந்தும் மாறு ஆடுதி புன நெஞ்சியே கிரி எலாம் மிக கீழ்படும் கீழ்படுத்தாய்களும் தாயனை தாய் என்னை கெடுமாறே உரை இறைவனை அறியும் ஞானம் இல்லாத என்னை வலிய வந்தாட்கொண்டு தன்னை அறியும் ஞானத்தை கொடுத்தருளி அதனால் பெரும் மேலாகிய வீட்டு வழி முழுவதும் அறிவித்த எமது அப்பனை பிறவி தலையை பிறப்பவனை பிரியாதிருத்தற்கு ஏதுவான என் இனிய அருட்டு செயல்கள் எம்பருட்டு செய்ய பெற்றிருந்தும் அவனை பிரியாமைக்கு மாறாக இயங்குகின்றாயே சவம்போர் பயனற்ற மனமே உன் மாறாட்டத்தாலே பொய்கள் எல்லாம் மிகுதிப்பட என்னை தாழ்த்தினாய் யான் கெட்டுப்போம் வழியாக கெடுதி செய்தனை. நன்றி. ஓ

0: காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு தங்குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கயம் துளவனாரும் வேந்திரப்படை பொருத்த செங்கயம் பெருமான் நந்திரடி கமலம் போற்றி திருச்சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபருடாக இணைந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய காலை உற்சாக. வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கின்றீர்களா?
2: ஓ, நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் குடும்பங்களும் தலையுறவுகள் எல்லோரும் நலமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோரும் இருக்கிற சிறப்பான நாள் அமையாதை இறைவனை வேண்டிக் கொண்டு நான் திருமதி ஜியா நடேசன் கிறிஸ்தவ நேசனை திறந்தேன். திருமுழுக்கு யுவானின் பாடுகள் புதுக்காலத்தின் 23 வாரத்தின் 6 நாள் சனிக்கிழமை. நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என்பாய் என்று கூறுகின்றார். கடவுளின் வல்லமையை வலிமையை வலிமையின்மை மனிதர்களின் வலிமையை விட மகத்தானது. இறைவாக்கில எதுமையாவும் திருமுழுக்கு யுவானும் இறையாற்றலும் சேலம் வடிவம் கொடுக்கின்றனர். இறையாற்றல் உண்மையானது, நீதியான நீதியுள்ளது. அநீதி வடிவத்தில் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றது. அநீதியை எதிர்க்கும் போது பல தடைகள் இடையூறுகள் வருவது நிச்சயம். ஆனால் அத்தகைய தடைகள் அநீதியை எதிர்க்கும் அத்தகைய தடைகள் இறையாற்றலுக்கு தடை போட முடியாது. இறையாற்றலின் துணியோடு திருமுழுக்கு யுவான் அரச நேருவதை எதிர்ப்பது நமக்கு வியப்பளிக்கின்றது. இறுதியில் ஏரோதியாவும் வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் வெற்றியை பெறுவது திருமுழுக்கு யுவான் தான். நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் அநீதிகளுக்கு அக்கிரமங்களுக்கும் அக்கிரமங்களும் அறிந்து கிடக்கின்றன. கடவுளை மறந்து அநீதிகளுக்கு துணை போகும் மனிதர்களும் ஏராளம். இந்த சூழலில் யுவானை போல் மன உறுதியோடு அநீதிகளை எதிர்த்து நிற்போம். இறையாற்றலின் துணையோடு நீதிக்கு உண்மைக்கும் சான்று பகர்வோம். ஆண்டவருடைய வார்த்தை எமக்கெல்லாம் இருந்தும் மருந்துமாகும். அந்நியமரியாளுக்கு வார்த்தை விருந்தாக கருவறையில் அவிருந்தை உண்டு மகிழ்ந்தவர் உடலுடனும் ஆன்மாவுடனும் இவ்வளவு அகன்றாள். எம்மில் பலருக்கு வார்த்தை விருந்தும் அதே வேளை மருந்துமாகும். பாக்தி என்னும் ஆவியானோர் மரியாளுக்கு கருவில் விருந்தாக வந்தாற்போல் பாக்தியானது தூயாவை நிறுவுதலினால் நேர்மேற்ற நடத்தையினால் வெளிவிடம் கொண்ட உள்ளங்களுக்கு மருந்தாக வருகின்றது. தூயாவின் நன்மையை சொல்லி நல்வழி காட்ட வல்லது. தீய ஆவி நன்மை என்பது அகற்ற நல்வழிக்கு திரை போடுகின்றது. இப்பொழுது நன்மையை நினைக்கின்ற தூய ஆவியின் வரங்களையும் உதவிகளையும் கொண்டு வாழுகின்ற போது இறைவனின் பிள்ளைகளாக வெளிவீடம் என்னும் ஆடே களைந்து வெளிப்படையாக நல்ல உறவுடன் வாழ வேண்டும் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி,
1: தாருங்கள்.
3: பகவானின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து எல்லாமே சத்யசாயி பகவான் தேவியாளர்களும் சனிக்கிழமை சுவாமியையும் அவரது மகிமையையும் அவரது செய்தியையும் நவீன ஹிஸ்டரி எவ்வாறு எடுத்துரைக்க வேண்டும். பகவான் சத்யசாயி ஊடக மையத்தின் வழிவிழா என்னும் இந்த ஆனந்தமான தருணத்தை நாம் கொண்டாடும் வேளையில் அவருடன் உண்மையான பிணைப்பை உருவாக்கி கொள்ளுமாறு அவர் நமக்கு நினைவூட்டி ஊக்கமளிக்கிறார். காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவரும் தொடக்கத்திற்கு முன்பும் முடிவுக்கு பின்பும் இருப்பவருமான ஆண்டவரை மனிதனின் காளான் போன்ற நினைவுகளாலேயோ மனித குடும்பம் மற்றும் மனித சமுதாயத்தின் தற்காலிக நிகழ்வுகளாலோ ஒருபோதும் விவரிக்க முடியாது. கடவுளின் மகிமையை அனுபவித்தவர்களுக்கு அத்தகைய விளக்கங்கள் எந்த அச்சத்தையும் தரால். உங்கள் விருப்பத்துக்கேற்ப கடவுளை நவீனமாக்காதீர்கள். அவர் தொன்மையானவரும் அல்ல, நவீனமானவரும் அல்ல. அவருடைய முகத்திற்கோ தோற்றத்திற்கோ அவருடைய மகிமையோ ஒருபோதும் மாறுவதில்லை. நீங்கள் விரும்பினால் அவரை இன்றைய காலகட்டத்தில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு நவீன முறையில் ஒரு நவீன பாணி முன்வையுங்கள். ஒரு குழந்தை மாத்திரையை விழுங்க தயங்கினால் அதை ஒரு வாழைப்பழத்தில் வைத்து அதன் பழத்தை அதற்கு கொடுங்கள். அது ஒரு பழத்தையும் மாத்திரையையும் விழுங்கிவிடும். ஆனால் குழந்தையின் விருப்பங்களுக்கும் சுவைக்கும் ஏற்ப மாத்திரையை மாற்றாதீர்கள். அப்படி செய்தால் நோயை கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவரை உங்கள் தந்தையாகவோ தாயாகவோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த உறவை கடந்து முழுமையில் ஒன்றிணைவதற்கான முதல் படியாக மட்டுமே படிகளில் நின்று விடாதீர்கள். அதை வழி நடத்தும் மாளிகைக்குள் நுழையுங்கள். ஆத்ம சம்பந்தம், அதாவது ஆத்மாவுடனான தொடர்பு, அந்தந்த மாறாத சம்பந்தம். ஸ்ரீ யதீஸ்வரி அவர்களின் திருநாமத்தின் மூலமாக அவரது செய்திக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தின் மூலமாகவும் தெய்வீகத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் வளர்ப்பதை நோக்கமாக கொள்ளுங்கள். ஆன்மீக மனப்பான்மையை உருவாக்குங்கள். ஆன்மீக ஒழுக்கத்தை ஊக்குவியுங்கள். அந்த பகவான் கூறுகிறான் குடிக்கொண்டு மட்டும் வச்சிருந்தேன் உங்களை சந்தித்து உங்களை முடிவு நீச்சிக்கும் சன்மாவாக்குறான் வழக்கமேலே வழங்க.
1: நன்றி சன்மநாதன், நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்று 29 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமைக்கு உரியது.
4: மேஷராசி நண்பர்களுக்கு, அஸ்வினி பரணி கிருத்தி நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு சில விஷயம் நம்ம கணக்கிடுவோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சில நேரங்களில் மிஸ் ஆகும். இது படிப்புக்காக இருக்கலாம், அல்லது வீடு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், பொருள் சேர்க்கறதுல சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், இந்த சேமித்து வச்சு டக்குன்னு யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கூடிய நாளாக இருக்கணும். அதே சமயத்தில் அம்மாவழி சொந்தங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை குறிப்பிட்ட மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு 20-30% விரயமாகும். ஆனாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, கவலைப்பட வேண்டாம். யாருக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நாள். அதே சமயத்தில் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், நான் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்கணும், நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிக்கணும், ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நல்ல தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தை வந்து சில நேரம் மறக்க தான் செய்வோம். பல யோசனைகள் இருக்கும்போது ஒன்று ரெண்டு மறக்கும், அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வாகனம் பழுது, அதே சமயத்தில் பார்க்கறது, அதே மாதிரி வீடு, வீட்டில் சில வேலைகள் எடுத்து பார்க்கறது, இது போன்ற காரியங்கள் நடைபெறும். கிளாஸ் ஐட்டம் ரொம்ப கீழே போட்டால் உடையக்கூடிய ஐட்டங்களில் கவனம் என்பது தேவை. ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்கள் குரு வழிபாட்டோட, முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு ரொம்ப பிரமாதமான நாள் இன்னைக்கு. பேசினா காரியம் நடக்கும். நான் பேசவே மாட்டேன் சார், அப்போது கவனமாக இருக்கணும். பேசினா காரியம், வெற்றி வெற்றி வெற்றி இன்றைய தினத்தில். எப்பவுமே தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நினச்சோம்னா அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸாக நடந்துடும். நீங்கள் மீட்டிங்கெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப நன்னாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தை பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். வசீகரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்களுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க பிரமாதமாக இருக்கும். ஆன்லைன் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்க, பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், தடங்களாய் தான் அந்த காரியம் வெற்றி பெறும். டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன தடங்கள் வரும், ஒரு பிரேக் வரும். ஆனாலும் விடாமுயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியத்தில் ரிஷபராசி என்பர்கள் வெற்றி வெற்றி வெற்றி கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் பலன்கள் சொல்கிறது. இன்றைய தினத்தில் பலன்கள் சாதகமாக இருக்கும், ஈஸி கேக் வாக்காக இருக்கும், ஒரு சின்ன தடங்கள் வரும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் விடாமுயற்சியாக முடிச்சிருவீங்க. அது உங்களுக்கு உண்டான யதார்த்த குணம். என்ன, ஒரு சின்ன விஷயத்துக்கு எமோஷன் ஆயிடுவீங்க. இவங்க போய் என்ன சொல்கிறாங்களே, இவங்களை எவ்வளோ மதித்தேன், மதிப்பை மரியாதை கொடுத்தேன், என்ன போய் இப்படி சொல்கிறாங்களே, ஏன் நம்ம கூடவே இருந்து நமக்கு இப்படி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசை போட்டு குத்தி எடுக்கும். பட் கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் வெற்றி வழிபாடும். மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினம். எப்போவுமே நமக்குன்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கிறத பூரா எடுத்து சொல்லலாம். நமக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இவங்க இருக்காங்க, எதா இருந்தாலும் என் கூட இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், இல்லைன்னா நண்பர்கள் அப்படி இல்லை அப்படின்னா தெரிஞ்சவர்கள், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள், இப்படி யாராவது ஒரு கட்டமைப்பு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இவங்க இருக்காங்க, நமக்கு ஏதோ ஒன்று இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயத்தில் யார்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வரும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலிக்காக பணம் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஷயங்கள் நடக்கும், சண்டையெல்லாம் வரதான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கும். நீ பெருசா, நான் பெருசா, உன் ஃபேமிலி பெருசா, என் ஃபேமிலி பெருசா, இதெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுவிட்டு பிஸ்னஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்கும், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக மிதுனராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. மிதுனராசிக்கு பட்டயங்கள் பெறுவீங்க, படித்த படிப்புக்குண்டான சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு திறமை எல்லா விஷயங்களும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சில விஷயங்கள் அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு சில நேரங்களில் நம்ம எடுத்த இது வந்து கரெக்டு தான், நாம் இனிமேல் இப்படி இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏபிசின்னு மூணான பிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பிரித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சில மன அழுத்தங்கள், என்ன அழுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய விஷயங்களே மனதில் நினைக்கிறது, அதேமாதிரி நடந்துட்டு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி மனசில் நினைக்கிறது, இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவர்கள், அதே சமயத்தில் புதுசாக சேர்ந்த நண்பர்கள், புது விஷயங்கள், அதை பற்றி எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இதை வெளியில் சொல்லலாம், இதை சொல்லப்படாது, இது சொன்னோம்னா இது தப்பாகிடும், இது சரியாயிடும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனசில் போட்டு வைக்கக்கூடிய நாள். ஆனால் என்னுடைய கருத்து, இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. உங்கள் கையில் உங்கள் கோட்டில் ஒரு பால், அதாவது நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வேலைக்கு வேண்டு ஊர் விட்டு ஊர், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய விஷயம் கைகூடி வரும். படிப்புக்காக மாறக்கூடிய விஷயம் கைகூடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, ஐடி சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். யார் இருந்தால் கவலைப்பட வேண்டாம், பிள்ளையார் இருந்தால் கவலையப்பட வேண்டாம், பிள்ளையாருடைய அனுகிரகம் பூர்ணமாக நிறைஞ்ச நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்பட்டு இருக்கும். சில நேரங்களில் நாம் ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று புரிஞ்சுப்பா, சில நேரங்களில் அவன் ஒன்று சொல்லுவா, நாம் ஒன்று புரிஞ்சுப்போம், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன தெரியலையே, நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய அஷ்டம சனி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி போய் நின்றுறது, தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம கோவப்பட்டு பேசிடுறோம், அது அவளுக்கு ஹர்ட்டிங்காக மாறுறது. அஷ்டமசனியோட அஷ்டமசனி கூட இருக்கா பார்த்த இல்லையா, அவளுக்கு தான் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் என்னை கவனிக்கலை, இவ தப்பு சொல்கிறா, இவ இப்படி பண்ணுறா, அவள் அப்படி பண் அப்படின்னு லைட்டாக புலம்பக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக சில விஷயத்தை பண்ணால் போதும், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே லக்ஷ்மி தேவியில் ஒரே ஒரு தேவி தான் இருக்கிறதே ரொம்ப சக்தி, அந்த தேவி இருந்துட்டால் மீதி ஏழு தேவி வந்துடுவாளா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரலக்ஷ்மி. வீரலக்ஷ்மி வழிபாடு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக ஆகும் சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் ராசி பலன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கு. ஒரு விஷயத்தில் மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு சில காரியங்கள் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்குது. வயதானவர்கள், ரொம்ப வயதானவர்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண காரியம் கைகூடி வரும். திருமணம் இல்லை, பேசுகிறாங்க, பேசின்னு இருக்காங்க, இதாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறதே, இந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் இருந்தவங்களுக்கு போய் அந்த காரியம் கச்சிதமாக 100% நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது, மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளலாம், கணவர் மனைவி, மனைவி கணவர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. கன்னிராசி என்பவர்களுக்கு எனக்கு யாரும் இல்லைங்கிற வார்த்தை இந்த தினத்தில் வராது, யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அது நிச்சயமாக இருக்கும். பிடித்தமானவர்களை சந்திக்கிறது, இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைய தினம் சூப்பராக இருக்கும். ஐயுஐ ஐவிஎஃப்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சஷ்டி விரதமெல்லாம் இருந்துட்டு இருப்பாள், அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. நெவர் எவர் வரி அபவுட் திஸ், அதாவது இதை நினச்சி வரி பண்ணிங்கன்னா அதுவே கண்டினியூ ஆகிடும். அதனால் வரியே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் உண்டு, உங்களால் மற்றவங்களுக்கு பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தென்னாடுடைய சிவமையை போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்று, சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது, தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், வேலையா தொழிலா, தொழிலா வேலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டுமே கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் குழப்பு வேல், குழப்பு வாங்க, நீங்கள் குழம்பி பேல், அதுக்கப்புறம் தெளிவாவீங்க, மற்றவங்களையும் தெளிவுபடுத்துவீங்க, இது அத்தனைக்குமே பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துட்டுருப்பேல். மெண்டதாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, குருமார்களாக இருந்துட்டுருக்கிறவங்க, மடாதிபதியாக இருந்துட்டுருக்கிறவங்க, பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, அரசாங்கத்தில் முக்கியமான கீரோலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அரசியலில் ஒரு கீரோலாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம், மனைவி, குழந்தைகள் இவர்களை பற்றி கவனம் எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் அம்பாள் வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது சார், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்கும், ஒரு சில சண்டை பிரச்சனையெல்லாம் தூக்கி அப்படி எரிஞ்சிருங்க, இதெல்லாம் வரதான் செய்யும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும், பட் இன்றைக்கி அதிகமான ப்ளஸ் நடக்கும். சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் யாருக்கேனும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கு, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சூப்பரான நாள். குழந்தைகள் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க, விளையாட்டில் இருந்தாங்கன்னா சூப்பராக வருவாங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லா வருவீங்க, குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்குது, பூர்வீக சொத்து லாபம் கிடைக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். அன்பானவர்கள், பிரியமானவர்கள், யார் உங்ககிட்ட அன்பு வைக்கிறா, யார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்கிறது அதை தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசிக்கு டாப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம், தெய்வ வழிபாடு, பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வர்றது, குருமார்களை சந்திக்கிறது, அப்படியே முழுக்க பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு தியானம், யோகா போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறது அற்புதமான பலன்களை தரும். எப்போவுமே உங்களுக்கு ஒருத்தர் துணை இருப்பார், யார் சொல்லுங்க பார்க்கலாம், முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய கிரகநிலை கிரகநிலை சாதகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை போட்டு நம்ம குழப்பிப்போம். அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது பார்த்துட்டுனா ஒரே ஒரு விடை தெரியாது. மீதி எழுதியிருப்பா, வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, மிஸ்ஸு சொல்லுவாங்க, மேம் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, தம்பி தெரிஞ்சதை எழுது, தெரியாத விட்டுட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது பூரா எழுதிடு, அதுக்கப்புறம் தெரியாத இருக்கிறத கடைசியாக யோசின்னு சொல்லுவாங்க. இது குழந்தையிலேருந்து நமக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. பட் தனுசு ராசிக்கு இன்றைக்கி எது தெரியலையோ, எது பிரச்சனையாக இருக்கோ அது முன்னாடி வந்து நின்றோம், அதுதான் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். இது இப்படி இப்படி இப்படி இப்படி அப்படின்னு யோசிப்பீங்க. மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும். பட் யூ வில் மேனேஜ் எவ்ரி திங். ஏன்னா சின்னதுலேருந்து பார்த்துட்டு இருக்கு, அதனால் ரொம்ப அழகாக அதை டேக்கிள் பண்ணிடு. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில், இந்த ட்ரேடிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஷேர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் கவனமாக பார்த்தா போதும். சார் இன்றைக்கி இல்லை சார், இன்றைக்கி எனக்கு ட்ரேடிங்னா போகல சார், இன்றைக்கி நான் சொல்லலை, இல்லை இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் இன்றைக்கி ஒரு வித்தாக இருக்கும் இல்லையா, அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். மேஷோட அழகாக எடுத்து வச்சா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா துர்கை வழிபாடு, துணை நிற்க அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் தம்பி தங்கைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, அவளுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்பொழுது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துவான். நான் எவ்வளவு தான் சொல்கிறது, இல்லை எவ்வளவு தான் சொல்கிறது அப்படின்னு சில நேரங்களில் டென்ஷன் ஆவீங்க. சிலதெல்லாம் நீங்கள் கொரியர் அமிச்சா போகாது, வர கொரியர் வராமல் இருந்துருக்கும், இதெல்லாம் இருந்துருக்கும், மறதி இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கணவர் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வந்து நான் வரவே மாட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேச்சே அப்படின்னு சொன்னவா கொஞ்சம் நேரத்தில் பேசுவாள், ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு பேசுவாள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் டென்ஷனாகி அதுக்கப்புறம் கூலாகிடுவில், கவலைப்பட வேண்டாம், அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டு எதிர் வீடு கூட இருக்கிறவா சண்டை கிண்ட போடுறதா இருந்தால் அப்படி அப்பா என்னால் முடியல இன்றைக்கி கொண்டா இல்லை விட்டுடு, இன்னைக்கு காலையில் ராசி பலன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிடுங்கோ, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, விசேஷமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தில் வெற்றி உண்டு, பண வரவுகள் தேடி வரும், வேலை வாய்ப்பு சக்ஸஸ் இருக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நிறையா பேர் அட்வைஸ் பண்ணவா அவாவா வேலையை பார்ப்பா, நம்ம வேலையை பார்ப்போம், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு. திருமண காரியம் பேசிகிட்டு இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடும், வேலைக்காக பேசியிருந்தால் சக்ஸஸ், பதவிக்காக பேசியிருந்தால் சக்ஸஸ், ஒரு கடை கட்டணும்னு நினச்சிருந்தா சக்ஸஸ், ஒரு இடத்துல இடமாற்றம் பண்ணால் சக்ஸஸ், இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடும் நவகிரக வழிபாடும் துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நட்சத்திர நாள். நட்சத்திர நாள்னால் எப்படி அப்படின்னா சில பேருக்கு சூப்பராக இருக்கும், அதாவது வண்டர்ஃபுல்லாக இருக்கும், புது புது ஐடியா, புது புது யோசனை, புது புது காரியம், எப்படி இருக்கேல் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு சில பேர் கேட்குறது, நம்மளும் ஆச்சரியம் சூப்பராக இருக்கு, ஐயோ ரொம்ப நாள் பார்த்துல அப்படின்னு சொல்லி பேசுறது, அந்த அந்த அந்த புன்னகை அப்படி அப்படி அப்படி ஒரே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்குது. சில பேர் பார்த்துட்டுனா எப்படி இருக்க, எப்படிப்பா இருக்க, இருக்கேன், எப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு கேட்டிருந்தா சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விதமான கோணங்களில் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சில பேருக்கு சூப்பர், சில பேர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ சூப்பராக இருக்குன்னா எல்லா காரியத்தையும் ப்ரொசீட் பண்ணலாம் இரவு நேர பிரயாணத்தை தவிர. நன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு இது வழிபாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:52. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் வானலையில் மலர்கின்றது

நிகழ்ச்சிகளில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்

0: ஒலித்த பாடலோடு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்று வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியில் இன்று பிறந்த மங்களகரமான நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ஜெயத்தை தமிழ் ஒலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிநிதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்டமூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சலிட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதென்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகுடா தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவன் டெம்பல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். எல்நினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆல நிறுவனங்கள் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாயால் இன்று முதல் அதிகரித்திருக்கிறது. கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரொட்டி, பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாயால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் இரண்டு சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சிகிரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். அனுராதபுரம் கொரகவேவ பிரித்தில் உள்ள காட்டு பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூடிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்தி கொண்டு உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. கனமுல சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகுல பிளச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசல பெறுகிறார் பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பூரணமாகவும் மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடிக்கப்பட்டமை குறித்து தெரிவிக்கும் ஆவணம் தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தெலவினால் நேற்று பிற்பகல் ஜனாபதி மாளிகையில் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் தேசியவாதம் வந்தே மாதரம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்போரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் ஸ்வேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பொது தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியுள்ளது. கர்நாடகத்தில் RSS அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றிருந்தார். நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்குவதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில் விண்ணப்பித்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இமாச்சலத்தில் கடந்த 2 நாட்களில் 7 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 33 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையத்தில் குப்பை போட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய தொடருந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கையில் கணிசமான சரிவு தற்போது ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி இந்தியாவில் ஜூலை மாதம் விமானங்களில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை 4.5% சரிவடைந்துள்ளது தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டதாக கூறப்படும் உளவு வலையமைப்பை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து ISI அமைப்புடன் இணைந்து செயல்பட்ட தம்பதியை கைது செய்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்து 1,16,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2,400 தாண்டியிருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜியோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானதை தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடால் ஆகியோரிடம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொலி இணையத்தில் வெளியாகியுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹராட் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. சென்ற வாரம் அரிய ரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று காலை அவர் இயற்கை ஏதியிருக்கிறார். ஈராக்கில் உள்ள குற்றிய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெனிசுலாவின் 6,500 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் செல்ல எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்திய விடயம் வெளிவந்திருக்கிறது. திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் தூங்குவோரை

பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயையும் கண்டறிய உதவக்கூடும். வழக்கமான மாமோகிராம் படங்களை சேர்க்க நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோத உள்ள இந்திய அணியில் ஜம்பவான்கள் ராகுல் திராவிட், வீரேந்திர சேவாக் ஆகியோரின் மகன்களான அன்வாய் திராவிட், ஆரியவீர் சேவாக் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு டி20 தொடரின் முதல் போட்டியில் நமீபியா அணி தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஒரேயொரு டி20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருந்த நமீபியா அணி மீண்டும் வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா எஃப்சி 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் திராமிசு அதற்கான உலக கிண்ண போட்டியில் நடுவராக சேர விருப்பமா? போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆக சிறப்பான திராமசுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.55 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.45 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.10 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.16 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.64 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணத்தினர் சாசல் கார்சிலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Brelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15 ஐக்கியராஜ்யத்தில் 8:15 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவரை நலமாக உற்சாகமாக பயிருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்காங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம். என்ன பாடல் பொங்கையூர் ராஜா?
1: பூக்கை விடும் தூது பார்த்து கதிரனை பார்த்து காலை விடும் தூது.
0: யார பார்த்து?
1: கதிரனை பார்த்து காலை விடும் தூது. பூக்கை விடும் தூது என்ற திரைப்படத்திலே ராஜேந்திர படம் நினைக்கிறேன். அந்த படத்துல எந்த பாடல கேட்கிறேன் ராஜான?
0: கதிரவனை பார்த்து
1: காலை விடும் தூது.
0: காலை விடும் தூது.
1: வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது.
0: அப்பா அப்படி ஒரு பாட்டு சூப்பர் பாட்டா செலக்ட் பண்ணிருப்பீங்க.
1: காலை ராஜேந்திரன் ராஜேந்திரன் படம் நினைக்கிறேன்.
0: அவர் தான் பாடல் எழுதினவர், தான் இசையமைச்சவர்.
1: இல்ல இல்ல, கதவசன டைரக்ஷன் இல்ல.
0: அந்த படத்துக்கு கதவசனம் எழுதி இல்ல, ஆனால் பாடலும் இசையும். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது சகோதரம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா. மீண்டும்
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் கொண்டு அவர் கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை புவியோர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:22 மைக்கராட்சத்தில் 8:22 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 9:24 ஐக்கியராட்சியத்தில் 8:24. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இன்றமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல்?
2: கௌரவம் மடத்தில் இருந்து ஆட்டை விட்டு பறந்து போனீங்க பாடலை கேட்கின்றேன்.
0: ஆத்த விட்டு பிறக்க இல்லை, காத்த விட்டு பிறக்க இல்லை, அப்படி ஒரு பாட்டு மிறையில் என்ன பாட்டுன்றபடியா சொல்லி யோசிச்சு சொல்லுங்க. அவ்வளோ காலம் பாட்டு கேட்குறீங்க. பாலூட்டி வளர்த்த
2: பாலூட்டி ஆசை பாலூட்டி வளர்த்த நீ வடகுணத்தை பார்த்து அப்படின்ற பாடலை கேட்கின்றேன்.
0: பாலூட்டி வளர்த்த என்ன பிளவிளியா சொல்ல நான் என்ன எடுக்கிறது? நீங்க பிள்ளைபிள்ளையா சொல்ல நான் என்ன எடுக்கிறது
2: பாட்டு?
0: சொல்லி மன்னிப்பு கேட்டு
2: பாலூட்டி
0: பார்த்தீங்களா? கௌரவம் என்ன நடிப்பு பிடிச்சது உங்களுக்கு?
2: நடிப்பு கூட பிடிச்சிருக்கு.
0: ரெண்டு பேரும் சிவாஜி.
2: ஆமா
0: நல்லா பிடிச்சிருக்கு.
2: ஆமா
0: நடிச்சா டுவேட் நடிப்பு தான் நல்லா பரிசுட நடிப்பு தான் நல்லா பிடிக்கும். உங்களுக்கான பாடலை தருகின்ற சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு கௌரவம் திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஹீரோ அந்த பாடல் வானொலியில்
3: மலர்கின்றது.
4: எங்கடி இருந்து பாய
5: போயிட்ட?
4: அதை விட்ட போயிட்டானே? அவ்வளவு பெரிய முச்சு ஆகிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத அது வேற ஒண்ணும் இல்லடி. கிழிக்கு ரக்க முளைச்சு எடுத்து
3: பறந்து போயிடுச்சு.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சடீஸ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:31 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:31 இந்த வேளையில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. நீங்கள்
1: ரஜினி?
0: ரஜினி எப்படி இருக்கீங்க ரஜினி?
1: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் கலைய உறவுகளும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். எங்களுடைய நாகேந்திரன் நினைச்சு பாக்கல. எந்த பாடையாலும் ஒரு பாட முடியாத ஒரு பாடல். ஒரு பாத்திருக்கலாம் அந்த படம்.
1: ஜெயலலிதாவும் முத்துக்கும் அந்த ஈகோல படிக்கிற பாட்டு உண்டு இருக்கு.
0: நான் என்றால் அது அவளும் நான்.
1: அது அந்த பாட்டும் எனக்கு மறக்கல. அது
0: என்னடா இப்படியான புரட்சி பாடல்? அவங்களை நல்லா பிடிக்குது.
1: அது ஒரு நல்ல ஒரு பாட்டு.
0: அது ஒரு நல்ல ஒரு பாட்டு.
1: அது நான் அடிக்கடி கேட்கிற பாட்டு தான்.
0: அடிக்கடி கேட்கிற பாட்டு என்ன தெரியும்? நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை தெரிந்து நன்றி.
1: வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனிலிருந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வி குமார் அவர்களுடைய இசையில் கவிஞானி வாலியனின் கவிதை வரியில் ஒலித்த பாடலை பாடியிருந்தார் கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். நேரம் சரியாக 9:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:37 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் சகோதரி சுபாசினி, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடலுக்கு
1: போறீங்க? நான் வந்து செல்வந்தி படத்துல இருந்து புன்னைவன பூங்குயிலே.
0: புன்னைவன பூங்குயிலே, நல்ல பாடல.
1: நடிகையா?
0: திரையரங்குக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். கதை இயக்கம் வேலனி ஒரு தேவதாசன் அவர்கள், அருமையான படம், நல்ல காட்சியை பார்த்தேன், ஷோர்ட் ரிலீஸ் பார்த்தேன், அப்படி அந்த மாதிரி பல கேன்றிருக்கு. நடிப்பண்டா பிரபல்யமான நடிகர்கள் பெரிய ஆக்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறார்கள்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி அவர்கள் விரும்பி கேட்ட புன்னைவன பூங்குயிலே என்ற பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

பாடலை ஏற்றியவர் காற்றில் கலந்த கவிதை பிரைசூடா. இளையராஜா அவருடைய இசையில் ஒரு 200 மேற்பட்ட பாடல்களை எழுதி எங்கள் எல்லோரையும் கொள்ளை கொண்ட கவிஞர்.

0: ஒலித்த பாடலை சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய பாடகர். வணக்கம் பாடகர்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் பாடகர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. என்ன பாடலுக்கு காசுப்படுகின்றீர்கள்?
1: இன்றைக்கு செவ்வந்தி பூக்கள் செய்த வீடு
0: அரசாங்க அந்த
2: பாட்டு கேக்குறீங்க.
1: நெந்த பாட்டு கேட்டு பாப்போன்று வந்திருக்கிறோம்.
2: எப்படி உங்க நாட்டில் வெயிலா?
1: அப்ப வெயில இருக்கு, நல்ல வெயில் இருக்குது.
0: வெயில் காத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினீங்க?
1: காத்து 12 நிகழ்ச்சி முடிய தூங்கினாங்க.
0: அப்படியே 12 நிகழ்ச்சி முடிய தூங்கினீங்க? அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: ஆசைப்படுகின்றீர்களா?
0: 13 பிரான்ஸுக்கு வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த தியேட்டருக்கு.
1: நீங்க அப்படி அப்படி பார்த்து சுத்தி சுத்தி வந்து வரீங்க.
0: 13 அருமையான அருமையான கிராம கதை. நன்றி சகோதரர், உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். மீண்டும் மீண்டும்
1: நன்றி, வணக்கம்.
0: அவர்கள் அன்புக்குரிய பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி. இசை ஞானியினுடைய இசை.
3: கூவின பூங்குயில்
0: காற்றில் கலந்த

அவர்களோடு இணைந்து தீபன் சக்கரவர்த்தி. அழகான பாடல்களை விரும்பி விரும்பி கேட்கின்றார்கள். நீங்களும் கேட்டு மகிழுங்கள் அன்பு.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய பாடகர் கணேஷ் அவர்கள். கணேஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், வேலனையூர் ஸ்ரீ ஸ்கந்தர் ஐயா.
0: என்னையா இலக்கியத்தோட வர்றீங்க இன்னைக்கு?
1: திரையரங்கில்
0: அந்த கிராமத்து படம் ஒன்று ஒளியே வருகின்றது.
1: என்ன ஊர் சொல்றீங்க? எனக்கு அது விளங்க இல்ல.
0: நஞ்சு தின்னி, நஞ்சு தின்னி வீதி,
1: நஞ்சு தின்னி வீதி. என்ன உண்மையாக்க கேள்விப்படையில நான் என்ன தெரியாது.
0: சரி, கவலைப்படாது.
1: யாழ்ப்பாணத்துல இருக்கா? யாழ்ப்பாணத்துலயா?
0: வடமாகாணத்துல இருக்கு.
1: அறியாத ஊர் உண்டு.
0: அறியாததான் கதையா இருக்கும். என்ன பாடலுக்கு கேக்குறீங்க?
1: பாட்டு வந்து இந்த கண்ணன் பெருமான் படத்துல பூவிலும் மெல்லிய பூங்குழல்
0: பூங்குடி பூங்கொடி ஐயா. பூவிலும் மெல்லிய பூங்கொடி கண்ணதாசனுடைய கவிதை வரி.
1: பூவிலும் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிளி அப்படின்னு
0: அப்படி வசனம் பாத்தீங்களா? சிங்கன் ஐயா, சித்தம் தெய்வமா போயிட்டு ஒரு சிங்கன்.
1: நான் இன்னொரு பாட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன் ராஜா. அப்ப
0: இந்த பாட்டு அடிக்க
1: ரஜினி இல்ல ரஜினி அவா கேட்ட அந்த என்ன அந்த ஜெயசங்கர் படத்து பாட்டு அந்த
0: நூற்றுக்கு என்ன பாடு என்ன கதி இலங்கி வச்சது என்ன?
1: ஓ, அது அருமையான படம் தானே. ஜெயசங்கர் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறது அதுல. அப்ப எனக்கு டக்கண்டி எனக்கு ஜெயசங்கர் எனக்கு பிடிச்ச நடிகர் தான் அந்த காலத்துல.
0: நல்ல மனுஷன்.
1: ஓ, நல்ல மனுஷன். நல்ல எனக்கு என்ன தெரியல ராஜா, அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும்.
0: சென்னையில வந்தமா, அதாவது வந்து தமிழ் திரையுலகில வந்து ஒரு முன்னணி கலைஞர், மற்றவர்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி அள்ளி கொடுக்கின்ற ஒரு வள்ளல். அவருடைய மகன் எத்தனையும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கண் ஆபரேஷன், அவர் ஒரு டாக்டராக வரவணும்ண்டெல்லாம் தவம் இருந்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு இந்த பிள்ளையான நீ உதவி செய்யணும்னு தாப்பன் சொல்லிக் கொடுத்தோம். அந்த வழியின்படியே செய்திருக்கார். அவருக்கு பேர் சங்கர்.
1: சேர்ந்து
0: நடிச்சவர் ஜெயசங்கர்.
1: அப்ப அவர் செய்த உதவியல் அந்த காலத்துல இப்ப எம்ஜிஆர் அதைத்தான் போந்து போந்து எல்லாரும் கதைப்பினம் சொல்லுவினம்.
0: நன்றி.
1: ஆனா ஜெயசங்கத்தே அந்த காலத்தில் ஒருத்தருமே சொல்ல இல்ல.
0: நன்றி சகோதரம். உங்களுக்கான பாடல் இன்னும் ஒருவர் நிக்கிறார். இனி மடித்தியால செய்தி பாவங்கள் இல்லாம பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்துல கதைப்பன் சகோதரம்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை அன்பு சகோதரர் ராஜ்கோபால் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா. அன்பு சகோதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடலோடு வந்திருக்கீங்க?
1: நீங்களும் நல்ல சும்மா இருக்க இல்லாம பிரார்த்தித்துக் கொண்டு ஆகாய கங்கைக்கும் தேன் மேல தூவி
0: என்ன பாடலை கேக்குறீங்களா? தர்மஜித்தன் திரைப்படத்தில் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல் என்று நினைக்கின்றேன். நன்றியமா உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

ஒலித்து கொண்டிருக்கும் குரல் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா. அன்பு உறவுகளே, அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவு செய்து மணித்தியால செய்திகள் காத்திருக்கின்றது உங்களுக்காக. இந்த பாடல் எழுதியவர் எம் ஜி வல்லபன் அவர்கள், இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, தர்மஜித்த

பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் அன்பு தந்தை சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவரான போதகர் அன்டனி செபஸ்டியான் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போதகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை நாட்டின் அரசு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் 150,000 அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் 14,008 பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்தது. அன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தியவுடன் அரசாங்கம் இந்த இருதரப்பினரையும் கண்டி சகஸ் உயன பகுதிக்கு அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பகிரங்கமாக கூறியது. இருந்தாலும் தற்போது அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு என்பவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்காவின் இல்லத்துக்கு லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று சென்றுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அவரது இல்லத்துக்கு சென்றிருக்கிறது. கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்ட மூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சலிட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதென்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகுடா தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவன் டெம்பல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். எல்நினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆலன் நிறுவனங்கள் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாவால் இன்று முதல் அதிகரித்திருக்கிறது.
கோதுமாவின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரொட்டி, பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026 ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் 2 சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சிகிரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். அனுராதபுரம் கொரகவேவ பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்தி கொண்டு உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. கனமுல சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகுல பிளஸ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசலப் பெறுகிறார்.

பணிகளை மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியுள்ளது. கர்நாடகத்தில் RSS அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றிருந்தார். நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்குவதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில் விண்ணப்பித்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இமாச்சலத்தில் கடந்த 2 நாட்களில் 7 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 33 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையத்தில் குப்பை போட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய தொடருந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கையில் கணிசமான சரிவு தற்போது ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி இந்தியாவில் ஜூலை மாதம் விமானங்களில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை 4.5% சரிவடைந்துள்ளது தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டதாக கூறப்படும் உளவு வலையமைப்பை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து ISI அமைப்புடன் இணைந்து செயல்பட்ட தம்பதியை கைது செய்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் 1000+ பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2400 தாண்டி இருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜியோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் 100+ மக்கள் பலியானதை தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடால் ஆகியோரிடம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொளி இணையத்தில் வெளியாகியுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5ஆம் ஹராட் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 89. சென்ற வாரம் அரிய இரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று காலை அவர் இயற்கை எய்தியிருக்கிறார். ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெனிசுலாவின் 6,500 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் செல்ல எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்திய விடயம் வெளிவந்திருக்கிறது.
திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் தூங்குவோரை பார்த்திருக்கிறோம். ஆனால் சீனாவில் உள்ள ஒரு திரையரங்குக்கு தூங்குவதற்கென்றே கூட்டம்

கூடுகிறது. மெக்சிகோவில் எரிபொருள் கடத்தும் கும்பல் வசம் இருந்த விலங்குகளை அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளார்கள். ஒட்டகம், புலி, எருமை உள்ளிட்ட 135 விலங்குகள் மீட்கப்பட்டன. அவற்றுள் 35 விலங்குகள் அருகிவரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளது. தாய்வானில் மனைவியின் சமூக பிறழ்வான நடத்தை தொடர்பான ஆதாரத்தை ரோபோ வெற்றிட துப்புரவு கருவி மூலம் சேகரித்த கணவருக்கு தனியுரிமையை மீறிய குற்றச்சாட்டில் 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயையும் கண்டறிய உதவக்கூடும். வழக்கமான மாமோகிராம் படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோதவுள்ள இந்திய அணியில் ஜம்பவான்கள் ராகுல் திராவிட், வீரேந்திர செவாக் ஆகியோரின் மகன்களான அன்வாய் திராவிட், ஆரியவீர் செவாக் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு T20 தொடரின் முதல் போட்டியில் நபீபியா அணி தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கடந்த 2025 அக்டோபரில் நடைபெற்ற ஒரேயொரு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருந்த நபீபியா அணி மீண்டும் வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா FC 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் திராமிசு அதற்கான உலக கிண்ண போட்டியில் நடுவராக சேர விருப்பமா? போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆக சிறப்பான திராமிசுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.55 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.45 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.93 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.10 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.16 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.64 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக்கும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:21 மைக்ராட்சத்தில் 9:21 தொடர்கின்றது. காலை ஒளியில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக காலை இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் திருமதி தேவி ஜனராஜன். அவர் தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு

0: முழித்துக் கொண்டு இருக்கும் பாடலை பாடுகின்றார்கள் ஜானகியோடு மலேசிய வாஸ்தவர்.
1: வீரிக்கும்
0: கவிதை வரி கவியரசர்.
1: பறக்கும் அது கலக்கும் தன் உறவை.
0: இசைமலை இசைஞானி இளையராஜா.

0: அளித்த பாடலை தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளுக்கான மகிழ்ச்சியான செய்தியை அறிய தருகின்றேன். கிளிநொச்சி இந்து கல்லூரியை ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்களின் முதலாவது ஒன்று கூடல். காலம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 11 மணிக்கு இடம்பெறும் மண்டபம் பலஸ் ராயல் சூண்டு. ஆக்டிவிட்டி எக்கானமிக் மாரிஸ் 91,230 மான்ட்ராகன் பிரான்ஸ் என்ற இடத்திலே மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. அனைத்து பழைய மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம் மறந்து விடாதீர்கள் என்பது உறவுகளே. 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் காலை 11 மணிக்கு அதாவது சனிக்கிழமை இடம்பெறுகின்றது அன்பு உறவுகளே. பலேஸ் ராயல் சூண்டு ஆக்டிவிட்டி எக்கானமிக் மாரிஸ் 91,230 மான்ட்ராகன் பிரான்ஸ் என்ற இடத்தில் இடம்பெறுகின்றது. கிளிநொச்சி இந்து கல்லூரி ஐரோப்பிய ஒன்றிய பழைய மாணவர்கள் முதலாவது ஒன்று கூடல் என்ற விளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அப்பா. எங்க அம்மா வந்திருக்கிறீங்க? காலை பூந்தலு என்னம்மா சுகமா இருக்கிறீங்களா?
1: சனி ஞாயிறு காலம் வருவேன்.
0: சனி ஞாயிறு காலம் இல்ல வருவீங்க?
1: நீங்க
0: என்ன பாடல கேட்க போறீங்க?
1: தர்சனம்
0: தெரியும்
1: அதுதான்.

0: ஒலித்த பாடலை ஜோவி சூரியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடலை இயற்றியவர் குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: என்றும் அப்படி இருங்கள். என்ன கதையே காண இல்ல?
1: நீங்க
0: கதை கூகுதம்படத்திலிருந்து
1: சுவந்தி பூவெடுத்து
0: சுவந்தி பூ திருநாளா இருக்கு போல இருக்கு.
1: செவ்வந்தி பூ இப்ப வந்து இருந்தாள், செவ்வந்தி பூவுக்கு இப்ப வந்து இருந்தாள் தானே.
0: ஒரு மகிழ்ச்சியான பூ.
1: இங்க இல்ல வீடுகளும் இல்ல, இங்க என்னன்னு தெரியல. கூடுதலா சுவந்தி பூ எல்லாரும் இருப்பாரு. எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியுமே? பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும். பாடா அது வீசுல
0: எத்தனை நாளைக்கு இருக்கும்?
1: இருக்கும் தானே, நாளைக்கு எண்ணி பாக்கிட்ட பொல்லாத பூவா? வரி கவிதை வரியில சுசீலா உன்னை குரலில இந்த பாட்டை கேட்க விரும்புகிறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாடலை ஒரு விளம்பரத்தை தந்து உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிலையில் வைபரோடாக இணைந்திருக்கும் திருமதி ஜெயா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ராஜா.
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா காதலா என்ற பாடலை கேக்குறீங்க. என்ன காரணம் இந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு?
1: சும்மா நினைத்தே நாள் நல்ல நாளா இருந்தது.
0: அதால திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. நல்ல பாடல். என்ன ரெண்டு பேரும் இல்லையன்னு நடிகர் கதாநாயக நடித்த பாடலுக்கு நடித்தவர்கள் ரெண்டு பேரும் இறந்து விட்டார்கள் தற்கொலை சூசைட். நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலங்கள். நன்றி. அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. பாவனா விஜயனுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடுகின்றார்கள் ஹரிஸ் ராகவேந்திராவோடு சின்ன குயில் சித்ரா.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜான் நடேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாங்க, நான் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் சகோதரி?
1: நன்றி ராஜானே, நீங்களே நிலைமை இருக்கிறோட வேண்டிக் கொண்டு நான் வசந்த கால நதியணிலே அந்த பாட்டை கேப்பேன்.
0: அப்படியே கேப்பா, இது எப்படி தேடி எடுத்தீங்க இந்த பாட்டு?
1: ரஜினிகாந்த்
0: நன்றி. இந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன், கேட்டு மகளுக்கு நன்றி.
1: நன்றி.
0: அவர் திருமதி ஏற்றுமலா சுதாசி விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெயந்திமாலா அவர்கள். ஜெயமாலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம்.
1: சரி ராஜா,
0: என்ன இத்தனை சொல்றேன், என்ன கொடுமையிலப்பா பாட்டுல மயங்கிட்டியா? மற்ற நாங்க கத்திக்க வானொலி காது வந்து ராஜா அடிச்சிருக்க கடைசியெல்லாம் பெறுவார் நித்திரை கொண்டு 2 மணித்தேல ப்ரோக்ராம் 8-9 மணிக்கு வர மாட்டேன். அடி அடி அடி அடி என்று இந்த வைபர்ல போட்டு அடி அடி என நேரம் கணக்கு பாக்குறேன். இல்ல நீங்க நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு செய்ய போறீங்க?
1: மல்லிகையின்
0: மல்லிகை மன்னன் மயங்க மனுஷன்ல வந்து கேட்கணும். நீங்க
1: மலேசியா
0: ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது, வானலையில் மலர்கின்றது.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய பாடகர் ராசலிங்கம் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தனல். காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எங்கள் இதேபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்திருக்கின்றார் உங்களுடைய கணேஷ், அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவரான போதகர் அன்டனி செபஸ்டியான் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போதகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை நாட்டின் அரசு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் 150,000 அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் 14,008 பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்தது. அன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தியவுடன் அரசாங்கம் இந்த இருதரப்பினரையும் கண்டி சகஸ் உயன பகுதிக்கு அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பகிரங்கமாக கூறியது. இருந்தாலும் தற்போது அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு என்பவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள காணிகளை வெளியிடுவது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்காவின் இல்லத்துக்கு லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று சென்றுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அவரது இல்லத்துக்கு சென்றிருக்கிறது. கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்டமூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சலிட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதென்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகுடா தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவன் டெம்பல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். எல்நினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆல நிறுவனங்கள் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாவால் இன்று முதல் அதிகரித்திருக்கிறது.
கோதுமாவின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரொட்டி, பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026 ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷ நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் 2 சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சிகிரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். அனுராதபுரம் கொரகவெவ பிரித்தில் உள்ள காட்டுப் பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்திக் கொண்டு உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. கனமுல சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகுல பிளஸ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசல பெறுகிறார் பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பூரணமாகவும் மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடிக்கப்பட்டமை குறித்து தெரிவிக்கும் ஆவணம் தியவடன நிலமே பிரதீப் நிலங்க தெலவினால் நேற்று பிற்பகல் ஜனாபதி மாளிகையில் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் தேசியவாதம், வந்தே மாதரம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்போரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் சுவிந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பொது தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியுள்ளது. கர்நாடகத்தில் RSS அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றிருந்தார். நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்குவதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது.
பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில் விண்ணப்பித்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இமாச்சலத்தில் கடந்த 2 நாட்களில் 7 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 33 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையத்தில் குப்பை போட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய தொடருந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின்

கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 116,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2400 தாண்டியிருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜியோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடால் ஆகியோரிடம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொலி இணையத்தில் வெளியாகியுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹராட் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. சென்ற வாரம் அரிய ரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று காலை அவர் இயற்கை எய்தியிருக்கிறார். ஈராக்கில் உள்ள குட்டிய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெனிசுலாவின் 6,500 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் செல்ல எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்திய விடயம் வெளிவந்திருக்கிறது. திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் தூங்குவோரை பார்த்திருக்கிறோம். ஆனால் சீனாவில் உள்ள ஒரு திரையரங்குக்கு தூங்குவதற்கென்றே கூட்டம் அங்கு கூடுகிறது. மெக்சிகோவில் எரிபொருள் கடத்தும் கும்பல் வசம் இருந்த விலங்குகளை அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளார்கள். ஒட்டகம், புலி, எருமை உள்ளிட்ட 135 விலங்குகள் மீட்கப்பட்டன. அவற்றுள் 35 விலங்குகள் அருகிவரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளது. தாய்வானில் மனைவியின் சமூக பிறழ்வான நடத்தை தொடர்பான ஆதாரத்தை ரோபோ வெற்றிட துப்புரவு கருவி மூலம் சேகரித்த கணவருக்கு தனியுரிமையை மீறிய குற்றச்சாட்டில் 5 சிறைத்தன்மை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயையும் கண்டறிய உதவக்கூடும். வழக்கமான மாமோகிராம் படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோத உள்ள இந்திய அணியில் ஜம்பவான்கள் ராகுல் திராவிட், வீரேந்திர சேவாக் ஆகியோரின் மகன்களான அன்வாய் திராவிட், ஆரியவீர் சேவாக் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு T20 தொடரின் முதல் போட்டியில் நபீபியா அணி தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஒரேயொரு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருந்த நபீபியா அணி மீண்டும் வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா FC 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் திராமிசு அதற்கான உலக கிண்ண போட்டியில் நடுவராக சேர விருப்பமா? போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆக சிறப்பான திராமிசுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379 ரூபாய் 93% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 55%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 2% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 45%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 93% இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 10%. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 91% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 16%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235 ரூபாய் 90% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 64%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விமானத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விமானமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக்கும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணானியர்களே. அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்? நேர்களே, வழமை போல் உங்களுக்காக ஐந்து கேள்விகள் காத்திருக்கின்றது. ஐந்து கேள்விகளில் முதலாவது கேள்வி சரியா தவறா? மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமையானவை. இருப்பினும் 0033148 32 15 40 எமது வைபர் இலக்கம் 0033650 7 74 27. எமது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033951 48 47 71. சரி நேர்களே, நாங்கள் வளமையாக கேள்விகளுக்குள் நேரடியாக செல்கின்றோம். முதலாவது கேள்வியாக வருகின்றது நேர்களே. தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம் பெல் அவர்களே, நீங்கள் தற்போது இப்போது கூறும் ஹலோ என்ற வார்த்தையையும் முதலில் கண்டுபிடித்தார். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம் பெல் அவர்களே, நீங்கள் இப்போது கூறும் ஹலோ என்ற வார்த்தையை முதலில் கண்டுபிடித்தார். இக்கூற்று சரியா தவறா? கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி ஆனது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம் பெல் அவர்களே, நீங்கள் கூறும் இப்போது ஹலோ என்ற வார்த்தையையும் முதலில் கண்டுபிடித்திருந்தார். இக்கூற்று சரியா தவறா? இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. எந்த பறவைக்கு, பறக்கும் பறவைகளில் எந்த பறவைக்கு பல் இல்லை? பறக்கும் பறவைகளில் எந்த பறவைக்கு பல் இல்லை? விடை தெளிவாக வருகின்றது புறா, காகம், சிட்டுக்குருவி. இவை மூன்றும். இரண்டாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது, பறக்கும் பறவைகளில் எந்த பறவைக்கு பல் இல்லை? விடை தெளிவாக வருகின்றது புறா, காகம், சிட்டுக்குருவி. இவை மூன்றும். மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருவது, சூப்பர்மேன் ஆடையை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் எந்த நாட்டவர்? சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் எந்த நாட்டர்? மிக அண்மையில் உலகில் பல இடங்களில் காட்டுத்தீ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது நேர்கள் அறிந்தது. அந்த காட்டுத்தீயில் ஒரு நாட்டைச் சேர்ந்தவர் சூப்பர்மேன் ஆடையை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் எந்த நாட்டவர் என்று மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் வருகின்றது. விடை தெளிவாக வருகின்றது பிரான்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா, ஸ்பெயின். பிரான்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா, ஸ்பெயின். கேட்கப்பட்ட கேள்வி ஆனது, சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் எந்த நாட்டவர்?

சரி, நான்காவது கேள்விக்குள் உள் செல்வம் நேர்களே. எந்த நாட்டில் பூனைக்கு கோவில் உள்ளது? எந்த நாட்டில் பூனைக்கு கோவில் அமைந்துள்ளது? விடை தெளிவாக உங்களிடம் நாங்கள் தருவது, ஜப்பான், எகிப்து, சுவிட்சர்லாந்து, இத்தாலி. எந்த நாட்டில் பூனைக்கு கோவில் அமைந்துள்ளது? ஜப்பான், எகிப்து, சுவிட்சர்லாந்து, இத்தாலி. நான்காவதாக உங்களிடம் நாங்கள் தந்த கேள்வி ஆனது, எந்த நாட்டில் பூனைக்கு கோவில் உள்ளது?

நிறைவு கேள்வியாக வருகின்றது. உலகிலேயே பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியது. உலகிலேயே பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியது. விடை தெளிவாக வருகின்றது. குதிரை இ. குதிரை இ. இரண்டாவதாக இலையான். மூன்றாவதாக நுளம்பு. நான்காவதாக தும்பி. உலகிலேயே பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியதாக நிறைவு கேள்வி உங்களிடம் நாங்கள் தருகின்றோம். விடை தெளிவாக குதிரை இ, இலையான், நுளம்பு, தும்பி.

ஐந்து கேள்விகளையும் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம்பெல் அவர்களே, நீங்கள் இப்போது கூறும் ஹலோ என்ற வார்த்தையை முதலில் கண்டுபிடித்திருந்தார். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். இரண்டாவதாக, பறக்கும் பறவைகளில் இந்த பறவைக்கு பல் இல்லை. பறக்கும் பறவைகளில் இந்த பறவைக்கு பல் இல்லை என்று இரண்டாவது கேள்வி உங்களிடம் வந்திருக்கின்றது. மூன்றாவதாக, சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் எந்த நாட்டவர் என மூன்றாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். நான்காவதாக, இந்த நாட்டில் பூனைக்கு கோவில் அமைந்துள்ளது. நிறைவாக, உலகிலேயே பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியது எது என்று கேட்டிருக்கின்றோம். சரிநேர்களே, நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். காரணம், பல்வேறுபட்ட இணையதளத்தில் பல்வேறுபட்ட விடை தெரிவுகள் காணப்படுகின்றது. ஆகவே சிறிய அன்பான வேண்டுகோளாக, நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க களையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: சரி, அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக கமலவாணி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் கமலவாணி.
1: வணக்கம்
0: கமலவாணி. நலமா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்கள் நலம். நினைச்சு நித்ரியால ஒளிம்பி இருக்க மாட்டீங்க.
1: என்ன
0: பழக்கம்
1: வந்திருக்கிறேன். எனக்கு இந்த முதலாவது நான் பிள்ளை என்று
0: சொல்றேன்.
1: இந்த மூண்டுக்கும் பல் இல்லாத மாதிரி கிடக்கு, இதை சொல்றேன்னு தெரியாம இருக்குது. எங்க நான் பிடிச்சு பாக்கல, அது அது அந்த கொத்தி சாப்பிடுற விதத்தை பார்த்தா பல் இல்லாத
0: மாதிரி. என்னத்த சொல்லு கிடக்கு? நல்ல போல நீங்க பக்கத்துல இல்ல எனக்கு. கமலவாணி. டெலிபோன் தொலைபேசி வருகின்ற.
1: ஹலோ.
0: ஓ சொல்லுங்க.
1: போன்ல நான் எடுக்கிறேன் டெலிபோன் பாரு. அப்ப நான் வந்து ரெண்டாவதுக்கு காகம் என்று
0: சொல்றேன்.
1: நாட்டவர் ஸ்பெயின் நாட்டுக்கார நான் சொல்றேன்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார் கமலவாணி அவர்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபரூடாக வந்திருக்கும் ரமேஷ் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரமேஷ்.
2: வணக்கம் கணேஷ்.
0: நலமா? நான் நல்ல. நீங்க நலமா?
2: நன்றி. நல்ல சுகம். நல்ல நன்றி.
0: நீங்கள் கூறுங்கள் பாப்பா.
2: முதலாவது சரி சொல்றேன்.
0: முதலாவது சரி.
2: இரண்டாவது இவை மூன்றும் காட்டு தீ வந்து ஸ்பைடர்மேனோடு போட்டு செய்தது நான் பிரான்ஸ் தான் நினைக்கிறேன். நான் பிரான்ஸ் சொல்லி பாக்குறேன். நாலாவது பூனைக்குரிய ஆலயம் இருக்கிறது வந்து நான் எகிப்தை சொல்றேன். மற்றது ஐந்தாவது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இலியானா இல்ல தும்பியான்னு சொல்லி ஒரு ஒரு யோசனையோடு ஒரு என்னன்னு சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கீங்க. நன்றி. இதுக்கு வந்து நான் தும்பிய சொல்லி பாக்கிறேன்.
0: தும்பியன்றீங்களா?
2: ஆமா.
0: சரி, புறத்திலிருந்து பாப்போம் ரமேஷ்.
2: ஓகே,
0: நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அது ரமேஷ் அவர்கள். ரமேஷை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருப்பார். வணக்கம்.
3: நாங்கள் இவை மூன்று என்றன். இந்தோனேசியா என்றன். எகிப்த் என்றன். தும்பி என்றன்.
0: தும்பி என்றீங்களா? சரி, பாப்பம் பொறுத்திருந்து நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அது பத்மநாபன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ். நான் ஒரு சித்ரா வாங்கிறேன்.
0: சித்ரா வணக்கம், வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா?
4: நன்றி, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்
0: இருக்கின்றோம்.
4: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் டி ஆர் டி தமிழொலியில் என் கேள்விக்கென்ன பதில். அந்த வகையில் தொடர்ந்து வதனி அவர்கள் வைபரூடாக வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
0: நலமா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
5: குலாபி போட்டு வந்திருக்கிறீங்க, நலமாக வந்திருக்கிறீங்க.
0: நலமா தான் வந்திருப்போம்.
5: திரும்பி வந்ததுக்கு கடவுளுக்கும் நன்றியை சொல்லி உங்களும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு
0: டக்கண்டு முடிஞ்சது. அதுதான் பிரச்சனை.
5: டக்கண்டு முடிஞ்சது. என்ன ஒரு கிழமையே?
0: இரண்டு கிழமை.
5: அப்படியே நலமா இருக்கிற வேண்டிக் கொண்டு நான் முதலாவது தவறுன்னு சொல்றேன். மற்றது நான் மூன்று கொண்டு சொல்றேன். மூன்றாவது கேள்வி இந்தோனேசியா, நாலாவதுக்கு எகிப்து, அஞ்சாவது தும்பி என்று சொல்றேன்.
0: தும்பி. தும்பி பாத்தீங்களா நீங்களாவது? தும்பி பாத்தீங்களா?
5: தும்பி பாக்குறது பறக்கும் தானே? இப்ப இந்த பூவளுக்கு அதுகளுக்கு எல்லாம் வந்து இருப்பேன். நான் கேட்டு முன்னே ஒரு அடிச்சு சாக்காட்டி
0: தும்பி எல்லாம் மடிக்க கூடாது. நிகழ்ச்சிகளாக உங்களுக்காக பத்துக்கள் நம்பர் ஒன்று சொல்லு என்ற நிகழ்ச்சி நீண்ட நாளாக உங்களிடம் நாங்கள் தரவில்லை. ஆகவே தொடரும் நிகழ்ச்சிகளாக பத்துக்கள் நம்பர் ஒன்று சொல்லு என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து எம்மவர் பாடல்கள், அதனைத் தொடர்ந்து எமது பிரதான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் ஜெனி உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜெனி.
6: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலம். நீங்க நலமா?
6: ஆமா, நாங்களே நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள் அப்படியே தொடர்ந்து நலமாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு அன்பான நேர்களை விசாரித்துக் கொண்டு முதலாவது தவறு என்று கூறி பார்க்கின்றேன். இரண்டாவது மூன்று மண்டு கூறி பார்க்கின்றேன். அடுத்தது இந்தோனேசியா, எகிப்து, தும்பி என்று கூறி பார்க்கின்றேன்.
0: தும்பி என்றீங்க. பாப்பம் பொறுத்திருந்த. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அது ஜெனி அவர்கள். ஜெனியை தொடர்ந்து வைப நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்க வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி நலமா?
7: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நன்றி. விடுமுறை எல்லாம் போனீங்களா?
7: நான் விடுமுறைக்கு எங்கேயும் போகல.
0: போயில, வீட்டில.
7: வீட்டில் தான்.
0: சரி, முதலாவது சரியா தவறா ரோசாலி?
7: சரி என்று சொல்கிறேன்.
0: ஓகே. இரண்டாவது எந்த பறவையை சொல்ல போறீங்க? புறாவா, காகமா, சிட்டுக்குருவியா, இவை மூன்றுமா? இவை மூன்றும் என்றீங்களா? மூன்றாவது கேள்விக்கு பிரான்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா, ஸ்பெயின், அந்த தீயை அணைச்சவர் இந்த நாட்டவர் என்று கேட்டுக்கின்றோம். ஓகே. நான்காவதாக பூனைக்கு கோயில் உள்ள இடம் ஜப்பான், எகிப்த், சுவிட்சர்லாந்து, இத்தாலி? பூனைக்கு கோயில் இருக்குதா? அது எந்த நாடு என்று கேட்டுக்கோ. உலகில் பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியது குதிரை ஈ, இலையான், நுழம்பு, தும்பி. குதிரை ஈ என்ற ஒரு பூச்சி இருக்கான் பாப்போம். அதான் எனக்கும் தெரியல. நானும் உங்களோட தான் நாங்களும் பாக்குறோம். நன்றி ரோசாலி, முன்ன சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அது ரோசாலி அவர்கள். ரோசாலியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம் கணேஷ்.
0: ராஜலிங்கம்
8: நலமா? வாழ்த்துக்களை குடிக்கொண்டு பார்த்துக்கிறேன். கடந்த வாரம் ராஜான செய்திருந்தார், ரெண்டு புள்ளியை தந்து விட்டார். இந்த நீங்கள் வந்துக்கிறீர்கள், இந்த வழியா
0: நீங்கள்
8: புள்ளி அடிப்படையில பரிசுகளை அள்ளி கொடுத்துருக்கியா? முதலாவது தவறு,
0: முதலாவது தவறு,
8: ரெண்டாவது இவை மூன்றும், மூன்றாவது
0: இந்தோனேசியாதான்,
8: நான்காவது எகிப்து, அஞ்சாவது அடிச்சு கூடுறேன் தும்பிதான். அது
0: தும்பிதான் கட்டிக்கார். நன்றி, சந்திப்போம்.
8: முடிய சொல்லுங்க.
0: நன்றி, நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பார். வணக்கம் குணநாயகி.
9: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
9: ஓம் ஓ வணக்கம் கணேஷ். நலம் நலம். நீங்க எப்படி?
0: நாங்கள் இருக்கின்றோம், நன்றி.
9: நீங்க இருக்க வேண்டாம், சுகம் சுகம்.
0: நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க குதிரை என்று சொல்லி?
9: குதிரை யானைகளும் குதிரையில இருக்கிறதா?
0: நன்றி, இப்படி வருவோம். நன்றி,
9: எல்லாத்தையும் வேகமா போக வேண்டும்.
0: சரி, பாப்போம். நன்றி,
9: நன்றி, நன்றி.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
10: வணக்கம்
0: ஜெயநடேசன், வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா?
10: வாட்ஸ்அப்புக்கு வந்தா எடுக்க மாட்டீங்க வரடாக்க? என்ன
0: இல்ல, இப்ப எடுத்து நான் ஓடரம்படி வந்து கொண்டிருக்கிறேன்.
10: சரி, அப்ப நன்றியா. சரி, நான் முதலாவது தவறு, நீங்க நலமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி, நன்றி,
10: நன்றி. தோமஸ் அல்வா எடிசன் தான் அது. முதலாவது தவறு, இரண்டாவது இவையல் மூன்றும், மூன்றாவது இந்தோனேசியா, நான்காவது எகிப்து, ஐந்தாவது தும்பி.
0: ஐந்தாவது தும்பி என்றீங்க, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
10: நன்றி,
0: நன்றி, நன்றி. அது ஜியா நடேசன் அவர்கள், ஜியா நடேசனை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்
11: கணேஷ்.
0: கலாராணி.
11: ஓஹோ,
0: நலமா? நான் நலமாக இருக்கணும். நீங்க நலமா?
11: நலங்கள், நலமா இருக்கேன். அண்ணா இருந்தா அண்ணாக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு.
0: ஓகே,
11: நாங்கள் கேள்விக்கு போவோம்.
0: சரி, பாப்போம்.
11: முதலாவது நானும் தவறு என்று சொல்றேன்.
0: ஓகே,
11: ரெண்டாவது வந்து இவை மூன்றையும் சொல்லி பாப்போம்.
0: ஓகே,
11: நாலாவது இந்தோனேசியா, மூன்றாவது இந்தோனேசியா, நாலாவது ஜப்பான், அஞ்சாவது அந்த குதிரை, ஈ குதிரை என்றா அப்ப அது வேகமா ஓடுமன்றதுக்காகவோ
0: எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப இதுல நான் சொன்னா எனக்கு கன வேறு பேச்சு விழும், நீ என்ன உதவி செய்யறன்னு சொல்லி, அதால நான் கேள்வி முடிய
11: கேள்விக்கு
0: என்ன
11: சொன்னீங்க?
0: இஸ்லாந்து, இத்தாலி.
11: உனக்கு கோயில் கட்டினாலும் ஜப்பான்,
0: ஜப்பான்றீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.
11: நன்றி, வணக்கம்,
0: நன்றி. அது கலாராணி அவங்க, கலாராணியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம்,
0: சதீஷ் நலமா?
12: இருக்கின்றேன்.
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி சதீஷ்.
12: முதலாவது
0: சொல்லுகின்றேன்,
12: ரெண்டாவது ஜப்பான், தும்பிக்கை, தும்பி சொல்லுகின்றேன்,
0: ஜப்பான், தும்பி என்றீங்க. நன்றி சதீஷ், முடிஞ்சு சந்திப்போமா? சரி, தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பார். வைபரூடாக நினைந்திருக்கீங்க, பத்மினி கூறுங்க. வைபரூடாக நினைந்திருக்கும் பத்மினி அவர்களே, உரையாடுங்கள். உங்கள் தொலைபேசி இந்த வானொலி இந்த சத்தத்தை குறையுங்க. சரி, தொடர்ந்து வைபரூடாக
13: வந்திருப்போம்.
0: ஆம், நீங்க தொலைபேசியிலேயே கேட்டு தொலைபேசியிலேயே கலக்கிறீங்களா?
13: பத்மினி தமிழா?
0: ஓம், கூறுங்க. நலமா?
13: பத்மினி,
9: நேரத்தை கருதி கொண்டு முதலாவது தவறு, ரெண்டாவது இவ மூன்று முதலாவது இரண்டாவது இந்தோனேஷியா, நாலாவது எகிப்து. இல்ல இல்ல இல்ல, எகிப்து. அஞ்சாவது தும்பி.
0: நன்றி, முன்னும் சந்திப்போம். சரி, பத்மினி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். சரி, வாட்ஸ்அப்பின் தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
13: வணக்கம்
0: மீனா. நான் நலம். நீங்க நலமா மீனா?
13: சந்திப்போம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம் மீனாவை தொடர்ந்து.
14: வணக்கம்.
0: வாமா.
14: நலமா?
0: நீங்க நினைச்சா நீங்களும் போயிட்டீங்களா? கயிறு கட்டி பின்னுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கலாமே இல்ல நீங்களும் வேறு
14: அனைவரும்
0: நலமாக இருக்கணும். நன்றி பாமக. சரி, நீங்க குறுங்க
14: சொல்றேன். எகிப்து. நானும் அந்த குதிரை சொல்றேன். குதிரை குதிரை உயரம் தானே?
0: சரி பாப்போம். அறிவு எல்லாம் அங்கேயே போயிட்டீங்க. நன்றி.
14: அறிவு குழந்தை.
0: சரி, அது பாபாவ தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம். வைபர் ஊடாக நின்றிருப்பவர். வணக்கம் சரோஜினி. சரோஜினி நலமா?
15: முதலாவது தவறு, மூன்றாவது இந்தோனேஷியா, எகிப்து, தும்பி.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். சரோஜினியை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
16: வணக்கம் கணேஷ். நான் ராதா கதைக்கிறேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா, நான் நலம். நீங்க நலமா?
16: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது தவறு என்று சொல்றேன்.
0: முதலாவது தவறு.
16: இரண்டாவது இவை மூன்றும், மூன்றாவது இந்தோனேஷியா, நாலாவது எகிப்து, அஞ்சாவது தும்பி என்று சொல்றேன்.
0: ஓகே, நன்றி ராதா, மீண்டும் சந்திப்போம்.
16: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அது ராதா. ராதா அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
17: வணக்கம் கணேஷ். புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நலமா? வரவேற்பதில் மகிழ்ச்சி. நலமா? நாங்கள் நலமாக இருக்கணும். நன்றி.
17: சரி, முதலாவது புலை.
0: முதலாவது புலை.
17: இரண்டாவது மூன்றுமா?
0: இவை மூன்றும்.
17: மூணாவது இந்தோனேஷியா, நாலாவது எழுத்து, அஞ்சாவது தும்மியாக சொல்லி பார்ப்போம்.
0: ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.
17: நன்றி, வணக்கம்.
0: நன்றி ராஜா. அது புங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து சியாமலாவை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சியாமலா.
18: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலம். நீங்க நலமா?
18: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
0: வேலையா வீட்டையா?
18: வேலை வேலை
0: வேலை வேலை. முக்கியம் சோறு? முக்கியம்
18: சோறு. முக்கியம் வயிறு? முக்கியம்
0: பேங்க்? முக்கியம்.
18: நானும் முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு.
18: அனைத்தும்.
0: அனைத்தும்
18: இந்தோனேஷியா. அதையும் சொல்லுங்க. சொல்லுறேன். எந்த பேர்ல முடிகிறபடியா?
0: இதுதானே கூடாதுன்ற. சரியா.
18: எகிப்து.
0: எகிப்து.
18: தும்பி.
0: தும்பி என்றீங்களா? ஓகே, நன்றி மூணு சந்திப்போம்.
18: நன்றி.
0: அது சியாமலா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சுவாசினி, நான் நலம், நீங்க நலமா?
19: ஓ, நாங்கள் நிலைமை இருக்கிறோம், நீங்களும் அப்படியே நிலைமை இருக்க கொண்டு வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு,
0: வேற வேற பாடகி ஏலாம் வந்துட்டீங்க. வேற வேற பாடகி ஏலாம் வந்துட்டீங்கன்ற ஒரு மாதிரியா? பாராட்டுகள், பாராட்டுகள், அனைவருக்கும் பாராட்டுகள். சரி, கூறுங்கள்.
19: முதலாவது தவறு, இவை மூன்றும் மற்ற இந்தோனேசியா, எகிப்து, தும்பி.
0: தும்பி. நன்றி சுவாசினி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.
19: நாலாவது 8, 5வது தும்பி என்று சொல்றேன்.
0: தும்பி.

0: இந்தோனேசியா
1: இந்தோனேசியா நீங்க தரும்போது எகிப்தான் அது மற்றது குதிரை நீங்க அதோ தும்பியோ தெரியல நானும் தும்பியோட போறேன்
2: அது தேவியார்கள் அவர்கள் இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தமைக்கும் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் இன்னும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் நேர்களை, இல்லாட்டி நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். 11:55 கிளையாதில். சரி நேர்களை, நாங்கள் இத்தோடு அனைத்து அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். முயற்சி செய்யாதீர்கள். கூடுதலாக அனைவரும் வந்திருக்கின்றீர்கள் என்றாலும் ஒரு சிலர் வரவில்லை என்றாலும் முயற்சி செய்தாலும் சரி. வருகின்றது முதலாவது கேள்வி. உங்களிடம் நாங்கள் தந்த கேள்வி ஆனது, தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகம் பெல் அவர்களே, நீங்கள் இப்போது கூறும் ஹலோ என்ற வார்த்தையை முதலில் கண்டுபிடித்திருந்தார். இக்கூற்று சரியா தவறா என நாங்கள் உங்களிடம் முதலாவது கேள்வியாக தந்திருந்தோம். நிச்சயமாக இக்கூற்று புலியான கூற்று. தோமஸ் அவர்களே இந்த ஹலோ என்ற வார்த்தையை கண்டுபிடித்திருந்தார். அஹே என்ற வார்த்தையை தான் முதலில் பாவிக்க சொல்லி எங்கள் டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் சொல்லியிருந்தார். அஹே என்ற வார்த்தையை தான் ஹலோவுக்கு பதிலாக அவர் கூறியிருந்தார். அது கொஞ்சம் நீண்ட சொற்களாக இருப்பதால் அனைவரும் அதை கூறுவது கடினம் என்று இறுதியாக தோமஸ் எடிசன் அவர்கள் ஹலோ என்ற வார்த்தையை கண்டுபிடித்திருந்தார். அடுத்ததாக, பறக்கும் பறவைகளில் எந்த பறவைக்கு பல் இல்லை என்று கேட்டிருந்தோம். நிச்சயமாக புறா, காகம், சிட்டுக்குருவி, இவை மூன்றும் நிச்சயமாக இவை மூன்றும் சரியான விடை தெரிவாக அமைகின்றது. மூன்றாவது கேள்வியாக நாங்கள் உங்களிடம் கேட்டது, சூப்பர்மேன் ஆடையை அணிந்தபடி காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர் எந்த நாட்டவர்? நிச்சயமாக பிரான்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா, ஸ்பெயின். நிச்சயமாக இந்தோனேசியா சரியான விடை தெளிவாக அமைந்திருக்கின்றது. எந்த நாட்டில் பூனைக்கு கோயில் உள்ளது என்று கேட்டிருந்தோம். நான்காவது கேள்வியாக விடை தெளிவாக வந்தது ஜப்பான், எகிப்த், சுவிஸ், இத்தாலி. எகிப்த் சரியான விடையாக அமைந்திருக்கின்றது. ஜப்பான் பூனைகளின் சிலைகளுக்கு பிரசித்தி பெற்றதாக அமைந்திருக்கின்றது. உலகிலேயே பூச்சிகளில் மிக வேகமாக பறக்கக்கூடியது என்று நிறைவு கேள்வியாக வந்திருக்கின்றது. உங்களிடம் விடை தெளிவாக வந்தது குதிரை, இலையான், நுளம்பு, தும்பி. அனைவரும் தும்பி என்ற விடை தெளிவை தந்திருந்தீர்கள். எமது விடை தெளிவாக குதிரை இ என்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே நானும் அதையே உங்களிடம் திறக்கின்றேன். குதிரை இ விடை தெளிவாக அமைந்திருக்கின்றது. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் அம்மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு காத்திருக்கும் தசன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பதை 10 ஒரு நம்பரை சொல்லு என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக 3 நாட்களாக நாங்கள் தரவில்லை. ஆகவே அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தர தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றோம் நேர்களே.
3: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
4: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
5: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உறுப்பினர் தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.
2: கலையில நிறம் சரியாக 12 மணி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவரான போதகர் அன்டனி செபஸ்டியான் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போதகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை நாட்டின் அரசு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் 150,000 அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் 14,008 பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்தது. அன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தியவுடன் அரசாங்கம் இந்த இருதரப்பினரையும் கண்டி சகஸ் உயன பகுதிக்கு அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பகிரங்கமாக கூறியது. இருந்தாலும் தற்போது அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு என்பவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள காணிகளை வெளியிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்காவின் இல்லத்துக்கு லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று சென்றுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அவரது இல்லத்துக்கு சென்றிருக்கிறது. கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்ட மூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சல் இட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாதென்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண மீண்டும் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகுடா தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவன் டெம்பல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். எல்நினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆல நிறுவனங்கள் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாவால் இன்று முதல் அதிகரித்திருக்கிறது.
கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரொட்டி பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026 ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் 2 சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சிகிரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். அனுராதபுரம் கொரகவேவ பிரித்தில் உள்ள காட்டு பகுதியில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூடிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்திக் கொண்டு உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. கனமுல சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகுல பிளஸ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. இலங்கையில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசல பெறுகிறார் பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பூரணமாகவும் மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடிக்கப்பட்டமை குறித்து தெரிவிக்கும் ஆவணம் தியவடன நிலமே பிரதீப் நிலங்க தெலவினால் நேற்று பிற்பகல் ஜனாபதி மாளிகையில் ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் தேசியவாதம் வந்தே மாதரம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்போரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் சுவிந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பொது தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியுள்ளது. கர்நாடகத்தில் RSS அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றிருந்தார். நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்குவதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது.
பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கிற நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில்

தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டதாக கூறப்படும் உளவு வலையமைப்பை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து ISI அமைப்புடன் இணைந்து செயல்பட்ட தம்பதியை கைது செய்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 116,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2400 தாண்டி இருக்கிறது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜியோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடால் ஆகியோரிடம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொளி இணையத்தில் வெளியாகியுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹராட் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 89. சென்ற வாரம் அரிய ரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று காலை அவர் இயற்கை எய்தியிருக்கிறார். ஈராக்கில் உள்ள குட்டிய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெனிசுலாவின் 6,500 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் செல்ல எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்திய விடயம் வெளிவந்திருக்கிறது. திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் தூங்குவோரை பார்த்திருக்கிறோம். ஆனால் சீனாவில் உள்ள ஒரு திரையரங்குக்கு தூங்குவதற்கென்றே கூட்டம் அங்கு கூடுகிறது. மெக்சிகோவில் எரிபொருள் கடத்தும் கும்பல் வசம் இருந்த விலங்குகளை அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளார்கள். ஒட்டகம், புலி, எருமை உள்ளிட்ட 135 விலங்குகள் மீட்கப்பட்டன. அவற்றுள் 35 விலங்குகள் அருகிவரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளது. தாய்வானில் மனைவியின் சமூக பிறழ்வான நடத்தை தொடர்பான ஆதாரத்தை ரோபோ வெற்றிட துப்புரவு கருவி மூலம் சேகரித்த கணவருக்கு தனியுரிமையை மீறிய குற்றச்சாட்டில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயையும் கண்டறிய உதவக்கூடும். வழக்கமான மாமோகிராம் படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோத உள்ள இந்திய அணியில் ஜம்பவான்கள் ராகுல் திராவிட், வீரேந்திர சேவாக் ஆகியோரின் மகன்களான அன்வாய் திராவிட், ஆரியவீர் சேவாக் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு T20 தொடரின் முதல் போட்டியில் நமீபியா அணி தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஒரேயொரு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருந்த நமீபியா அணி மீண்டும் வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா FC 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் திராமிசு அதற்கான உலக கிண்ண போட்டியில் நடுவராக சேர விருப்பமா? போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆக சிறப்பான திராமசுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379 ரூபாய் 93 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 55 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 2 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 45 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 93 சதம், இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 10 சதம், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 91 சதம், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 16 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235 ரூபாய் 90 சதம், இந்திய பெறுமதியில்

68.64%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tonnerbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonnerbe Tolibis Ilakam Cyber Ondru Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

ஆண் நேர்களை, நீங்கள் 1-10 என்ற நம்பருக்குள் நீங்கள் உங்கள் விருப்பமான நம்பர், அதாவது உங்களுக்கு விரும்பியவர்களின் இலக்கம் அல்லது உங்கள் மனதில் இருப்பவர்களின் இலக்கம், எனக்கு தெரியாது சில வேளை அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள், இந்த நம் இலக்கம் எனக்கு மிகவும் பிடித்தது, இந்த இலக்கம் எனக்கு பிடித்ததற்கான காரணம் இன்னவர்கள் அல்லது எனக்கு என்ற நண்பர்கள் நண்பிகள், இவ்வாறு பலவற்ற இலக்கங்கள் உங்களுக்கு உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும். அவ்வாறு இலக்கம் இருக்குமானால் நீங்கள் 1-10 இருக்கும் இலக்கத்தோல் ஏதாவது இலக்கங்களை எங்களிடம் நீங்கள் கூறும் பொழுது அந்த இலக்கத்தில் என்ன பாடல் இருக்கின்றதோ அந்த பாடலின் இடைவரி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலை நீங்கள் கண்டுபிடித்தால் நிச்சயமாக பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. எந்தவித தயக்கமின்றி எமது வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0033-1-48-32-15-40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0033-9-51-48-47-71. எமது வைபர் இலக்கம் 0033-6-50-7-74-27.

ஆகவே நீங்கள் எந்தவித தயக்கமுடி இந்த தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். நாங்கள் உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள், 1 to 10 இருக்கும் இலக்கத்தில் நீங்கள் ஏதாவது இலக்கங்களை தெரிவு செய்து இந்த பாடல்களின் இடைப்பட்ட வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் இடமத்தின் ஆரம்ப வரி நீங்கள் தெரிந்தால் கூறலாம், இல்லாட்டியும் பரவாயில்லை. ஒருவர் தெரிவு செய்த இலக்கத்தை மீண்டும் மற்றவர் அந்த இலக்கம் உங்களுக்கு பாடல் தெரிந்திருந்தால் நீங்கள் இணைப்புகளுக்கு இணைந்து அந்த பாடலை நீங்கள் இலக்கத்தை கூறும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கத்தை மீண்டும் ஒளிபரப்பு செய்து உங்களுக்காக அந்த பாடல் என்ன பாடல் என்பதையும் நாங்கள் தெரிவிக்க தயாராக காத்திருக்கின்றோம். எந்தவித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க கிரயத்தில் தயாராக காத்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கி ஆதி தமிழொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1 10 ஒரு இலக்கத்தை தேர்வு செய்து நீங்கள் எமது வாய்மையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வழமையாகவே 3 வேற எடுக்க வேண்டியது. இந்த முறை 2 தான் தந்தார்கள் வெயில் இடத்தில்.
2: உங்களுக்கு
1: பிடித்த இலக்கம் இந்த இலக்கம் முதல்
2: எனக்கு என்ன சொல்வன்?
1: 5 பிடித்ததுக்கான காரணம் என்ன?
2: நான் நினைச்சு பார்த்து எந்த நம்பரை கேட்டா எனக்கு சாதகமாக பயன்படுவது பார்த்து நின்றாலும் கூறுவம் வந்து ஒரு நம்பரை டக்குன்னு சொல்லிவிட்டேன்.
1: 5 பாடல் நீங்கள் இலக்கம் நீங்கள் சில இந்த லொத்தோ வெட்டுவது வழக்கம் இருக்குங்க. முந்தி இப்ப இல்ல, முந்தி வெட்டி இருப்பீங்க இல்லையா? லொத்தோக்க வெட்டுறது இல்ல.
2: €200
1: பெரிய காசு தானே இந்த விடுமுறைக்கும் பொழுது. சரி, அது பரவாயில்ல. விழுந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி போட்டோம். செலவழித்து போட்டு
2: சேர்ந்தோம்.
1: உங்களுக்காக 5 பாடலை ஒளிபரப்புகின்றோம். தெரிந்தால் இல்லாடி பரவாயில்லை.
2: அது பரவாயில்லை.
1: இந்த பாடல் அடிக்கடி மது வானொலியில் ஒரு காலத்தில் ஒளிபரப்பிய பாடல். நீங்க கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாப்போமா?
2: பாப்போம்.
1: ஓகே சார், பொறுத்திருங்கள். வருகின்றது பாடல்.

0: கேட்டீங்களா பாடலை? நான் கேட்டதுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இந்த நடிகை இந்த பேரில் ஒரு காலத்தில் கணக்க சேலைகள் வழியாக இருந்தது. இந்த நடிகை இந்த பாடலுக்கு நடித்த நடிகை இந்த பேரில் கணக்க சீலை என்ற சீலை என்றே சொல்லுவோம். வளமையான பாசை சீலைகள் வழியாக இருந்தது. அந்த சீலை ஒரு காலத்தில் பேமஸ், எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் அந்த நடிகையின் பேரை தான் சொல்லுவார்கள். கோயில் திருவிழாக்கு பின் கடை, பின்னுக்கு இருக்கும் கடையில் இந்த என்னன்னு சொல்றது, கச்சான் கடை, அங்க போனாலும் இந்த நடிகையின் பேரை சொல்லித்தான் சொல்லுவார்கள். இந்த கச்சான்னு சொல்லுவார்கள். சரி, கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தா இந்த நடிகையின் பேர் நானாவில தொடங்குது. நளினி என்றது பிள்ளையான பேர். அந்த ஒரு அதுவும் ஒரு அந்த பேரிலேயே இந்த பாடலும் தொடங்குகின்றது. சரி, பொறுத்திருந்து பாப்போம். பரவாயில்ல, நீங்கள் ஆர்வத்தோடு இணைந்தமைக்கு எமது முதல்கண் நன்றிகளை
1: தெரிவிக்கிறோம்.
0: சரி, பரவாயில்ல, நிகழ்ச்சியில் ஆரம்பித்து வைத்தமைக்கு முதல்கண் நன்றி. மீண்டும் சந்திக்கின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: சரி, தொடர்ந்து வாய்வரோடாக இணைந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் மீனா.
1: மீனா, இந்த பாட்டு சொல்லலாமா?
0: நீங்க இந்த இந்த நம்பரோட தான் நினைந்து கொள்ள போறீங்களா?
1: இந்த பாட்டு, இந்த பாட்டியை சொல்றேன்.
0: சரி, கூறுங்க பாப்பா.
1: நதியா, நதியா, நைல் நதியா.
0: நாங்கள் வந்தது பின் தெரியல. அவர்கள் வந்த நாங்கள் வந்தது ஆனா இந்த பாடல் கேட்டுக்கின்றோம்.
1: தேநீர்
0: கடைகள், தேநீர் கடைகள், கச்சான் கடை, மார்க்கெட், சந்தைகள். அவர்கள் பாடலையும் சரியாக கண்டுபிடித்திருந்தார். அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலியில். ஒன்றிலிருந்து பத்துக்கள் ஒரு இலக்கங்களை நீங்கள் தெரிவு செய்து எமது அழைப்புக்கள் வரும்பொழுதும் நாங்கள் அந்த பாடல்களின் இடைப்பட்ட வரி உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த இலக்கத்தின் பாடல், சரியான பாடலை கண்டுபிடித்தால் உங்களுக்கு வாழ்த்துக்களை மட்டும்தான் என்னால் கூற முடியும். வருகின்றது நதியா, நதியா என்ற பாடல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 வெளிவந்த பூமலை பொழிது திரைப்படத்துக்காக வாளியின் வரிகளுக்கு, பர்மனின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து

0: சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் பேபி கணேஷ். நலமா
1: இருக்கிறீங்களா? நலம் நலம்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். ஜெர்மனியில் என்ன புதினங்கள்? மழை பெய்ய தொடங்கி விட்டதா? சரி, நீங்கள் விடுமுறை சென்றீங்களா?
1: விடுமுறை எடுத்தனா நானா செல்லவில்லை.
0: செல்லவில்லை. வீட்டில் வீட்டிலேயே கிளத்தி விடு.
1: இல்ல, விடுமுறை அந்த தொடரா எடுக்காம புரிச்சு எடுத்ததுல கொஞ்சம்.
0: சரி, வெளியே செல்ல வேண்டும். ஓகே, சரி. நீங்கள் என்ன இலக்கத்தை தேவை செய்யுங்க?
1: இந்த நிகழ்ச்சி நான் இன்றைத்தான் கேட்கிறேன். அப்ப சரி, ஒரு முயற்சி செய்து பாப்போம்.
0: முயற்சி?
1: ஆமா, முதல்ல இருந்து போவோம். மூன்றுல இருந்து போவோம்.
0: முதலா
1: நம்பர்
0: முதலா நம்பர் பாடலோடு வந்திருக்கு நீங்கள். சரி, முதலா நம்பர் பிடிக்குமா இல்லாத ஏதாவது தெரிவு செய்ததுக்கு காரணம் இருக்கின்றது?
1: அப்படி இல்ல, நம்ம தொடக்கத்துல இருந்து போவோம்.
0: சரி, ஆகவே முதலா நம்பருக்கான பாடலை முதலில் ஒளிபரப்புகின்றோம். பிறகு உதவி தேவை என்றால் நாங்க செய்கின்றோமா? எனக்கு இல்ல, நான் சொன்னது நயன்தாரா வந்த காலத்தில இருந்து தான் சொன்னான். வழி நயன்தாரா பிடிக்கும் என்று சொல்லலையே. அதுதான் பிரச்சனை. தமிழ் கன பிரச்சனையா கொண்டு வரும். சரி, காத்துருங்களா.
1: ஆமா.

0: கேட்டதா பாடல்?
1: ஓ கேட்டது, தெரிஞ்ச பாடல் தான். நந்தி மாலை பொழுது.
0: என்ன பாடல சொன்னீங்க?
1: பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டு மின்பணி நினைவு எம்ஜிஆர் பாட பாடல் நினைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: தெரிஞ்ச பாட்டு.
0: அடிக்கடி கேப்பீங்களா பாடல்?
1: அடிக்கடி இந்த பாட்டாண்டுல பாடல் கேட்பன் விரும்பி.
0: ஆகவே இந்த பாடலும் ஒரு காலத்திலே அடிக்கடி நீங்கள் நாங்கள் ஒளிபரப்பிய வானொலியில் ஒளிபரப்பிய பாடல்களில் இது
1: பாடல்கள் எல்லாமே கேட்கக்கூடிய பாடல்கள் தான்.
0: நிச்சயமாக வாழ்த்துக்கள். ஒரே நேரத்திலேயே கண்டுபிடித்தீர்கள், உதவி ஒன்றும் செய்யாமலேயே. எல்லா பாடல் கேட்பீங்களா?
1: விரும்பி கேட்பனும்.
0: விரும்பி கேட்பீங்க. சரி, ஆகவே அடுத்த நரக்குணனாயும் காத்திருக்கின்ற அவர்களை நினைக்க வேண்டியிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். அது பேபி கணேஷ் அவர்கள். அவர்கள் உதவி ஒன்றும் கொடுக்காமலேயே பாடலை முதலாகவே கண்டுபிடித்திருந்தார். ஆகவே அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 வெளிவந்த இதயவினை

0: கேட்ட பாடல் 1972 ஒளிவந்த இதய வீணை திரைப்படத்திலிருந்து. வாளியின் வரிகளுக்கு சங்கர் கணேசன், இசைகளுக்கு டி எம் சவுந்தரராஜனுடன் பி சுசிலா அவர்கள். பாடலை கண்டுபிடித்திருந்தார் பேபி கணேஷ் அவர்கள். அவர்களுக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்வதற்கு முன்னர்
1: ரெடியா மாமே,
0: நிச்சயமாக நாங்கள் விளம்பரதாரர் பக்கமும் செல்ல வேண்டியிருக்கின்றது. கிளை நேரம் சரியாக 12:45, அக்கிய ராஜ்யத்தில் 11:45. தாயகத்தில் மாலை 4:15. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக தந்திருக்கின்றார்கள்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: ரெடியா மாமே, கஷ்டத்துக்குள்ளே நம்பர் 1 சொல்.
0: சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் குணநாயகி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் குணநாயகி.
3: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். சரி, நீங்கள் பரிசு லாச்சப்பலுக்கு செல்லவில்லையா?
3: அந்த
0: நேரத்தில் மழையும் வந்திருந்தது. எமது பாடல் இந்திரன் பாடலை தொடங்கும் பொழுது மழையும் நின்று விட்டது வந்த பாடல். சரி, நீங்கள் என்ன நம்பரோட வந்திருக்கீங்க?
3: எனக்கு வந்து
0: கண்டுபிடித்து விட்டோம். உங்களை இந்த பாடல் நீங்க கண்டுபிடிப்பீங்க.
3: பாடகியா
0: கேளுங்க.

0: சரி குணநாயகி பாடுங்க பாபா.
1: மீனம்மா மீனம்மா கங்க மீனம்மா.
0: வாழ்த்துக்கள். ஒரு உதவி ஒரு உதவியுமின்றி முதலாக பாடலை நேரடியாகவே கண்டுபிடித்திருந்த வாழ்த்துக்கள். சமைத்துக் கொண்டிருக்கும் மீனாக்காவும் பெறப்போற உங்களோட பாடலை
1: கேட்டு
0: நன்றி முன்னு சந்திப்போம். அது குணநாயகி பசுபதி அவர்கள் பாடலை உதவியும் இல்லாமல் நேரடியாகவே கண்டுபிடித்திருந்தார். அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசைகளுக்கு மனோவோடு சேர்ந்து சின்ன

நேர்களே தயவு செய்து அழைப்புகளை ஏற்படுத்த வேண்டாம். இன்னும் ஒரு நபர் சுபாஷினி காத்திருக்கின்றார். ஆகவே நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் சுபாஷினியோடு நிகழ்ச்சி நிறைவு பெற காத்திருக்கிறது. தொடரும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க நேர்களே சுபாஷினி காத்திருப்பதால் நேர்களை அழைப்புகளை நிறுத்திக் கொள்ளுங்கள்.

0: ரெடியா மாமே?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நிறைவு செய்ய காத்திருக்கும் சுபாஷினி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சுபாஷினி.
2: வணக்கம் கணேஷ். நலம் தானே?
1: நான் நலம். இந்த நலமா? சரி, நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் சரி, என்ன ஸ்பெஷலா சமைச்சீங்க இன்றைக்கு? இன்றைக்கு என்ன விசேஷம்? என்ன விசேஷம் உங்க என்ன இருக்கிறது? வருகின்றது பாடல் 4 நம்பருக்கான பாடல்.

0: சுவாசினி.
1: ஓ சொல்லுங்க.
0: என்ன சொல்லுங்க?
1: குறி வனத்துல இருந்து பேரை சொல்லவா விநாயகமா
0: சொன்னீங்களா? எத்தனை நேரம் சொல்லிருப்பீங்க உங்க ஆத்துக்காட்ட பேர் அந்த காலத்துல? வாழ்த்துக்கள். ஒரு உதவியுமின்றி நேரடியாகவே பாடலை கண்டுபிடித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரமும் நெருங்குகின்றது. நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி சுவாசினி. முன்னு சந்திப்போம். அது சுவாசினி அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு சிறந்தால் வருகின்றது. சுவாசினி தெரிவு செய்த பாடலும் இலக்கத்துக்கான பாடல் 1993 குரு திரைப்படத்துக்காக வைரமுத்துவின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு, எஸ்பி பாலாவோடு சேர்ந்து எஸ்

சுமந்தா யோகஸ்ரீ அம்மா அவர்களை தொடர்ந்து மீனா மகேஸ்வரன், பேபி கணேஷ், குணநாயகி சுபாஷினி அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை எனக்கு தொகுத்து அனுப்பியிருந்த அவர்களுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. ஒன்றிலிருந்து பத்துக்கள் இலக்கத்தை தெரிவு செய்யும் நிகழ்ச்சி தொடரும், அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்பவர் படைப்புக்குள்ளூடாக தொடர்ந்தும் கிளையத்திலிருந்து உங்களை நான் சந்திக்கின்றேன்.

நிறம் சரியாக 6 மணி. நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது எம் அவர் படைப்புகள். எம் அவர் படைப்புகளில் எம் அவர்கள் இயற்றி எம் அவர்கள் இசையமைத்து எம் அவர் பாடிய பாடல்கள் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் உங்கள்

உங்களிடமும் எம்மது படைப்புகள் இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது பிரதி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை உங்கள் பாடல்களையும் நாங்கள் ஒளிபரப்ப தயாராக காத்திருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்காக அறிய தருகின்றோம். நேர்களே, இன்றைய காலப்பொழுதில் இப்பொழுது எங்கள் தாயகத்தில் நல்லூர் கந்தனின் திருவிழாக்கள் எமது மக்கள் அலை அலையாக மோதி எமது நல்லூர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய எம்மவர் பாடலில் வருகின்றது முருகனின் பாடலோடு. இன்றைய எம்மவர் பாடலை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பாடலை பாடியிருக்கின்றார் எங்கள் தாய கலைஞனும் நடிகனும் பாடலாசிரியர் மற்றும் இசை அமைப்பாளர் எங்கள் கந்தப்பு ஏந்தனின் குரலில் வருகின்றது.

0: சரியாக 1:07 அக்கியராஜ்யத்தில் 12:07 தாயகத்தில் 4:37. இந்த நேர அறிக்கைக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01:41:55:35:58 அல்லது 07:58:17:08:49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எம் அவர் படைப்புகளில் வருகின்றது அடுத்த பாடல். இப்பாடலும் எங்கள் முருகப்பெருமானை ஏற்ற பாடலாக வருகின்றது.

0: பாடலை பாடியிருந்த பிரதாப் கந்தப்பு அவர்கள். அவருக்கு பாடல்களை எங்களுக்கு அனுப்பி வைத்த கந்தப்பு ஜெயந்தன் உங்களுக்கும் எமது நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் நேர்களே உங்களிடமும் எம்மவர் படைப்புகள் இருக்குமானால் நிச்சயமாக எங்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அதை ஒளிபரப்ப தயாராக காத்திருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைநேரம் சரியாக 1:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:14, தாயகத்தில் மாலை 4:44. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியவர்கள்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:81, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நேரம் சரியாக 1:23 அக்கியராஜ் தீர்ப்பின் 2:23 தாயகத்தில் மாலை 4:53 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
1: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8 நவம்பர் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

தொடரும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் தசனனாவுக்கும் வணக்கங்களை குறிக்கொண்டு நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulaj.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: Mélodie Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக தங்களிடம் விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவரான போதகர் அன்டனி செபஸ்டியான் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போதகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போதகர் செபஸ்டியான் திருச்சபையின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். இந்நிலையில் இந்தியாவில் இருந்து வருகை தந்திருந்த விசேட குழுவினரால் தென்னிந்திய திருச்சபையில் பணியாற்றும் போதகர்களின் குடும்பங்களுக்கான ஒன்று கூடலும் பயிற்சிகளும் கடந்த சில தினங்களாக நடத்தப்பட்டு வந்தன. நிகழ்வின் இறுதி நாளான நேற்றைய தினம் பேராயர் பேர்மத்தையாளன் தலைமையில் போதகர்களுக்கான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் போதகர்களின் ஓய்வூதியம், எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கலந்துரையாடல் நிறைவடைந்து வெளியேறிய போது பேராயர் மற்றும் ஏனைய போதகர்கள் முன்னிலையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை நடத்திய நபர் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையின் உறுப்பினராக இருந்து பின்னர் மீண்டும் இதில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை நாட்டின் அரசு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் 150,000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் 14,008 பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்தது. அன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தியவுடன் அரசாங்கம் இந்த இரு தரப்பினரையும் கண்டி சகஸ் உயன பகுதிக்கு அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பகிரங்கமாக கூறியது. இருந்தாலும் தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு என்பவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரச அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினர் பங்கேற்ற இந்த சந்திப்பின் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தல் சமயங்களில் இந்த இரண்டு குழுக்களையும் நெறிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி அவர்களும் இந்த இருதரப்பினரையும் ஏமாற்றியுள்ளார். சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக அவர்களை திசை திருப்பியதாக குறித்த உறுப்பினர்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சங்கத்தை பிரித்துவப்படுத்தும் மற்றும் இந்த சங்கத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வைத்தாலும் இவர்களுக்கான உரிய சேவை பிரமாண குறிப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பெயரை சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று பெயர் மாற்றுவதை மாத்திரமே இந்த அரசாங்கம் நன்றாக செய்துள்ளது. சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று அழைக்கப்படும் இவர்களுக்கு மார்ச் மாதத்தில் தனி சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அந்த சட்டம் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் அங்கு சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிடம் இருந்து வாக்குகளை பெறுவதற்காக பல பொய்களும் வாக்குறுதிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இன்று அவை அனைத்தையும் மறந்துவிட்டு அவர்களை தொடர்ந்தும் இந்த அரசு ஏமாற்றி வருவதாக எதிர்கட்சி தலைவர் அங்கு தெரிவித்தார். அரசாங்கம் இந்த தரப்பினரை மறந்துவிட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இவர்களை எப்போதுமே மறக்காது. பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் இவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்.
மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் நகரசபை பிரதேச சபை தலைவர்கள், திணைக்கள அதிகாரிகள் அங்கு கலந்து கொண்டார்கள். இதன்போது பொதுமக்களுக்கும் மத ஸ்தலங்களுக்கும் சொந்தமான காணிகள் மற்றும் நிலங்கள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பொதுமக்களுக்கும் பொது நிறுவனங்களுக்கும் சொந்தமானதாக காணப்படும் LRC காணிகளை மீண்டும் உரியவர்களுக்கு எவ்வாறு விடுவிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சோழமண்டல குளம் பகுதியில் காணிகள் பயனாளிகளுக்கு வழங்குவது, சாளம்பன் நெடுங்குளம் பகுதியில் பயனாளிகளுக்கான காணி வழங்கல் தொடர்பாக அங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் மற்றும் அளவீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. காணி பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்காவின் இல்லத்துக்கு லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று சென்றிருக்கிறது. லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அவரது இல்லத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த கால யுத்த காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். 2023 ஆண்டில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடுகளை இழந்து சுமார் 3 ஆண்டு காலம் கடினமான மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த பூனாக்கலை கபரக்கலை பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவஜோதியபுரம் வீட்டு திட்டத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மலைய மக்கள் எமது சௌதர மக்கள் என்ற வகையில் இந்த நாட்டின் பூரண உரிமைகளையும் வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும், பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களின் பிள்ளைகளுக்கு உரித்தாக்குவது நியாயமற்றதென்றும் ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தினார். கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி, எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வீட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்யும் போது மலைய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பிரிவுகளை அந்த ஒப்பந்தங்களில் சேர்க்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை நாட்டின் இதயமாக கருதப்படும் மத்திய மலைநாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை அங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்கான பொறுப்புகளை வகிக்கும் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் திணைக்கழகங்களின் அதிகாரங்களை ஒருங்கிணைத்து முழுமையான அதிகாரங்களை கொண்ட மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபையை அமைப்பதற்கான சட்டத்தை இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்த இந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீடு, தமக்கென்று இடம் மற்றும் கௌரவமான வாழ்க்கையை உரித்தாக்கும் நோக்கத்துடன் வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க இந்த திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 10 பெர்சஸ் காணி மற்றும் 580 சதுர அடி பரப்பளவை கொண்ட முழுமையான 50 வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதோடு 2 படுக்கையறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளியலறை ஆகியவற்றை கொண்ட இந்த ஒவ்வொரு வீட்டின் செலவும் சுமார் 32 லட்சம் ரூபாயாகும். அத்துடன் புதிய வீடுகளில் குடியேறும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தளபாடங்கள், சமையலறை உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 1,75,000 ரூபாய் பிரதியான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது.
10 பயனாளிகளுக்கு அடையாள ரீதியாக வீடுகளின் திறப்புகள் மற்றும் உரிமை பத்திரங்கள் வழங்குவது ஜனாபதி தலைமையில் இடம்பெற்றது. மேலும் 4000 இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தின் கல்துமுல்லே, பண்டாரவளை மற்றும் ஹபுத்தொலை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் 163 பயனாளிகளுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வும் ஜனாபதி தலைமையில் இடம்பெற்றது. நவஜோதபுரம் வீட்டு திட்டத்தை நிர்மாணிப்பதில் காணிகளை செப்பனிடுதல் முதல் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், வீடுகளை உறுதியாக நிர்மாணிக்கும் பணிகள் முடியும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் இலங்கை ராணுவ பொறியியல் சேவைகள் படையணி வழங்கிய தீவிர மற்றும் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரண்ணாவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் ஜனாபதியால் வழங்கப்பட்டது. வீட்டு பயனாளி குடும்பங்களின் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஜனாபதிக்கும் நினைவு சின்னம் பொதுமக்களால் வழங்கி வைக்கப்பட்டது. ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களினால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலும் வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்கழகங்களின் நடவடிக்கைகள் ஊடாகவும் தமது பூர்வீக காணிகளை இழந்துள்ள வடக்கு கிழக்கு மக்கள் காணிகளை மீட்கும் நோக்கில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான முக்கியமான கூட்டு கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. காணிகளை இழந்த மக்களின் குரலாகவும் அவர்களின் உரிமைகளுக்கான பொதுவான அமைப்பாகவும் செயற்படும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள ஒன்றுபட்ட அமைப்பூடாக இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களையும் உள்ளடக்கிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த காணி உரிமையாளர்களும் மக்கள் பிரதிகளும் இதில் பங்கேற்றார்கள். காணி அபகரிப்பு, காணிகளுக்குள் மக்கள் மீள்குடியேறுவதற்கான தடைகள், வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்கழகங்களின் பெயரில் பொதுமக்களின் பாரம்பரிய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுதல், உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காணிகளை இழந்த மக்களின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிரதிநிதிகள் அங்கு விரிவாக ஆராய்ந்தார்கள். போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தமது பூர்வீக நிலங்களை மீளப்பெறுவதற்காக மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் சட்ட ரீதியான முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் பல பகுதிகளில் இதுவரை நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றும் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு தேவைகள் என்ற காரணத்தை முன்வைத்து நீண்ட காலமாக பொதுமக்களின் காணிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த காணிகளில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் பல பகுதிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வழங்கப்படாத நிலை தொடர்வதாகவும் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். அதேவேளை வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்களங்களின் பெயர்களில் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களும் விவசாய நிலங்களும் உள்ளடக்கப்படுவதால் தமது வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆட்சி மாறினாலும் நிலை மாறவில்லை என்று சுட்டிக்காட்டிய பிரதிகள் புதிய அரசாங்கத்தின் காணி கொள்கை தொடர்பினும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். கடந்த கால அரசாங்கங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் மக்களின் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதாக கூறியே புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணி விவகாரத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் அணுகுமுறைகளிலிருந்து வேறுபட்ட நிலைப்பாடு தென்படவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மக்களின் காணிகளை பாதுகாப்பதாகவும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இந்த அரசாங்கம் உறுதியளித்திருந்த போதிலும் நடைமுறையில் பல இடங்களில் பழைய நிலைமைதான் தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். கடந்த கால அரசாங்கங்களின் குறைகளை கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கமும் அதே அரசியல் செயற்பாடுகளையே முன்னெடுத்தால் காணிகளை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை எவ்வாறு ஏற்படும் என்ற கேள்வியும் கலந்துரையாடலில் எழுப்பப்பட்டது. காணி பிரச்சனை என்பது தனித்தனி மாவட்டங்களின் பிரச்சனையாக பார்க்கப்படாமல் வடக்கு கிழக்கு தழுவிய மக்கள் உரிமை பிரச்சனையாக அணுகப்பட வேண்டும் என்று பிரதிநிதிகள் அங்கு வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணிகளை இழந்த மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் வேறுபட்டதாக இருந்தாலும் அவற்றின் அடிப்படை காரணங்களிலும் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளிலும் பல ஒற்றுமைகள் காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே மாவட்ட ரீதியான போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளுக்கு அப்பால்
அனைத்து பகுதிகளிலும் காணிகளை இழந்த மக்களை ஒருங்கிணைத்து பொதுவான கோரிக்கைகள் மற்றும் செயற்பாட்டு திட்டங்களின் அடிப்படையில் முன்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பிலும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துதல், தேவையான சந்தர்ப்பங்களில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சர்வதேச மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் கவனத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் ஆராயப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தமது பூர்வீக காணிகளில் மீள்குடியேறி இயல்பு வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதிநிதிகள் அரசாங்கம் காணி விடுவிப்பு மற்றும் காணி உரிமை தொடர்பிலும் தெளிவானதும் வெளிப்படையானதுமான கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த காணிகளை இழந்த மக்களின் பிரதிகள் ஒன்றிணைந்த இந்த கலந்துரையாடல் எதிர்காலத்தில் காணி உரிமை பிரச்சனைகளை ஒருங்கிணைந்த வகையில் முன்னெடுப்பதற்கான முக்கியமான ஆரம்பமாக அமையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள். நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்டமூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கமளித்துள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயது 65 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் ஓய்வெறும் வயது 63 65ஆகவும் உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதம நீதியரசர் தனது 67வது வயதிலோ அல்லது நீதியரசராக நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியடையும் போது ஓய்வு பெறுவார். அதே நேரம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 19 அதிகரிக்கப்பட இருக்கிறது. அதேவேளை நீதித்துறை திருத்த சட்டமூலத்தின் மூலம் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயது 61 63ஆக உயர்த்தப்படுவதோடு ஏனைய நீதிபதிகள் மற்றும் நீதவான்களின் கட்டாய ஓய்வெறும் வயது 62ஆக நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 110 120ஆக அதிகரிக்கப்படும். இந்த 2 சட்டமூலங்களும் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் மார்கரெட் சர்த்வைட் அனுப்பிய கடிதத்தில் பதவி வைக்கும் நீதிபதிகளுக்கு இந்த மாற்றங்களை பயன்படுத்துவது நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அதிகார பகிர்வை பாதிக்கும் என கவலை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அரசாங்கம் குறிப்பிட்ட சில நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கத்திலோ அல்லது நீதித்துறையின் அமைப்பை உடனடியாக மாற்றும் நோக்கத்திலோ இந்த சட்டமூலங்கள் கொண்டுவரப்படவில்லை என்று பதிலளித்திருக்கிறது. நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் நிலையில் அனுபவம் மிக்க நீதிபதிகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தற்போதைய நீதிபதிகளும் ஓய்வெறும் வயது உயர்வு பொருந்தும் வகையில் செய்யப்பட்டுள்ளதாக அரசு நியாயப்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் மூலம் நிறைவேற்ற அதிகாரம் நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிட முடியாது என்பதால் இது சர்வதேச மனித உரிமைகள் உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டு அமைந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த சட்டமூலங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசாங்கம் உயர்நீதிமன்றம் வழங்குகின்ற எந்தொரு தீர்ப்பையும் முழுமையாக மதிப்பதாக தெரிவித்திருப்பதோடு நீதித்துறை சுதந்திரத்தை பேண தொடர்ந்து உறுதியளிப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திடம் இலங்கை அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கிடையில் நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சலிட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் சட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் வகையிலும் செல்வந்தர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் விலக்களிக்கும் வகையில் தான் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் பெரியவர் சிறியவர் அல்லது பணக்காரர் ஏழை என்ற எந்தவித பாகுபாடுமின்றி சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே பழைய ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் அச்சமடைந்து 22வது திருத்தத்துக்கு எதிராக கூச்சலிட்டு வருகிறார்கள்.
நீதிமன்ற சுதந்திரம் சீர்குலைக்கப்பட்ட கடந்த கால நிலைமையை மாற்றி நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்துவதற்காகவே இந்த 22வது திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. மக்கள் மத்தியில் இதற்கான தேவைப்பாடும் நீதிக்கான எதிர்பார்ப்பும் தெளிவாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்காக வரலாற்று ரீதியாக மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய 2026 ஆண்டில் மூலதன செலவினங்களுக்காக 1.3 trillion ரூபாவும் அடுத்த ஆண்டில் 2 trillion ரூபாவும் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் வீடுகள், வீதிகள், பாடசாலைகள் மற்றும் குளங்கள் அமைக்கும் பணிகள் வேகமாக்கப்படும். கடந்த காலத்தில் போதைப் பொருள், பாதாள உலக குற்றங்கள் மற்றும் ஊழல் போன்றவையே ஊக்குவிக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தி சட்டத்தை நிலைநாட்டி வருகிறது. எனவே கட்சி பேதங்களை கடந்து நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் விடுத்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM AL ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்ற சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்துள்ள திருத்த பரிந்துரைகளுக்கு இணையாக யோசனைகளை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்குமாறு செயற்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம். மக்கள் பிரதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. ஏனென்றால் 2017 ஆண்டு இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையின் அம்சங்கள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் எந்த தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதில் தற்போது சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உத்தியோர்வமாக தீர்மானங்களை எம்மால் எடுக்க முடியும். பாராளுமன்ற செயற்குழு விரைவான தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பெண் பிரதித்துவம் தொடர்பில் செயற்குழு முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய யோசனைகளையும் முன்வைத்துள்ளோம். தற்போது இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அது குறித்தும் யோசனைகளை நாங்கள் முன்வைப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகொட தெரிவித்திருக்கிறார். நம்மை போன்ற நாடுகளில் நீதிமன்றங்களில் வழக்குகள் அதிகரிப்பதும் நீதி வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதும் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இது நாட்டின் தலைமைத்துவம், நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் கவனத்தை பெற்ற ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. நீண்ட காலமாக இது குறித்து ஆய்வு செய்ததன் மூலம் இதற்கான காரணங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இங்குள்ள தற்போதைய பிரச்சனை என்னவென்றால், சட்ட வல்லுநர்களாகிய நாம் பிணக்குகளை தீர்ப்பதற்கு வேறு வழிமுறைகளை தேடாமல் உடனடியாக வழக்கையே மார்க்கமாக தேர்ந்தெடுப்பதாகும். இது நமது சட்டக்கல்வியிலிருந்தே தொடங்குகிறது. பிணக்குகளை தீர்ப்பதற்கான மிக உயரிய மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாக நீதிமன்ற தீர்ப்புகளை பெறும் வழக்குகளையே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே சட்ட வல்லுநர்களும் சட்டக்கல்வித்துறையும் இதற்கு ஓரளவு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணல், மத்தியஸ்தம், நல்லிணக்கம் மற்றும் இணக்க தீர்ப்பு போன்ற பிணக்கு தீர்ப்பு வழிமுறைகளை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் முறைக்கு வெறும் மாற்று வழிகளாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் முறைக்கு நிகராக பலவீனமான மாற்று வழிகள் அல்ல. சிக்கலான வணிக பிணக்குகள் மற்றும் குற்றவியல் தொடர்பான பிணக்குகளை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்றாலும், தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிணக்குகளில் 90% மாற்று வழிமுறைகள் மூலம் பயனுள்ள வகையில் தீர்க்கப்பட முடியும் என்பதே தனது நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவன் டெம்பல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை அஞ்சல் சேவையின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்காக கனடிய அஞ்சல் சேவையிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் இலங்கையின் ஊடகத்துறையில் ஏற்பட்டு வரும் புதிய போக்குகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இலங்கை அஞ்சல் சேவையின் திறனை மேம்படுத்துவதற்கான சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் ஊடகத்துறையின் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தல் ஆகிய விடயங்கள் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த சந்திப்பை கருதுவதாக கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். கனடா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பை பல்வேறு துறைகளிலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். 2 வருடங்களாக இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் அடுத்தடுத்து பல காலக்கெடுக்களை அறிவித்து வருகிறது. ஏப்ரல் 2026 ஒரு இலக்காக அறிவிக்கப்பட்டது. அந்த காலக்கெடு இப்போது முடிந்துவிட்டது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று மீண்டும் நம்மிடம் கூறப்படுகிறது. மக்கள் இன்னமும் எத்தனை காலக்கெடுக்களுக்கு காத்திருக்க வேண்டும்? டிஜிட்டல் மாற்றத்துக்கு வெறும் அறிவிப்புகள் மட்டும் போதாது, அதற்கு செயல்பாடு, பொறுப்புக்கூறல் மற்றும் மதிக்கப்படும் காலக்கெடு தேவை என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்துகிறார். டிஜிட்டல் அடையாள அட்டை உண்மையில் எப்போது வழங்கப்படும் என்பதை அரசாங்கம் மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவன் தாமதங்கள் மற்றும் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் குறித்து எதிர்கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையிலே நாமல் ராஜபக்சாவும் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எல்னினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று தெரிவித்திருக்கிறார். நேபாளம் மற்றும் சீனா திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த பனிச்சரிவு மற்றும் பெரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி இருப்பதோடு ஏராளமானோர் காணாமல் போயுள்ளார்கள். எவரும் எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த இந்த இயற்கை விருதத்தை ஒரு முக்கிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். உலகளாவிய ரீதியில் ஏற்படும் எல்னினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களின் விளைவாக இலங்கையின் ஒரு பகுதியில் மிக கடுமையான வறட்சியும், மற்றொரு காலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு போன்ற பாரிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்று காலநிலை நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகள் குறித்து நாட்டின் அனைத்து மக்களும் தெளிவான விழிப்புணர்வையும் கல்வியையும் பெற வேண்டியது அவசியம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்துகிறார். எனவே இந்த எல்னினோ மற்றும் லானினோ தாக்கங்களிலிருந்து நமது தாய்நாட்டை பாதுகாப்பதற்கும் அதன் எதிர்மறையான பாதிப்புகளை குறைப்பதற்கும் இத்தகைய பயங்கர இயற்கை சீற்றங்களை தாங்கி நிற்கக்கூடிய திறன்மிக்க நாடாக இலங்கையை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் தமக்கும் மிகப்பெரிய பொறுப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆர் நிறுவனங்கள் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாவால் அதிகரித்துள்ளன. இந்த விலை அதிகரிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரொட்டி, பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் குறித்த உணவுப் பொருட்களின் புதிய விலைகள் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. அல் பலீன் என்ற தரவுத்தளம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் 44,44,034 சமமான அலகுகளை கையாண்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் இது 39,72,053 அலகுகளாக இருந்தது. இது 11.9% வளர்ச்சியாகும். இதன்படி 2025 ஆண்டின் இறுதியில் உலகளவில் 26வது இடத்தில் இருந்த கொழும்பு துறைமுகம் தற்போது 20வது இடத்துக்கு முன்னேறி குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்திருக்கிறது. கிழக்காசியா, தெற்காசியா, மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு முக்கிய கப்பல் போக்குவரத்து மையமாக கொழும்பு துறைமுகம் தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுச நாணயக்காரா தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்து விசாரணை கோப்புகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். அவருக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதற்கு தியதியொன்றை வழங்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார்கள். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு பிரதான நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் எதிர்வரும் December 18 ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தார். அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்தார். கடந்த அரசாங்கத்தின் போது இஸ்ரேலுக்கு விவசாய வேலைகளுக்காக தொழிலாளர்களை அனுப்பியதில் தனது அரசியல் ஆதரவாளர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியதன் மூலம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் 2 சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சீரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த July 23 அன்று கொழும்பு துறைமுக நகரத்தில் சீன நாட்டின் 2 குழுக்கள் இடையே ஏற்பட்ட மோதலின் பின்னர் சீன நாட்டவர் ஒருவர் பலவந்தமாக கடத்தப்பட்டதோடு பின்னர் அவரது உடலம் எகிரியகுட பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதும் அந்த பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகி இருந்த ஏனைய சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டார். இதற்கமைய சீரியா பகுதியில் பதுங்கியிருந்த வேளை கைது செய்யப்பட்ட இந்த 2 சீன நாட்டவர்களிடமும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். சம்பவத்தில் காலி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரே உயிரிழந்தார். பழைய பகமை காரணமாக 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதாலே இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அண்டாதபுரம் கொரகவத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்தி கொண்டு உயிரை மாய்ப்பதற்கான முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த நபர் சம்பவ தினம் முற்பகல் தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் குறுகவ காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அங்கு வைத்து அவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதேவேளை படுகாயமடைந்த கணவன் அன்றாதபுர போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த பெண் உலுக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த
59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயார் என்று போலீசார் தெரிவித்தார்கள். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். கனமில சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகோல பிளச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசர சிவந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இத்தொடர்பான கோரிக்கை நேற்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்னிலையில் முன்வைக்கப்பட்டது. கனமில சஞ்சீவ மரண விகாரம் தொடர்பான விசாரணைகளுக்காக இசர சிவந்தியிடமிருந்து மேலதிக வாக்குமூலம் பெற வேண்டியிருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்கள். இதன்படி எதிர்வரும் 2 அங்கனகோல பிளச சிறைச்சாலைக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் பெற அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிவித்து வாக்குமூலம் பெறுவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இலங்கையில் நிலவும் வறட்சியான காலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி சிறுநாயக்க சமுத்திரத்தின் நீர்கொள்வனவு 18% கர்ணவெவ நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு 24% குறைந்துள்ளது. அதே நேரம் கவுடுல வாவியின் நீர்கொள்ளளவு 20% தப்போவ வாவியின் நீர்கொள்ளளவு 28% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்றைய நாளிலும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய கிழக்கு மாகாணத்திலும் புலன்றுவை, யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மூன்றாகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை செல்சியஸ் 39 முதல் 45 வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களில் உள்ள 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் விளைவாக 6 மாவட்டங்களில் உள்ள 22 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கவும் அந்த மையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 24,114 குடும்பங்களைச் சேர்ந்த 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாகலை மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மாவட்டத்தில் உள்ள 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 35,639 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,253 மக்களுக்கும், அம்பாறை மாவட்டத்தில் 2,823 குடும்பங்களைச் சேர்ந்த 8,847 மக்களுக்கும், பொன்றுமை மாவட்டத்தில் 683 குடும்பங்களைச் சேர்ந்த 2,646 மக்களுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள 17 குடும்பங்களைச் சேர்ந்த 79 மக்களுக்கும் குடிநீர் விநியோகிக்க பேரிடர் மேலாண்மை மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசலப்பெறுகிற பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பூர்ணமாகவும் மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடிக்கப்பட்டமை குறித்து தெரிவிக்கும் ஆவணம். தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தெலவினால் நேற்று பிற்பகல் ஜனாபதி மாளிகையில் ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது.

0: ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா மூலமாக வழங்கி வைக்கப்பட்டதோடு மத்திய மாகாண கலாச்சார திணைக்கழகத்தினால் துவக்கப்பட்ட புஜினிய தலத சங்கஸ்கிருதிய நூலின் முதல் பிரதியும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தலதா பிறகரா சிறப்புற நடந்தேறியதை முன்னிட்டு மாநாயக்க தேர்கள் தலைமையிலான மகாசங்கத்தினருக்கும் தியவடன நிலைமை உள்ளிட்ட நான்கு மகா தேவாலயங்களின் நிலைமைமார்களுக்கும் அரசு அதிகாரிகள் கலைஞர்கள் மற்றும் இதற்காக பங்களிப்பு செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். நாம் எதிர்பார்க்கும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்பும் போது தலதா பிறகராவை முதன்மையாக கொண்டு நாடு முழுவதும் நடத்தப்படும் பிறகரா உற்சவங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டார். மேலும் பாரம்பரிய கலை சங்கங்களை பாதுகாப்பதோடு அரச அனுசரணையை கொண்ட வலுவான கலாச்சார எழுச்சியொன்று நாட்டுக்கு தேவை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஒரு நாடாக நாம் முகங்கொடுத்துள்ள பாதகமான சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்காக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய மறுமலர்ச்சி யுகம் ஒன்றை தொடங்குவதற்கு ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அரசாட்சிக்கும் புனித தந்த தாதுவுக்கும் இடையே உள்ள கைவிட முடியாத பிணைப்பையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் அங்கு நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இவரும் தங்களது அரசியல் மேடைகளுக்காகவோ அல்லது காழ்ப்புணர்வுகளை தீர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவது எந்த வகையிலும் நியாயமற்றது என்றும், இனி ஒருபோதும் இந்த நாட்டின் அரசியல் மேடைகளில் பிறகராவை நிறுத்துவது பற்றிய கலந்துரையாடல் கூட எழுப்பக்கூடாது என்று வலியுறுத்தினார். எமது கலாச்சார பாரம்பரியம் பெருமை மற்றும் தாய்மண்ணுடன் காணப்படும் ஆழமான தொடர்பை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக போதைப்பொருள் அரக்கருக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பெருமதி மிக்கதாக கருதும் தற்கால சமூகத்தில் பெருமதிகளுக்கு புதிய விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும், ஒருவரில் ஒருவர் கொண்டுள்ள மனிதநேய பிணைப்பு, கலாச்சார பாரம்பரியம், சரித்திரத்துடன் காணப்படும் கைவிட முடியாத பந்தம் மற்றும் அனுதாப உணர்வு ஆகியவை புதிய சமூக பெருமதிகளாக மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் விமானத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விமானமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தேசியவாதம், வந்தே மாதரம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்போரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் ஸ்வந்த் அதிகாரி வலியுறுத்தியிருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இட ஒதுக்கீட்டு வரலாற்று குறிப்பில் பெரியார், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: 1951 ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் வழிநடத்திய போராட்டங்கள் காரணமாக அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தில் பிரிவு 15(4) சேர்க்கப்பட காரணமாக அமைந்தது. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, சட்ட அமைச்சர் அம்பேத்கர் ஆகியோர் இந்த சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்தனர். இந்த வரலாறு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் தாவேக்க அரசின் ஆட்சியில் இது இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இடஒதுக்கீடு வரலாற்று குறிப்பில் பெரியார், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதுடன் நீதி கட்சியின் பெயரும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கொள்கை குறிப்பில் பெரும்பாலும் திருத்தங்களை புதிய அரசுகள் மேற்கொள்வதில்லை என்றும், நலத்திட்டங்கள்தான் திருத்தப்படும் அல்லது நீக்கப்படும் என அவர் சொல்லி சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கை குறிப்பேட்டை அரசு தலைமைச் செயலாளரின் வழிகாட்டு

0: இன்றி மாற்றியிருக்க முடியாது என தெரிவித்துள்ள திரு சிந்தனை செல்வன், இப்பிரச்சினையில் முதலமைச்சர் தலையிட்டு வரலாற்று இருட்டடிப்பிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதை விட பெரிய வன்கொடுமை வேறதும் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து பொதுத் தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியிருக்கிறது. கர்நாடகத்தில் RSS அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் யாத்கி மாவட்டத்தில் நடைபெற்ற RSS பேரணியில் ஆசிரியர்கள் குருராஜ் ஜோஷி, அண்ணா சாஹேப் தேஸ்முக் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இது கர்நாடக சிவில் சேவைகள் விதிகளுக்கு எதிரானது என்று கூறி இரண்டு பேரையும் கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்கின் ரெண்டாம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விடுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிளாங்கிங் ஜெர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரிதை நூலை எழுதியிருக்கிறார். இந்த சுயசரிதையில் சோனியா காந்தி இத்தாலியில் தனது இளமை காலம், ராஜீவ்காந்தியுடனான காதல் திருமணம், நேரு காந்தி குடும்பத்துடனான பிணைப்பு மற்றும் தனது அரசியல் பயணம் குறித்து விரிவாக விவரித்துள்ளார். தான் கண்ட சமூக அரசியல் மாற்றங்களையும் அவர் இதில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். 554 பக்கங்களை கொண்ட இந்த நூலை இந்தியாவில் பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியாவும் உலகளவில் பென்குயின் குடும்ப நிறுவனமான ஓல்பிரெட் என் ஆப்பும் வெளியிட உள்ளதாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் இந்தியாவில் இந்த நூலை தாங்கள் வெளியிடப் போவதில்லை என்று பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியா பதிப்பக நிறுவனம் அறிவித்துள்ளது. சுயசரிதையில் சில பகுதிகளை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சிலவற்றில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று கோரியதாகவும் அதற்கு சோனியா காந்தி மறுத்துவிட்டதால் நூல் வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் திட்டமிட்டிருந்தபடி நவம்பர் 10 தேதி அன்று சர்வதேச அளவில் இந்த புத்தகம் வெளியாகிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து கனடா நாட்டின் நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பையனுடன் தொடக்க பொருளாதாரம் மற்றும் நிதிசார் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் பிரதமர் மோடி, கனடா பிரதமர் மாக்கானி ஆகியோர் மேற்கொண்ட உறுதிப்பாட்டின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கிறது. பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பொருளாதாரம் மற்றும் நிதிசார் கலந்துரையாடலில் எல்லை கடந்த பணப்பரிமாற்றங்கள் மற்றும் வணிகர் சார்ந்த கட்டண சேவைகள் தொடர்பான நிலவரங்களை ஆராய்வதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களிடையே ஒத்துழைப்பை ஆதரிப்பதற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். மேலும் கனடாவில் UPI சேவையின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இந்த முயற்சி விரைவான மற்றும் குறைந்த செலவிலான பண பரிமாற்றங்களுக்கு உதவுவதோடு இரு நாடுகளிலும் இருதரப்பு வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் சிறு நடுத்தர வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்கும் என்பதை இருவரும் அங்கீகரித்தார்கள். அத்துடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதிசார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக நடப்பாண்டு இறுதிக்குள் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை நிறைவு செய்யவும் இரு தரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை விரைவில் தொடங்கவும் இந்தியாவும் கனடாவும் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலைத்துறையில் மீண்டும் மீண்டும் கோரப்படும் லிமிடெட் டெண்டரால் ஒப்பந்தக்காரர்கள் முறைகேடாக பங்கேற்க வாய்ப்பு ஏற்படும் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது.
0: அறப்போர் இயக்க தலைவர் திரு ஜெயராமன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நெடுஞ்சாலை துறையின் சென்னை கோட்டத்தில் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் 21 லிமிடெட் டெண்டர்கள் போடப்பட்டுள்ளதாகவும், இவற்றை ஓபன் டெண்டர்களாக இல்லாமல் லிமிடெட் டெண்டராக போடுவதன் மூலம் பொறியாளர்கள் செட்டிங் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர சாலைகள் கோட்டம் ஒன்றில் 9 உதவி பொறியாளர்கள், 4 உதவி கோட்ட பொறியாளர்கள், 1 கோட்ட பொறியாளர், 8 வரைவாளர் பணியிடங்களும், கோட்டம் 2 8 உதவி பொறியாளர்கள், 4 உதவி கோட்ட பொறியாளர்கள், 1 கோட்ட பொறியாளர், 8 வரைவாளர் பணியிடங்களும் உள்ள நிலையில் இப்பணியிடங்கள் காலியாக இல்லை எனவும் எல்லா பணியிடங்களிலும் தொழில்நுட்ப அலுவலர்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2 சென்னை மாநகர சாலைகள் கோட்டங்களுக்கும் அரசு ஒப்பளிப்பு வழங்கியுள்ள 43 தொழில்நுட்ப பணியிடங்களிலும் ஏற்கனவே அலுவலர்கள் பணிபுரியும் போது அங்கு தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு அவசியம் இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே அரசு இந்த லிமிடெட் டெண்டர்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஓபன் டெண்டர்களாக மீண்டும் மாற்றும் முன்பாக டெண்டரின் தேவை இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு திரு ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார்.
1: நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சிட்வான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கஞ்ச் மற்றும் குஷிநகர் மாவட்டங்கள் ஊடாக பாயும் நதிகளில் மிதந்த நிலையிலே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே நேரம் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 579 அதிகரித்து செல்லும் நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள்.
0: சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் உற்பத்தியாகும் போத்தேகோஷி ஆற்றில் நேபாளம் வழியாக இந்தியாவின் பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வழியாக சமவெளிகளில் பாய்கிறது. திபெத் மலைப்பகுதிகளில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் சரிந்து அங்குள்ள ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு நேபாளத்தில் உள்ள போத்தேகோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 42 கிலோமீட்டர் சாலைகள், 35 பாலங்கள், கட்டிடங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பேரழிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 580 கடந்துள்ள நிலையில் காணாமல் போயுள்ள 320 இந்தியர்கள் உள்ளிட்ட 2000 மேற்பட்டோரை தேடும் பணி 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. சுமார் 400 பேர் உயிர் தப்பி சீன எல்லைப் பகுதிக்குள் சிக்கிய நிலையில் அவர்களில் 159 பேர் தரை வழியாக நேற்று இரவு நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் பெருவெள்ளத்தின் போது உருவான புதிய ஏரிகள் அடுத்த பேரிடருக்கான அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. போதகோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் வேகத்தால் உண்டான 2 புதிய ஏரிகளின் கரைகள் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற தகவலால் மீட்பு பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே நேபாளத்தில் பத்திரமாக மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேர் நேற்று மாலை டெல்லி வந்தடைந்தனர். அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு அமைச்சர்கள் குழுவினர் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜ்மோகன், பேரிடரிலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்கள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்தார்.
2: அவங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி திஸ் பர்டிகுலர் டீம் பாத்தீங்கன்னா, தே டிராவல்ட் இன் 3 வெஹிக்கிள்ஸ். So they are stuck in middle vehicle. First vehicle and the last vehicle வந்து completely washed out. So it's like a miracle. அவங்க மிடில் வெஹிக்கிள் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்பிடன்ஸோட கோப் அப் மெக்கானிசத்தோட தே கிளைம்ட் இம்பாசிபிள் டெரைனை கிளைம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அரைவ் ஆகி அங்கிருந்து ஜாயினஸ் ஸோ அப்படி அவங்க வந்து அவங்களுக்குள்ள டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்களுடைய வில் பவரோட கான்ஃபிடன்ஸோட அதை பண்ணி ஒரு நைட்டை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சு அதன் பிறகு அவங்க ராணுவ உதவியோட அங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க.
0: இதையடுத்து விமானம் மூலம் நேற்று இரவு சென்னை திரும்பிய 21 பேரையும் விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு என் ஆனந்த், திரு சரத்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வெள்ளத்தில் தவறவிட்டு விட்டதாக தெரிவித்தனர். மேலும் பேரழிவை எதிர்கொண்டு அதிலிருந்து உயிர் தப்பித்த தருணங்களை சிலிர்ப்புடன் விவரித்தனர்.
3: சுனாமி அலையை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த அதே சுனாமி அலை கல்லோடையும் மண்ணோடையும் கலங்கி அப்படி மேல ஒரு 70-80 அடி உயரத்துக்கு ஒரு சுருட்டிட்டு வர மாதிரி வந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அது போல வந்தது.
4: நாங்க 57 பேர் சூப்பர் யாத்திராலையும் போனோம். அதுல 21 பேர் ஒரு வண்டியில போனோம், மிடில் வண்டியில. நாங்க எல்லாமே கம்ப்ளீட்லி சேஃப். மற்ற வண்டி என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. லக்கிலி ஒரு டேர்னிங்ல எங்களுக்கு எங்களோட வண்டி நின்னுது, அது ஒரு பிளஸ் பாயிண்டா போச்சு எங்களுக்கு. அந்த அலை வந்து பெருசா அப்படி மேல வரும்போது நேரா எதிரில போய் பாறையில அடிச்சு இப்படி போயிடுச்சு. நாங்க நடுவுல இருந்தோம், ட்ரையாங்கிள் ஷேப்ல போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சுது. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த வண்டியில கொஞ்சம் ஒயர் மாட்டி இருந்தது, அந்த ஒயர் எல்லாம் பிஞ்சு அந்த வண்டி மூவ் பண்ண முடியல. சைட்ல 2 வண்டி இருந்தது, நாங்க லக்கிலி ரைட்ல இருந்தோம், பின்னாடி ஒரு வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு.
0: தமிழ்நாட்டிலிருந்து 103 பேர் நேபாளத்திற்கு சென்றிருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 400 தாண்டும் என கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு மீட்கும் முயற்சியை டெல்லியில் முகாமிட்டுள்ள தமிழ்நாட்டு குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்தார்.
1: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்கியதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு 10 டன் மனிதாயமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் 3வது விமானம் கத்மண்டுவுக்கு புறப்பட்டது. இந்த உதவிகளில் கையடக்க மின்னாக்கிகள், கண்ணிய பெட்டிகள், உணவுப் பொட்டலங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு மாத்திரைகள் ஆகியவை அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுரங்கப்பாதை மீட்பு பணிகளுக்காக மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் கள ஆய்வுக்குழுவினர் அடங்கிய 11 பேர் கொண்ட குழுவும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவினை தெரிவித்து வருகிறது. மேகதாதுவில் அணை கட்ட தடை விதிக்க கோரி தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது.
0: காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் காவிரி படுகை என்பது ஒரு பற்றாக்குறை படுகையாக இருப்பதால் சிறிய அளவிலான நீர் திட்டங்களுக்கு கூட காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கு நீர் விநியோகம் பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மேல்பாசன மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் புதிய திட்டங்களை செயல்படுத்த கர்நாடக அரசு மதிப்பிடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறிய செயல் என அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மட்டுமே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மாறாக காவிரி படுகையில் புதிய திட்டங்களை ஆய்வு செய்ய அதிகாரம் அளிக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்குவது உச்சநீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பை பயனற்றதாக்கிவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் புதிய நீர்த்திட்டங்கள் ஆய்வு செய்வது, அனுமதி வழங்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர் ஆணையம் ஆகியவற்றுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசால் கட்டப்பட்டுள்ள அணைகள் மற்றும் குளங்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சேமிப்பு திட்டங்கள் மூலம் சுமார் 218 TMC நீர் சேமித்து வைக்கப்படுவதாகவும் இது பருவமழை காலத்தில் 327 TMC ஆக அதிகரிக்கும் என்றும் நீதிமன்றத்தால் கர்நாடகாவுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கான 284.75 TMC நீரை விட இது அதிகம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிகமாக சேமிக்கப்படும் நீரே குடிநீர் தேவைக்கு போதுமானதாகவும் இருக்கும் என்றும் குடிநீர் தேவைக்கு என புதிய அணை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது.
1: தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் ஜாவ்லின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கின்ற நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில் விண்ணப்பித்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. முறையாக நுழைவு இசைவு விசா பெற்று பிரிட்டனில் வசிப்பவர்களுக்கு தற்போது 5 ஆண்டுகளில் நிரந்தர குடியிருப்புரிமை வழங்கப்படுகிறது. நிகழாண்டு இறுதியில் இந்த கால அவகாசம் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிரிட்டன் உள்துறை அலுவலகம் நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளில் பிரிட்டனில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 17% அதிகரித்து 3,15,224 உயர்ந்து புதிய சாதனையை எட்டியிருக்கிறது. 2026 ஜூன் நிலவரப்படி 35,384 இந்தியர்களுக்கு நிரந்தர குடியிருப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 51% அதிகரித்து 35,384 உயர்ந்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பணிவிசா மூலம் பிரிட்டன் வந்து நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமைக்கு தேவையான தொடர் தங்கியிருப்பு காலத்தை நிறைவு செய்ததே இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. 2025 முதல் 2026 வரையான காலகட்டத்தில் பிரிட்டிஷ் குடியுரிமை வழங்கப்பட்டவர்களின் பட்டியலில் 24,851 பேருடன் இந்தியா முதலிடத்திலும் 18,489 பேருடன் பாகிஸ்தான் இரண்டாம் இடத்திலும் உள்ளது. பிரிட்டிஷ் குடியுரிமை பெறுவதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டினரே தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கடந்த ஓராண்டில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு பிரிட்டனில் பணியாற்றுவதற்கான நடைமுறையின் கீழ் அதிகளவில் இந்தியர்கள் 64,496 பேருக்கு நுழைவு விசா வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பல்கலைக்கழக படிப்பை முடித்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான இந்த நுழைவு விசா பிரிவில் முந்தைய ஆண்டை விட குறைவான எண்ணிக்கையை பதிவாக்கியுள்ளது. அனைத்து மாணவர் விசாக்களுக்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களில் ஏற்பட்ட 81% சரிவே இதற்கு முக்கியமான காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய மாணவர் விசாக்களிலும் தொடர்ந்து சரிவு போக்கு காணப்படுகிறது. 2026 ஜூன் நிலவரப்படி 85,523 மாணவர்களுக்கு விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 16% குறைவாகும். கடந்த ஆண்டில் 86,368 மாணவர் விசாக்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. இந்தியர்கள் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். சமீபத்திய ஆண்டில் மாணவர் விசாக்களின் கீழ் தாங்கள் தங்கும் காலத்தை நீடித்தவர்களில் சீனா 10,716, இந்தியா 5,216, இந்தியா 5,218 மற்றும் நைஜீரியா 3,820 இந்த நாட்டினரே அதிக எண்ணிக்கையில் இருந்ததாக உள்துறை அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் நிரந்தர குடியிருப்பு உரிமை பெறுவதற்கான கால அவகாசத்தை 15 ஆண்டுகளாகவும் புலம்பெயர்ந்தவர்கள் வரி செலுத்தும் பலன்களை பெறுவதற்கான கால அவகாசத்தை 20 ஆண்டுகளாகவும் நிர்ணயிக்கும் மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஷாமினா மஹமூத் தாக்கல் செய்திருக்கின்ற நிலையில் இந்த தரவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இமாச்சலத்தில் கடந்த 2 நாட்களில் 7 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 33 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையத்தில் குப்பை போட்டால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கையில் கணிசமாக சரிவு ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி இந்தியாவில் ஜூலை மாதம் விமானங்களில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை 4.5% சரிவடைந்திருக்கிறது. 2025 ஜூலையில் 2,55,00,000 பேர் விமான பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூலையில் 2,43,00,000 பேர் மட்டுமே பயணம் செய்துள்ளார்கள். சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஜூலையில் 1,26,00,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜூலையில் 1,20,00,000 சரிந்திருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஜூலையில் 4.74% சரிவை பதிவு செய்துள்ளது. அதேபோல் வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கை ஜூலை மாதத்தில் 4.59% சரிந்துள்ளது. நாட்டின் மற்ற நகரங்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் கடந்த ஜூலையில் டெல்லியில் மட்டும் விமான பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் 63,30,000 பேர் வெளிநாடுகளுக்கு விமானங்களில் பயணம் செய்துள்ளார்கள். பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் மாதவிடாய் விடுமுறை வழங்குவது குறித்து உரிய முடிவு எடுக்காவிட்டால் நீதிமன்றமே அதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது.
0: மதுரையைச் சேர்ந்த நர்மதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் பலர் மாதவிடாய் காலங்களில் முறையான விடுமுறை வசதியின்றி உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டில் தற்போது பெண் ஊழியர்களுக்கு என தனிப்பட்ட மாதவிடாய் விடுமுறை கொள்கை எதுவும் இல்லை என்று அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாதவிடாய் காலங்களில் உரிய விடுமுறை மறுக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சமத்துவ உரிமை ஆகியவற்றுக்கு எதிரானது என மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடகா, பீகார், ஒடிசா, கேரளா போன்ற மாநிலங்களில் மாதவிடாய் விடுமுறை தொடர்பான கொள்கைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும், பெண்கள் எதிர்கொள்ளும் உடல்நல பிரச்சினைகள், ஊதிய இழப்பு மற்றும் பணியிட சிரமங்கள் குறித்து விளக்கி தமிழ்நாடு அரசுக்கு விரிவான மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை வழங்க தனி கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்குவதுடன் தனியார் நிறுவனங்களுக்கும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் அரசு பதிலளிக்க கால

0: அவகாசம் வழங்கியிருந்தனர். இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேல் ஆகியோர் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தபின் அரசு உரிய முடிவு எடுக்கும் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்தனர். சட்டப்பேரவை முடிந்தபின் அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இல்லையெனில் நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கும் என எச்சரித்தனர். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டதாக கூறப்படும் உளவு வலையமைப்பை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து ISI அமைப்புடன் இணைந்து செயல்பட்ட தம்பதியையும் கைது செய்திருக்கிறது. கன்னியாகுமரியில் வானில் பறந்த விதம் விதமான பிரம்மாண்ட காற்றாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கூடி நின்று ரசித்து மகிழ்ந்தார்கள்.
0: முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, கண்ணாடி பாலம், சூரிய உதயம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்கே சுற்றுலா பயணிகள் அங்கு ஆண்டு முழுவதும் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குமரி கடற்கரையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுதந்திர கொடி, ஆக்டோபஸ், பாண்டா கரடி, மீன்கள் என பலவிதமான பிரம்மாண்டமான காற்றாடிகள் காற்றில் பறந்தது காண்போர் கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. இதனை கண்டு ரசிக்க குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர்.
2: பாண்டாலாம் அவ்வளவு அழகா பறந்துகிட்டு சுறா எல்லாம் சூப்பரா பறக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதுல நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஃபீல், அப்புறம் வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் ஆகுது. பீச் சைடு வேற போட்டுருக்காங்களா, சூப்பரா இருக்கு. காத்து ரொம்ப அதிகமா அடிக்கிறதுனால எல்லாமே இன்னும் ரொம்ப ஹைட்டா போய் பறக்குது. அது பார்க்க அழகா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
0: 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த காற்றாடி திருவிழாவில் 50க்கும் மேற்பட்ட காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. இந்த காற்றாடி திருவிழா நாளை வரை நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள்.

0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணையில் உள்ள ஆரோக்கிய அன்னை ஆலயம் சுமார் 400 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்தது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29 தொடங்கி 10 நாட்களுக்கு திருவிழா களைகட்டும். இதில் பங்கேற்க பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம்.
1: தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூரில் ஆன்லைன் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
2: FQL மற்றும் VG டிரேடிங் போன்ற ஆன்லைன் செயலிகள் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என கூறப்பட்டதால் மேலூர் மற்றும் ஒத்தக்கடை, நத்தம், திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1000 அதில் முதலீடு செய்துள்ளனர். இதில் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் முகவராக செயல்பட்ட ரஞ்சித் மற்றும் அருண் வீடுகளை முற்றுகையிட்டு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க காவல்துறை சார்பில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆண்கள், பெண்கள் என புகார் அளித்த 2300 மேற்பட்டோர் முகவர்கள் ரஞ்சித் மற்றும் அருணை கைது செய்யக்கோரி மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் மோசடி தொடர்பாக 12 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சட்டப்பூர்வமாக பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனையடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த மோசடி தொடர்பாக பொதுமக்கள் இன்றும் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டையன்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித்தின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கோட்டநத்தம் பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: தொடர்ந்து திண்டுக்கல் அருகே அரசு அனுமதி வழங்கிய வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்காமல் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை இளைஞர்கள் சிறைப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
3: திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டன்சத்திரம் வழியாக பழனிக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்து அரசு உரிமம் வழங்கிய வழித்தடங்களான ரெட்டியார் சத்திரம், கே புதுக்கோட்டை, மூலச்சத்திரம் ஆகிய கிராமங்களுக்கு நாள்தோறும் சென்று வர வேண்டும். ஆனால் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நேர்வழியில் ரெட்டியார் சத்திரம், ஒட்டன்சத்திரம், பழனிக்கு பேருந்தை இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஆசாரி புதூர் வரை இயக்கப்பட வேண்டிய 4 தனிநடை சேவைகளும் முறையாக இயக்கப்படுவதில்லை என தெரிகிறது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
4: அதுல ஏற்கனவே நாங்க வந்து பகுதியில வந்து ஆர்டிஓட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுத்துறேன், இன்ஸ்பெக்டர் நான் பேசிட்டேன், அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணார் ஒழிச்சு இது வரைக்கும் அந்த இது பண்ணல.
3: தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
1: தொடர்ந்து அரிசி, சர்க்கரை உட்பட அத்தியாவசிய பொருட்கள், வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் திண்டுக்கல் அருகே தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மற்றும் அயலூர் பகுதிகளில் தக்காளி சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் தக்காளி அயலூர் சந்தையில் ஏலம் விடப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்து அதிகரிப்பால் உள்ளூர் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 14 கிலோ எடையுள்ள தக்காளி பெட்டி ஒன்று 350 முதல் 600 ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 200 ரூபாய்க்கே விலை போவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர்.
5: விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு தண்ணீரை எடுத்து அவர்கள் உரம் விட்டு மற்ற பறிக்கின்ற கூலியில் இருந்து கமிஷனில் இருந்து எல்லாம் பார்த்தா 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்குதுங்க. இதில் ஒரு பெட்டி 100 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா 14 கிலோ பெட்டி 8 ரூபா தான் வருது கிலோ. அப்போ அந்த 8 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி, உரம், மருந்து, பொறிக்கிற கூலி, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தா கைக்கு எதுவுமே கிடைக்காது.
2: வெளிமாநில தக்காளிகள் வரத்து அதிகரிப்பால் ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளை பொருட்களுக்கு தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இனி சென்னையில் தங்கம் விலை என்று சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
6: தொடரும் உலக செய்திகள். நேபாள பெருவெள்ள பேரழிவில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2,400 தாண்டியுள்ளது. இதுவரை 586 பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் இமயமலை பகுதியில் புதன்கிழமை சுனாமியை போன்ற வேகத்தில் வெள்ளம் பாய்ந்தது. சில கிராமங்களையும் அங்கிருந்த மக்களையும் வாரி சுருட்டிச் சென்றது பெருவெள்ளம். உயிர் பிழைத்தவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. சிலரின் உடல்களை வெள்ளம் இந்தியா வரை அடித்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நேபாள மலையறிகள் திபெத்தின் கைலாய மலைக்கு யாத்திரை சென்றோர் உட்பட பலரை காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்த 900க்கும் அதிகமான ஊழியர்களும் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பனிப்பாறை சரிந்து பெருமளவு பனிக்கட்டிகளும் இடிபாடுகளும் திடீரென கீழ்நோக்கி பாய்ந்ததே பேரிடர்களுக்கு காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் கூறுகிறது. நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜீரோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என சீன ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. கனத்த மழையால் அந்த வட்டாரத்தின் சில பகுதிகளில் சீர் மண்டி கிடக்கிறது. செங்குத்தான நிலப்பரப்பு, குறுகலான பள்ளத்தாக்குகளும் மீட்பு பணியை சிரமமாக்குகின்றன. நாளை வரை அங்கு கனத்த மழை தொடரலாம் என்றும் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. குலைந்து கிடக்கும் நிலம், சேதமடைந்த சாலைகள், மோசமான வானிலை, தகவல் தொடர்பில் இடையூறு ஆகியவை மீட்பு பணிகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது என சீன ஆயுதப்படை கூறுகிறது. சீன தரப்பு நேற்று மீட்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது. நிலச்சரிவுக்கு பின்னர் இடிபாடுகளால் உருவான ஏரியில் நீர் நிரம்பி வழிந்ததால் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சில மணி நேரம் கழித்து ஏரியின் அபாயம் குறைந்துவிட்டதாக சீன ஊடகம் தெரிவிக்கிறது. அதை அடுத்து மீட்பு பணி மீண்டும் தொடங்கியது. நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடல் ஆகியோர் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொலி இணையத்தில் வெளியாகியுள்ளது. சகதி குவியலில் இருந்து சடலங்களை தேடி அவர்கள் அணிந்திருந்த கம்மல், செயின் உள்ளிட்ட நகைகளை கும்பல் திருடும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நேபாள காவல்துறையினர் வீடியோவில் இருந்த திருடர்கள் உமேஷ், மதன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நோர்வேயின் மன்னர் 5 ஹெரால்ட் காலமானார். அவருக்கு வயது 89. சென்ற வாரம் அரிய ரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று காலை அவர் இயற்கை எய்தினார். 14 நூற்றாண்டுக்கு பின்னர் நோர்வேயில் பிறந்த முதல் நோர்வே மன்னர் ஹெரால்ட் ஆவார். அவரை அடுத்து அவருடைய மகன் ஹாங்கோன் மன்னராக பொறுப்பு வகிக்கின்றார். மன்னர் ஹெரால்ட் 35 நோர்வேயின் மன்னர் பொறுப்பில் இருந்தபோது மன்னராட்சியை நவீனமயமாக்கினார். பாரம்பரியத்தை மீறி சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்தார். மன்னர் ஹெரால்ட் எளிமையானவர், மதிக்கப்பட்டவர், மக்களின் அன்புக்குரியவர் என்று அரச குடும்ப கவனிப்பாளர்கள் வர்ணித்தனர். மன்னர் ஹெரால்ட் நாட்டின் தாத்தா, மக்களின் அரசன் என்று அழைக்கப்பட்டார். நோர்வே சிரமத்தில் ஆழ்ந்திருந்த தருணங்களில் மன்னர் நாட்டை ஒன்றிணைத்தவர் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2011 நடந்த வெடிகுண்டு துப்பாக்கி தாக்குதல்களுக்கு பிறகு அச்சத்துக்கு ஆளாகாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும்படி பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் குர்திய படையினர் அமெரிக்காவின் முக்கிய நட்பு அணியாக உள்ளனர். ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் ஆயுதக்குழு பேஷ்மர்கா செயற்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு உதவி வழங்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்க தற்காப்பு அமைப்பு திட்டமிடவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் அணுகுமுறை குர்கிஸ்தான் வட்டாரத்தில் ஈரான் எளிதில் தாக்குதல் நடத்த வழி அமைக்கலாம் என்று கூறிய பிரதிநிதிகள் கவலைப்படுகின்றனர். மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நட்பு தரப்புகளுடன் அமெரிக்கா கொண்டிருக்கும் கடப்பாடு குறித்து கேள்விகள் எழலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வெனிசுவேலாவில் 6,500 கோடி பீப்பா எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா வெனிசுவேலா இடையே மிகப்பெரிய எண்ணெய் ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்னுடைய வழிகாட்டுதலின்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் ஆகியோர் வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் சில எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தியுள்ளது. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஜி ஸ்பிரிட் கப்பலுக்காக தென்கொரியாவின் எஸ்ஜே கேஸ் நிறுவனம் அந்த தொகையை செலுத்தியிருக்கிறது. செப்டம்பர் முதல் தேதி கால்வாயை கடப்பதற்காக அந்த தொகை செலுத்தப்பட்டதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவிக்கிறது. இதுவரை கால்வாயை கடக்க இவ்வளவு பெரிய தொகை செலுத்தப்படவில்லை. கப்பல்கள் பொதுவாக பனாமா கால்வாயை கடக்க முன்கூட்டியே நேரத்தை பதிவு செய்கின்றன. பதிவு செய்யாத கப்பல்கள் சராசரியாக 5 நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏலத்தின் மூலம் முன்னுரிமை பெறலாம். கடந்த ஏப்ரலில் கப்பல் ஒன்று வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க 4 மில்லியன் டாலர் செலுத்தியிருக்கிறது. உலக கடல்வழி வர்த்தகத்தில் 5 விழுக்காட்டை கையாளுகிறது பனாமா கால்வாய். தற்போது நாள்தோறும் 36 கப்பல்கள் கால்வாயை கடக்கின்றன. செப்டம்பர் 3 முதல் அந்த எண்ணிக்கை 34 அதே மாதத்தின் பிற்பகுதியில் 32 குறைக்கப்படும். பனாமா கால்வாய் பனாமாவை சேர்ந்தது. தன்னிச்சையாக செயற்படும் பனாமா கால்வாய் அமைப்பு அதன் நிதியை நிர்வகிக்கிறது. கப்பல்களிடமிருந்து அமைப்பு தொகையை வசூலிக்கிறது. திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் தூங்குவோரை பார்த்திருக்கிறோம். ஆனால் சீனாவில் ஒரு திரையரங்கு தூங்குவதற்கென்றே கூட்டம் கூடுகிறது. சாம்சி மாநிலத்தில் உள்ள லுமியாய் திரையரங்கு இந்த சேவையை வழங்குகிறது. வேலை நாட்களில் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2:30 வரை வாடிக்கையாளர்கள் அங்கு தூங்கலாம். இதற்கு 76 இருக்கைகள் கொண்ட 2 அரங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கைகளை முழுமையாக சாய்ந்து படித்துக் கொள்ளலாம். மாத சந்தா ஒருவருக்கு சுமார் $6, இருவருக்கான கட்டணம் சுமார் $9. போர்வைகள், கோப்பி, பானம் என பல இலவச பொருட்களும் கொடுக்கப்படுகிறது. வேலை நாட்களில் திரையரங்குகளுக்கு செல்வோர் குறைவாக இருப்பதால் காலியாக இருக்கும் இருக்கைகளை பயன்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. குரட்டை விடுவோர் மக்கள் குறைவாக இருக்கும் மற்றொரு அரங்கில் தூங்க ஊக்குவிக்கப்படுகின்றனர். சீனாவில் மதிய தூக்கம் ஒரு பொதுவான பழக்கம். அங்கு 70% அதிகமானோர் குறைந்தது 30 நிமிடம் பிற்பகலில் தூங்குவது ஆன்மீக ஆய்வு கூறுகிறது. இந்த புதிய முயற்சிக்கு சமூக ஊடகங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மெக்சிகோவில் எரிபொருள் கடத்தும் கும்பல் வசமிருந்த விலங்குகளை அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளனர். ஒட்டகம், புலி, எருமை உள்ளிட்ட 135 விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளது. அவற்றுள் 35 விலங்குகள் அருகிவரும் உயிரினங்கள். அமெரிக்க எல்லையில் உள்ள டமலுபாஸ் மாநிலத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். குட்ட கும்பல்கள் அமெரிக்காவிலிருந்து எரிபொருட்களை கடத்தி அதை மெக்சிகோவில் வரியின்றி விற்பதுண்டு. மெக்சிகோ அதிகாரிகள் கடத்தல்காரர்களை குறிவைத்து நடத்திய சோதனையில் விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போது 68,000 லிட்டர் டீசல், துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெக்சிகோவின் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து அதிகாரிகள் அரிய வகை விலங்குகளை மீட்பது வழக்கம். தாய்வானில் மனைவியின் சமூக பிறழ்வான நடத்தை தொடர்பான ஆதாரத்தை ரோபோ வெற்றிட துப்புரவு கருவி மூலம் சேகரித்த கணவருக்கு தன்னுரிமையை மீறிய குற்றச்சாட்டில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் கிடைத்த பயன்படுத்தப்பட்ட பல்துலக்கும் தூரிகை மற்றும் கண்காணிப்பு காட்சிகளில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தென்பட்டமை அவரது சந்தேகத்தை மேலும் அதிகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து சுமார் 3 பின்னர் அந்த வீட்டில் இருந்த ரோபோ துப்புரவு கருவியை செயலி மூலம் தொலைதூரத்திலிருந்து இயக்கியுள்ளார். அதிலிருந்த நேரலை காட்சி மூலம் தனது மனைவி மற்றொரு ஆணுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்து அவர் அந்த காட்சியை பதிவு செய்துள்ளார். பின்னர் தனது மனைவி மற்றும் குறித்த ஆணுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த கணவர் 20 லட்சம் தாய்வான் டாலரை இழப்பீடாக கோரியுள்ளார். இந்த வழக்கில் இருவரும் திருமண உறவின் எல்லையை மீறியதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனைவிக்கு 5 லட்சம் தாய்வான் டாலரை இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டது. எனினும் மனைவியின் அனுமதியின்றி அவரது தனிப்பட்ட காட்சிகளை பதிவு செய்ததாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் கணவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிவில் வழக்கில் அந்த காணொலி ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது தனி உரிமையை மீறி பதிவு செய்யப்பட்ட செயலை நியாயப்படுத்தாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து சட்டவிரோதமாக தனிப்பட்ட காட்சிகளை பதிவு செய்த குற்றத்திற்காக கணவருக்கு 5 மாத சிறை தண்டனையும் 1.5 லட்சம் தாய்வான் டாலரும் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்வான் சட்டத்தின்படி மற்றொருவரின் தனிப்பட்ட அல்லது நெருக்கமான நடவடிக்கைகளை அவர்களின் அனுமதியின்றி ரகசியமாக பதிவு செய்வதற்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயை கண்டறிய உதவக்கூடும். வழக்கமாக மமோகிராஃபி படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலில் சுமார் 30,000 பெண்களில் 97,000 அதிகமான மமோகிராம் படங்கள் ஆய்வு செய்யப்படுகிறது. பக்கவாதம் ஏற்பட்ட பெண்களை 86% துல்லியமாக செயற்கை நுண்ணறிவு அடையாளம் கண்டது. உயர் இரத்த அழுத்தத்தை 79% துல்லியமாக கண்டுபிடித்துள்ளது. இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை 78% துல்லியமாக கண்டறிந்தது. பெண்களின் உயிரிழப்புக்கு இதய நோய் முக்கிய காரணமாக இருந்தாலும் அது பலரிடம் தாமதமாகவே கண்டறியப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மமோகிராம் ஏற்கனவே பரவலாக பயன்படுத்தப்படுவதால் கூடுதல் பரிசோதனைகள் இல்லாமலேயே இதய நோய் அபாயத்தையும் கண்டறிய இந்த முறை இனி உதவக்கூடும். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோதவுள்ள இந்திய அணியின் ஜாம்பவான்கள் ராகுல் டிராவிட், வீரேந்திர சேவாக் ஆகியோரின் மகன்களான ஆன்வை டிராவிட், ஆஜவீர் சேவாக் சேர்க்கப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முத்தரப்பு T20 தொடரில் முதல் போட்டியில் அதிர்ச்சி அளித்தது நமீபியா அணி. கடந்த 2025 அக்டோபரில் நடைபெற்ற ஒரே ஒரு T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருந்த நமீபியா அணி மீண்டும் வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா FC 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஃபைனலில் அமெரிக்காவின் ஃபேபியானோ கர்வானாவுடன் மோதிய பிரக்யானந்தா முதலாவது கிளாசிக்கல் ஆட்டத்தில் தோல்வி, இரண்டாவதில் ட்ரோ செய்து 6 புள்ளிகள் பின்தங்கினாலும் பின்னர் ரெபிட் முறையில் நடந்த 2 ஆட்டங்களிலும் அபாரமாக வென்றதுடன் பிளிட்ஸ் பிரிவிலும் அமர்க்கலமாக செயற்பட்டு 15-13 என்ற புள்ளி கணக்கில் முதலிடம் பிடித்தார். அமெரிக்க வீரர் வெஸ்லிசோ 3வது இடம் பிடித்தார். முதல் 3 இடங்களை பிடித்த பிரக்யானந்தா, கர்வானா, வெஸ்லி ஆகியோர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கிராண்ட் செஸ் டூர் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளனர். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் ட்ராமிசு, அதற்கான உலகக்கிண்ண போட்டியின் நடுவராக சேர விருப்பமா போட்டியில் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். ஆக சிறப்பாக ட்ராமிசுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. ஜார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம், ஆனால் நடுவராக தெரிவு பெற இணையத்தில் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த தேர்வு செப்டம்பர் 12 நடத்தப்படும். அதில் போட்டியிடும் விதிமுறைகள், ட்ராமிசுவின் வரலாறு, போட்டி நடத்தப்படும் நகர், டிராவிசோ பற்றிய தகவல்கள் ஆகியவற்றையொட்டி கேள்விகள் இடம்பெறும். போட்டியின் பிரபலம் அதிகரிப்பதால் போட்டியில் பங்கேற்பாளர்கள் அதிகரித்துள்ளனர். அதனால் அவர்களுடைய டிராமிசுவை மதிப்பிடல் கூடுதல் நடுவர்கள் தேவைப்படுவதாக டிராமிசு உலக கிண்ணத்தின் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு 10வது முறையாக டிராமிசு உலக கிண்ணம் நடைபெறுகிறது. போட்டியின் மாபெரும் இறுதிச்சுட்டு அக்டோபர் 9 தேதியிலிருந்து 11 தேதி வரை நடைபெறும். நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபுர இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.93 இந்திய பெறுமதியில் 110.55 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.02 இந்திய பெறுமதியில் 95.45 ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 405.93 இந்திய பெறுமதியில் 118.10 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.91 இந்திய பெறுமதியில் 129.16 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 235.90 இந்திய பெறுமதியில் 68.64 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் மத்திய பிரதான செய்திகளோடு. மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அந்த மூன்று நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க. போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:07. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

പാടലിൽ തേടൽ. പാടലിൽ തേടൽ നീൽജിക്காக ஆளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆமாம், வளமையாக வாராவாரம் சனிக்கிழமைகளில் பிரதான செய்திகளை தொடர்ந்து அல்லது விடுமுறை விருப்பத்தை தொடர்ந்து வாராவாரம் 3:10 இடம்பெறுகின்றது பாடலில் தேடல். பாடல் தேடல் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களுக்காக ஒரு தரவு காத்திருக்கின்றது. அந்த தரவுக்கான பதிலை நீங்கள் அந்த பாடலில் இருந்து தெரிவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். அவம் வர வரம் சோபிதா இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருவார். கடந்த வாரம் அவருடைய கேள்வி விடை வந்துவிட்டது, வராது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்திருப்பீர்கள். சரி, இன்று இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக புதிய கேள்வி தான் காத்திருக்கின்றது. இந்த கேள்வியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கான புதிய தரவு காத்திருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கான தரவை தருகின்றேன். அந்த தரவை தொடர்ந்து உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பாகும். இன்றைய உங்களுக்கான தரவு, தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து அதன் முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இதுதான் உங்களுக்கான தரவு. அந்த மீண்டும் உங்களுக்கான அந்த தரவை தருகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடியதுமான இதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தை, அந்த பதிலினுடைய முதல் எழுத்தினை மாற்றுவதனூடாக மாற்றி வருகின்ற ஒன்றில் ஒலியாக பிறக்க செய்பவற்றில், ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் இரண்டாவது பதிலுடைய விடையாக நீங்கள் பெறலாம். சரி, மீண்டும் ஒரு முறை அந்த தரவை தந்து உங்களுக்கான பாடலை ஒலிபரப்புகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அதற்கான உங்களுக்கான பாடல்

ஆமாம், இப்போ உங்களுக்கு பாடல் என்ன பாடல் என்று தெரிந்து விட்டது. நீங்கள் இனி பாடலில் தேடுங்கள். இப்படி உங்களுக்கான தரவை நான் மீண்டும் தருகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடியதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்வற்றில் ஒன்றினை நீங்கள் விடியாக பெறலாம்.

0: சார், நாங்கள் வந்திருக்கும் நேரு பார்க்கலாம் வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நான் இதுல தனித்து வராது. பாசம் வந்தால் பல இணைப்புகள் சேர்ந்தாதான் பாசம் வரும். பாசத்துல இருந்து ஒலி என்ற சத்தம் தானே கோசம் என்று சொல்றேன். பாசத்துல இருந்துதான் கோசத்தை எடுக்கிறேன்.
0: சரி, பாப்போம். பாசத்துல இருந்து கோசம்.
1: ஓ, நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வேற ஏதாவது கூட சென்பட்டா வந்து சொல்லுங்க.

0: ஆமாம், நீங்க தாராளமா வைவர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். 0348 32 15 40 இணைந்து கொள்ளலாம். சரி, மற்ற இணைப்பில் இருக்கிறார்கள் நீர்கள், நான் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ஏமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: பாசத்திலிருந்து வேஷம் எடுக்கிறேன்.
0: நீங்களும் பாசத்துல இருந்து வேஷம் எடுக்கிறீங்க, அவ கோஷம் எடுத்தவா நீங்க வேஷம் என்ன?
1: வேஷம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். சார், நாங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நலமா இருக்கிறேன். யார் வந்து சொன்னது பாசம் கோஷம்?
0: பாசத்துல இருந்து கோஷம் குணநாயி அவர்கள் சொன்னவா.
2: நானும் பாசம் தான் எடுத்து வச்சிருந்தேன்னா ரெண்டாவது விட என்ன பெருமண்டி யோசிக்கவா கோஷம் சொன்னவா, அதுவும் எனக்கு சரி போல எனக்கு தோன்றும்.
0: சொல்லுங்க. சரி, உங்களோட பதில சொல்லுங்களா.
2: நானும் கோஷம்னு சொல்றேன். திருப்பி ரெண்டாவது பதில் தர சொல்லுங்க.
0: நான் சரி முதலாவது சேர்த்து வாசிக்கிறேன், வடிவா கேளுங்கவா. தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்வற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். ஒலியாக பிறக்க செய்வற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இது இரண்டாவது தரம்.
2: அப்ப நான் அது கோஷம்ன்றது நானும் சரியன்று அது அந்த விடையோட நானும் சேர்ந்து விடுறேன். முதலாவது பாசம் தான் நானும் எடுத்தேன். நான்
0: எனக்கு
2: அது பாசம் அந்த சேர்ந்து தனித்துவ இரண்டாமல் பாசத்தால நாங்கள் இதையும் செய்யலாம் தானே.
0: அப்ப நீங்க தனியா பாசம் வச்சிருக்கிறது, தனியா பாசத்தை வச்சுக்கொண்டு ஒருத்தருக்கும் வலி

0: இடம் இருந்தா என்ன சேர்ந்து வரமென்று நிக்கிறது?
1: இல்ல, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தா அந்த பாசம் ஆட்டோமேட்டிக்கா வைக்க முடியும். அந்த சில நாங்க செய்கையாலேயே பாசத்தை காட்டலாம் தானே.
0: சிலர் வந்து பாசத்தை வச்சிருப்பார்கள், வழிகாட்ட மாட்டார்கள். அது வேற அந்த வழியில காட்டவோ சொல்லவோ மாட்டார்கள். ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல ஒரு ஆள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர்ல பாசம் இருக்குது என்று சொல்லி சொன்னா அப்ப அதை
1: எனக்கு
0: உண்மையில நாங்குள்ளா.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஆமா, நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடல் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடல் தேடல் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு பாடல் மொழித்து உங்களுக்கான தரவு தரப்பட்டிருந்தது. அந்த தரவை மீண்டும் சொல்லுகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சரி, யார் பாடலெல்லாம் தேடி கண்டுபிடித்து வாருங்கள். அதுக்குள்ள நாங்கள் ஒரு விளம்பரத்துக்குள் சென்று வரலாம்.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சியே.

0: நீங்கள் இணைந்திருப்ப நேற்றி அடி தமிழொலி. தமிழொலியில் பாடல் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் தேடல் நிகழ்ச்சிக்கான பாடலும் உங்களிடம்தான், தரவும் உங்களிடம்தான் இருக்கிறது. சரி, வந்திருக்கும் நேரில் நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், வசி நிலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி. சொந்தம் சொல்றீங்களா? பாடலை நான் மீண்டும் தருகின்றேன். பாடலை கேளுங்கள், தரவையும் உள்வாங்குங்கள். உங்களுக்கு இந்த ஏற்கனவே சிலர் வந்து பதில் தந்திருக்கின்றீர்கள்.

சரி, மீண்டும் உங்களுக்காக அந்த பாடலை தந்து உங்களுக்கான தரவை தந்து பாடலை ஒளிபரப்புகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடியதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்வற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உங்களுக்கான பாடலை ஒளிபரப்புகின்றேன். ஒரு பத்து நீங்கள் இணைஞ்சு கொண்டா தான் பத்து நான் எண்ண முடியும். சரி, நேர்கள் இணைந்து கொள்கிற அளவை பொறுத்து நான் அதுக்கான பதில் வந்து சரியாக வரும் பொழுது வந்துவிட்டதாண்டு என்பதையும் குறிப்பிடுகின்றேன். உங்களுக்கான பாடலை மீண்டும் தருகின்றேன்.

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.
1: தமிழொலி, தமிழொலியில் பாடல் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடல் தேடல் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு தரவு தரப்பட்டது, பாடலும் ஒலிக்கப்பட்டிருக்கிறது, ஒலித்திருக்கிறது. இரண்டு தடவைகள் உங்களுக்கான பாடல் ஒலித்திருக்கிறது. அதோடு இந்த பாடல் வந்து உங்களுக்கு இலகுவாக நீங்கள் பாடல் வரையை கண்டுபிடித்து சொற்களை தேடக்கூடிய வசதியும் இந்த பாடலுக்கு அதிகம் இருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நான்கு நேர்கள் ஏற்கனவே வந்து இந்த பதிலை வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நான்கு பேரும் குறிப்பிட்ட பதில், இரண்டு பதிலுமே தவறான பதில்களாக இருக்கிறது. அதால் நீங்கள் ஏற்கனவே இந்த பதில்களை குறிப்பிட்டவர்களும் மீண்டும் முயற்சியுங்கள். அந்த பாடல் வரிகளையும் அந்த கேள்வி அந்த தரவையும் உள்வாங்கி சரி, நாங்கள் வந்திருக்கோம். தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்? அடிக்கிற திசையெல்லாம் ஓடி வரணும்.
2: தெரியாது.
1: சொந்தம் வந்து வசி சொல்லி இருந்தார், சொந்தத்துல இருந்து காந்தம் சொல்லி இருந்தார்.
2: நான் பந்தம் எடுத்துக்கொண்டு வந்தேன், நான் சொந்தத்திலிருந்து பந்தம் எடுத்துக்கொண்டு
1: வந்தேன்.
2: இந்த பந்தம் பிடிக்கிறது இல்லைகளுக்கு அது ஒளியாத்தானே வரும்.
1: தவறாக விளங்கி இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தத்தை குறிக்கிற சொல்லத்தான் நான் வாசிச்சிருந்தேன். ஒலியாக, ஒலியாக பிறக்க செய்பவற்றில். ஓ,
2: அப்ப நான் தேடிட்டு வர.
1: அப்ப நீங்க இப்ப முன் உங்களுக்கு பதில நான் போடாம விடவா? என்ன
2: விளம்பரதாரும் அடிச்ச என்ன கேள்வி, என்ன பாட்டு கேப்போம் வேற, நீங்க பாட்டும் கேள்வின்னு சொன்னீங்க.
1: நான் தரவை சொல்றேன், பாடல் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாடல் இலகுவா
2: சொன்னீங்க.
1: ஆமா, பாடல் வரிகளை வந்து தேடுவார்கள்.
2: ஆமா, சரியா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஆமா, ஷியாமலா சார் குமாரன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களையும் பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: காந்தம் எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்ப நீங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, அப்ப நான் வேற தேடி பாத்துக்கொண்டு வரோம்.
1: சரி, வேற பாடலை தேடுங்களாம்.
3: நன்றி
1: வணக்கம். அந்த பாடல்ல வந்துட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட சொற்களுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி நிக்கிற மாதிரி எனக்கு படுது. வந்தம், பாசம், சொந்தம் என்று சொல்லி அதை தாண்டி வித்தியாசமா உங்களுக்கே இந்த பாடல் தேடல் நிகழ்ச்சி, இந்த ஜெர்மனிய நேரம், நான் செய்யற ரெண்டு மழுத்தமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு என்னன்னு சொல்றது, நீங்க அந்த விட வண்டு பிடிக்கிறதுக்கு நீங்க வித்தியாசமா சிந்திக்க வேண்டிய இதில் தான் ஏற்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமா அந்த தரவை சிந்தியுங்கள். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
4: நீங்கள் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கண்மணிய கூப்பிடைக்கதான் நான் வந்து
1: போட்டேன்.
4: வந்து வேலையால வந்து ரெண்டு போட்டு வேலைக்கும் கேக்கும் சண்டை பிடிச்சு போட்டு அப்ப வந்து சரி வளமையா வந்து போட்டுட்டு தான் சண்டை பிடிக்கிறேன். இன்னைக்கு என்னால ஏலா போயிட்டுரு. அப்ப சண்டை பிடிச்சு போட்டு வந்து போட மூன்று மணி கையோடையும் பாயோடையும்
1: சாப்பிட்டேன். நீங்க
4: அப்ப மூன்று மணியா பாடல தேடல் இல்லோன்னு போட நீங்க பாட்டு போட்ட நீங்க தரவு நாங்க இப்ப சியாமலாக்கா வந்து கதைக்கும் போது எனக்கு அப்ப சொல்லுவீங்களாக்க மட்டும் பார்த்தேன். சியாமலாக்கா
1: உங்களுக்கு திருப்பி நான் தரவு
4: இருக்க சொல்லுங்க.
1: தரவு தாரன் உங்களுக்கு. தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடியதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். ஞானம் வரையில
4: புரிஞ்சிருச்சு.
1: இலக்கத்தை சொல்றீங்க என்ன?
4: ஓ நாலு மண்டா நாலு இலக்கமும் வரலாம். கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன நாலண்டு கேப்போம் மதத்தும் வரும் ஏதோ
1: கோள்
4: கோளும்
1: என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள்? பாசம் சொல்லி இருக்கிறார்கள். முன்னுக்கு வந்து பாசம், சொந்தம், பந்தம், இப்ப நீங்க ஞானம் சொல்றீங்க. இல்ல இப்ப இதெல்லாம் வந்துட்டு இல்ல. இரண்டாவது பகுதியில கோஷம், பூசம், காந்தம் இதெல்லாம் இல்ல.
4: என்ன
1: சொல்லு? தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம்.
4: பல பேரோட சேர்ந்து செய்யக்கூடியது.
1: அரட்டி அடிக்கலாம்.
4: நாலு பேர் தேர் சேர்ந்து தேர் இழுத்தால் அது என்ன சொல்றது கொண்டாட்டங்களுக்கும்
1: இணைந்திருந்தார். தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
5: சொந்தம்
1: வந்திருக்கு, பாசம் வந்திருக்கு, பந்தம் வந்தது, ரத்தம் வந்தது, நாலு அவர் சொல்லி பார்த்தார். ஆனா நாலும் அவர் அவர் இரத்தத்தை வந்து தெரிவு செய்திருந்தார்.
5: கொஞ்சம் கஷ்டமா தங்கடக்கு நான் சும்மா வானவில் என்று சொல்லி பார்க்கறேன். அதுக்கு பின்னால வருவதே இல்லை.
1: வானவில் என்று சொல்ல வந்தது அதுல
5: பாட்டு வானவில் வந்தது. சொந்தமே ஒரு வானவில் போல என்று தெரியாது. யோசிச்சேன் வானவில் வந்து
1: தரவுக்கு பொருத்தமா இருக்குது. விடை இருக்கா என்ன இல்லையான்னு எனக்கு தெரியல. தனித்து வர முடியாதது பல இணைப்பு பல வர்ணங்களை கூட்டித்தான் அந்த வானவில் வரும். அதை வச்சு நீங்க சொல்றீங்க.
5: வச்சுதான் நான் இந்த வானவில் எடுத்து நினைச்சேன் நான். அப்ப இந்த அங்கால என்ன வில் வரும் காணவில்லோ
1: பாட்டு
5: பாட்டு ஒலியா வரலாம் தானே தெரியாது. நான் பானவில்லை இப்ப சொல்றேன். கலையாரும் சிலகுலையில வேற யாருக்கும் ஏதாவது பாடலாம் தானே. சரி இந்த பின்னுக்கு காணவில்லைன்னு வேற அதை அப்படி ஒரு சொல்லில்ல. நன்றி
1: மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். ஆமாம் திவ்யா அண்டன் அவர்கள் இணைந்திருந்தார் வந்திருப்பவர். வணக்கம்
6: வணக்கம்
1: வணக்கம். மீண்டும்
6: பந்தம் என்றாரேன் முன்விட சொன்னவையா
1: பந்தம் ஓம் சொன்னவையா சொன்னவை
6: பின்னுக்கு
1: சொல்லாம போயிட்டா.
6: நான் வந்து பந்தம் இப்பதானே வந்து சொன்ன
1: நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடலில் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம் இந்த பாடல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தரவு தரப்பட்டிருந்தது, பாடல் ஒலித்திருந்தது, இரண்டு தடவைகள் உங்களுக்கான பாடல் ஒலித்திருந்தது. ஆனால் பதிலை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த தரவை தருகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். மீண்டும் அந்த தரவை குறிப்பிடுகின்றேன். தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து அதன் முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இதுதான் உங்களுக்கான தரவு. உங்களுக்கான பாடல் இரண்டு தடவை ஒலித்திருந்தது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாடல் வந்து என்ன படம் என்ன படம் என்ன படம் எனக்கு படம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதில்லை. சிவாஜி ரஜினி எல்லாம் நடித்த படம். சரி அந்த படத்தை நான் என்னென்ன படம் வந்து பார்த்து சொல்கிறேன். வந்திருக்க நீரை வைவர் ஊடாக நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
1: ஆ வணக்கம் சொல்லுங்க.
5: நான் இப்போ இந்த காணவில் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: ஆ வானவிலுக்கு பின்பகம் பின்பாதி கண்டுபிடிச்சிங்களா?
5: ஓ காணவில் அது காணவில் ஒலி அல்லது காணவில் ஒலி என்பது பொதுவாக காடுகளில் அல்லது இயற்கையான சூழலில் கேட்கும் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் மற்றும் மரங்களின் அசைவுகளினால் ஏற்படும் இயற்கை ஒலிகளை குறிக்கும்.
1: நல்ல ஒரு புது சொல் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. காணவில்லைன்றது அந்த இயற்கையில் வர்ற ஒலியை வந்து குறிக்குது.
5: குடிக்குது. ஆனா நான் சும்மா சொன்ன காணவில் ஒன்று சொல்ல இல்லையா நினைச்சிட்டு அதை பாக்கேக்க அப்படி இருக்குது.
1: அப்படி இருக்கு இருக்கு. அதோட பொருத்தமா உங்களுக்கு வந்து ஒலியத்தான் குறிக்குது
5: வந்து கிடக்கு. அதான் பொருத்தமா வந்திருக்குது. வடிவா போட்டு கிடக்கு அதுல என்ன ரெண்டு சுழி நானாவும் போட்டு ஒரு சுழி அந்த ரெண்டு சுழி நானா மூன்று சுழி நானா இது அல்லது அது ரெண்டு போட்டுத்தான் அது வடிவா போட்டு கிடக்கு.
1: நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப இயற்கையில வந்து இயற்கையா இருக்கிற குருவிகள் மரங்கள் இது எல்லாம் வர்ற அந்த ஒலிய வந்து காணவில் என்று குறிப்பிடுகிறார்கள்.
5: காணவில் அல்லது
1: காணவில் மூன்று சுழி இல்லாட்டி இரண்டு சுழி
5: ரெண்டு சுழி ரெண்டு சுழி அது வடிவா போட்டு கிடக்கு. அப்படியெல்லாம் சரியா இருக்கலாம்.
1: சரியா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்
5: இல்லாமலும் இருக்கலாம். நன்றி
1: நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடல் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த எல்லாரும் வந்து போனவங்க எல்லாம் நீங்க திருப்பியும் வரலாம் இருக்கா? சரி, உங்களுக்கான தாராவை மீண்டும் தருகிறேன். தனித்து வர முடியாத பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடியாக பெறலாம். வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
4: போட்டாலும்
1: அதே அர்த்தம் தான்
4: நானும் அப்ப சரிய கடை வானவில்லிருந்து காணவில்லைன்னு சொல்றேன், நீங்க வராட்டிக்கு சொல்லுங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. பாப்பா
1: நீங்களும் அந்த பதிலோட தான் சொல்ல. அந்த பதில்
4: நன்றி பாப்பம்.
1: நன்றி நன்றி. நான் ஒரு இன்னொரு 5 நிமிஷத்துல திருப்பி இது சரியா அப்படியான்னு
4: சொல்றேன்னா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்க பிள்ளையா சரியான்னு சொன்னதும் திருப்பி வரவீங்க வர மாட்டீங்கன்றதை நான் உறுதிப்படுத்தலாம். வந்திருப்பவர் வைபருடாக வணக்கம்.
7: வணக்கம் ஹேமா.
1: ஆ வணக்கம் சொல்லுங்க.
7: நான் அப்போத சொந்தம் சொல்லித்தான் பந்தம் சொன்னேன் நான்.
1: சொந்தம் சொல்லி பின்பக்கம் தான் பந்தம் சொன்னீங்களா?
7: பின்பக்கம் தான் பந்தம்.
1: அவா வந்து திருப்பி பந்தம் யாராவது பின்னுக்கு சொன்னவாண்டு கேட்டவா என்ன? நான் இல்லை என்று சொல்லிட்டேன். நீங்க என்னதை சொன்னாலும்
7: புலதான்
1: இருந்தாலும் நான் அந்த உள்வாங்கி வடிவா சொல்லி இருக்கணும் சொல்லையில. நான் அந்த ரெண்டு பதில் அந்த பதில் நீங்க முதல் குறிப்பிட்ட ரெண்டு பதிலும் தவறு. நீங்க இப்ப புதுசா ஏதாவது பதில் சொல்ல போறீங்களா?
7: இல்ல நானும் வானவில்ல வச்சு கொண்டு தேடி கொண்டு இருந்தேன். அப்ப இவ வந்து சொன்னா நான் காணவில்லைன்னு தேடினா வருது.
1: அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த இயற்கையில வர்ற இப்ப மரங்கள் குருவிகள் அதுகள்ல இருந்து வர்ற அந்த சத்தத்தை வந்து காணவில் காணவில் அல்லது
7: என்ன சொல்லுது சொல்லுங்க.
1: ஓ
7: நீ அரவ கூட போட்டாய் பதிலாக காணவில்லைன்னு எழுதிட்டாய்
1: என்று சொல்லுதா? கூகுள் சொல்லுதா இல்லாட்டி மற்றவர் சொல்றாரா? அங்கே அவரோட பெரியவர்
7: அவர்கிட்ட எனக்கு தெரியாது. அவரை
1: அவர்கிட்ட நீங்க போறீங்கள
7: போறீங்கள
1: உங்களோட ஜாலியா பேசுறதுக்கும் தான் நெச்சவாடு சொல்லி கொண்டு பேர்
7: கணவன்ல என்னது என்பதன் பிள்ளையான தட்டை சொண்டு போட்டு காட்டுறேன்.
1: அவர்கள் எங்க எடுக்கிறார்கள் என்ன தெரியல. அப்ப தேவியர்கள் அவன் வந்து சொன்னாவே வந்து காணவில்ல அவ
7: சொன்னவ நானும் அதை போட்டு போட்டு தேடுறேன்.
1: எனக்கு இப்ப இவாசில விட தேடுனது இதுல வந்து சர்டிபிகேட்டா இருக்கலாமோ யோசிக்கிறேன் தெரியல.
7: என்ன ஏஐல தேடிக்கணுமா இந்த இன்னொன்று இருக்குது.
1: நீங்களும் வானவில்லிருந்து காணவில்லைன்னு சொல்றீங்க. காணவில்லும் வானவில்லும் சரியான்றதை நான் இன்னும் ரெண்டு நேரத்தில் எடுத்துட்டு சொல்றேன்.
7: சரியா வரலாம் அந்த சேர்ந்து பல இணைப்புகள் சேர்ந்து வானவில்லைன்னு சொல்லுறோம்.
1: நன்றி
7: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சரி நாங்கள் வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
8: வணக்கம். ஹலோ.
1: ஆமாம் வணக்கம். நீங்கள்?
8: நான் ஏவன்லேருந்து ராகு அழைக்கிறேன்க்கா. எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? சரி நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
8: ஓம் நன்றி நன்றி. நான் சுகமாக இருக்கிறேன். நன்றி. நான் எடுத்தபடியாக்கா உலகத்திலிருந்து கலகம் என்று சொல்லி சொல்லி பாக்குறேன்.
1: உலகத்துல இருந்து கலகம் சொல்றீங்களா?
8: ஓ, அப்ப நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து கலகம் செய்யறாய், அதுல எழும்புற ஒலிதானே?
1: ஒலிதான்.
8: அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்.
1: அப்படி பாக்குறீங்க, யோசிச்சு சரி பாக்குறேன். நான் பதில் சொல்றேன், பாத்துட்டு பதில் சரியா பிள்ளையான்னு சொல்றேன். அடுத்தடுத்து நீங்க இப்ப சரியா இருந்தா சந்தோஷப்படுங்க, இல்லாட்டி இன்னும்
8: முயற்சிங்க.
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
9: நன்றி. நான் பந்தமண்டு எடுத்து சந்தமண்டு சொல்லலாம் காத்திருந்தேன்.
1: சொல்லிட்டோம்.
9: ஓ, அப்ப வானவில் அப்படி போவோம். பந்தபடியோட
1: நீங்க வானவில் இருந்து காணவில் சொல்றீங்களா?
9: சொல்லி பாக்கிறேன்.
1: அடுத்து சொல்றேன் வந்து இந்த விட நீங்க இவ்வளவு நேரம் குறிப்பிட்ட விடைகள் சரியான்றத
9: சொல்றேன்.
1: நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடலில் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கான பாடல் ஒழித்து தரவு வந்து மீண்டும் மீண்டும் தருகிறேன். மீண்டும் ஒரு முறை தரவை தந்து இந்த நீங்கள் இவ்வளோ நேரம் தந்த விட சரியா பிள்ளையான்னு சொல்கிறேன். உங்களுக்கான தரவு தனித்து வர முடியாததும் பல இணைப்பினால் வரக்கூடிய இதனை நீங்கள் பாடலில் இருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன பதில் எல்லாம் தவறு. இந்த தவறுலேயும் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லிச்சுன்னா, அந்த காணவில்லுக்கு வந்து அர்த்தங்க ஒன்று வந்து தெரிஞ்சிருக்கிறோம் மேலதிகமாக, அது ஒன்று இது. ஆனால் மற்றபடி இந்த வானவில்லும் தவறு, காணவில்லும் தவறு, சொந்தம் பந்தம் எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் உலகம் கலகம் எல்லாம் தவறு. நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தவறு. தேடுங்கள், இன்னும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சொற்கள் இருக்குது அந்த பாடலில். வைபர் ஊடக வந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்.
1: காணவில் ஒலி என்ற, அப்ப காணவில் ஒலி என்றோட இருக்கிறபடியா நீங்க ஒலி என்ன முயற்சி ஒருபடி மேல போய் தேடி இருக்கீங்க?
10: பண்டிக்கும்
1: காணவில்லைன்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். தவித்து போட்டு இலகுவா நீங்க நீக்கி விடலாம். பந்தத்தை நீக்குங்க, பாசத்தை நீக்குங்க, சொந்தத்தை நீக்குங்கள், வானவில்ல நீக்கலாம், ரத்தத்தை நீக்கலாம், நாலு அதை நீக்கலாம், உலகத்தை நீக்கலாம், இவ்வளவு வேற இதெல்லாம் நீக்கி நீக்கிறோம். முயற்சித்திருந்தார் தேவி தன்ராஜ் அவர்கள். என்ன நாலு என்று சொல்லி சொல்லிக்க, நாலு என்ற இலக்கம் இப்ப நாலு வந்து ஒன்னு தனித்திருக்காது. நாலு என்ற நாலு விடயங்கள் ஏதோ ஏதோ இடத்துல நாலு சேர்ந்தா தான் நாலு. அவர் அந்த அந்த இலக்கத்தை வச்சு அதை சும்மா முயற்சித்திருந்தார். அவர் அதை பதிலா சொல்லல, பிறகு அவர் அதை மாத்தி இருந்தார். பிறகு உங்களோட பதிலுக்கு வந்துட்டாவா?
10: ஒலி பிறப்பிக்கிறது
1: ஒலியாக பிறக்க செய்வது
10: சம்பந்தப்பட்டதாயும் வரலாம்.
1: இப்ப நீங்க சிந்திக்கிற முறை சரி, ஒலியா பிறக்க செய்வதில் அப்ப ஒலிய வந்து ஏற்படுத்துற உண்டு. அது பொருளாக இருக்கலாம், செயற்பாடாக இருக்கலாம், ஒலியாக ஒலியை ஏற்படுத்துற உண்டு. நீங்க ரெண்டு பக்கத்திலயும் சிந்திக்கலாம்.
10: கதையோ குரலோ ஏதோ ஒன்றுக்கெல்லாம் பெறும்.
1: நன்றி. தேவி ஆண்டனா இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். தாராளமா சொல்லலாம். நீங்க அது பாட்டுல இருக்கிறது என்ன வித்தியாசமா சொல்லுங்க.
6: என்னென்றால் கருவேப்பில் என்ன வேப்பிலை எடுக்கிறேன், அது வந்து தனியே இருக்காது, கொப்பு பல சேர்ந்து தானே இருக்கும் முனைப்பு என்று எடுத்துட்டு.
1: வேப்பிலை நீங்க நொல்லி எடுக்க மாட்டீங்களா ஒரு இல்லையா? நான் இப்படி
6: அப்படி கேட்கறீங்க? ஓ, அது அப்படி இல்லை, தனித்து வர அப்ப எடுக்க தனித்து வர முடியாது. ஈப்பம் வர்றதும் ஒரு சப்தம் இல்ல, ஒரு பேர் வந்துட்டு அப்படி கொண்டு வந்தேன் ஜோயிச்சு.
1: எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க, அதுக்கு பின்னுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்க்க முடியுமான்றதையும் பாருங்க. வந்து நான் தவற அடுத்துட்டேன், காத்துருங்கள். வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமா வணக்கம், நிலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க.
11: மாசத்திலிருந்து
1: கோஷம் சொல்றீங்களா?
11: கோஷம் மாசம் தானே, தனித்து வரையில தனி
1: மாசம். ஏன் தனித்து வரையில மாசம்? ஒரு மாசம் நீங்க ஒரு மாதம், இந்த மாதம், இந்த மாதம் அண்டிக்க இந்த மாதம் நீங்க சில வேற அந்த இருக்கிற நாட்களை சேர்த்து வருகுதுன்னு சொல்றீங்களா?
11: தை மாசி பங்கு வராது தானே,
1: ஒரு மாதம் வரும்
11: வராம
1: தெரியல. நீங்க நீங்க ஒவ்வொருத்தர சிந்தனை, இப்ப நீங்க அந்த தரவுக்கு உங்களுடைய சிந்தனையில நீங்க மாதம் தனியே வராது, மாதம் 12 மாதத்துல ஒரு மாதமா தான் வரும்னு சிந்திக்கிறீங்க. சரி பாப்பமா, சரியா பிள்ளையான்னு சொல்றேன். நன்றி நன்றி. இணைந்தோடு சிறப்பித்த மிக்கமாம் தியான நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
1: சொல்லுங்க. ஒளி இல்ல, வெளிச்சம் இல்ல, நான் சொன்ன சொல்லு வந்து ஒளி சத்தம் சந்தேகம் இருக்கும் வந்து. நான் சொல்றது ஒலி சத்தத்தை குறிக்கிறது. ஓனா லீனா அதோ பாம்புலி பாம்புலி என்று ஷியாமலா அக்கா சொல்லுவாங்க, அதுல வர்றது
12: கோலும் தடியும் கோலம் என்ன செய்யும், கோலம் தடியும் என்ன செய்யும் கோலும் வேண்டா. அந்த லூனா தான் தருகுது, இப்ப நாலும் எடுத்த லூனா தான் தருது. அது முட்டை கலை அல்லது இசை பசு
1: தேடிட்டு வாங்க. முதல் தரவு விட பிள்ளையா என்ன வசி சொன்ன சொந்தத்துல இருந்து காந்தம்
13: கேட்டுனா கொத்துல இருந்து கத்துன்னு சொல்லு.
1: கொத்துல இருந்து கத்து, கொத்து என்று சொல்லும் இருந்திருக்கா?
13: பாண்டா கொத்துவேன்னு வந்தது தனியா இருக்கு.
1: எல்லாரும் அந்த தரவுக்கு சரியா தான் கொண்டு வாரீங்க எல்லாருமே. சரி பாக்குறேன், அடுத்த அடுத்த நேரங்களோட சொல்றேன். நன்றி நன்றி, வணக்கம். வசியன் இணைந்திருந்தால் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர். வணக்கம்.
14: வணக்கம் ஜெயமா.
1: வணக்கம். உங்களோட பதில் என்ன தேடி பாப்போம். என்ன பதிலோட வந்தீங்க? பாசத்துல இருந்து கோபம்.
14: இதுவரைக்கும் வரே இல்லையா?
1: இதுவரைக்கும் சரி சொல்லுவோம். நீங்க இணைப்புல நிக்கிறவர்களும் உள்வாங்குங்கள். இதுவரைக்கும் பதில் வரே இல்லை.
14: நான் வந்து உலகத்தை எடுத்து உலகத்தை நாங்க இப்ப தனி தனித்துவம் அன்னைக்கு அமூலத்தோட சேர்ந்து போவோம்
1: யோசிக்கிறேன்.
14: எல்லாரும் நினைச்சாத்தான் அப்ப கலகம் சொல்றேன்.
1: ஏற்கனவே வந்தது கேட்கலையா நீங்க? அந்த உலகத்தில இருந்து கலகம் ஒரு நேர் வந்து குறிப்பிட்டிருந்தார் முதல். எனக்கு புது அறிமுகமாக இருந்தார் அவர். ஏற்கனவே நேராக
14: இருக்கிறார்
1: உலகத்துல இருந்து கலகம் குறிப்பிட்டிருந்தார்.
14: முடிய போது
1: அப்ப உங்களோட பாடலும் கூட கைவசம் இருக்குது, தரவையும் குறித்து வைத்து தேடுங்கள். நன்றி
14: நன்றி
1: நன்றி, வணக்கம். சரி தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்போர். வணக்கம்.
15: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
15: ஒன்றும் வரையிலீங்க, நாங்க என்ன தேடுறோம்? மெல்லு கட்டி வருமா?
1: மல்லு கட்டுறதுன்றது தனிய நிக்கிற செயற்பாட்டுக்கும் சொல்லும். அந்த அந்த உண்மையில அந்த செயற்பாடு வந்து மல்லு கட்டுதல்ன்றது தனியா செயற்பட முடியாத. நாங்க உதாரணத்துக்கு சொல்லிக்க தனியா சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டு எனக்கு உதவி இல்லாதபடியா தனியா மல்லு கட்டுறேன் எல்லாத்தையும் வச்சுன்னு சொல்லுவேன். மல்யுத்தம்
15: அப்படி சொல்றது, அப்ப அது தனியா செய்ய இல்லாதானே?
1: ஆமா அது தனியா இல்ல.
15: யோசிச்சு பார்த்தேன், அதுக்கும் பிள்ளைய நினைக்கிறேன் பாப்போம்.
1: சொல்லிக்கலாம் இவரோட மெல்லு கட்டியலாம் அவரோட மெல்லு கட்டியலான்னு சொல்லுவோம்.
15: சொல்லறது அப்ப அப்படி யோசிச்சும்படி தனித்து வர மாதிரி பெருசா இப்ப சொன்னதுகளை விட வேற சொல்லு புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. சாரம் இருக்குது.
1: என்ன சொல்லு, என்ன சொல்லலாம் இருக்குது அந்த அந்த இதுல? எனக்கு விருப்பம் தான் நீங்க சொல்லணும். நீங்க எல்லாரும் சொல்லணும் ஒரு ஆசை சொல்லல நீங்க. நான் என்ன செய்யறது? நன்றி
15: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
16: வணக்கம்.
1: ஆமா முதியன் சொல்லுங்க. ஞானியில இருந்து தொனி என்று சொல்றீங்களா?
16: ஞானி என்றால்
1: தெரியல. ஆனால் உண்மையிலே இந்த தரகனுடைய பதில் ஒரு சாதாரண பதில். நீங்கள் அதான் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயம், இங்கே வர கேள்விகளுக்கான பதில் நீங்கள் சிலவிட நிறையெல்லாம் சிந்திப்பீங்க. பேருந்து பார்த்தா ஒரு சாதாரண ஒரு பதிலாக இருக்கும். அட இதையா நாங்கள் எவ்வளவுக்கு சிந்திச்சோம்னு சொல்லி
9: நாங்களாம் எட்டப்ப யோசிச்சு
1: ம்
9: தெரியல. சரி
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
17: வணக்கம் கேமா.
1: ஆமாம் வணக்கம் சொல்லுங்க.
17: என்ன
1: தோணிக்கு வந்துட்டு என்ன இருக்கிறது என்ன வலிக்கிறது
17: ஆக்களம் இல்லாம
1: தோணி தனிய வராது.
17: ஆணி என்று சொன்னா அந்த ஆணி சத்தம் போடும் தானே, அரை நேரம் சத்தம் போடும்
1: தானே,
17: ஒலியாக பிறக்க செய்கிறது ஒலிதானி ஒலியாது பிறக்க
1: செய்து
17: அடிக்க ஒலி வருது தானே,
1: அடிச்சாதான் ஆணி நிக்கும்
17: ஆணி நிக்கும் சத்தத்துல சத்தமா தான் அடிக்கணும். அது துளைக்கிறேன்னா சத்தம் தான் வேற.
1: அப்படி என்ன சொல்றீங்க? சரி பாப்போமா. உங்களோட பதில நான் குறிச்சு வைக்கிறேன். நன்றி நன்றி. ஆமாம் நேரம் நெருங்கி விட்டபடியா நான் அடுத்த நேரோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வந்திருப்போர் வணக்கம்.
18: வணக்கம் நல்லகட்டி பாக்ஸ்
1: திருப்பி முருகா. சரி சொல்லுங்க என்ன பதில்.
18: ஊர்ல இருந்து போறேன்னு சொல்லி பாக்குறேன்.
1: ஊர்ல இருந்து போறா பாக்குறேன் எல்லாம் குறிச்சு வைக்கிறேன். உங்களோட ஊர்ல இருந்து போறேன் பாப்போமா.
18: நன்றி
1: நன்றி. நேரம் சரியாக 4:04. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் பாடல் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இந்த பாடல் தேடல் நிகழ்ச்சிக்கான தரவை மீண்டும் ஒருக்கா தருகின்றேன். ஏன் தருகின்றேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன பதில் எல்லாமே புள்ள தனித்து வர முடியாத பல இணைப்பினால் வரக்கூடியதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். இது வந்து ஒரு சாதாரண பதிலாக தான் இருக்குது. இந்த பதில் இந்த தயாரிப்பாளர் சொல்லுவோம்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் சென்றாலும் இந்த பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். உங்களுக்கான சவாலாக இது இருக்குது. நீங்கள் அடுத்த வாரம் முயற்சிங்கள் வீட்டில் இந்த பாடல் வந்து உங்களுக்கு பாடல் தெரியும் இலகுவாக இந்த பாடல் எடுக்கலாம். இந்த பாடலினுடைய வரிகளினூடாக தேடி அடுத்த வாரம் இதனுடைய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். தனித்து வர முடியாதும் பல இணைப்பினால் வரக்கூடியதனை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடித்து முதல் எழுத்தினை மாற்றி ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒலியாக பிறக்க செய்பவற்றில் ஒன்றை நீங்கள் விடையாக பெறலாம். அடுத்த வாரம் அந்த பதிலோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் செம்படித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடல் தேடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். வளமை போன்று இன்றும்

கானமும் கவியின் கானவன்களை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவளை

என் உயிரில் கலந்த எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களால் உனக்கு அனுப்பினேன். எழுது எழுது, எனக்கு ஒரு கடிதம் எழுது. என்னை நேசிக்கின்றாய் என்றல்ல, நீ வேறு எவரையும் நேசிக்கவில்லை என்றாவது எழுது.

மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் பூக்கும்.

அலைகளை இழுத்து கரையில் தள்ளும் காற்றை கொஞ்ச நேரம் உன் கொலுசில் கட்டி நிறுத்து. சத்தம் போடாமல் சங்கீதமாவது கேட்கட்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? இன்று நீ என்ன வாகத்தில் சிரிப்பாயோ என்றேன். நீ மெல்லிய புன்னகை செய்தாய், இன்று மௌன வாகம்தானோ?

ஆட்சி தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானம். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். எனக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிய போதுதான் பிறந்தேன், மறுபடியும் புதிதான்

உங்கள் மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் பூக்கும் இந்த நேரம்.

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவளை நீ வீணை நான் விரல் வழிகின்றது காதல் ஸ்வரங்களாய். நீ வாசித்த இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன ஸ்வரங்கள். இசை கசிவது வீணையிலா

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டிருக்கும் இவளை உன்னை நினைத்து என்னை மறப்பதுதான் காதல் என்றாள் ஆயுள்.

ஆர்டி தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கவனம். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கவனம். உன் கண்களை கண்டு கவி எழுத விரல் எடுக்க, கடைசியில் உன் கண்களே கவிதை என எழுதி முடித்தன எனது விரல்கள். இது கனவா இல்லை நினைவா என்று கிள்ளி பார்த்தேன். உன் கண்களை பார்த்து நான் உறைந்து

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காணும். ஒருமுறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

0: எப்படி போறா பாரு, எறும்பு
1: மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு, பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்திருக்கானா பேப்பர்ல?
2: நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க?
1: சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்க பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா
2: எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க, இங்க பாலே பொங்கல.
1: பாலா இருந்தா பொங்கு, பச்சை தண்ணி எப்படி பொங்கும்?
3: அண்ணே
1: என்னப்பா?
3: வணக்கம்.
1: இருக்கட்டும், யார் நீ?
3: என் பேர் முருகேசன்.
1: சரி,
3: துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா?
1: துரப்பாண்டி அண்ணன் வீடு, அவர் எதுக்கு நீ தேடுற?
3: எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்.
1: சரி,
3: அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார்.
1: அட கன்றாவிய,
3: அத வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன்.
1: நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ குட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணா ஓத்திரமா? உதவி பண்ணலன்னா பாவன் தாண்டா வரும். மடைய பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர இப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முத வீட்டுல முரட்டு மீச வச்சு மறுவு வச்சு தறிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் தான் துரப்பாண்டி.
3: ரொம்ப சந்தோஷம்.
1: சரி ராஜா. ஐயோ கரையிறானையா, கரையிறானையா, இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்காயா? இவன் தாண்டா குழந்தை முகத்தில்.
4: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க.
1: என்ன சார்?
4: தம்பி, இந்த ஏரியாவில கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா?
1: ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க.
4: இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம். தம்பி, நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன்.
1: வேற என்ன?
4: பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியும்னு.
1: இல்லங்க, பேரு, டோர் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு
4: சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்?
1: என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயில? பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு?
4: தெரியுமா தெரியாதா?
1: தெரியாது தெரியாது தெரியாது
4: தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். என்ன என்ன பண்ணாங்க?
1: இல்லடா, கருப்பா குட்ட கடமா சுருட்ட முடி வச்சோட இவன்
4: தெரியாதே.
1: அவன தெரியாதா? நீங்க ஏதா போட்டு அடிக்கிறீங்க?
4: அவன் தாண்டா நானு.
1: உன்னையே நீயே கேக்குற?
4: ஏன் கேக்குறேன்டா? இந்த ஏரியாவில நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்.
1: எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யாரை கேட்டாலும் நல்லா தெரியும், நல்லா தெரியும். இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாண்டா, எவ்வளவு மண்டக்கிட்ட.
4: ஏண்டா நாளைக்கு வரமாட்டா? நீ தெரியாதன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடியிருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்தது சொல்லு.

0: என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுச்சு புதுச்சா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்னப்பா?
1: அந்த பக்கம் போகாத.
0: ஏன்
1: அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கல் ஆயிரும்.
0: அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஐயோ, போய் விளைக்கிற போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா
1: சொல்றத கேளு.
0: டேய் டேய், நாங்கெல்லாம் மரணக்காரங்கடா, எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல.
2: நல்ல வேளை, மூணு மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து
0: விளக்கலீங்க, எதுக்கியா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க?
3: அந்த கதை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த,
0: சரி,
3: இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா, அந்த கோழி தலைய யாரு திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? தின்ன வேலை விட்டு.
2: இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். எட்டு விதிச்சு
3: நீ நெஞ்சில விதிச்சா நான் சும்மா இருப்பனா? உடிச்சா நச்சுன விட்ட ஒரு
2: அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன் காது. ஐயோ, இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ண, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணா
0: நாட்டுல இவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கே ஒருத்தன் சொன்னான், கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், ரத்தம் நிக்க
1: மாட்டேங்குது.
0: என்னப்பா?
1: நாங்களும் மருதக்காரங்க தாண்டி.
0: மருதக்காரனா?
1: ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம்.
0: என்னடா
4: ஒரு பயில இங்க வர மாட்டேங்கிறானுங்க, என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்ச ஒரு பயில இங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் மூணு மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது.
0: கூட்டம் இன்னைக்கு குமியுது.
4: என்னடா சொல்ற
0: முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி.
4: ஓ வாய் மூர்த்தண்டா, போடுற
0: போற முதலாளி போற. முதல்ல ஒரு அஞ்சு ரூபாய் தட்டுல போடுங்க.
4: இந்த ஜோலியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவு கவனக்கு போறியோ நான் அவ்வளவு கவனத்து தருவேன்.
0: முதலாளி, நான் கலவாண்டா வர்றேன், காசு குட்டானே வாங்கிட்டு
4: வரேன். போடுற.
0: சரி, இந்த மயில் கையில வச்சுக்கங்க, போடுற.
4: நல்ல பொருளா கையில தெரியாத, நல்ல சுகம்
0: பாருங்க. இப்ப
4: போடுற, நல்ல போடுற.
0: போற முதலாளி, போறேன் போறேன் போறேன் போறேன்.
4: பத்துலடா, நல்ல போடுற.
0: இந்த இருக்கிற போற போறேன் பாருங்க,
4: நல்ல போடு. ஏய், என்னடா முகைய காணோம்
0: பாருங்க, எல்லா பக்கம் போகுது பாருங்க. முக
4: நல்ல புகைய போடுற.
0: இந்த போற முதலாளி,
4: ஊதி போடுற.
0: ஊதுறேன்,
4: நல்லா ஊதுடா, ஊது, ஊதி போடு.
0: தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தான சாம்பிராணி போட்டான், உள்ள இருந்து

0: எப்படி நடந்துச்சு விபத்து?
1: சாம்பிராணி பொறுத்து போத்த வார்த்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு
2: அவர்தான்
1: இனிமே சாவுகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ண உண்டு, அப்படியே கட் பண்ணிக்கிற
0: வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினாத்தான் ராத்திரி நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன்.
3: எதையா ஓ வேலை ஏ வேலை? இந்த ஒரு கேசத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கேச நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற.
4: எஸ் சார்.

0: வரைக்கும் யாரு அது? கனவா?
1: மிஸ்டர் ஒயிட்.
2: Yes, Mr. James.

0: ராஜா புரிஞ்சுக்கோ, என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம், நானும் இவனும் ரெண்டு வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க வர்க் பண்றதுனால கொஞ்ச நாள சந்தேகப்படுறான். நம்ம வர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
1: என்னப்பா?
2: அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றோன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார்.
1: கேட கேட, பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பயல ஜேம்ஸ், நம்ம தொழில பத்தி உனக்கு மிக தெளிவா சொல்லு.
3: கண்ணு கண்ணு, இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பாக்குறாங்க. அது போக இந்த மாதிரி சீனியர்ஸ் வேலை பாக்குறாங்க. This is an American company. எங்க வேலை எல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்டதான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வெள்ளக்காரன் நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமான் செட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள குனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கதை சுருக்கம்.
1: இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாறா. இதுக்கே அவன் ராத்திரி வேலைக்கு போறான்னு உனக்கு டவுட்டு?
2: ஆமா.
1: ஏ, இப்ப அமெரிக்காவில பகல்றா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தாத்தான் நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படித்தான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ.
2: அது புரியுது சார். ரெண்டு நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்யறாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே.
3: யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்கா காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டா பேரு மார்க்ரெட்டு, என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட்டு. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது.
1: சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேக்குறடா, நீ என்ன வாக்குற?
2: படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன்.
1: என்ன படிச்சிருக்க?
2: 8ஆம் கிளாஸ்.
3: 8ஆம் கிளாஸ்?
1: ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளைய சந்தேகப்படுறியே. லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சமளாய கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா.
0: என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுறீங்க?
1: நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலையை பத்தி சொல்றானா தேவையில்லாம சொந்த

0: இப்பொழுது முதல் தொடர்ந்து இடம்பெற இருப்பது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. வளமையில் சோபிதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குவார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வராத சந்தர்ப்பத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வந்திருக்கிறேன். அந்த வகையில் இப்பொழுது முதல் கண்டுபிடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக உங்கள் அனைத்து நேயர்களையும் அன்புடன் அரவணைத்து வரவேற்க காத்திருக்கிறேன். கலியக நேரம் சரியாக 5:32 தொடரும்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன? இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியில் வளமை போல் பழம் தமிழ் சொல்லொன்று தருகிறேன். அந்த சொல்லுக்கு இப்போது என்ன என்ன பொருள் என்று நான் அதை கேட்கிறேன். அந்த சொல் என்னன்னு சொல்லி சொன்னா சுவல். சூனா வானா இல்லைன்னா சுவல் என்றா என்ன? சும்மாக்கு வர சூனா, வலைக்கு வர வானா இல்லைன்னா, பாம்பு இல்லைன்னா சுவல். சுவல் என்றா என்னன்னு கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். பழங்காலத்து சொல்லொன்று இது சுவல். அந்த வகையில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை.

0: நிகழ்ச்சி சற்று தாமதமாக தொடங்கியதால் சிறு குழப்பம். நான் கேட்டிருந்தேன் சுவல் சூனாவானா இல்லைன்னா சுவல் அண்டா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வகையிலே முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம்.
0: நான் இந்த ஒரு தமிழ் சொல் என்று கேட்டிருக்கிறேன். சுவல் சுவல் என்று சொல்லி சொன்னா இது ஒரு பழைய தமிழ் சொல். அந்த தமிழுக்கு இப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மூன்று விதமான அர்த்தங்கள் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த அது வந்து என்னன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடித்து சொல்லணும்.
1: சுபம்
0: சுவல் சூனா வானா இல்லன்னா சுவல் என்றா என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சுகமான இது வரையில நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்வதற்காக வைபரூடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. நாங்களும் உங்களை வரவேற்றுக் கொள்ளுறோம்.
0: நன்றி நன்றி. போக்குவரத்து இடங்களில் முட்டி முடகி இடறி
2: காணும் இல்ல இப்ப நடக்காத
0: இல்ல இல்ல ரெண்டரைக்கு இறங்கியாச்சு. ஆனா
2: அவ்வளவு முட்டி மோதி வந்த நீங்க
0: களைச்சு போன சொல்ல முடியாது வேதனை. இன்றைக்கு என்ன சனிக்கிழமை தானே என்னவோ தெரியல. சரி, நாங்க அது அது நோமல் தானே, எல்லா இடம் நடக்கிறது தானே. இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அப்படி என்றா என்ன?
2: பிடரி என்ற அர்த்தம் இருக்கு, தோல் என்ற அர்த்தம் இருக்கு,
0: மேட்டு நிலம்
2: இருக்கு, மேடு அர்த்தம்
0: ஓ மேட்டு நிலம் என்றும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னா அடுத்த சொல்லி தரேன். என்னன்னு சொல்லி சொன்னா தமர் தானமான இருன்னா தமர் பழந்தமிழ் சொல்லு. நல்ல அதுக்கு ஒரு நல்ல சொல்லுண்டு இருக்குது தமர். நான் ஒரு ரெண்டு மூணு பழந்தமிழ் சொல்லு சொல்லிட்டு அந்த பாடலில் தேடல் என்று சொல்லி ஒரு பாடலும் தெரிவு செய்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்ப அதை தரலாம். இப்ப இதுல இதுல தமர் ரெண்டு அப்ப தேடிக்கொண்டு வாரீங்களோ
2: தமர் உற்றார் உறவினர் ரெண்டு பேரும் நினைக்கிறேன்.
0: ஓகே, கேட்டுட்டு விடைய சொல்றேன். சரியானபடியே கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். நல்லண்டன்ல இருந்து ஜெனி. நலமா இருக்கீங்களோ?
0: நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க தொடர்ந்து நலமா இருக்கவங்களை வாழ்த்தி கொண்டு நீங்கள் கேட்ட சமருக்கு நான் உற்றார் அல்லது தமக்கு என்று
0: கூறிப்பார்க்கின்றேன். அடுத்தவையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த சரியானபடியா
3: சொல்றேன்.
0: நன்றி. சந்தித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: அன்பான இனிய மாலை வணக்கம் சகோதரி. திரு லாச்சப்பல் தமிழர் விளையாட்டு நிலையத்திலிருந்து வீட்டி நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் பல இரவினை வேண்டிக் கொண்டு நான் இதற்கு சுடாடி தோட்டத்து முதுகு குதிரையும் கலத்து மயர் என்று சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நான் அந்த கேள்வி அது முடிந்து விட்டது. இப்ப திருப்பி நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். தமர் தானா மானா இருந்தாண்டா தமர் ரெண்டா என்னண்டா அந்த கேள்வி நீங்க சொன்னது சரியான விடைதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலையக நேரம் சரியாக 5:39. அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம். குணநாயி பசுபதி, நலமாக இருக்கிறீர்களா?
5: இருக்கிறேன் திரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன்.
5: போக்குவரத்து சுணங்கிட்டுதா?
0: பயங்கரம். இன்றைக்கு சொல்லி முடிய நான் வெள்ளனோட இறங்கினதே கரைச்சல் இல்லாம வருவோம் என்றதுக்காகத்தான். ஆனா அது வாட்ஸ்அப் வந்து
5: தம்மை சார்ந்தவர்களும்
0: பெறும் அதுல தம்மை சார்ந்த அதுல எல்லாரோடையும் சேர்ந்தது தம்மை சார்ந்தவர்கள் என்றும் வரும். அடுத்தது வந்து நன்னுதல். நானா இன்னா நன்னுதல் நானா சின்ன சின்ன சின்ன ஓ சின்ன சுழி இன்னா சின்ன சுழி நூனா தானா இல்லைன்னா நன்னுதல் நன்னுதல் என்றா என்னன்னு நான் கேட்கிறேன்.
5: நன்னுதல் வந்து நல்ல அழகிய நெத்திய உடைய
0: நல்ல சுகமா கேக்குறேன்.
5: அப்படி நான் அடுத்த இடம் பெறுவேன். நன்றி
0: நன்றி வணக்கம் நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. அந்த வகையில் கண்டுபிடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமில்லா வந்தீங்கள? தெரியும் தெரியும், அதுதான் அதுவும் ஒரு நிலம் இல்லாம தானே ரெஞ்சன் இவ்வளவு இறங்கி மாறி மாறி வந்ததுதானே. நன்னு சொல்ல அப்ப நான் கேட்டுக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உங்களோட வானொலியில கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று வந்த நான் அப்ப உங்களோட சுகத்தை அறிஞ்சிட்டேன். நீங்க சொல்ற எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இருப்பேன். அது எனக்கு தெரியாது, தண்ணி பார்க்கறதும் எல்லாம் உனக்கு தெரியாது.
0: சுகமான கேள்விகள் விடியலுக்கு கண்டுபிடிக்கலாம் தானே பாப்பம். நன்னுதல்ன்றது வந்து நீங்க என்னன்னு சொல்றீங்க? நன்னுதல்ண்டா
1: நன்னி போடுது இந்த கையில, அதை நன்னி போடுவேன்னு சொல்லி சும்மா சும்மா கதை விளக்குல சொல்றாங்களோ.
0: நன்னுறது நன்னுறது அதை நீங்க சொல்றதே நான் ஏற்றுக்கொள்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா நன்னுதல்ன்றது அது அதுக்குரிய அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது
1: தானே. இது சும்மா நான் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், பின்ன அந்த மெத்தது எல்லாம் பார்த்து அதுல எடுக்க எனக்கு தெரியாது.
0: ஓகே, அது நன்னுதல்ண்டா அதே மட்டும் நன்னி நன்னுறதே நன்னுதல்ண்டு எடுக்கலாம் தான். அது அதோடய ஒரு பிள்ளையும் இல்ல.
1: சரி,
0: அது வந்து உண்மை அந்த அதுக்குரிய நான் இந்த நல்ல புது தமிழ் சொல்ல என்னன்னு சொல்லி சொன்னா நன்னுதல்
1: இன்னொரு
0: சொல்லை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலி, கமலவேணி, நலமாக இருக்கிறீர்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் திரு. உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் எனக்கு அடிக்குது, நீங்க
0: இல்ல எனக்கு தெரியுது நீங்க வந்து நிக்கிறீங்கள் என்று சொல்லி சொல்லு தெரியுது. அத நான் அந்த இதே அமத்தாமத் அந்த ஓகே எடுக்க எடுக்க அது அது வருகுது இல்ல, அது வந்து திருப்பி போகுது எனக்கு. அது முதல் வந்த ஜனிவரிக்கு அது வேற மாதிரி வந்துச்சு, நீங்க அடிக்கல வேற மாதிரி வருகுது. என்னன்னு தெரியல, பாப்போம். இன்னொருக்கா அடிச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு.
2: அதை பாத்துட்டு
0: அதான் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வைபருக்கும் அடிக்கலாம், அதுக்கும் அடிங்க பிரச்சனை இல்லையா? ஆனா அந்த அதை எடுக்க வர மாட்டேன் நின்றுடுது. ஓகே பண்ண பட மாட்டேன் நின்றுடுது. வைகுதல் பாடலை ஒளிபரப்புறேன். அந்த பொன்னி நதி தேடி போனேன் அந்த பாட்டு இருக்குல்ல, பொன்னி அந்த பாட்டு, அந்த பாட்டை நீங்க கவனமா கேளுங்க. அந்த பாட்டுல இருந்து நான் கேள்வி தயாரிச்சு வந்திருக்கிறேன்.
2: சரி சரி, பாட்டை போடுங்க. அப்ப
0: ஓகே, நான் பாட்டை போடுறேன், நீங்க கேட்டுட்டு வாங்க.
2: ஓகே
0: ஓகே, நன்றி.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265 Fraser Street, Vancouver, Canada.
4: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: ஒலிபரப்பு செய்கிறேன், அந்த பாடலை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பாடலில் இருந்து நான் கேள்விகள் உங்களுக்காக தொகுத்து வைத்திருக்கிறேன், கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടിയാറ്റി തമിളൊളി. ടിയാറ്റി തമിളൊളിയിലിടം പെട്ടിക്കൊണ്ടിരിപ്പത് കണ്ടുപിടി കണ്ടുപിടി നികഴ്ച്ചി. കളിയക നേരം സരിയാക 5:53 அந்த வகையில் இந்த பாடலில் கேள்விகள் கேட்கப்படும் அந்த நிகழ்ச்சி அதுக்காக வந்திருக்கு. நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நான் இந்த பாடலை வச்சுக்கிறேன், இந்த இதுல வந்து கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பாடல்லயே இருக்குது. அந்த இந்த பாடலை பற்றி தான். ஒரு நாட்டின் எல்லைய காக்கவும் எதிரிகளிலிருந்து மக்களை காப்பாற்றவும் போராடுபவர்களை இப்படி கூறுவது.
1: மக்களை
0: காப்பாற்றுவதற்கும் எல்லைகள் ஒரு நாட்டின் எல்லை காக்கிறவர்களையும் இப்படி கூறுவார்கள். இல்லை மக்களை காப்பாற்ற ஆக்களும் எல்லைய காப்பாற்றவர்களும் இல்ல அது இல்ல நல்ல சுகமான சொல்லு பாப்பா என்னன்னு சொல்றது கணக்கவாய் பன்மையிலையும் பெறும் ஒருமையிலையும் பெறும் அது விடுதலை போராளிகளையும் இப்படி ஒரு உண்டா சொல்லலாம். ஒரு இப்படி இப்படி சொல்வது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு சொல்ல கொண்டுதான் அழைக்கிறது. நன்றி நன்றி வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக்
2: கொள்ளுங்கள்.
0: போட்டுட்டோம் இந்த பாட்டை.
2: இது எங்களுக்கு பாட்டு பழக்கம் பழகினதே இல்ல. கஷ்டம் சொல்லுவதெல்லாம் புதுசுகள். பாட்டு புதுசு கேள்விப்படாத பாட்டு.
0: பொன்னி நதி பார்க்க அப்புறம் கேட்டுப்பாடு. அப்ப நான் வேறு ஒரு பாட்டுக்கு
2: இல்ல இல்ல இனி நேரம் போட்டு வச்சேன்.
0: பிரச்சனை இல்ல சொல்லுங்க. அப்ப லேட்டா தொடங்கினபடியா நான் அங்காலையும் இதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் வேணும். ஆனா 6 மணிலேருந்து விபிஎன்ஓ ஊர்தாரணம்னு சொல்லி சொல்லி இருந்தார். இதுல இது இந்த பாட்டு நீங்க எடுக்க இல்லையோ?
2: எடுத்தாச்சு, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. இது நீங்க இப்ப கேக்குற கேள்விகள் இல்ல சொல்லுவலை எல்லாம் தெரியாது. சொல்லுவேன் பாப்போம். வீரன் என்று சொல்லலாமோ?
0: இல்ல வீரன் என்று சொல்லல. அது நான் இப்ப எனக்கும் எனக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் குழப்பம் தானே. இது இது வந்து அந்த சோழன் படை என்று வருது. படை நாம் உலகத்தை பார்க்கவும் பலவிதமான அழகிய வண்ணங்களை ரசிக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு உறுப்பு பாடல்ல இருக்குது.
2: பயன்படுத்தப்படும் உறுப்பு
0: சொல்லுங்க.
2: கண்.
0: கண். நன்றி வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலி. டிஆர்டி தமிழோலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. அந்த வகையில் கலியங்க நேரம் சரியாக 5:57. அந்த வகையிலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அது படை
1: நான்
0: இதுல பூக்களிலேயும் இருந்து பூக்களில் இருந்தும் பெறம் சமையலில் இருந்தும் பெறம் அந்த உணர்வை வந்து மூக்கினால் உணரும் சக்திக்கு என்ன பெயர்?
1: வாசம்.
0: ஓ அது வாசம் அல்லது மனம். ஆனா அப்ப நான் நாம என்ன இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது போட்டுதான் நான் இத இப்படி எடுத்தேன். நான் அடுத்தது வந்து நான் வந்து அந்த இன்னுமொரு அந்த கண் சொல் திரட்டா நான் என்ன புதிய சொல்லு திரட்டா கண்டுபிடிக்கிறது கேட்ட மாதிரி
1: இந்த பாட்டுல நீங்க கேள்வி எடுத்து வச்சிருந்தா அதை கேட்டு முடியுங்கோ.
0: அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுறீங்க எல்லாரும். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வகையில் கண்டுபிடி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வைபருடா வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம். எனக்கு இந்த நிகழ்ச்சி புதிது தானே, அப்ப நான் கொஞ்சம்
3: சோழன்
0: படையண்டு வரை இல்லையா?
3: நான் எடுத்த வரையில சோழன் படையண்டு வரையில ஏதோ பகை சத்தம் என்னும் அப்படி என்றுதான் வந்தது.
0: ஆனா அந்த கேள்விக்கு வந்து ஒரு நாட்டின் எதிரியா காப்பாற்றுறது படை வீரர் தானே, படை தானே.
3: நீர் சத்தம்
0: கேட்டது,
3: புலி சத்தம் கேட்டது, கல் பூத்து.
0: அந்த சில சில இடத்துல அந்த வரிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன
3: எழுத்து பிளவுறாங்க?
0: ஓ, எழுத்து பிளவுறாங்க. அந்த இப்ப இதுல இதுல பாருங்க, இப்ப இதுல நான் இப்படித்தான் இந்த கேள்வியை எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு இப்ப இது இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் நான் இந்த இதை பா கேக்கல பாருங்க. என்ன
3: வச்சிருக்கிறேன்,
0: உலகில் உலகில் உலக அளவில் பொருட்கள் மற்றும் மனிதர்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு ஏற்றி செல்வதற்கு உதவும்.
3: ஏற்றி செல்ல உதவும்.
0: ஓ, இதுல வந்து
3: தோணி வந்ததாண்டு தெரியல.
0: தோணிக்கு பதில இன்னொண்டு வந்தது, தோணி மாதிரி இன்னொண்டு வந்தது, இதன் மேல ஏறி என்று சொல்லி வந்தது. தோணியை விட பெருசே இதை என்ன சொல்லலாம்?
3: கப்பல் வந்தது. கப்பல் வந்திருக்கும்.
0: அதான் என் கப்பல் மேல ஏறி, என் போர்க்கப்பல் மேல ஏறி என்று சொல்லு வந்தது.
3: நான் பிள்ளையான பாட்டு வரி எடுத்து வச்சிருப்பேன் போல
0: இருக்கலாம். அல்லது நான் பிள்ளையான பாட்டு வரி பாடல ஒரு விரைப்பு நான் இல்ல, நான் பொன்னி நதி அந்த பாட்டு தான் எடுத்துட்டு அதுக்கு கேள்வியும் தயாரிச்சேன். நான் போட்டது ஆனா பொன்னி நதி பார்க்க போறேன்றது ஒரு பாட்டு தானே, வேற பாட்டு இல்லத்தானே.
3: பொன்னி நதி தொடக்கம் வந்து
0: பொன்னி நதி
3: நீர்மடிக்கு அம்பாராய் அணை எடுத்து.
0: ஓ, அந்த அதுதான்
3: பாக்கட்டுமே. அந்த பாட்டு தான் அதுல அந்த நீங்க சொன்ன வரிய காணில கப்பல காணில.
0: அப்ப என்னென்ன அந்த பாடல்? அப்ப வேற பொன்னி நதி வேற வேற பாட்டும் இருக்குமா? அப்படி
3: இலவல இந்த சோகத்துக்கு ஒரு இதா பாடுறது அப்படி எதுவும் இருக்கோ தெரியல. இந்த பாட்டுல கப்பல காணில
0: பாடல் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பாடல் வந்து பாடலில வந்து வந்தியத்தேவன் வந்து ஜாரடைய மகள் வந்து தன்னிடம் இருக்கிறதாக கூறப்படுகிறான் சொல்லுறான் பாடுறான்.
3: இதுல இருக்கா?
0: ஓ, இந்த பாடல்ல இருக்கு. இந்த பாடல்ல இவ வந்து தன்னோட இந்த மகள் வந்து தன்னோட இருப்பதாக பாடுறான்.
3: பொன்னியா?
0: இல்ல,
3: பேர் இருக்க செம்பாண்டு.
0: பேரண்ட் இல்ல, ஒருவற்ற மகள், ஒரு அரசன்ற மகள் தன்னோட இருக்கிறதா சொல்றார்.
3: அப்ப சோழன் மகள்,
0: சோழன் மகள் தன்னோட இருக்கிறதாக இருக்குது.
3: ஒவ்வொரு பாட்டுல ஒன்றுல படைய பகை அண்டு இருக்கு, ஒன்றுல பறை சத்தம் கேட்டது அண்டு இருக்குது,
0: ஒன்றுல வந்து படை வீரர்கள் அண்டு இருக்குது.
3: படை வீரர்கள் அண்டு காட்டு இல்லை எனக்கு. படை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிக்கும்
0: நான் இந்த பாடல் சம்பந்தமாவே பாடல இல்லாட்டி இந்த பாடல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் கேட்கிறேன் கொஞ்சம்.
3: இல்ல நீங்க பாடல்ல இருக்கு சொல்லெடுத்து என்ன பாடல்
0: அப்படித்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல தான் எடுத்து வச்சிருக்கேன் கேக்குறேன் சரி ஓகே ஓகே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கலையக நேரம் சரியாக 6:03 இந்த கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி தாமதமாக ஆரம்பித்தபடியால் இதை தொடர்ந்து இப்படியே செய்து போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போது கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம். சொல்லுங்க. கேளுங்க.
2: தொடக்கம் என்ன?
0: நான் அது பொன்னி நதி என்றுதான் தொடக்கம்.
2: ஓ, அது அதுக்கே எங்களுக்கு வருது. காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமா யானை எடுத்தான் எல்லாம் வந்துதான் பொன்னி நதி பார்க்கணும் என்று வருது. நீர் சத்தம் கேட்டதுமே நெல் ஊத்து நிற்கும், உளி சத்தம் கேட்டதுமே கல் ஊத்து நிற்கும்.
0: நான் வந்து இந்த இன்னொரு நீங்கள் ஒரு இப்படி அழைப்பில் இருங்க. நான் ஒரு ஒரு சக்கரம் இப்படி எண்ணிலுங்க வாரேன். நான் இந்த விளம்பரம்
4: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரி மஹால் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலை ஷெரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தோஸ். 35 மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: ஹலோ.
5: பிற்பகுதி பசுமையான இடத்தை இப்படி கூறுவர். அடுத்தது ஒண்டும் ஒண்டும் எட்டும் இதை செய்தால் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு. ஒன்றும் எட்டும் இதை செய்தால் ஆயுள் தண்டனை மூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு. மூன்றாவது தரவு ஒன்றும் அஞ்சும் நாட்டுக்கு கட்சிக்கு கட்சி வேறுபடும் பெண்கள் கழுத்தில் தொங்கும். ஒன்றும் ஐந்தும் நாட்டுக்கு நாடு கட்சிக்கு கட்சி வேறுபடும் பெண்கள் கழுத்தில் தொங்கும். சரியா? நான்காவது தரவு மூன்றும் வெட்டும் இதுவும் நாட்டுக்கு முக்கியம் இதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். மூன்றும் எட்டும் இதுவும் நாட்டுக்கு முக்கியம் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். ஐந்தாவது தரவு மூன்று நாலு அஞ்சு உடலில் வரும் பொருவாதை. மூன்று நாலு அஞ்சு உடலில் வரும் ஒரு உபாதை. ஆறாவது தரவு ஏழும் அஞ்சும் இது சரியாக சேர்ந்தால் சூப்பர் வாழ்க்கை. ஏழும் அஞ்சும். அடுத்ததாக ஏழாவது தரவு மூன்றும் அஞ்சும் இது ஒரு வகை ஜோக். இது ஒரு பகுதி ஜோக்னு சொல்லுவோம். மூன்றும் அஞ்சும் இது ஒரு வகை ஜோக். சரியா? கடைசி தரவு மூன்று நாலு அஞ்சு எட்டு இதில் படுத்து எழும்பியவுடன் ஒழுங்கு படத்துக்கு கற்றுக் கொடுக்க வேணும். மூன்று நாலு அஞ்சு எட்டு இதில் படுத்து ஒழுங்குபடுத்த வேண்டும். சொல்லணுமா திரு? எட்டு இலக்கு எட்டு தந்திருக்கேன். அடுத்ததாக சொல்ல முடியுங்க.
6: ஆமாம்.
5: ஓகே. Very good.
6: Come on.
5: Okay. Okay. Okay. Okay. வெரி குட். என்ன நீங்கள் சொல்லுவீங்கள்? இது நான் முதல் தரம் செய்கிறேன், பயமா இருக்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. திருதண்டா யாரு கேட்டு தெரியுது. நிகழ்ச்சி தொகுப்பு சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து அஞ்சலு திரு ஊர். ஓ இல்ல, நீங்க எழுதி வைங்கோ, அதான் பிறகு தொடர்ந்து. சரி, இப்ப இருக்கா உள்ளு கடங்கோ.
7: உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 சைபர் 5 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஊரை கண்டுபிடி. அந்த வகையிலே ஒரு ஊருக்கான தரவு தரப்பட்டுள்ளது. 8 8 மட்டக்களப்பு மாவட்டம், பிற்பகுதி பசுமையான இடம், 1 8 இதை செய்தால் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கிடைக்கும், 1 5 நாட்டுக்கு நாடு கட்சிக்கு கட்சி வேறுபடும், பெண்கள் கழுத்திலும் இருக்கும், 3 8 இதுவும் நாட்டுக்கு முக்கியம், அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும், 3 4 5 உடலில் வரும் ஒரு உபாதை, 7 5 சரியாக சேர்ந்தால் சூப்பர் வாழ்க்கை, 3 5 இது ஒரு வகை ஜோக், 3 4 5 8 இதில் படுத்து எழும்பியவுடன் ஒழுங்கு படுத்த வேணும். ஓகே, இதற்கான விடையை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அந்த வகையிலே பசுபதி குணநாயகி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். உங்களால கண்டுபிடிக்க முடிகிறதா?
2: ஓ பாபம், அதுக்கா சொல்லி பாபம்
0: சொல்லுங்க.
2: ஆனை கட்டிய வெளி எண்டெடுத்த நான்,
0: ஓ
2: பிற்பகுதி வந்து பசுமையான இடம், வெளி எண்டெடுக்கிறேன்.
0: வெளி எப்படி பசுமையா வரும்? வெளி எண்டா அது பசுமையா இருக்காது, அது வெற்று என்ன அந்த வெறிச்சு போயல இருக்கும்.
2: இழுப்படி சேனை பாபம் எடுத்து அதனால் நேரு கொண்டு தான் நிறுத்தன சென்று
0: வருகிறேன். நன்றி நன்றி, வணக்கம், மீண்டும் பாருங்கள். நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ள

0: மட்டக்களப்பு மாவட்டம் பிற்பகுதி பசுமையான இடம். 1-8 இதை செய்தால் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கிடைக்கும். 1-5 நாட்டிற்கு நாடு கட்சிக்கு கட்சி வேறுபடும், பெண்கள் களத்தில் இருக்கும். 3-8 இதுவும் நாட்டுக்கு முக்கியம், அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். 3-4-5 உடலில் வரும் ஒரு உபாதை. 7-5 சரியாக சேர்ந்தால் சூப்பர் ஜோடி. 3-5 இது ஒரு வகை ஜோக். 3-4-5-8 இதில் படுத்து எழும்பியுடன் ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த வகையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் கமலவேணி அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: எனக்கு லைனை தந்துட்டு நீங்கள் ஹங்கால் எடுத்துருக்கிறீங்க.
0: இல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, எனக்கு அந்த வைபர் வந்து மேல எடுத்துப்பட்டு கொண்டு இருந்தது. அப்ப அதுல எனக்கு அது கொஞ்சம் டக்கண்டு குழப்பம் ஆயிட்டு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க.
1: நான்
0: கேக்குற கேள்விக்கும் நீங்க சொல்லுற விடியலுக்கும் வித்தியாசமா இருக்குது.
1: உங்களுக்கு அந்த பாட்டு வரி அவா கேட்டவா தனக்கு இப்படி வரி வந்ததோண்டு, எனக்கும் அப்படி அவன் வரி தான் வந்தது.
0: நான் எடுத்து வச்சது வேற மாதிரி. அந்த என்ன சொல்லுங்க, அப்ப நான் எடுத்த அந்த பாட்டு வரிக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப
1: குழப்பமான நிகழ்ச்சியா போக கூடாது. என்னன்னா, நீங்க உங்களோட நிகழ்ச்சிய முடிச்சு கொண்டு அதோட நிகழ்ச்சியா கேட்டு இருக்கோன்னு. இப்ப நான் பாட்டு எடுத்து வச்சுக்கொண்டு நான் திகச்சு வர முடியா? நான் சோலை என்ற கடைசி சோலை, அது கொடி, இந்த பெண்களின் காலத்துல வர்றது கொடி, அப்படி எடுத்து கொக்கடி சோலையாண்டு நின்ற நான்.
0: நகர்த்துவதற்கு வந்து நான் சோபிதா கொண்டு நகர்த்துவதை போல இல்லாம நான் என்னுடைய பாணியிலேயே நான் கொண்டு நடத்துவதற்கு இருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு அந்த பாணியில் போவது கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதனால நான் என்னுடைய பாணியிலேயே கொண்டு போக போறேன். நீங்கள் அதுக்குரிய நான் கேட்கிற கேள்விக்குரிய விடைய கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள்.
1: கொஞ்சம்
0: ஆயத்தப்படுத்தினதான் நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலையக நேரம் சரியாக 6:19. அந்த வகையில் கண்டுபிடி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நான் பத்மினி கவலாண்ட. நீங்க நிலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களோட கேள்விக்கு போவோம்.
0: ஓகே, நன்றி. நான் அடுத்ததா முதல் கேட்ட பாலவன கப்பல்
2: என்று
0: அழைக்கப்படும் எருதுகளுக்கு வழங்கும் பெயர் என்ன? அந்த சூடு மிதிக்கிற எருது இருக்குது தானே, அந்த நெல் அதுகள், அந்த சூடு மிதிக்கிற அதுக்கு வழங்கப்படும் அந்த எருதுகளுக்கு ஒரு பெயர் சொல்லி அந்த எருதுகளை கூப்பிடுவார்களாம். அந்த அந்த அந்த அந்த எருதுக்கு என்ன பெயர்? எருதுகளுக்கு என்ன பெயர்? மாடுகளை அடக்குவதற்கு மூக்கில் போடும் கயிறுக்கு என்ன பெயர்? இல்ல, வடிவ நல்ல வடிவ சொல்லுங்க. சும்மா அப்படி சொல்லிவினம் சொல்லாம சொல்லுங்க.
2: மூக்குக்கு போடுறது நாணம். நாணம் போடுறது சொல்லுவினம்.
0: இல்ல, நல்ல நல்ல வடிவான ஒரு சொல்லி இருக்கு. மூக்கோட சேர்ந்து வேற ஒரு சொல்லு.
2: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது

0: கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வகையில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
1: நீங்க சும்மா கேக்குறீங்களா?
0: ஓ இல்ல இல்ல, பாட்டு இல்ல இல்ல, நான் எந்த வானிலேயே நான் போறேன். சூடு மிதிக்கும் எருதுகளுக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? வழங்கும் பெயர் என்னன்னு
1: கேக்குறேன்.
0: அதுக்கு நல்ல ஒரு பெயர் ஒன்று இருக்குது, பிணை மாடுன்றது நான் நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப்ல இல்ல, பிணை மாடுன்றது அந்த ரெண்டு இணைச்சி வச்சிருக்கிறதுன்றதுக்கு தான் பிணை மாடு, பிணை மாடு சொல்லுறது. எனக்கு கஷ்டமா இருக்குது, எடுத்துட்டேனோ எடுக்கலையோ தெரியல, பாப்போம். அடுத்ததா அப்ப இன்னொன்று, இந்த கேள்வியா அப்ப நிக்குதா? சூடு மிதிக்கும் எருதுகளுக்கு வழங்கும் பெயர் என்னண்டு இருக்குது? இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலியாக நேரம் சரியாக 6:22. அந்த வகையில் கலந்து கொள்வதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: ஓ வணக்கம், சொல்லுங்க.
2: அந்த ஊர் வந்து எல்லாம் விளங்கப்படுத்தி சொல்லியாச்சு தானே, அந்த எட்டுக்கும் விளக்கம் தந்ததா?
0: விளக்கம் தெரியலையா? ஆனா அது விளக்கம் சரி.
2: கட்டிலே
0: மடிச்சு
2: வைக்கணும்.
0: கட்டிலே மடிச்சு வைக்கணும் தான், போர்வையே மடிச்சு வைக்கணும் தான்.
2: எங்க நாங்க மடுக்கிறது? மடிக்கல.
0: கட்டில மடிக்கல, அது போர்வையே தான் மடிச்சு வைக்கணும்.
2: இல்ல சின்ன சின்ன கட்டில இல்ல, ரெண்டா மடிச்சு
0: வைக்கிறது. இல்ல மடிக்கிற கட்டில இருக்குது தானே. அப்படியும் சொல்றது. ஆனா நான் இன்னொரு நல்ல ஒரு பெயர் வச்சிருக்கிறேன், அந்த பெயரை கண்டுபிடிங்க பாப்பா. தொடர்பில் இருக்கிறார் அவர், அநேகமாக கண்டுபிடித்து வந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நான் அடுத்ததா உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவர்கிட்ட போறேன். கலப்பையிலே மாடுகளை இணைக்க உதவுவதற்கு என்ன பெயர்?
2: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலியாக நேரம் சரியாக 6:24. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருக்கும் திக்கண்ணடா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி, நலமாக இருக்கிறீங்களா?
0: நாம் நலமாக இருக்கிறேன், நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
3: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: நீண்ட நாள் காணவில்லை, கதைக்கவில்லை. நலமாக இருக்கிறீங்க தானே?
3: ஆமாம், நாங்கள் நலம்.
0: ஓகே.
3: முதலாவது பொலிக்காலை.
0: ஓம்.
3: இரண்டாவது நுகத்தடி.
0: சரி, ஓகே. நுகத்தடி சரி, பொலி காலை என்னும் சொல்றோம், பொலி நடை என்னும் சொல்றதாம்.
3: பொலி நடை என்று சொல்றதாம்.
0: ஓ பொலி காலை, பொலி நடை.
3: பொலி காலையில வேறு ஒரு பதில் என்று சொல்லிதான் பொலி நடையன்னு சொல்லியிருக்கோம்.
0: ஓ பொலி காலை, பொலி நடையன், அது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பேர் பொலி நடையன் பொலி காலைன்றதும் ஓகே, பொலி நடையன் பொலி காலை ரெண்டும் அதுக்கு வேணும். அடுத்ததான் நீங்கள் உடனே சொல்லி விடுவீங்கள். ஜானகளை அடக்க பயன்படுத்தப்படும் தடி
3: எனக்கு தெரியும். இன்னொரு
0: எனக்கு தெரியும். ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். முன்ன சந்தித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலியாக நேரம் சரியாக 6:26. அந்த வகையில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம். எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
4: நான் நுகம் நுகம் சொல்ல வந்தேன்.
0: நுகம் நுகத்தடி நுகத்தடி. அப்ப அடுத்ததான் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். ஜானகளை அடக்க பயன்படுத்தப்படும் தடியின் பெயர் என்ன? பாகன் கையில வச்சிருப்பார். ஜானை பாகன் வந்து இதை கையில வச்சிருப்பார். அங்குசம் சரியான விடை. ஓகே, நான் அப்ப அடுத்த நேரத்தை கேட்கட்டும்.
4: ஒரு கேள்வி, ஒரு அழகு.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அப்ப நீங்க திருப்பி அடுத்த நீங்க அந்த உதத்தாங்க உரத்தாங்க
5: உடம்பில் வரும் ஒரு உவாவை கட்டி ஏழு மஞ்சும் இது சேர்ந்தால் சூப்பர் வாழ்க்கை. சூடி சூடு நல்ல சூடுதான் சூப்பர் வாழ்க்கை. மற்றது வந்து ஏழு மஞ்சும் இது ஒரு வகை ஜோக் கடி ஜோக் மூன்று
0: கட்டிடு.
5: அடுத்தது வந்து அஞ்சலுக்கு ஒரு ஊர் அஞ்சலுக்குல இலங்கை மேம்பாலத்தில் உள்ள கம்பகா மாவட்டத்தில் ஒரு நகர சபை. இலங்கை மேல் மாகாணத்தில் உள்ள கம்பகா மாவட்டத்தில் ஒரு நகர சபை.
0: பறவைகளும்
5: செந்தால் ஒன்றும் அஞ்சும் பறவைகளும் செந்தால் நாடும் அஞ்சும் மலை இதை 3 மாதம் வளர்ந்து
0: மூன்று மாதம் கொடுக்குமா
5: பசு இதை 4 மாதம் கொடுக்கும். நாலாவது எழுத்தில் உள்ள ஒற்றை கொம்பை இரட்டை கொம்பாக்கி அஞ்சாவது எழுத்தில் சேர்ந்தால் இப்போய்காலம். நாலாவது எழுத்தில் உள்ள ஒற்றை கொம்பை நீக்கி இரட்டை கொம்பாக்கி அஞ்சாவது எழுத்தில் சேர்ந்தால் இப்போ இக்காலம். அவ்வளவுதான் கணக்கை. இப்போ என்ன காலம் நடக்குதோ அந்த காலம் முடிக்க போதும். அந்த காலம்
0: என்ன?
5: ஒன்று மஞ்சள் பறவைகளில் சென்றால் 4 மஞ்சும் மலையிலை 3 மாதம் பறக்கும். பசு இலை 4 மாதம் பறக்கும். ஆனால் கலந்தனுக்கோ 4 மாதம் இது. நாலாவது எழுத்தில் ஒற்றை கொம்பை எடுத்துவிட்டு இரட்டை கொம்பாக்கி அஞ்சாவது எழுத்தும் சேர்ந்தால் இப்போ இக்காலம். நீங்க உண்டு கொடுங்க, நான் விடையா
0: சொல்றேன்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசிலில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
6: சுவிசிலே VTS Finance GmbH.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് ടിയാറ്റി തമിഴൊലി, ടിയാറ്റി തമിഴൊലി ഇടം പെട്ടുകൊണ്ടിരുന്നത് കണ്ടുപിടി കണ്ടുപിടി നികഴ്ച്ചി. കളിയക നേരം ശരിയാകാ 6:32 അந்த வகையில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். சைபர் 1:48 இணைந்திருப்பவர், வானொலியை சத்தம் வந்து கொண்டிருக்கிறது, உங்களது குரலை காணவில்லை. வணக்கம் வணக்கம். சைபர் 1:48 வந்து கொண்டிருந்த வந்திருப்பவர் சைபர் 1:48:32:15 வந்திருக்க நேர் தயவு செய்து தொடர்பில் உங்களது தொடர்பை நான் நிப்பாட்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
1: வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன், விபி சொன்ன ஊர் வந்து நீர் கொழும்பு சொல்லி பாக்குறேன்.
0: இல்ல பிள்ளை பறவைகளின் பெண்பால்
1: பெண்பால்
0: 4-5 மழை மழை இதை 3 மாதம் கொடுக்கும், பசு இதை 4 மாதம் கொடுக்கும், கர்ணனுக்கு இது 4 கொடுக்கும், 4 மாதம். மற்றது வந்து ஒற்றை கொம்பு, 4வது எழுத்து வந்து ஒற்றை கொம்பை இரட்டை கொம்பாக்கினால், இரட்டை கொம்பாக்கி 5 சேர்த்தால் இப்போது இந்த காலம் இக்காலம் என்று இருக்குது. வெண்பாக்களால் ஆன நூல் எது?
2: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா, லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சுட்டு வர பொருள் இப்ப இந்த கடைக்கு இப்ப எல்லாம் தெரியாத போகுது. புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள், சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, Canada. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நல்ல சரித்திரமே.

0: வணக்கம். உங்களோட சத்தம் வழியில வரவே இல்ல.
1: வணக்கம். நீங்க வணக்கம். இப்ப கேக்குதா?
0: இப்ப கேக்குது.
1: ஓகே ஓகே, நன்றி. அது தண்ணி ஜூஸ் குடிக்கிறதுக்கான சவுண்ட குறைச்ச
0: சத்தம்
1: இல்லையே? கேக்குதே, இப்ப நான் மேல விட்டுட்டேனே.
0: இல்ல, உங்களோட சத்தம் எனக்கு வைபருக்குல வரவே இல்ல. வானொலியில வருகுது.
1: ஏன்னப்பா வைபருக்கு வேற இல்ல? வைபர் கட்டையும் மேல. ஓகே, இப்ப வருகுதா? இப்ப கேக்குதா உங்களுக்கு? இப்ப கேக்குதா?
0: இப்ப துண்டா வேற இல்ல.
1: இப்ப கேக்குதா?
0: இல்ல.
1: ஏ, நீங்க அப்புறம் திருப்பி இப்ப ஓ, ஆனா இதுல ஒண்ணுமே நான் செய்யலையே.
0: வியாங்கொடை என்று சொல்லிட்டு போறேன்.
1: இல்ல இல்ல, வியாங்கொடை என்பது பிள்ளையான பதில். வியாங்கொடை என்பது பிள்ளையான பதில். என்னதுக்காக சாமலா அவர்களின் குரல் வழியில வரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாம் சரியாகவே இருக்கிறது இல்லையே. சரி பாப்பம். ஓகே, வியாங்கொடை என்பது பிள்ளையான பதில். ஓகே, கலந்த சிறப்பித்தமைக்கு அடுத்து நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கியாட்டி தமிழோடு. கியாட்டி தமிழோடு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி நிகழ்ச்சி. கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பசுபதி குணநாயி, என்னது கண்டுபிடிச்சீங்க?
2: இந்த ஊர் வந்து வியாங்கொடதான், அது சரி. எல்லா தந்த தரவுகளுக்கு கம்பக மாவட்டத்தில் இருக்கு அஞ்செழுத்து வியாங்கொடை. பறவைகளின் பெண்பால் ஒன்று மஞ்சும் விடை மலையில மூன்று மாதம்.
1: பொதுவாக
2: சில வகையான பெண் பறவைகளை குறிக்கும்.
1: ஆனா அவர் தந்த விடை வேற.
2: அவர் தந்த விடை வேறை இது பொருந்துதே.
1: சரி, அப்ப அந்த பெண் இதுக்கு மலைக்கு நாளே மஞ்சள் சேர்த்தா மழை மூன்று மாதம் மழை வருமன்றதுக்கு
2: நாலு மஞ்சும் கொடை. அவர் சொன்னவர் இல்லையே ஒற்றை கொம்பு, அது கடைசிக்குத்தான் சொன்னது. நாலாவதுக்கு வந்து நாலாவது எழுத ஒற்றை கொம்ப மாத்தி ரெட்ட கொம்பு போட்டால் அது கூடைக்கு வருகுது.
1: நாலாவது அன்னைக்குல வியாங்குடி என்றா வீணா.
2: சரி,
1: கோனாவ மாத்தி கோவன் ஆக்கினா
2: கோடைக்கு வரும். அது கடைசிக்கு வரும்.
1: ஓ, அதுவும் சரியாத்தான் வருகுது. நீங்க சொல்றது சரியாத்தான் வருகுது.
2: ஓ, ஆனா அவர் என்ன பேர் வந்து அதுக்கு நீ சொல்லி விடுங்க.
1: பாப்பா இருக்கா? நான் இருக்கா, பாத்துட்டு சொல்றேன்.
3: சில பறவைகளின் பெண்ணினத்தை விடை என்று சொல்றது இல்லையே.
1: பாருங்க, அவத்தம் அபத்தம் என்ன சொல்லுங்க? அபத்தம்
3: நன்றி.
1: கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்ள நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கலையக நேரம் சரியாக 6:41. அந்த வகையிலே கண்டுபிடி நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். நானும் பேலியகோட என்று சொல்லத்தான் வந்தேன். நான் அந்த ஒரு எழுத்தை மாதிரித்தான் கண்டுபிடிச்சேன். அந்த பேலியகோடை அந்த பேடை என்றது சரி, அதுவும் சரி என்று நான் சொல்ல வந்தேன். மற்றது ஒண்ணுங்க, நான் இந்த அடிச்சு பார்த்து தான் பேலியகோட கண்டுபிடிச்சேன்.
1: நானப்ப இந்த ஒரு இன்னொரு கேள்வி, அந்த அவத்தம் என்ற சொல்லும் கேட்டிருக்கிறேன். அதுக்கு முதல் நான் உங்க அது கண்டுபிடிச்சீங்களா அவத்தம் என்றதுக்கு? அப்ப நான் இப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். குதிரைகளை கட்டுப்படுத்த உதவுவாது, அது என்ன?
4: குதிரைகளை கட்டுப்படுத்த,
1: இப்ப குதிரைகளோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். முதல் வந்து ஜானியை அடக்கான்னு சொன்னீங்க, இது குதிரையை கட்டுப்படுத்த.
4: குதிரையை கட்டுப்படுத்த அந்த வெளிச்சு போடுறது இல்ல, அந்த
1: இதுக்கு அந்த வெளிச்சுக்கு என்ன பெயர்?
4: அது கண்டுபிடிச்சாங்க.
1: சரி, அப்ப அதை நீங்க தேடி கொண்டு வாங்க. ஓகே ஓகே, நன்றி. அந்த வகையில் கலந்து கொள்வதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம். முதல்வர் கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், இந்த புள்ளிகள் கேள்வி கேட்கிற கேள்விகள் கலந்து விமர்சனம் போ, வீட்டையும் திரையும் ஒரே படகுல சவாரி, ஒரே படகுல புயல் பெறுவர். இத்தனை கேள்வியும் நான் ஒரு கவனித்து வைத்திருந்தேன், திருப்பி வைத்திருந்தேன். எனவே சந்தோஷமா இருந்தேன் என்கிற கேள்விகள் கேட்கறதுக்கு. அதான் நாங்கள் பேசிய கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருந்தது. இந்த நிகழ்ச்சி பாராட்டுகளை கூறிக்கொண்டு வீட்டு வேண்டும் என்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோடு. டிஆர்டி தமிழோடையில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த கலையக நேரம் சரியாக 6:43. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நீண்ட நாட்கள் உங்களுடன் கதைக்கவில்லை.
1: எனக்கு இந்த இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அதுல பயிர இல்லை. இப்போ ட்ரை பண்ணித்தான் பாருன். நீங்க என்ன கேள்வி கேட்ட? நீங்க இப்ப
0: கொண்டு வந்து கேட்டு நான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா குதிரைகளை கட்டுப்படுத்த உதவுவது
1: என்னன்னு
0: கேட்டேன். அபத்தம் என்றது
1: தவறு கீடு அப்படி அப்படி வரும்.
0: சரியான விட.
1: அடுத்த அபத்தம் அபத்தம் என்றதும் அப்படித்தான். அந்த என்ன அபத்து பிராமண ஆக்கள் சொல்லுவினம்
0: அபஸ்து என்றது
1: அபத்தம் அபத்தம் அபத்தமா வந்து அந்த அந்த ஒரு மாதிரி சீனா கட்டு அது பிராமண ஆக்கள் என்ன சொல்றது ஐயனாரு ஐயரா வீட்டாக்கள் ஐயங்காத்து பெண்கள்
0: ஐயங்காத்து பெண்கள் பிசிராந்தியர் பீன சீனா டாவன்ன பிசிராந்தியர் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பிசிராந்தியர்
1: என்ன என்ன நூல்? பிசி
0: பிசிராந்தையர் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பிசிராந்தையார். ஒரு புத்தகம் அதுக்கு சாகித்ய அகாடமி இது வந்து கிடைச்சிருக்குது.
1: விருது
0: பெற்றவர் யார்? இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்ளுங்க. நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சசி அம்மா.
2: சசி இல்ல.
0: நீங்க பசுபதி கூட நான் எதுக்கு கண்டுபிடிக்கீங்க?
2: இது நான் இப்ப ஒரு ஒரு போன் பழுதா போச்சு வருது இல்ல உண்டு எனக்கு.
0: எனக்கு வந்து நான் வந்து கேக்குற இது இதுக்கு வந்து உல்கு உல்கு ஊனா இல்லன்னா கூனா உல்கு
2: ஊனா இல்லன்னா கூனாவா?
0: உல்கு உல்கு என்றால் என்ன?
2: உல்கு என்றால் சுங்கவரி.
0: அதுதான்
2: அதேதான்.
0: நன்றி. வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக நிற்கிறீர்களா? அவரது தொடர்பு இணைக்கப்படவில்லை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கலியாண நேரம் சரியாக 6:47. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு உள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோதிரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபட்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வைபவம்
0: என்று சொல்லுவோம், அது மாதிரி வைபவ மாலை.
1: தேடித்தான்
0: சொல்லலாம். பங்கு பெற்றி இப்படி தேடி அதுக்குரிய விடிய கண்டுபிடிச்சு அதுக்காக கலந்து இதன்ற ஒரு இப்படியான வசதிகள் இல்லையா அங்க? சமையல் சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு அந்த தங்களை தாங்கள் அந்த மெருகேற்றுறதுல வந்து அங்க பெற்றோர் வந்து இல்ல. மயில் வாகன புலவர். சரியான பதில்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. கலையக நேரம் சரியாக 6:52. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இல்ல என்ன சொல்லுங்க பாப்பா, இப்ப திக்கன்னடா வந்திருக்கலாம் சவுண்ட் வழியால வருகுது, உங்கண்ட சவுண்ட் மட்டும்தான் வரல. அப்ப உங்கண்ட டெலிபோன்ல தான் என்னோ சிக்கல். ஏன்னா திக்கன்னடா வரையக்கல அவட்ட சத்தம் வழியில வந்துச்சுதே. உங்கண்ட டெலிபோன்ல தான் என்னோ பிள்ளை இருக்குது. அப்போது சில நேரம் அந்த திக்கநாடு அவர்கள் எடுத்தோன்னு அந்த டெலிபோன்ல இருந்த அந்த பிளாக் எடுபட்டுட்டு தெரியும் இருக்கலாம் சில நேரம். அவர் கேள்விக்கு விட சொல்றோம், விட தீர்ப்பதும் அவர் தானே. அதே மாதிரி இதுக்கும் விட தீர்த்து விட்டு பிரச்சனையை தீர்த்து விட்டாரோ தெரியாது.
2: நான் இப்ப மயில் வாகன புலவர் சொல்லத்தான்
0: வந்த நான் கேக்குறேன். ஈழத்துல வந்து கந்தரோடை என்ற வரலாற்று சிறப்பு மிக்க பெருங்கட் கால தளம் இங்கே அமைந்திருக்கிறது. என்ற வரலாற்று சிறப்பு மிக்க பெருங்கற்கால தளம் எங்கு அமைந்திருக்கிறது? அங்க வந்து என்ன என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, ஆனா சுலபமா இருக்குது. பரவாயில்ல, தேடிட்டு வாங்க. நன்றி.
3: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
4: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: நிறைவு செய்வதற்காக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: நான் பத்மினி கமலா அந்தன். நீங்க ஷியாமலா கிட்ட கேள்விக்கு நான் அந்த கடைசியால் பதில் சொல்லலாமா?
0: நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க.
7: இந்த பலிகாம அங்க உள்ள அந்த உடுவில் பிரதேசத்துல இருக்குதுன்னு
0: நினைக்கிறேன்.
7: பெருங்கற்கால தளமண்டுதான் எனக்கு கேக்குறீங்க. யாழ்ப்பாணம் மாவட்டத்துல வலிகாம பிரிவில் உடுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. சுன்னாகம் முடிவில் கந்தரோட எல்லாம்
0: கந்தரோட வந்து சுன்னாகத்துலதான் அமைஞ்சிருக்கா.
7: மாசியம்புட்டி இதெல்லாம் பாதையில் அப்படியா?
0: அது வந்து
7: அது போயிறையா?
0: அது எனக்கு தெரியாது. அதான் சுன்னாகத்துல கந்தரோட வந்து பள்ளிக்கூடம் இருக்குல்ல?
7: ஆமா ஆமா, கந்தரோட சுன்னாகத்துல இருக்கு.
0: கல்லூரி வந்து அதுதானே? அங்க வந்து வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஏராளமான
7: தொல்பொருள் எல்லாம் அங்கதான் தொல்பொருள் அப்படி அந்த பழைய காலத்து இதுல எல்லாம் முதல் அங்கான எல்லாம் வந்தது இந்த மாதிரி
0: கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். என்ன சொல்லணும்னா, அங்க வந்து அந்த ஏராளமான சிறிய சுடுமண் தூவிகள் எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. இதுகள் எல்லாம் செஞ்சுட்டு அதை பேர்ந்து சுடுகிறதாம், சுட்டு வைக்கிறதாம். அந்த நெருப்புல போட்டு சுட்டு வைக்கல அந்த தூவியல் வந்து அந்த
7: தூவியல் அதுகள்
0: எல்லாம் வந்து அந்த நில அந்த உடையாம பெலமா இருக்குமா. நிறைவு செய்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. கண்டுபிடி நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு திடீர் தயாரிப்பு, அதனால் ஏதாவது தவறுகள் இருந்தால் மனவருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு
8: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

அரசு லாட்சபிலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் கலியக நேரம் சரியாக 7:03. செவ்வாய்க்கிழமையில் வளமையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை என்னுடைய விருப்பத்தில் திரையிசை பாடல்கள் ஒலிபரப்பாவது. இன்று அதை மாற்றி உங்களது விருப்பத்தில் சில திரையிசை பாடல்களை கேட்கலாம். நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்பதற்காக, நீங்கள் கலந்து சிறப்பிப்பதற்காக வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0148-3215-40, 0998-4847-71, வைபர் இலக்கம் 0650-0724-25 இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் கேட்கும் பாடலுடன் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடன் நான் பயணிக்க இருக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்று கொண்டு இடம்பெற இருப்பது உங்களது விருப்பத்தில் சில திரை இசை பாடல்களும் அது உங்களுடன் சிறு உரையாடலும். அந்த வகையிலே நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நான் யோஜினி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா. நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
1: கேளுங்கள் பாப்போம்.
0: ஓகே, நீங்க வந்து உங்களோட சின்ன வயசுல நீங்க ஒரு ஒரு ஒரு இடப்பட்ட காலத்துல நீங்களும் ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை அல்லது ஒரு ஒரு ஒரு வசனத்தின்டியோ அல்லது ஒரு பொருளின்டியோ அர்த்தத்தை வந்து தப்பா புரிஞ்சு கொண்டுட்டு பிறகு வந்து நீங்கள் அதை புரிஞ்சு பிறகு அதை கொஞ்சம் காலம் கடந்து அது நான் இதை தப்பாக புரிஞ்சு கொண்டேன், நான் சரியாக இப்போதான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்க புரிந்து கொண்ட ஏதாவது இருக்குதா? அதற்கு முதல் உங்களோட பாட்டை சொல்லுங்க. முதல் என்ன பாட்டு?
1: ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக என்ற பாட்டு.
0: ஓகே, அது அது ஓகே. அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க அப்படி ஏதாவது முதல் ஆரம்பத்தில் அதை தவறாக புரிந்து கொண்டு பிறகு வந்து நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டது இருக்கா? சில நேரம் சில விஷயங்களை வந்து நாங்க வந்து அதை தவறான அர்த்தத்துல புரிந்து கொண்டிருப்போம் தானே, பிள்ளையாக புரிந்து கொண்டு
1: அப்படி சில சில நேரத்தில் எப்படி நடந்தே தீரும்.
0: அதான் நாங்க அப்படி வந்து இந்த கொஞ்சம் சின்ன வயசுல நாங்கள் இப்படித்தான் நினைச்சிருந்தோம், ஐயோ பிற வளர்ந்தாம்புறதான் எங்களுக்கு தெரியும் இது இப்படி இல்ல அது அப்படித்தான் சொல்லி அப்படி அப்படியான சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கா?
1: அப்படி தெரியாம செய்த விஷயங்களே சொல்லலாம் தானே.
0: சொல்லுங்க.
1: என்ன பகுதியா என்னென்னால் இந்த முந்தின சாறு வழியே அந்த நட்சத்திரம் போல இந்த வெள்ளி வெள்ளி மின்னி இந்த சாறு வழியோ ஒட்டி இந்த ஒட்டியோ தச்சோ இருக்கிறதா நீ அம்மா சாயில இருக்கிற அது அந்த நேரம் பார்த்தோன்னு எங்களுக்கு அது விழிச்சு அந்த மின்னி மின்னி இருக்குது என்னடா அதிசயம் தானே. அப்ப சின்ன வயதுல என்ன கத்திரிக்காய் அப்படி அந்த முதல பிள்ளைல கூட இருக்கிறது வேண்டி போட்டார் வேண்டி போட்டு ரெண்டு மின்னலுக்கு நல்லா கண்டாண்டு எங்க தெரியுமே பள்ளிக்கொண்டு போய் வீட்டையாவது கட்டி கொண்டு போறேன் அக்கால இடையில தெரியுமே அந்த அம்மாவுக்கு
0: தெரிஞ்ச அடிவிடும்
1: அடிவிடும். அப்ப பின்ன பள்ளிக்கொண்டு போட்டு அங்க ரெண்டு கொண்டு போய் வரைக்கும் அதை எடுத்து கொண்டு வச்சிருவேன். ஒரு நாளிலும் மறந்து போனேன் அது அதே அம்மா கண்டுட்டா கண்டா தெரியும் தானே ஜாரியில இருக்கிறது அது என்ன இதுங்காரி அறிந்து என்று கேட்டால் என்னத்த சொல்ற கொஞ்ச நேரம் பேசாம தானே பயத்துல இருக்குது எந்த உருக்கி கேட்க ஜாரியில வழியா மின்னியா இருந்தது நான் தலையை கண்ட எடுத்தினார் சொல்லி அப்படி ஒரு சொல்லினதான் பேச்சும் விழுந்ததான் என்ன அடியும் விழுந்தானே
0: ஒரு ஞாபகத்தை நாங்க மீட்டு தந்துட்டோம் உங்களுக்கு.
1: இல்ல ஜாரிய அந்த ஜாரிய கட்டையில தானே.
0: ஓ அது வந்து கட்டையில வந்து வட்டி பாவாடி ஆக்க வேண்டியதுதானே.
1: நினைவில் டக்கட்டு வரி இல்லை மறக்க முடியாது அந்த அடியும் அந்த சின்ன வயதுல செய்த சிரிப்பாயும் ஒரு ஒரு ஒரு அப்படி ஒரு விளக்கம் இல்லாத காலம் பண்றதை நான் அதை இப்ப உணர்றேன் என்ன.
0: ஓகே, அப்ப இப்ப இப்ப நீங்க கேட்ட அந்த பாடல் ஒளிபரப்பாகுது, கேட்டு மகளுவோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அம்மா. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி வணக்கம். இதோ ஜோயஸ்ரீ அம்மா கேட்ட பாடல் ஒளிபரப்பாகுது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் உங்கள் விருப்பத்தில் சில பாடல்கள். கலியக நேரம் சரியாக 7:12. அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கற்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்க தானே? இல்ல, நான் ஜூஸ் தான் கொண்டு வந்தேன். இல்ல அப்படி இல்ல, அது கொஞ்சம் சுகமானவே இதல்லோ.
1: இப்படியெல்லாம்
0: அவசரம் அவசரமா பல பல பலன்னு தேத்தனிய குடிச்சிட்டு போயலாது. குடிக்காமல் இருப்பேனே தவிர ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும், இல்லையா தேவையில்லை, அது பேசாம விடலாம். அப்ப ஜூஸ் வந்தா கொஞ்சம் தொண்டைய காயறதுக்கு ஜூஸ விட்டு
1: விடுறோம்.
0: அது பிரச்சனை இல்ல, அது கதைக்கலாம், அது பிரச்சனை. நான் இப்ப உங்கள்ட்ட கேட்க போறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, என்ன கேள்வின்னா, நீங்க இப்ப சாதாரணமா வந்து நாங்கள் இப்ப நீங்க வந்து இங்க வந்தாம்பறதான் வானொலியில வந்து முத முத கதைச்சிருப்பீங்க, அது சரியா?
1: அங்க ஒருக்கா கதைச்சு நான் இதுக்குண்டா. சம்பந்தி வீட்ட போய் நின்றதான அந்த பிள்ளை, நானுமா சேர்ந்து லைவே எடுத்தா கதைக்க வைக்கம் கரைக்கல.
0: எந்த வானொலியா இருக்கட்டும், அல்லது சரி அங்க வைக்கப்பட்டு கதைக்கல வடிவா?
1: இல்ல, இங்க வந்தும் இங்க வந்து நான் ஒரு டூரிஸ்டா ரெண்டு தரம்
0: எனக்கு அந்த பாட்டு இருக்க சொல்லி போட்டு. என்ன பாட்டு?
1: பகல் நிலவு படத்துல பூமாலையே தோல் சேரவா, பூமாலையே.
0: ஓகே, நீங்க இதை பண்ணீங்க, அங்க வைக்கப்பட்ட கதையை சொல்லிட்டு.
1: ஓ, அது வைக்கப்பட்டு அந்த ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கொண்டு வில பேச வச்சுட்டேன். அப்படி வெக்கமாயிருந்தது. அப்புறம் இங்க வந்து வானொலிக்கு நான் நிரந்தரமா வரக்கு முதலே ரெண்டு தரம் வந்துட்டு போனேன். அப்ப பதனா வந்து எடுத்து தாரன் கரையங்க கரையங்க கொண்டு கரைச்சேன்.
0: நான் இப்ப கேட்க போற கேள்வி என்னன்னு சொல்லிச்சேன்னா, முதல் முதலா வந்து உங்களோட ரேடியோவில உங்களோட வானொலியில வந்து உங்களோட பேரையோ அல்லாடி உங்கள் விருப்பத்தின் விருப்பத்துக்குரிய பாட்டியோ நீங்க கேக்குற உங்களுக்கு இப்படியான ஒரு ஒரு
1: நாங்களும் எந்த நேரம் அங்க போடுறோம் இல்ல, சில போல கூடாத நேரம் தான் அது சொல்லி. பின்ன ஆனா

0: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, வீடு துப்புரவாக்குறது, அதை தவிர வேண்டிய உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அந்த ஆம்பளையால் சில நேரம் பேப்பர் அது வாசிப்பினும் டிவி பாப்பினும், ஆனா அங்கே ஒன்று ரெண்டு பெண்கள் அங்கே நாடாத்த பாத்துக்கொண்டு இருப்பினுமே தவிர எந்த ஒரு வழி. இப்ப இங்க பாருங்க, அது இப்ப இப்ப ஒரு ஒரு ஒரு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாம் அந்த அந்த வானொலியில வந்து வந்து உள்ளா இந்த என்னன்னு சொல்றது அந்த கேளிக்கையான விடயங்களை பாக்குறத விட்டு இப்ப அறிவுபூர்வமா ஒரு நிகழ்ச்சியன்னா எத்தனையோ பேருக்கு வந்து பாருங்க, ஒரு தரம் வந்து அந்த ஒரு வீண் கதை கதைக்கிறதுக்கு கூடி நேரம் இருக்காது. ஏன்னு சொல்லி
1: சொன்னா அந்த
0: சில நேரத்துல ரேடியோ வானொலி போய்
1: கொண்டிருக்கேன்,
0: இங்கால விடவும் மனம் இருக்காது.
1: எடுக்காம விட்டுட்டு லைன்ல நின்றதெண்டா அதை எடுக்க மாட்டேன்னு தெளிவோனே உங்களோட கதை சொல்லி வானொலிக்கு கதைச்சிட்டு தான் போயிருப்பேன், திருப்பி எடுப்பேன். நான் போய் பார்த்துட்டு இருந்தானே யாரண்டு அப்படி எடுக்கிறது உண்டு. அப்படி ஒரு சந்தோஷம் எங்க இடவெளிக்கு இதுதான் வாழ்க்கை என்று வந்துட்டது.
0: ஒரு நேரம் ஒரு கொஞ்ச நேரம் இந்த வானொலி ஒரு மின்சார கோளாரோ என்னோ தடைப்பட்டு நின்றா
1: கஷ்டப்படுறோம்.
0: அந்த தூக்கத்துல ஃபேன் இல்லாம போனா படுக்க முடியாத மாதிரி தான் இந்த வானொலி இல்லாம ஒரு போத மாதிரி வந்துட்டது. உண்மையா வந்து அது ஒரு ஒரு ஒவ்வொரு இப்ப நீ யோசரி அம்மா எல்லாம் இந்த வயசுலயும் வந்து அந்த இவ்வளவு தூரத்துக்கு செய்யறான்றதுக்கு காரணம் சோம்பி சோம்பி படுத்திருந்தா அந்த மூளை வந்து பயன்படுத்தப்படாம இருந்திருக்குமே.
1: அதுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து அடிக்கடி இதுல வானொலியில வந்து தானும் பங்கு பெற்றோனும் நாலு பேரோட கதைக்கு ஒன்று ஒரு ஆசை மனப்பான்மை இருக்கிற வழியா அது ஒரு உந்து சக்தியா இருக்கிறேன்.
0: கட்டாயம் அதுக்காக உண்மையா நாங்க அந்த இந்த
1: வானொலிக்கு
0: வந்து கடவுள் எங்களுக்கு தந்த ஒரு வரப்பிரதாசம் வரப்பிரசாதம், அதை வந்து நாங்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்த வேணும், நாங்கள் அதை வந்து கட்டி காக்க வேணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். கேட்டும் அவ்வளவும் உங்களுடன் சேர்ந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்தித்துக்
1: கொள்ளுங்கள். எட்டு மணி மட்டும் இருப்பீங்களா?
0: அடுத்தது எட்டு மணி மட்டும் பண்ணான்னு இருப்பார் தானே? நான் எட்டு
1: மணி.
0: நன்றி வணக்கம். இதோ பசுபதி குணநாயகி அவர்கள் கேட்ட பாடல் ஒலிபரப்பாகிறது, கேட்டுமா?

0: தமிழொலி அடித்தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்களது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 7:24. ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பத்தில் சில திரை இசை பாடல்கள். அந்த வகையில் அடுத்ததாக ஒலிபரப்பாகும் பாடலை கேட்டு மகிழ்வோம். நீங்களும் உங்கள் விருப்பத்தில் பாடல்களை கேட்டு தெரிவதற்காக தெரிவு செய்வதற்காக தொடர்பு கொண்டு உங்கள் விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறோம். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பத்தில் திரைசை பாடல்கள். அந்த வகையில் கலந்து கொள்ள வந்தவரின் தொடர்பு தவறுதலாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த நம்ப அந்த நேர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று
1: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
0: உங்கள் விருப்பத்தில் திரைசை பாடல்கள். கலைய நேரம் சரியாக 7:32. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். திரு நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம். நான் நலமா இருக்கிறேன். ரோசாலி, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம். தண்ணீர் தண்ணீர் படத்தில் கண்ணானு பூ மகளே கண்ணுரங்கு சூரியன் என்ற பாடல் கேட்கிறேன்.
0: நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இந்த கிழமை கண்ணான என்ன படம் பாடுச்சீங்க? கண்ணான பூமகளையா?
2: கண்ணான பூமகளை, கண்ணுரங்கு சூரியனே.
0: ஓகே, கண்ணான. ஓகே, நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, உங்களுக்கு இந்த கிழமை வந்து உங்களோட மனசுக்கு வந்து உங்களோட மனசுக்கு வந்து உற்சாகம் தந்த விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுதா? உங்களுக்கு ஏதாவது உங்களோட சோகத்தை மறைக்கிறது அல்லது உங்களுக்கு களைப்பாக இருக்கேக்கல, உங்களோட களைப்பை போக்கின ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்து என்ன விஷயம் உங்கள்ட அப்படி உங்களோட மனதை வந்து லேசாக்கினது?
2: இந்த வாரத்துல எனக்கு என்னுடைய பிறந்த நாள் வந்தது.
0: வாழ்த்துக்கள்.
2: 25ஆம் தேதி. அதுல நான் சந்தோஷமா இருந்தேன். என் பிள்ளைங்கள்லாம் என் கூட இருந்ததுங்க. அதால என் தங்கச்சி எல்லாம் டெலிபோன் அடிச்சாங்க. அதால ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
0: அப்ப எல்லாருக்கும் ஒரு வயசு கூடுதுன்னா ரோசாலிக்கு ஒரு வயசு குறைஞ்சிட்டு.
2: ஆமா,
0: உறவுகள் கதைப்பதும் பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிறதும் வந்து வயசை குறைக்கும் கட்டாயம். சந்தோஷமா இருக்கும். நன்றி. நீங்க கேட்ட பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். கேட்டு மகளுவோம் உங்களுடன் சேர்ந்து நானும்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இதோ ரொசாலி கேட்ட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் தெருவில் சில திர இசைப்பாடல்கள். கலியாங்க நேரம் சரியாக 7:37. ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு வருவோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: கொள்ளளவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், எங்கள் விருப்பம் என்று கலந்த திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 7:45. அந்த வகையில் அடுத்து வரும் பாடலை கேட்பாப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 7:50 நிமிடங்கள். அந்த வகையிலேயே அடுத்து வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். கடந்த 3 மணி நேரமாக என்னுடன், 2 மணி 3 மணி நேரமாக என்னுடன் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இனிய இரவு வணக்கம் கூறி அடுத்த நிகழ்ச்சிக்காக பிலிப்பண்ணாவிற்காக இடத்தை கொடுத்து நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎ.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
2: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 5858.
2: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
4: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களா புது பேங்க் எடுத்து லோன் எடுத்து கொடுக்குறாங்களா ஒரே கல்ல செஞ்சு மண்ணு அடிச்சிட்டு வர போறோம் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வரப்போகுது.
2: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue 1

Adida Sundaralingam, Adida, Adida Sundaralingam. சுந்தரலிங்கம்மையா வைஃபுக்கு பயமேனையா வாய்தான் இருக்குதையா பதுங்குற எலிநீரையா சுந்தரலிங்கம்மையா சேலையொன்று கட்டுமையா கதையில் புலி

சூக்கிரி பாட்டி மகி ஆயா கண்ணகிட்லி வடி நோனத மசாலா வடி பேபி தைசோ வடி சூக்கிரி பாட்டி மகி ஆயா கண்ணகிட்லி வடி ஐல கொம்ப்ர கொம்ப்ர லோதோ மரியா மரியா ஐல கொம்ப்ர கொம்ப்ர லோதோ மரியா மரியா நோனத மசாலா வடி பேபி தைசோ வடி சூக்கிரி பாட்டி மகி ஆயா கண்ணகிட்லி வடி நோனத மசாலா வடி பேபி தைசோ வடி சூக்கிரி பாட்டி மகி ஆயா கண்ண

கட்டுரண்டாலி கலகமே நடியோ தங்கு கழுத்திலே கட்டுரண்டாலி கலகமே நடியோ முத்து ரத்தின மாலையோ தங்க வைர அட்டிகையோ சொத்து ஜீதனம் வேண்டாம் தங்க கட்டிய நீ போதும் டிங்கிரி ஐயா டிங்கிரி ஐயா அந்தரப்படாதே டிங்கிரி ஐயா டிங்கிரி ஐயா அந்தரப்படாதே சங்கடமான நிலையில் என்று மாட்டிக்கொண்டாயே நீயும் சங்கடமான நிலையில் என்று மாட்டிக்கொண்டாயே அதோ அப்பரும் வாராரே எந்த

வைஃபுக்கு பயமேனையா, வாய்தான் இருக்குதையா, பதுங்குற எலினிரையா, சுந்தர லிங்கம்மையா, சேலையொன்று கட்டுமையா, கதையில் புலிதானையா, பயங்கொழி பூனையா, அடிதா சுந்தர லிங்கம், அடிதா அடிதா சுந்தர லிங்கம், அடிதா அடிதா சுந்தர லிங்கம், அடிதா அடிதா சுந்தர லிங்கம், அடிதா அடிதா சுந்தர லிங்கம், அடிதா அடிதா சுந்தர லிங்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulaj.com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: Mélodie Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக தங்களிடம் விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கீழ்மல்வத்து ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி அதன் நன்மைகளை விரைவில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக இன்று காலை கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதனை வலியுறுத்தினார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் இடர்நிறுத்தப்பட்டிருந்த இந்த திட்டத்தின் பணிகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதோடு முழுமையாக உள்நாட்டு நிதியின் மூலம் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் 2029 ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்படுகிறது.
1: வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் தந்திரிமலை போகுட பகுதியில் மல்வத்து ஓயாவை மறித்து கீழ் மல்வத்து ஓயா நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்படுகின்றது. இது 1,69,400 ஏக்கர் அடி நீரை கொள்ளளவாக கொண்டதாக அமைக்கப்படுகின்றது. அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குதல், மல்வத்து ஓயாவின் கீழ் பள்ளத்தாக்கு பகுதியில் கிராமிய அபிவிருத்தி மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்குதல், தந்திரிமலை பகுதியில் புதிய அபிவிருத்தி வளையத்தை உருவாக்குதல், நீர்மீன் உற்பத்தி, வெள்ளக்கட்டுப்பாடு, சுற்றுலாத்துறை மற்றும் நன்னீர் மீன்பிடி தொழிலின் வளர்ச்சி ஆகியவை இந்த திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய நன்மைகளாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் பணிகள் பல்வேறு காரணங்களால் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இந்த திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2026 ஆம் ஆண்டிற்காக 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
2: மன்னார் மாவட்டத்தில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. இந்த திட்டத்தால் நாம் அதனை முழுமையாக குறைக்க முடியும்.
3: மன்னாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு மல்வத்துவா பெருக்கெடுக்கின்றவை காரணமாக
2: பாவற்குளம் பகுதியில் இருந்து வரும் நீர், மல்வத்துவா ஆற்றின் நீரும் அனைத்தும் மன்னார் மாவட்டத்தின் ஊடாகவே செல்கின்றன.
3: மன்னார் நகரம் நீரில் மூழ்குவதற்கு காரணம்
2: தற்போது அந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து மிகவும் தாழ்வாக உள்ளது. இங்கு வரும் நீரை கடலுக்குள் வடிந்தோட செய்ய முடியவில்லை. அதனால் பல மாதங்களாக வெள்ளம் தேங்கி நிற்கின்றது.
3: அதற்கான தீர்வு இதில் இருக்கின்றதா?
2: இதிலே அதற்கான தீர்வு இருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்து சுமார் 100 மீட்டர் கீழ் பகுதியில் ஒரு தடுப்பணையை அமைக்கின்றோம். அதில் 12 கதவுகள் இருக்கும். அது சுமார் 30 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும். மேலும் சுமார் 45,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கட்டுக்கரை குளம் மற்றும் வாவி ஆகிய நீர்த்தேக்கங்களின் ஊடாக சுமார் 40,000 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 போகங்களிலும் எதிர்காலத்தில் சில சமயங்களில் 3 போகங்களிலும் கூட விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி தரும் விடயமாக இருக்கும்.
3: இந்த பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்குமா?
2: அதற்கும் தீர்வு இருக்கின்றது. அந்த பணிகளும் இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை. இந்த 3 மாவட்டங்களுக்கும் வழங்குகின்றோம். 210 இருந்து 10 ஒரு பங்கு என்ற அடிப்படையில் 21 அளவிலான குடிநீர் வழங்கல் திட்டத்தை மேற்கொள்கின்றோம். அனுராதபுரம், வவுனியா, மன்னார் மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான திட்டங்களையும் தற்போது தயாரித்துள்ளோம்.
3: எமது ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் ஆசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை எந்த ஒரு அரச தலைவரும் இந்த திட்டத்தை இவ்வளவு நெருக்கமாக கண்காணித்ததில்லை. இந்த திட்டத்திற்கு இவ்வளவு ஆதரவும் வழங்கியதில்லை. ஆகவே மக்களாகி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மும்மணிகளின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் இந்த பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற ஆசி கூறுகிறோம்.
0: தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளினால் நாளை யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டில் வலிந்து அல்லது பலவந்த காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் உறுப்பினர் அனா லெரனா டெகல்டிவோ பெர்ஸ் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் சிமிருதி சிங் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றுகின்றார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் என்பன முன்னெடுக்கப்படும். அதற்கமைய இந்த வருடமும் நாளைய தினம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் நீதிக்கான நீழ்பயணம் என்ற மவுடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெறுகிறது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிகள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொள்ள இருப்பதோடு விசேடமாக வலிந்து அல்லது பலவந்த காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் உறுப்பினர் அனா லெரனானா டெகில் கட்டிலா பேர்ஸ் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் சிமிருதி சிங் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். இதே நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகளால் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எந்தொரு நிகழ்விலும் பங்கேற்பதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. இத்தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் நாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் எந்தவிதமான

சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவரான போதகர் அன்டனி செபஸ்டியான் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான போதகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண ஆதீனத்தின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போதகர் செபஸ்டியான் திருச்சபையின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். இந்நிலையில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த விசேட குழுவினரால் தென்னிந்திய திருச்சபையில் பணியாற்றும் போதகர்களின் குடும்பங்களுக்கான ஒன்று கூடலும் பயிற்சிகளும் கடந்த சில தினங்களாக நடத்தப்பட்டு வந்தன. நிகழ்வின் இறுதி நாளான நேற்றைய தினம் பேராயர் பேர்மத்தையாளன் தலைமையில் போதகர்களுக்கான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் போதகர்களின் ஓய்வூதியம், எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கலந்துரையாடல் நிறைவடைந்து வெளியேறிய போது பேராயர் மற்றும் ஏனைய போதகர்கள் முன்னிலையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை நடத்திய நபர் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபையின் உறுப்பினராக இருந்து பின்னர் மீண்டும் இதில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை நாட்டின் அரசு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் 150,000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் 14,008 பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்தது. அன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தியவுடன் அரசாங்கம் இந்த இரு தரப்பினரையும் கண்டி சகஸ் உயன பகுதிக்கு அழைத்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பகிரங்கமாக கூறியது. இருந்தாலும் தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்பார்க்கும் சேவை பிரமாண குறிப்பு என்பவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரச அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினர் பங்கேற்ற இந்த சந்திப்பின் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தல் சமயங்களில் இந்த இரண்டு குழுக்களையும் நெறிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி அவர்களும் இந்த இருதரப்பினரையும் ஏமாற்றியுள்ளார். சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக அவர்களை திசை திருப்பியதாக குறித்த உறுப்பினர்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சங்கத்தை பிரித்துவப்படுத்தும் மற்றும் இந்த சங்கத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வைத்தாலும் இவர்களுக்கான உரிய சேவை பிரமாண குறிப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பெயரை சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று பெயர் மாற்றுவதை மாத்திரமே இந்த அரசாங்கம் நன்றாக செய்துள்ளது. சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று அழைக்கப்படும் இவர்களுக்கு மார்ச் மாதத்தில் தனி சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அந்த சட்டம் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் அங்கு சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்காக பல பொய்களும் வாக்குறுதிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இன்று அவை அனைத்தையும் மறந்துவிட்டு அவர்களை தொடர்ந்தும் இந்த அரசு ஏமாற்றி வருவதாக எதிர்கட்சி தலைவர் அங்கு தெரிவித்தார். அரசாங்கம் இந்த தரப்பினரை மறந்துவிட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இவர்களை எப்போதுமே மறக்காது. பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் இவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் நகரசபை பிரதேச சபை தலைவர்கள், திணைக்கள அதிகாரிகள் அங்கு கலந்து கொண்டார்கள். இதன்போது பொதுமக்களுக்கும் மத ஸ்தலங்களுக்கும் சொந்தமான காணிகள் மற்றும் நிலங்கள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பொதுமக்களுக்கும் பொது நிறுவனங்களுக்கும் சொந்தமானதாக காணப்படும் LRC காணிகளை மீண்டும் உரியவர்களுக்கு எவ்வாறு விடுவிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சோழமண்டல குளம் பகுதியில் காணிகள் பயனாளிகளுக்கு வழங்குவது, சாளம்பன் நெடுங்குளம் பகுதியில் பயனாளிகளுக்கான காணி வழங்கல் தொடர்பாக

0: அங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மன்னார் மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் மற்றும் அளவீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. காணி பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற வீதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்காவின் இல்லத்துக்கு லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று சென்றிருக்கிறது. லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அவரது இல்லத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த கால யுத்த காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். 2023 ஆண்டில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடுகளை இழந்து சுமார் 3 ஆண்டு காலம் கடினமான மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த பூனாக்கலை கபரக்கலை பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவஜோதியபுரம் வீட்டுத் திட்டத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மலைய மக்கள் எமது சகோதர மக்கள் என்ற வகையில் இந்த நாட்டின் பூரண உரிமைகளையும் வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களின் பிள்ளைகளுக்கு உரித்தாக்குவது நியாயமற்றதென்றும் ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தினார். கடந்த கால யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு கடந்த அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி இதுவரும் வரவு செலவு திட்டத்தில் வீட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்யும் போது மலைய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பிரிவுகளை அந்த ஒப்பந்தங்களில் சேர்க்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை நாட்டின் இதயமாக கருதப்படும் மத்திய மலைநாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை அங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான பொறுப்புகளை வகிக்கும் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் திணைக்கழகங்களின் அதிகாரங்களை ஒருங்கிணைத்து முழுமையான அதிகாரங்களை கொண்ட மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபையை அமைப்பதற்கான சட்டத்தை இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்த இந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீடு தமக்கென்று இடம் மற்றும் கௌரவமான வாழ்க்கையை உரித்தாக்கும் நோக்கத்துடன் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கிணங்க இந்த திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 10 பெர்சஸ் காணி மற்றும் 580 சதுர அடி பரப்பளவை கொண்ட முழுமையான 50 வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதோடு 2 படுக்கையறைகள் வரவேற்பறை சமையலறை மற்றும் குளியலறை ஆகியவற்றை கொண்ட இந்த ஒவ்வொரு வீட்டின் செலவும் சுமார் 32 லட்சம் ரூபாவாகும். அத்துடன் புதிய வீடுகளில் குடியேறும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தளபாடங்கள் சமையலறை உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 1,75,000 ரூபாய் பிரமதியான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. 10 பயனாளிகளுக்கு அடையாள ரீதியாக வீடுகளின் திறப்புகள் மற்றும் உரிமை பத்திரங்கள் வழங்குவது ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. மேலும் 4,000 இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் கல்துமுல்லை பண்டாரவளை மற்றும் ஹபுத்தொலை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் 163 பயனாளிகளுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நவஜோதபுரம் வீட்டு திட்டத்தை நிர்மாணிப்பதில் காணிகளை செப்பனிடுதல் முதல் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் வீடுகளை உறுதியாக நிர்மாணிக்கும் பணிகள் முடியும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் இலங்கை ராணுவ பொறியியல் சேவைகள் படையணி வழங்கிய தீவிர மற்றும் சிறப்பான பங்களிப்பை பாராட்டி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரண்ணாவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது. வீட்டு பயனாளி குடும்பங்களின் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதிக்கும் நினைவு சின்னம் பொதுமக்களால் வழங்கி வைக்கப்பட்டது. ராணுவம் மற்றும் இதர திணைக்கழகங்களால் அபகரிக்கப்பட்ட காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி 7 மாவட்ட பிரதிகளின் கூட்டு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலும் வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்களகங்களின் நடவடிக்கைகள் ஊடாகவும் தமது பூர்வீக காணிகளை இழந்துள்ள வடக்கு கிழக்கு மக்கள் காணிகளை மீட்கும் நோக்கில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான முக்கியமான கூட்டு கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. காணிகளை இழந்த மக்களின் குரலாகவும் அவர்களின் உரிமைகளுக்கான பொதுவான அமைப்பாகவும் செயற்படும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள ஒன்றுபட்ட அமைப்பூடாக இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களையும் உள்ளடக்கிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த காணி உரிமையாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றார்கள். காணி அபகரிப்பு, காணிகளுக்குள் மக்கள் மீள் குடியேறுவதற்கான தடைகள், வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்களகங்களின் பேரில் பொதுமக்களின் பாரம்பரிய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுதல், உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காணிகளை இழந்த மக்களின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிரதிநிதிகள் அங்கு விரிவாக ஆராய்ந்தார்கள். போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தமது பூர்வீக நிலங்களை மீளப் பெறுவதற்காக மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் சட்ட ரீதியான முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் பல பகுதிகளில் இதுவரை நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றும் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு தேவைகள் என்ற காரணத்தை முன்வைத்து நீண்ட காலமாக பொதுமக்களின் காணிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த காணிகளில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் பல பகுதிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வழங்கப்படாத நிலை தொடர்வதாகவும் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். அதேவேளை வனவள மற்றும் தொல்பொருள் திணைக்களங்களின் பெயர்களில் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களும் விவசாய நிலங்களும் உள்ளடக்கப்படுவதால் தமது வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆட்சி மாறினாலும் நிலை மாறவில்லை என்று சுட்டிக்காட்டிய பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் காணி கொள்கை தொடர்பினும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். கடந்த கால அரசாங்கங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் மக்களின் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதாக கூறிய புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணி விவகாரத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் அணுகுமுறைகளிலிருந்து வேறுபட்ட நிலைப்பாடு தென்படவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மக்களின் காணிகளை பாதுகாப்பதாகவும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இந்த அரசாங்கம் உறுதியளித்திருந்த போதிலும் நடைமுறையில் பல இடங்களில் பழைய நிலைமைதான் தொடர்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். கடந்த கால அரசாங்கங்களின் குறைகளை கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கமும் அதே அரசியல் செயற்பாடுகளையே முன்னெடுத்தால் காணிகளை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை எவ்வாறு ஏற்படும் என்ற கேள்வியும் கலந்துரையாடலில் எழுப்பப்பட்டது. காணி பிரச்சனை என்பது தனித்தனி மாவட்டங்களின் பிரச்சனையாக பார்க்கப்படாமல் வடக்கு கிழக்கு தழுவிய மக்கள் உரிமை பிரச்சனையாக அணுகப்பட வேண்டும் என்று பிரதிநிதிகள் அங்கு வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணிகளை இழந்த மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் வேறுபட்டதாக இருந்தாலும் அவற்றின் அடிப்படை காரணங்களிலும் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளிலும் பல ஒற்றுமைகள் காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே மாவட்ட ரீதியான போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளுக்கு அப்பால் அனைத்து பகுதிகளிலும் காணிகளை இழந்த மக்களை ஒருங்கிணைத்து பொதுவான கோரிக்கைகள் மற்றும் செயற்பாட்டுத் திட்டங்களின் அடிப்படையில் முன்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பிலும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துதல், தேவையான சந்தர்ப்பங்களில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சர்வதேச மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் கவனத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் ஆராயப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தமது பூர்வீக காணிகளில் மீள்குடியேறி இயல்பு வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதிநிதிகள் அரசாங்கம் காணி விடுவிப்பு மற்றும் காணி உரிமை தொடர்பிலும் தெளிவானதும் வெளிப்படையானதுமான கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த காணிகளை இழந்த மக்களின் பிரதிகள் ஒன்றிணைந்த இந்த கலந்துரையாடல் எதிர்காலத்தில் காணி உரிமை பிரச்சனைகளை ஒருங்கிணைந்த வகையில் முன்னெடுப்பதற்கான முக்கியமான ஆரம்பமாக அமையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள். நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் சட்டமூலங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எழுப்பிய கவலைகளுக்கு இலங்கை அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயது 65 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் ஓய்வெறும் வயது 63 65ஆகவும் உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதம நீதியரசர் தனது 67வது வயதிலோ அல்லது நீதியரசராக நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியடையும் போதோ ஓய்வு பெறுவார். அதே நேரம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை 19 24 அதிகரிக்கப்பட இருக்கிறது. அதேவேளை நீதித்துறை திருத்த சட்டமூலத்தின் மூலம் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயது 61 63 உயர்த்தப்படுவதோடு ஏனைய நீதிபதிகள் மற்றும் நீதவான்களின் கட்டாய ஓய்வெறும் வயது 62 நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 110 120 அதிகரிக்கப்படும். இந்த 2 சட்டமூலங்களும் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் மார்கரெட் சர்த்வைட் அனுப்பிய கடிதத்தில் பதவி வைக்கும் நீதிபதிகளுக்கு இந்த மாற்றங்களை பயன்படுத்துவது நீதித்துறை சுதந்திரம் மற்றும் அதிகார பகிர்வை பாதிக்கும் என கவலை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அரசாங்கம் குறிப்பிட்ட சில நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கத்திலோ அல்லது நீதித்துறையின் அமைப்பை உடனடியாக மாற்றும் நோக்கத்திலோ இந்த சட்டமூலங்கள் கொண்டுவரப்படவில்லை என்று பதிலளித்திருக்கிறது. நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் நிலையில் அனுபவம் மிக்க நீதிபதிகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தற்போதைய நீதிபதிகளும் ஓய்வெறும் வயது உயர்வு பொருந்தும் வகையில் செய்யப்பட்டுள்ளதாக அரசு நியாயப்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் மூலம் நிறைவேற்ற அதிகாரம் நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிட முடியாது என்பதால் இது சர்வதேச மனித உரிமைகள் உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டு அமைந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த சட்டமூலங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசாங்கம் உயர்நீதிமன்றம் வழங்குகின்ற எந்தொரு தீர்ப்பையும் முழுமையாக மதிப்பதாக தெரிவித்திருப்பதோடு நீதித்துறை சுதந்திரத்தை பேண தொடர்ந்து உறுதியளிப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திடம் இலங்கை அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கிடையில் நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளால் அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றும். யார் என்ன கூச்சலிட்டாலும் அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் சட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் வகையிலும் செல்வந்தர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் விலக்கு அளிக்கும் வகையில் தான் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் பெரியவர் சிறியவர் அல்லது பணக்காரர் ஏழை என்ற எந்தவித பாகுபாடுமின்றி சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே பழைய ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் அச்சமடைந்து 22வது திருத்தத்துக்கு எதிராக கூச்சலிட்டு வருகிறார்கள். நீதிமன்ற சுதந்திரம் சீர்குலைக்கப்பட்ட கடந்த கால நிலைமையை மாற்றி நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்துவதற்காகவே இந்த 22வது திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. மக்கள் மத்தியில் இதற்கான தேவைப்பாடும் நீதிக்கான எதிர்பார்ப்பும் தெளிவாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்காக வரலாற்று ரீதியாக மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய 2026 மூலதன செலவினங்களுக்காக 1.3 trillion அடுத்த ஆண்டில் 2 trillion நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் வீடுகள் வீதிகள் பாடசாலைகள் மற்றும் குளங்கள் அமைக்கும் பணிகள் வேகமாக்கப்படும். கடந்த காலத்தில் போதைப்பொருள் பாதாள உலக குற்றங்கள் மற்றும் ஊழல் போன்றவையே ஊக்குவிக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தி சட்டத்தை நிலைநாட்டி வருகிறது. எனவே கட்சி பேதங்களை கடந்து நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் விடுத்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் தரப்புகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM AL ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்ற சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்துள்ள திருத்த பரிந்துரைகளுக்கு இணையாக யோசனைகளை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்குமாறு செயற்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம். மக்கள் பிரதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. ஏனென்றால் 2017 இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையின் அம்சங்கள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் எந்த தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதில் தற்போது சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உத்தியோர்வமாக தீர்மானங்களை எம்மால் எடுக்க முடியும். பாராளுமன்ற செயற்குழு விரைவான தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பெண் பிரதித்துவம் தொடர்பில் செயற்குழு முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய யோசனைகளையும் முன்வைத்துள்ளோம். தற்போது இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அது குறித்தும் யோசனைகளை நாங்கள் முன்வைப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றங்களில் நீதி வழங்குவதில் ஏற்படும் தாமதம் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ள பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பதற்கு மாற்று வழிமுறைகளை நாடுவது மிகவும் முக்கியமானது என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதகொட தெரிவித்திருக்கிறார். நம்மை போன்ற நாடுகளில் நீதிமன்றங்களில் வழக்குகள் அதிகரிப்பதும் நீதி வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதும் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இது நாட்டின் தலைமைத்துவம், நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் கவனத்தை பெற்ற ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. நீண்ட காலமாக இது குறித்து ஆய்வு செய்ததன் மூலம் இதற்கான காரணங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இங்குள்ள தற்போதைய பிரச்சனை என்னவென்றால், சட்ட வல்லுநர்களாகிய நாம் பிணக்குகளை தீர்ப்பதற்கு வேறு வழிமுறைகளை தேடாமல் உடனடியாக வழக்கையே மார்க்கமாக தேர்ந்தெடுப்பதாகும். இது நமது சட்டக்கல்வியிலிருந்தே தொடங்குகிறது. பிணக்குகளை தீர்ப்பதற்கான மிக உயரிய மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாக நீதிமன்ற தீர்ப்புகளை பெறும் வழக்குகளையே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே சட்ட வல்லுநர்களும் சட்டக்கல்வித்துறையும் இதற்கு ஓரளவு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணல், மத்தியஸ்தம், நல்லிணக்கம் மற்றும் இணக்க தீர்ப்பு போன்ற பிணக்கு தீர்ப்பு வழிமுறைகளை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் முறைக்கு வெறும் மாற்று வழிகளாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் முறைக்கு நிகராக பலவீனமான மாற்று வழிகள் அல்ல. சிக்கலான வணிக பிணக்குகள் மற்றும் குற்றவியல் தொடர்பான பிணக்குகளை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்றாலும், தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிணக்குகளில் 90% மாற்று வழிமுறைகள் மூலம் பயனுள்ள வகையில் தீர்க்கப்பட முடியும் என்பதே தனது நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் மற்றும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகர் குவென் டெம்பெல் ஆகியோரை வெகுஜன ஊடக அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை அஞ்சல் சேவையின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்காக கனடிய அஞ்சல் சேவையிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் இலங்கையின் ஊடகத்துறையில் ஏற்பட்டு வரும் புதிய போக்குகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இலங்கை அஞ்சல் சேவையின் திறனை மேம்படுத்துவதற்கான சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் ஊடகத்துறையின் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்துதல் ஆகிய விடயங்கள் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த சந்திப்பை கருதுவதாக கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். கனடா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பை பல்வேறு துறைகளிலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக காலக்கெடுக்களை தவறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். இரண்டு வருடங்களாக இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் அடுத்தடுத்து பல காலக்கெடுக்களை அறிவித்து வருகிறது. ஏப்ரல் 2026 ஒரு இலக்காக அறிவிக்கப்பட்டது. அந்த காலக்கெடு இப்போது முடிந்துவிட்டது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று மீண்டும் நம்மிடம் கூறப்படுகிறது. மக்கள் இன்னமும் எத்தனை காலக்கெடுக்களுக்கு காத்திருக்க வேண்டும்? டிஜிட்டல் மாற்றத்துக்கு வெறும் அறிவிப்புகள் மட்டும் போதாது, அதற்கு செயல்பாடு, பொறுப்பு கூறல் மற்றும் மதிக்கப்படும் காலக்கெடு தேவை என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்துகிறார். டிஜிட்டல் அடையாள அட்டை உண்மையில் எப்போது வழங்கப்படும் என்பதை அரசாங்கம் மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவன் தாமதங்கள் மற்றும் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் குறித்து எதிர்கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பி வர நிலையிலே நாமல் ராஜபக்சாவும் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எல்னினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்துள்ள எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இத்தகைய பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டை தயார்படுத்துவது அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியின் கூட்டு பொறுப்பு என்று தெரிவித்திருக்கிறார். நேபாளம் மற்றும் சீனா திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த பனிச்சரிவு மற்றும் பெரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியிருப்பதோடு ஏராளமானோர் காணாமல் போயுள்ளார்கள். எவரும் எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த இந்த இயற்கை விருதத்தை ஒரு முக்கிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். உலகளாவிய ரீதியில் ஏற்படும் எல்னினோ மற்றும் லானினோ காலநிலை மாற்றங்களின் விளைவாக இலங்கையின் ஒரு பகுதியில் மிக கடுமையான வறட்சியும் மற்றொரு காலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு போன்ற பாரிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்று காலநிலை நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகள் குறித்து நாட்டின் அனைத்து மக்களும் தெளிவான விழிப்புணர்வையும் கல்வியையும் பெற வேண்டியது அவசியம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்துகிறார். எனவே இந்த எல்னினோ மற்றும் லானினோ தாக்கங்களிலிருந்து நமது தாய்நாட்டை பாதுகாப்பதற்கும் அதன் எதிர்மறையான பாதிப்புகளை குறைப்பதற்கும் இத்தகைய பயங்கர இயற்கை சீற்றங்களை தாங்கி நிற்கக்கூடிய திறன்மிக்க நாடாக இலங்கையை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் தமக்கும் மிகப்பெரிய பொறுப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிமா சிலோன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் செரண்டிப் ஆர் நிறுவனங்கள் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலையை 17 ரூபாவால் அதிகரித்துள்ளன. இந்த விலை அதிகரிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரொட்டி, பரோட்டா மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கோதுமை மா சார்ந்த உணவுப் பொருட்களின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் குறித்த உணவுப் பொருட்களின் புதிய விலைகள் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் பாதியில் கொள்கலன் கையாளுதலில் 11.9% வளர்ச்சியை கொழும்பு துறைமுகம் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு துறைமுகம் உலகின் முக்கிய கொள்கலன் துறைமுகங்களின் தரவரிசையில் 20வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. அல் பலீன் என்ற தரவுத்தளம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் 44,44,034 சமமான அலகுகளை கையாண்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் இது 39,72,053 அலகுகளாக இருந்தது. இது 11.9% வளர்ச்சியாகும். இதன்படி 2025 ஆண்டின் இறுதியில் உலகளவில் 26வது இடத்தில் இருந்த கொழும்பு துறைமுகம் தற்போது 20வது இடத்துக்கு முன்னேறி குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்திருக்கிறது. கிழக்காசியா, தெற்காசியா, மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு முக்கிய கப்பல் போக்குவரத்து மையமாக கொழும்பு துறைமுகம் தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுச நாணயக்காராவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுச நாணயக்காரா தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்து விசாரணை கோப்புகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். அவருக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதற்கு தியதியொன்றை வழங்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார்கள். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு பிரதான நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18 தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தார். அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்தார். கடந்த அரசாங்கத்தின் போது இஸ்ரேலுக்கு விவசாய வேலைகளுக்காக தொழிலாளர்களை அனுப்பியதில் தனது அரசியல் ஆதரவாளர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியதன் மூலம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் சீன நாட்டவர் ஒருவரை கடத்தி சென்று உயிரை பறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த மேலும் இரண்டு சீன நாட்டவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சீரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த ஜூலை 23 தேதி அன்று கொழும்பு துறைமுக நகரத்தில் சீன நாட்டின் இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலின் பின்னர் சீன நாட்டவர் ஒருவர் பலவந்தமாக கடத்தப்பட்டதோடு பின்னர் அவரது உடலம் எகிரியகுட பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதும் அந்த பிரேசத்திலிருந்து தலைமறைவாகி இருந்த ஏனைய சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டார்கள். இதற்கமைய சீரியா பகுதியில் பதுங்கியிருந்த வேளை கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு சீன நாட்டவர்களிடமும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெல பகுதியில் நேற்று இரண்டு குழுக்களிடி ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் ஒருவர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். சம்பவத்தில் காலி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரே உயிரிழந்தார். பழைய பகமை காரணமாக இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதாலே இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அந்தாதபுரம் கொரகபுரத்தில் உள்ள காட்டு பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு அதே ஆயுதத்தால் தன்னையும் குத்தி கொண்டு உயிரை மாய்ப்பதற்கான முயற்சி செய்துள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த நபர் சம்பவ தினம் முற்பகல் தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் குறுகவ காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அங்கு வைத்து அவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதேவேளை படுகாயமடைந்த கணவன் அன்றாதபுர போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த பெண் உலுக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயார் என்று போலீசார் தெரிவித்தார்கள். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். கனமுல சஞ்சீவ மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அங்கனகுல பிளச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இசர சிவந்தியிடம் வாக்குமூலம் பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இத்தொடர்பான கோரிக்கை நேற்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம்ம முன்னிலையில் முன்வைக்கப்பட்டது. கனமுல சஞ்சீவ மரண விகாரம் தொடர்பான விசாரணைகளுக்காக இசர சிவந்தியிடமிருந்து மேலதிக வாக்குமூலம் பெற வேண்டியிருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார்கள். இதன்படி எதிர்வரும் 2 தேதி அங்கனகுல பிளச சிறைச்சாலைக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் பெற அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிவித்து வாக்குமூலம் பெறுவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இலங்கையில் நிலவும் வறட்சியான காலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி சிறுநாயக்க சமுத்திரத்தின் நீர்கொள்வனவு 18% கர்ணவெவ நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு 24% குறைந்துள்ளது. அதே நேரம் கவுடுல வாவியின் நீர்கொள்ளளவு 20% தப்போவ வாவியின் நீர்கொள்ளளவு 28% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்றைய நாளிலும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய கிழக்கு மாகாணத்திலும் புலன்றுவை, யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை செல்சியஸ் 39 முதல் 45 வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள 25 பிரதேச சேலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களில் உள்ள 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் விளைவாக 6 மாவட்டங்களில் உள்ள 22 பிரதேச சேலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கவும் அந்த மையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 24,114 குடும்பங்களைச் சேர்ந்த 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாகலை மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மாவட்டத்தில் உள்ள 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 35,639 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,253 மக்களுக்கும், அம்பாறை மாவட்டத்தில் 2,823 குடும்பங்களைச் சேர்ந்த 8,847 மக்களுக்கும், பொன்றுமை மாவட்டத்தில் 683 குடும்பங்களைச் சேர்ந்த 2,646 மக்களுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள 17 குடும்பங்களைச் சேர்ந்த 79 மக்களுக்கும் குடிநீர் விநியோகிக்க பேரிடர் மேலாண்மை மையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. கண்டி வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களின் வருடாந்த இசல பெறுகிற பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பூர்ணமாகவும் மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடிக்கப்பட்டமை குறித்து தெரிவிக்கும் ஆவணம். தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தெலவினால் நேற்று பிற்பகல் ஜனாபதி மாளிகையில் ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாபதி மாளிகைக்கு ஊர்வலமாக சென்ற ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தெல 4 மகா தேவாலயங்கள் மற்றும் ஏனைய தேவாலயங்களின் நிலைமைமார்கள் சம்பிரதாயபூர்வமான முறையில் ஜனாபதியிடம் ஆவணத்தை கையளித்திருப்பதாக ஜனாபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து சம்பிரதாய முறைப்படி ஜனாபதி மற்றும் நிலைமைமார்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு பெர்கராவில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் ஜனாபதியால் வழங்கி வைக்கப்பட்டன. எல் பெர்கரா நிதியத்தின் மூலம் தொலைதூர தேவாலயங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியும் ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்கா மூலமாக வழங்கி வைக்கப்பட்டதோடு மத்திய மாகாண கலாச்சார திணைக்கழகத்தினால் துவக்கப்பட்ட புஜினிய தலத சங்கஸ்கிருதிய நூலின் முதல் பிரதியும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தலதா பிரகரா சிறப்புற நடந்தேறியதை முன்னிட்டு மாநாயக்க தேர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினருக்கும் தியவடன நிலைமை உள்ளிட்ட 4 மகா தேவாலயங்களின் நிலைமைமார்களுக்கும் அரசு அதிகாரிகள், கலைஞர்கள் மற்றும் இதற்காக பங்களிப்பு செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். நாம் எதிர்பார்க்கும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்பும் போது தலதா பிரகராவை முதன்மையாக கொண்டு நாடு முழுவதும் நடத்தப்படும் பிரகரா உற்சவங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டார். மேலும் பாரம்பரிய கலை சங்கங்களை பாதுகாப்பதோடு அரச அனுசரணையை கொண்ட வலுவான கலாச்சார எழுச்சியொன்று நாட்டுக்கு தேவை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஒரு நாடாக நாம் முகங்கொடுத்துள்ள பாதகமான சூழ்நிலையிலிருந்து மீள்வதற்காக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப புதிய மறுமலர்ச்சி யுகம் ஒன்றை தொடங்குவதற்கு ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அரசாட்சிக்கும் புனித தந்த தாதுவுக்கும் இடையே உள்ள கைவிட முடியாத பிணைப்பையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் அங்கு நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இவரும் தங்களது அரசியல் மேடைகளுக்காகவோ அல்லது காழ்ப்புணர்வுகளை தீர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவது எந்த வகையிலும் நியாயமற்றது என்றும், இனி ஒருபோதும் இந்த நாட்டின் அரசியல் மேடைகளில் பிரகராவை நிறுத்துவது பற்றிய கலந்துரையாடல் கூட எழுப்பக்கூடாது என்று வலியுறுத்தினார். எமது கலாச்சார பாரம்பரியம், பெருமை மற்றும் தாய்மண்ணுடன் காணப்படும் ஆழமான தொடர்பை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக போதைப்பொருள் அரக்கருக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பெருமதி மிக்கதாக கருதும் தற்கால சமூகத்தில் பெருமதிகளுக்கு புதிய விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும், ஒருவரில் ஒருவர் கொண்டுள்ள மனிதநேய பிணைப்பு, கலாச்சார பாரம்பரியம், சரித்திரத்துடன் காணப்படும் கைவிட முடியாத பந்தம் மற்றும் அனுதாப உணர்வு ஆகியவை புதிய சமூக பெருமதிகளாக மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாளங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தேசியவாதம், வந்தே மாதரம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்போரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் ஸ்வெந்த் அதிகாரி வலியுறுத்தியிருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இட ஒதுக்கீட்டு வரலாற்று குறிப்பில் பெரியார், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: 1951 ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் வழிநடத்திய போராட்டங்கள் காரணமாக அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தில் பிரிவு 15(4) சேர்க்கப்பட காரணமாக அமைந்தது. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, சட்ட அமைச்சர் அம்பேத்கர் ஆகியோர் இந்த சட்ட திருத்தத்திற்கு வழிவகுத்தனர். இந்த வரலாறு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் தாவேக்கா அரசின் ஆட்சியில் இது இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இடஒதுக்கீடு வரலாற்று குறிப்பில் பெரியார், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதுடன் நீதி கட்சியின் பெயரும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கொள்கை குறிப்பில் பெரும்பாலும் திருத்தங்களை புதிய அரசுகள் மேற்கொள்வதில்லை என்றும், நலத்திட்டங்கள்தான் திருத்தப்படும் அல்லது நீக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கை குறிப்பேட்டை அரசு தலைமைச் செயலாளரின் வழிகாட்டல் இன்றி மாற்றியிருக்க முடியாது என தெரிவித்துள்ள திரு சிந்தனை செல்வன், இப்பிரச்சினையில் முதலமைச்சர் தலையிட்டு வரலாற்று இருட்டடிப்பிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதை விட பெரிய வன்கொடுமை வேறதும் இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: பொதுத் தேர்வுகள் சீர்திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் மத்திய அரசு சார்பில் அண்மையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழு கோரியிருக்கிறது. கர்நாடகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பேரணியில் பங்கேற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கு கர்நாடக அரசுக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் யாத்கி மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் பேரணியில் ஆசிரியர்கள் குருராஜ் ஜோஷி, அண்ணா சாஹேப் தேஸ்முக் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இது கர்நாடக சிவில் சேவைகள் விதிகளுக்கு எதிரானது என்று கூறி இரண்டு பேரையும் கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை முதல்வர் முடக்குவது நியாயமல்ல என்று பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவிக்கிறார். சோனியா காந்தியின் சுயசரிதை நூலை இந்தியாவில் நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரபல பதிப்பகமான பெங்கின் ரெண்டாம் ஹவுஸ் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் அழுத்தம் காரணமாக பதிப்பக நிறுவனம் எடுத்துள்ள இந்த முடிவால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விடுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிளாங்கிங் ஜெர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரித நூலை எழுதியிருக்கிறார். இந்த சுயசரிதையில் சோனியா காந்தி இத்தாலியில் தனது இளமை காலம், ராஜீவ்காந்தியுடனான காதல் திருமணம், நேரு காந்தி குடும்பத்துடனான பிணைப்பு மற்றும் தனது அரசியல் பயணம் குறித்து விரிவாக விவரித்துள்ளார். தான் கண்ட சமூக அரசியல் மாற்றங்களையும் அவர் இதில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். 554 பக்கங்களை கொண்ட இந்த நூலை இந்தியாவில் பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியாவும் உலகளவில் பென்குயின் குடும்ப நிறுவனமான ஓல்பிரெட் என் ஆப்பும் வெளியிட உள்ளதாக செய்திகள் வெளியானது. இந்நிலையில் இந்தியாவில் இந்த நூலை தாங்கள் வெளியிடப் போவதில்லை என்று பென்குயின் ரெண்டம் ஹவுஸ் இந்தியா பதிப்பக நிறுவனம் அறிவித்துள்ளது. சுயசரிதையில் சில பகுதிகளை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சிலவற்றில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று கோரியதாகவும் அதற்கு சோனியா காந்தி மறுத்துவிட்டதால் நூல் வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் திட்டமிட்டிருந்தபடி நவம்பர் 10ஆம் தேதி அன்று சர்வதேச அளவில் இந்த புத்தகம் வெளியாகிறது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கனடா சென்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து கனடா நாட்டின் நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பையனுடன் தொடக்க பொருளாதாரம் மற்றும் நிதிசார் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் பிரதமர் மோடி, கனடா பிரதமர் மாக்கானி ஆகியோர் மேற்கொண்ட உறுதிப்பாட்டின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கிறது. பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பொருளாதாரம் மற்றும் நிதிசார் கலந்துரையாடலில் எல்லை கடந்த பணப்பரிமாற்றங்கள் மற்றும் வணிகர் சார்ந்த கட்டண சேவைகள் தொடர்பான நிலவரங்களை ஆராய்வதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களிடையே ஒத்துழைப்பை ஆதரிப்பதற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். மேலும் கனடாவில் யூபிஐ சேவையின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இந்த முயற்சி விரைவான மற்றும் குறைந்த செலவிலான பண பரிமாற்றங்களுக்கு உதவுவதோடு இரு நாடுகளிலும் இருதரப்பு வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் சிறு நடுத்தர வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்கும் என்பதை இருவரும் அங்கீகரித்தார்கள். அத்துடன் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக நடப்பாண்டு இறுதிக்குள் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை நிறைவு செய்யவும் இரு தரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை விரைவில் தொடங்கவும் இந்தியாவும் கனடாவும் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலை துறையில் மீண்டும் மீண்டும் கோரப்படும் லிமிடெட் டெண்டரால் ஒப்பந்தக்காரர்கள் முறைகேடாக பங்கேற்க வாய்ப்பு ஏற்படும் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது.
2: அறப்போர் இயக்க தலைவர் திரு ஜெயராமன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நெடுஞ்சாலை துறையின் சென்னை கோட்டத்தில் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் 21 லிமிடெட் டெண்டர்கள் போடப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ஓபன் டெண்டர்களாக இல்லாமல் லிமிடெட் டெண்டராக போடுவதன் மூலம் பொறியாளர்கள் செட்டிங் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர சாலைகள் கோட்டம் 1 9 உதவி பொறியாளர்கள், 4 உதவி கோட்ட பொறியாளர்கள், 1 கோட்ட பொறியாளர், 8 வரைவாளர் பணியிடங்களும், கோட்டம் 2 8 உதவி பொறியாளர்கள், 4 உதவி கோட்ட பொறியாளர்கள், 1 கோட்ட பொறியாளர், 8 வரைவாளர் பணியிடங்களும் உள்ள நிலையில் இப்பணியிடங்கள் காலியாக இல்லை எனவும் எல்லா பணியிடங்களிலும் தொழில்நுட்ப அலுவலர்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2 சென்னை மாநகர சாலைகள் கோட்டங்களுக்கும் அரசு ஒப்பளிப்பு வழங்கியுள்ள 43 தொழில்நுட்ப பணியிடங்களிலும் ஏற்கனவே அலுவலர்கள் பணிபுரியும் போது அங்கு தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு அவசியம் இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே அரசு இந்த லிமிடெட் டெண்டர்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஓபன் டெண்டர்களாக மீண்டும் மாற்றும் முன்பாக டெண்டரின் தேவை இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு திரு ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார்.
0: நேபாளத்தை தாக்கிய பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்ததாக சந்தேகப்படும் 7 பேரின் சடலங்கள் இந்திய நதிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சிட்வான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கஞ்ச் மற்றும் குஷிநகர் மாவட்டங்கள் ஊடாக பாயும் நதிகளில் மிதந்த நிலையிலே இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே நேரம் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 579 அதிகரித்து செல்லும் நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார்கள்.
2: சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் உற்பத்தியாகும் போத்தேகோஷி ஆற்றில் நேபாளம் வழியாக இந்தியாவின் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வழியாக சமவெளிகளில் பாய்கிறது. திபெத் மலைப்பகுதிகளில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் சரிந்து அங்குள்ள ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு நேபாளத்தில் உள்ள போத்தகோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 42 கிலோமீட்டர் சாலைகள், 35 பாலங்கள், கட்டிடங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பேரழிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 580 கடந்துள்ள நிலையில் காணாமல் போயுள்ள 320 இந்தியர்கள் உள்ளிட்ட 2000 மேற்பட்டோரை தேடும் பணி 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. சுமார் 400 பேர் உயிர் தப்பி சீன எல்லைப் பகுதிக்குள் சிக்கிய நிலையில் அவர்களில் 159 பேர் தரைவழியாக நேற்று இரவு நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் பெருவெள்ளத்தின் போது உருவான புதிய ஏரிகள் அடுத்த பேரிடருக்கான அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. போதகோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் வேகத்தால் உண்டான 2 புதிய ஏரிகளின் கரைகள் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற தகவலால் மீட்பு பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே நேபாளத்தில் பத்திரமாக மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேர் நேற்று மாலை டெல்லி வந்தடைந்தனர். அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு அமைச்சர்கள் குழுவினர் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜ்மோகன், பேரிடரிலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்கள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்தார்.
3: அவங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி திஸ் பர்டிகுலர் டீம் பாத்தீங்கன்னா, தே டிராவல்ட் இன் 3 வெஹிக்கிள்ஸ். So they are stuck in middle vehicle. First vehicle and the last vehicle வந்து completely washed out. So it's like a miracle. அவங்க மிடில் வெஹிக்கிள் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸோட கோப் அப் மெக்கானிசத்தோட தே கிளைம்ட் இம்பாசிபிள் டெரைன கிளைம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அரைவாயி அங்கிருந்து ஜாயினஸ். ஸோ அப்படி அவங்க தான் அவங்களுக்குள்ள டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்களுடைய வில் பவரோட கான்ஃபிடன்ஸோட அதை பண்ணி ஒரு நைட்டை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சு அதன் பிறகு அவங்க ராணுவ உதவியோட அங்கே வந்து சேர்ந்திருக்கிறாங்க.
2: இதையடுத்து விமானம் மூலம் நேற்று இரவு சென்னை திரும்பிய 21 பேரையும் விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு என் ஆனந்த், திரு சரத்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வெள்ளத்தில் தவறவிட்டு விட்டதாக தெரிவித்தனர். மேலும் பேரழிவை எதிர்கொண்டு அதிலிருந்து உயிர் தப்பித்த தருணங்களை சிலிர்ப்புடன் விவரித்தனர்.
4: சுனாமி அலையை பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த அதே சுனாமி அலை கல்லோடையும் மண்ணோடையும் கலங்கி அப்படி மேல ஒரு 70-80 அடி உயரத்துக்கு ஒரு சுருட்டிட்டு வர மாதிரி வந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அது போல வந்தது.
5: நாங்கள் 57 பேர் சூப்பர் யாத்திராலயம் போனோம். அதுல 21 பேர் ஒரு வண்டியில போனோம், மிடில் வண்டியில. நாங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்லி சேஃப். மற்ற வண்டி என்னன்னு எங்களுக்கு தெரியல. லக்கிலி ஒரு டேர்னிங்ல எங்களுக்கு எங்களோட வண்டி இருந்தது, அது ஒரு பிளஸ் பாயிண்டா போச்சு எங்களுக்கு. அந்த அலை வந்து பெருசா அப்படி மேல வரும்போது நேரா எதிரில போய் பாறையில அடிச்சு இப்படி போயிடுச்சு. நாங்க நடுவுல இருந்தோம், ட்ரையாங்கிள் ஷேப்ல போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சுது. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த வண்டியில கொஞ்சம் ஒயர் மாட்டிருந்தது, அந்த ஒயர் எல்லாம் பிஞ்சு அந்த வண்டி மூவ் பண்ண முடியல. சைட்ல 2 வண்டி இருந்தது, நாங்க லக்கிலி ரைட்ல இருந்தோம், பின்னாடி ஒரு வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு.
2: தமிழ்நாட்டிலிருந்து 103 பேர் நேபாளத்திற்கு சென்றிருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 400 தாண்டும் என கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு மீட்கும் முயற்சியை டெல்லியில் முகாமிட்டுள்ள தமிழ்நாட்டு குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் 320 இந்தியர்களின் நிலை என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை. சீன பகுதியில் சுமார் 400 இந்தியர்கள் தவித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் நேபாளத்துக்கு உதவிகளை வழங்க உறுதியளித்த நிலையில் உதவிகளை விரைவாக வழங்கியதில் இந்தியா தனித்து நிற்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு 10 டன் மனிதாயமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் 3வது விமானம் காத்மண்டுவுக்கு புறப்பட்டது. இந்த உதவிகளில் கையடக்க மின்னாக்கிகள், கண்ணிய பெட்டிகள், உணவுப் பொட்டலங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு மாத்திரைகள் ஆகியவை அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுரங்கப்பாதை மீட்பு பணிகளுக்காக மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் கள ஆய்வுக்குழுவினர் அடங்கிய 11 பேர் கொண்ட குழுவும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவினை தெரிவித்து வருகிறது. நேபாளத்தை தாக்கிய பேரழிவு ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தங்கள் உறவினர்களை தேடி இந்தியர்கள் பலர் நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள விமான நிலையத்துக்கு அருகில் கூடியுள்ளார்கள்.
6: இன் காத்மாண்டு, we were at the airport.
7: தங்களுடைய அன்புக்குரியவர்கள் பற்றி ஏதேனும் புதிய தகவல் இருக்கிறதா என்று கண்டறிவதற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலரும் காத்மண்டுவிற்கு வருகிறார்கள். அவர்களை பற்றி மேலும் தகவல்களை பெறுவதற்காக இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருந்து வந்த நபர்களை சந்தித்தோம். உதவிகளை பெறுவதற்கு அவர்களால் முடிந்த அளவிற்கு அனைவரையும் சந்திக்கிறார்கள். உறவினர்களுக்கு அதிகாரிகளால் போதிய தகவல்களை வழங்க முடியவில்லை. தங்குவதற்கான அறையை கூட முன்பதிவு செய்யாமலும் தங்களுடைய உடைமைகளை எங்கு வைப்பது என்று தெரியாத நிலையிலும் கூட ஒரு சிலர் நேரடியாகவே அரசு அலுவலகங்களுக்கு செல்கிறார்கள். அந்த அளவிற்கு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மன உளைச்சலில் இருக்கிறார்கள்.
8: Relatives of the missing people.
9: இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் யாத்திராவில் இருந்து 37 பேரும், அதுக்கப்புறம் வந்து குரோம்பேட்டை மகாதேவ் கைலாஷ் யாத்திராவில் இருந்து வந்திருக்கக்கூடிய 49 பேரும் மிஸ் ஆயிருக்காங்க. அந்த நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில நாங்கள் வந்து காட்மண்டு வந்தோம். காட்மண்டு வந்தோடனே நாங்கள் நேராக இந்தியன் எம்பசி, காட்மண்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியை வந்து நாங்கள் டைரெக்டாக போய் நேரில் மீட் பண்ணோம். அவங்க கிட்ட இருக்கிற சில தகவல்கள் நாங்கள் எடுத்துக்கணும். நேபாள் டூரிசம் போர்டோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் அணுகி அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு 8 பேர் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேருடைய நேம் லிஸ்ட்டை நாங்கள் வாங்கி எங்கள் பேசஞ்சர் கூட இருக்கிற நேம் லிஸ்ட் கூட செக் பண்ணியிருக்கோம்.
10: வி நீட் இன்ஃபர்மேஷன். நாங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு நியூஸும் இன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எந்த சேனல்ஸ்லயும் வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க, பட் எங்களுக்கு இதில் எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. அண்ட் அகெயின் எங்களோட டீம் வந்து அந்த டைம்ல வந்து அந்த இமிகிரேஷன் சென்டருக்குள்ள தான் இருந்திருக்காங்க. கைரோங்கிற சென்டருக்குள்ள தான் இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்டா ஹிட் ஆனது வந்து அந்த கைரோங்கா பிளேஸ்ல தான் ஹிட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேஜ்ல தான் ஹிட் ஆயிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்தோம். அதை பார்த்தோன்னே வி ஆர் லிட்டரலி, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே ஹோல் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆன மாதிரியும் சொல்றாங்க. இதர் அவங்க சைனா சைடு போர்டர்லயே இருக்காங்களா, அங்க ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்கியூ இதுல வந்து சேஃபா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, அட்லீஸ்ட் 49 பீப்புள்ல எதையும் 1 பர்சன் கிடைச்சா கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
7: மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கானோரை இன்னமும் காணவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நேபாளத்தில் அடுத்த சில நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பதும் முக்கியமானது. நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட இடத்திற்கு மிக அருகில் உருவாகி வரும் சூழலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமாகும்.
0: தொடர்ந்து மேகதாதுவில் அணைகட்ட தடை விதிக்க கோரி தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது.
2: காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில், காவிரி படுகை என்பது ஒரு பற்றாக்குறை படுகையாக இருப்பதால் சிறிய அளவிலான நீர் திட்டங்களுக்கு கூட காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கு நீர் விநியோகம் பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மேல்பாசன மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில், புதிய திட்டங்களை செயல்படுத்த கர்நாடக அரசு மதிப்பிடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறிய செயல் என அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மட்டுமே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு மாறாக காவிரி படுகையில் புதிய திட்டங்களை ஆய்வு செய்ய அதிகாரம் அளிக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்குவது உச்சநீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பை பயனற்றதாக்கிவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் புதிய நீர்த்திட்டங்கள் ஆய்வு செய்வது, அனுமதி வழங்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர் ஆணையம் ஆகியவற்றுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசால் கட்டப்பட்டுள்ள அணைகள் மற்றும் குளங்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சேமிப்பு திட்டங்கள் மூலம் சுமார் 218 TMC நீர் சேமித்து வைக்கப்படுவதாகவும், இது பருவமழை காலத்தில் 327 TMC ஆக அதிகரிக்கும் என்றும், நீதிமன்றத்தால் கர்நாடகாவுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கான 284.75 TMC நீரை விட இது அதிகம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிகமாக சேமிக்கப்படும் நீரே குடிநீர் தேவைக்கு போதுமானதாகவும் இருக்கும் என்றும், குடிநீர் தேவைக்கு என புதிய அணை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது.
0: தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அழிக்கும் ஜாவலின் ஏவுகணை அமைப்புகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. பிரிட்டனில் கடுமையான விதிகள் அமலுக்கு வர இருக்கின்ற நிலையில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் பட்டியலில் இந்தியர்கள் அதிகளவில் விண்ணப்பித்துள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. முறையாக நுழைவு இசைவு விசா பெற்று பிரிட்டனில் வசிப்பவர்களுக்கு தற்போது 5 ஆண்டுகளில் நிரந்தர குடியிருப்புரிமை வழங்கப்படுகிறது. நிகழாண்டு இறுதியில் இந்த கால அவகாசம் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிரிட்டன் உள்துறை அலுவலகம் நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளில் பிரிட்டனில் நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமை கோருவோரின் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 17% அதிகரித்து 3,15,224 உயர்ந்து புதிய சாதனையை எட்டியிருக்கிறது. 2026 ஜூன் நிலவரப்படி 35,384 இந்தியர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 51% அதிகரித்து 35,384 உயர்ந்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பணி விசா மூலம் பிரிட்டன் வந்து நிரந்தர குடியிருப்பு மற்றும் குடியுரிமைக்கு தேவையான தொடர் தங்கியிருப்பு காலத்தை நிறைவு செய்தது இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. 2025 முதல் 2026 வரையான காலகட்டத்தில் பிரிட்டிஷ் குடியுரிமை வழங்கப்பட்டவர்களின் பட்டியலில் 24,851 பேருடன் இந்தியா முதலிடத்திலும் 18,489 பேருடன் பாகிஸ்தான் இரண்டாம் இடத்திலும் உள்ளது. பிரிட்டிஷ் குடியுரிமை பெறுவதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டினரே தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கடந்த ஓராண்டில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு பிரிட்டனில் பணியாற்றுவதற்கான நடைமுறையின் கீழ் அதிகளவில் இந்தியர்கள் 64,496 பேருக்கு நுழைவு விசா வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பல்கலைக்கழக படிப்பை முடித்த

0: பிரபாகம். கடந்த ஆண்டில் 86,368 மாணவர் விசாக்கவுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. இந்தியர்கள் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். சமீபத்திய ஆண்டில் மாணவர் விசாக்களின் கீழ் தாங்கள் தங்கும் காலத்தை நீடித்தவர்களில் சீனா 10,716, இந்தியா 5,218 மற்றும் நைஜீரியா 3,820 இந்த நாட்டினரே அதிக எண்ணிக்கையில் இருந்ததாக உள்துறை அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் நிரந்தர குடியிருப்பு உரிமை பெறுவதற்கான கால அவகாசத்தை 15 ஆண்டுகளாகவும், புலம்பெயர்ந்தவர்கள் வரி செலுத்தும் பலன்களை பெறுவதற்கான கால அவகாசத்தை 20 ஆண்டுகளாகவும் நிர்ணயிக்கும் மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஷாமினா மஹமூத் தாக்கல் செய்திருக்கின்ற நிலையில் இந்த தரவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இமாச்சலத்தில் கடந்த 2 நாட்களில் 7 பேருக்கு பன்றி காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 33 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடருந்துகள் மற்றும் தொடருந்து நிலையத்தில் குப்பை போட்டால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கையில் கணிசமாக சரிவு ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி இந்தியாவில் ஜூலை மாதம் விமானங்களில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை 4.5% சரிவடைந்திருக்கிறது. 2025 ஜூலையில் 2,55,00,000 பேர் விமான பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூலையில் 2,43,00,000 பேர் மட்டுமே பயணம் செய்துள்ளார்கள். சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஜூலையில் 1,26,00,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜூலையில் 1,20,00,000 சரிந்திருக்கிறது. இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஜூலையில் 4.74% சரிவை பதிவு செய்துள்ளது. அதேபோல் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை ஜூலை மாதத்தில் 4.59% சரிந்துள்ளது. நாட்டின் மற்ற நகரங்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் கடந்த ஜூலையில் டெல்லியில் மட்டும் விமான பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் 63,30,000 பேர் வெளிநாடுகளுக்கு விமானங்களில் பயணம் செய்துள்ளார்கள். பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் மாதவிடாய் விடுமுறை வழங்குவது குறித்து உரிய முடிவு எடுக்காவிட்டால் நீதிமன்றமே அதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடுவிதித்துள்ளது.
1: மதுரையைச் சேர்ந்த நர்மதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் பலர் மாதவிடாய் காலங்களில் முறையான விடுமுறை வசதியின்றி உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு, தமிழ்நாட்டில் தற்போது பெண் ஊழியர்களுக்கு என தனிப்பட்ட மாதவிடாய் விடுமுறை கொள்கை எதுவும் இல்லை என்று அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாதவிடாய் காலங்களில் உரிய விடுமுறை மறுக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சமத்துவ உரிமை ஆகியவற்றுக்கு எதிரானது என மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடகா, பீகார், ஒடிசா, கேரளா போன்ற மாநிலங்களில் மாதவிடாய் விடுமுறை தொடர்பான கொள்கைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும், பெண்கள் எதிர்கொள்ளும் உடல்நல பிரச்சினைகள், ஊதிய இழப்பு மற்றும் பணியிட சிரமங்கள் குறித்து விளக்கி தமிழ்நாடு அரசுக்கு விரிவான மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை வழங்க தனி கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்குவதுடன், தனியார் நிறுவனங்களுக்கும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் அரசு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கியிருந்தனர். இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேல் ஆகியோர் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பின் அரசு உரிய முடிவு எடுக்கும் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்தனர். சட்டப்பேரவை முடிந்த பின் அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், இல்லையெனில் நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கும் என எச்சரித்தனர். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI ஆதரவுடன் செயல்பட்டதாக கூறப்படும் உளவு வலையமைப்பை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து ISI அமைப்புடன் இணைந்து செயல்பட்ட தம்பதியையும் கைது செய்திருக்கிறது. கன்னியாகுமரியில் வானில் பறந்த விதம் விதமான பிரம்மாண்ட காற்றாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கூடி

0: சென்று ரசித்து மகிழ்ந்தார்கள்.
1: முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, கண்ணாடி பாலம், சூரிய உதயம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்கே சுற்றுலா பயணிகள் அங்கு ஆண்டு முழுவதும் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குமரி கடற்கரையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுதந்திர கொடி, ஆக்டோபஸ், பாண்டா கரடி, மீன்கள் என பலவிதமான பிரம்மாண்டமான காற்றாடிகள் காற்றில் பறந்தது காண்போர் கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. இதனை கண்டு ரசிக்க குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர்.
2: ஆக்டோபஸ், அப்புறம் டோரிமான், பாண்டா எல்லாம் அவ்வளவு அழகா பறந்துகிட்டு சுறா எல்லாம் சூப்பரா பறக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதுல நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஃபீல், அப்புறம் வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் ஆகுது. பீச் சைட் வேற போட்டுருக்காங்களா, சூப்பரா இருக்கு.
3: அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. காத்து ரொம்ப அதிகமா அடிக்கிறதுனால எல்லாமே இன்னும் ரொம்ப ஹைட்டா போய் பறக்குது. அது பார்க்க அழகா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
1: 20 மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த காற்றாடி திருவிழாவில் 50 மேற்பட்ட காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. இந்த காற்றாடி திருவிழா நாளை வரை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள்.

0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய அன்னை ஆலயம் சுமார் 400 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்தது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29 தொடங்கி 10 நாட்களுக்கு திருவிழா களை கட்டும். இதில் பங்கேற்க பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம்.
1: தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூரில் ஆன்லைன் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
2: FQL மற்றும் VG டிரேடிங் போன்ற ஆன்லைன் செயலிகள் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என கூறப்பட்டதால் மேலூர் மற்றும் ஒத்தக்கடை, நத்தம், திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1000 அதில் முதலீடு செய்துள்ளனர். இதில் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் முகவராக செயல்பட்ட ரஞ்சித் மற்றும் அருண் வீடுகளை முற்றுகையிட்டு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க காவல்துறை சார்பில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆண்கள், பெண்கள் என புகார் அளித்த 2300 மேற்பட்டோர் முகவர்கள் ரஞ்சித் மற்றும் அருணை கைது செய்யக்கோரி மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் மோசடி தொடர்பாக 12 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சட்டப்பூர்வமாக பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனையடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த மோசடி தொடர்பாக பொதுமக்கள் இன்றும் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டையன்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித்தின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கோட்டநத்தம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: திண்டுக்கல் அருகே அரசு அனுமதி வழங்கிய வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்காமல் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை இளைஞர்கள் சிறைப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
3: திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டன்சத்திரம் வழியாக பழனிக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்து அரசு உரிமம் வழங்கிய வழித்தடங்களான ரெட்டியார் சத்திரம், கே புதுக்கோட்டை, மூலச்சத்திரம் ஆகிய கிராமங்களுக்கு நாள்தோறும் சென்று வர வேண்டும். ஆனால் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நேர்வழியில் ரெட்டியார் சத்திரம், ஒட்டன்சத்திரம், பழனிக்கு பேருந்தை இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஆசாரி புதூர் வரை இயக்கப்பட வேண்டிய 4 தனிநடை சேவைகளும் முறையாக இயக்கப்படுவதில்லை என தெரிகிறது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
4: அதுல ஏற்கனவே நாங்க வந்து பகுதியில வந்து ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுத்துறேன், இன்ஸ்பெக்டர் நான் பேசிட்டேன், அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணார் வச்சு இது வரைக்கும் அந்த இது பண்ணல.
3: தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
1: தொடர்ந்து அரிசி, சர்க்கரை உட்பட அத்தியாவசிய பொருட்கள், வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் திண்டுக்கல் அருகே தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மற்றும் அய்யலூர் பகுதிகளில் தக்காளி சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் தக்காளி அய்யலூர் சந்தையில் ஏலம் விடப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்து அதிகரிப்பால் உள்ளூர் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 14 கிலோ எடையுள்ள தக்காளி பெட்டி ஒன்று 350 முதல் 600 ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 200 ரூபாய்க்கே விலை போவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர்.
5: விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு தண்ணீரை எடுத்து அவர்கள் உரம் விட்டு மற்ற பறிக்கின்ற கூலியில் இருந்து கமிஷனில் இருந்து எல்லாம் பார்த்தா 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிதுங்க. இதில் ஒரு பெட்டி 100 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா 14 கிலோ பெட்டி 8 ரூபா தான் வருது கிலோ. அப்போ அந்த 8 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி, உரம், மருந்து, பொறிக்கிற கூலி, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தா கைக்கு எதுவுமே கிடைக்காது.
2: வெளிமாநில தக்காளிகள் வரத்து அதிகரிப்பால் ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளைப் பொருட்களுக்கு தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இனி சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 2,360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்து 14,505 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். நேபாள பெருவெள்ள பேரழிவின் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 2,400 தாண்டிவிட்டது. இதுவரை 586 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேபாளத்தின் இமயமலை பகுதியில் புதன்கிழமை சுனாமியை போன்ற வேகத்தில் வெள்ளம் பாய்ந்தது. சில கிராமங்களையும் அங்கிருந்த மக்களையும் வாரி சுருட்டி சென்றிருக்கிறது பெருவெள்ளம். உயிர் பிழைத்தவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கின்றது.
6: அந்த ஏரியின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. எனவே அதிகாரிகள் இப்போது ஒருவித நிம்மதியுடன் இருப்பதாக சொல்லலாம். அந்த செயற்கை ஏரி அமைந்துள்ள இடத்திற்கு கீழ்ப்பகுதியில் மீட்பு பணிகளை அவர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். முன்னதாக 1,000 மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதாக தகவல் கிடைத்தது. இதில் 500 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் இருந்தனர் என்பது ஒரு நல்ல செய்தி. இமயமலையின் தொலைதூர பகுதிகளுக்கு சென்று மக்களை காப்பாற்ற அவசர கால மீட்புக் குழுக்கள் செயல்பட்டு வருவதை இது காட்டுகிறது. அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு செய்தியாளர்கள் திபெத் தன்னாட்சி பகுதிக்குள் நுழைய முடியாது என்பதாலும் எங்களுக்கு அங்கு செல்ல தற்போதைக்கு அனுமதி இல்லாததாலும் நாங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையே நம்பியிருக்கிறோம். நீர்மின் நிலையங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. நாம் காட்சிகளில் பார்த்த எல்லை கடவை பகுதி முற்றிலும் அழிந்து போயுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது. துரதிருஷ்டவசமாக அங்கு பலர் உயிரிழந்துள்ளனர்.
1: Many people killed there. இந்த நேரத்தில் சிலரின் உடல்களை வெள்ளம் இந்தியாவரை அடித்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. நேபாள மலையேறிகள் திபெத்தின் கைலாய மலைக்கு யாத்திரை சென்றோர் உட்பட பலரை காணவில்லை. நீர்மின் திட்டத்தில் வேலை செய்த 900 அதிகமான ஊழியர்களும் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். பனிப்பாறை சரிந்து பெருமளவு பனிக்கட்டிகளும் இடிபாடுகளும் திடீரென கீழ் நோக்கி பாய்ந்ததே பேரிடருக்கு காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவிக்கிறது. இதற்கான உண்மையான காரணங்கள் என்ன? இது தொடர்பான பார்வை.
7: இதுபோன்ற சேதத்தின் அளவை உணர்ந்து கொள்வது கடினம். நீர், சேறு மற்றும் பாறைகள் கலந்த சுவர் ஒரு நகரத்தையே புரட்டி போட்டுள்ளது. இது எதனால் ஏற்படுகிறது? பேரிடர் ஏற்பட்ட பகுதியை இது காட்டுகிறது. பேரழிவை ஏற்படுத்திய வெள்ள நீரால் தாக்கப்பட்ட கிராமம் கீழே உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ளது. ஆனால் ஆதாரங்களை ஆராய்ந்து வரும் அறிவியலாளர்கள் இந்த மலையில்தான் பேரிடர் ஏற்பட தொடங்கியது என்று நம்புகின்றனர். இது லாங்டாங் லிருங். இங்குள்ள 1 அல்லது 2 பனிப்பாறைகள் உடைந்து சரிந்து பனி மற்றும் பாறைகள் அடங்கிய பெரும் பனிச்சரிவை ஏற்படுத்தியிருக்கலாம். செயற்கை கோள் மூலம் எடுக்கப்பட்ட மிக தெளிவான புகைப்படங்களை பார்த்தால் அங்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புகைப்படம் பேரிடர் ஏற்படுவதற்கு முந்தைய நாளிலும் இது பின்னரும் எடுக்கப்பட்டது. பள்ளத்தாக்கின் அடிப்பகுதி எவ்வாறு அரிக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். மலைச்சரிவின் ஒரு பெரும் பகுதி காணாமல் போய்விட்டது. இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் அந்த பள்ளத்தாக்கின் வடிவமாகும். புவியியல் ரீதியாக பார்த்தால் இமயமலை இப்போது மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆறுகள் இன்னும் ஆழமான மற்றும் செங்குத்தான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. இதனால் பனிப்பாறைகள் மலைச்சரிவுகளில் மிக உயரமான இடங்களில் நிலைத்து நிற்கின்றன. கடல் மட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த பாறை மற்றும் பனிச்சரிவு தொடங்கியதாகவும் அவை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் செங்குத்தாக கீழே பள்ளத்தாக்கில் விழுந்ததாகவும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இதில் ஈடுபட்டிருந்த பேராற்றல்களை கற்பனை செய்து பாருங்கள். 2015 ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மிக மோசமான விளைவால் அதே மலையின் மறுபக்கத்தில் இதே மாதிரியான பனிச்சரிவு ஏற்பட்டது. அப்போதும் பனிப்பாறையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் பல மில்லியன் டன் எடையுள்ள பனி மற்றும் பாறைகள் ஒரு முழு கிராமத்தையே அழித்ததுடன் இந்த சம்பவத்தில் 200 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். சமீபத்தில் ஏற்பட்ட பேரழிவில் காலநிலை மாற்றம் எந்த வகையில் பங்காற்றியது என்பது குறித்து உறுதியாக கூற இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனாலும் அது ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்.
8: காலநிலை மாற்றம் பனிப்பாறைகளை உருக செய்து அந்த பகுதியில் அதிக அளவு உருகிய நீர் தேங்கவும் வழிவகுக்கிறது. இது நிலப்பரப்பின் உறுதித்தன்மையை குலைத்து நிலச்சரிவுகள் மற்றும் இடிபாடுகள் உருண்டு செல்வதற்கு காரணமாக அமைகின்றன. எனவே காலநிலை மாற்றம் இந்த பகுதிகளின் நிலையை மேலும் நிலையற்ற தன்மை கொண்டதாக்கும். மேலும் இதுபோன்ற பேரிடர்களுக்கு அது வழிவகுக்கும்.
7: பனிப்பாறை உருகுதல் மற்றும் அடிப்பகுதி நெகிழ்வு தன்மையுடன் இருப்பதுடன் தொடர்புடைய ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இந்த ஆண்டு நிகழ்ந்த இதேபோன்ற ஆனால் மிகச்சிறிய பனிச்சரிவுகளை பற்றி 2 வாரங்களுக்கு முன்பு சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த மலையேற்ற வீரர் மவுண்ட் பிளாங்க் மலையில் பாறை சரிவு விபத்தில் சிக்கிக் கொண்டார். நேபாளத்தில் நிகழ்ந்த இந்த துயரத்திற்கு காலநிலை மாற்றம்தான் காரணமா என்று இப்போதே உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உலகின் மிக உயரமான மலைகளை ஒன்றிணைத்து வைத்திருக்க உதவும் பனி மறைந்து வருகிறது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்.
1: தொடர்ந்து மீட்பு பணி திரிசூலி பகுதியில் நடைபெறுகிறது. திரிசூலி பகுதிதான் கூடுதலாக பாதிப்படைந்திருக்கிறது.
9: வேதனை மிகுந்த பேரிடருக்கு பிந்தைய அமைதியான சூழல். கிராம மக்கள் தங்களின் வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் எஞ்சியிருப்பவற்றை தேடி வருகின்றனர். புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து தப்பிக்க முயன்று கட்டுமான தொழிலாளர்கள் தங்கள் கண்ட காட்சிகளை பதிவு செய்துள்ளனர். பெருக்கெடுத்த வெள்ளம் அதன் பாதையில் இருந்த அனைத்தையும் அடித்து சென்றது.
7: நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். இதில் மிகப்பெரிய சவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதுதான். இன்னும் எத்தனை பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் அல்லது புதைந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை.
9: விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கும் ராணுவ உதவிப் பொருட்களில் இவையும் அடங்கும். காணாமல் போன 100 கண்டறியும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் ஒன்று கூடி ஏதேனும் தகவல் கிடைக்குமா என்று இங்கே காத்திருக்கின்றனர். இந்த பேரிடரில் சிக்கிய 100 பலர் புனித பயணம் மற்றும் மலையேற்றத்திற்காக இப்பகுதிக்கு வந்திருந்தனர். வரவிருக்கும் பௌர்ணமி விழாவையொட்டியும் பலர் இங்கு வந்திருந்ததாக கூறப்படுகிறது. உயிர்களை காப்பாற்றவும் வெள்ளத்திலிருந்து தப்பி உயரமான பகுதிகளுக்கு சென்றவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கவும் ஹெலிகாப்டர்கள் தலைநகரிலிருந்து தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. காத்மண்டுவிலிருந்து மலைகள் மற்றும் வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகள் வழியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட திரிசூலி பகுதிக்கு சென்றோம். செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ்களையும் அமரர் ஊர்திகளையும் கடந்து சென்றோம். வடக்கு நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரழிவுக்கு மத்தியில் அவசர கால மீட்புக் குழுவினர் மக்களின் உயிர்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். எங்கள் வாகனத்தால் எவ்வளவு தூரம் வரை மட்டுமே வர முடிந்தது. இதற்கு அப்பால் உள்ள சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் திரிசூலி ஆற்றுக்கு மிக அருகில் இருக்கிறோம். இதற்கு முன்பு இங்கு மிகப்பெரிய நீர் சுவர் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாக நிவாரணப் பணியாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த இடத்தை கடந்து சென்றால் அங்குள்ள கிராமங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதை காண முடியும் என்றும் அவர் கூறினார். இங்கே ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்க்கும்போது, குறிப்பாக அந்த வாகனத்தை பார்க்கும்போது, இந்த பேரழிவின் அளவை புரிந்து கொள்ள முடிகிறது. மீட்பு பணியாளர்கள் இரவிலும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். ஆனால் ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை. ஆற்றுப்பாதைகளுக்குள் அடித்து செல்லப்பட்டுள்ள சில குப்பைகள் மற்றும் இடிபாடுகள் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகலாம் என்று எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் உயிர் தப்பியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: இது தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
10: திரிசூலியில் இந்த பகுதி நேபாள ராணுவத்திற்கான ஒரு தற்காலிக முகாமாக மாறியுள்ளது. பேரழிவுக்குள்ளான அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவது உள்ளிட்ட மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. டஜன் கணக்கான ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இங்கிருந்து சென்று பின்னர் திரும்பி வருகின்றன. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்.
11: நான் 3 அலைகளில் சிக்கினேன். இறுதியில் நான் தண்ணீரில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன். அதில் நான் உயிர் பிழைத்தேன்.
10: இங்கு அமைதியாக கூடியுள்ள 100 மக்கள் காணாமல் போன தங்கள் உறவினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா என்பதை அறிய காத்திருக்கிறார்கள்.
7: நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பேருக்கு என் வீட்டை அழித்தது. நாங்கள் இப்போது இடம் பெயர்ந்துள்ளோம். என் தந்தை பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் என் தாய் தொடர்பில் இல்லை. நான் என் தாயை உயிருடன் அல்லது அவரது உடலையாவது பார்க்க விரும்புகிறேன்.
10: இந்த பகுதிக்கான அணுகல் சவாலானது மற்றும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டது. பேரழிவின் காரணமாக அனைத்து சாலைகளும் பாலங்களும் நீரில் அடித்துச்
12: செல்லப்பட்டன.
13: ரசுவா அணுக முடியாத வகையில் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. எங்களால் அங்கு செல்ல முடியவில்லை. சேதத்தின் அளவை மதிப்பிட எங்களுக்கு நேரம் எடுக்கும். ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே உயிருடன் உள்ள மக்களை அங்கிருந்து மீட்க முடிந்தது.
10: திரிசூலி பகுதியில் துக்கம் மற்றும் நம்பிக்கை என இரண்டும் கலந்து காணப்படுகிறது. தங்கள் உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பலர் இன்னும் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த நம்பிக்கை மங்க தொடங்குகிறது.
1: தொடர்ந்து நேபாள திபெத் எல்லையில் உள்ள ஜிரோங் துறைமுக வட்டார மீட்பு பணியில் சிரமம் ஏற்படலாம் என்று சீன ஆயுதப்படை தெரிவித்திருக்கிறது. கனத்த மழையால் அந்த வட்டாரத்தின் சில பகுதிகளில் சேறு மண்டி கிடக்கிறது. செங்குத்தான நிலப்பரப்பும் குறுகலான பள்ளத்தாக்குகளும் மீட்பு பணியை சிரமமாக்கின்றன. நாளை வரை அங்கு கனத்த மழை தொடரலாம் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. குலைந்து கிடக்கும் நிலம், சேதமடைந்த சாலைகள், மோசமான வானிலை, தகவல் தொடர்பில் இடையூறு ஆகியவை மீட்பு பணிக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக சீன ஆயுதப்படை கூறுகிறது. சீன தரப்பு நேற்று முன்தினம் மீட்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது நேர்கள் அறிந்ததே. நிலச்சரிவுக்கு பின்னர் இடிபாடுகளால் உருவான ஏரியில் நீர் நிரம்பி வழிந்ததால் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சில மணி நேரம் கழித்து ஏரியின் அபாயம் குறைந்து விட்டதாக சீன ஊடகம் தெரிவித்ததை அடுத்து மீட்பு பணி தற்போது அங்கு தொடங்கியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானதை தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் நேபாள அதிபர் ராம் சந்திர பவுடல் ஆகியோரிடம் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். நேபாள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்த உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடி நகைகளை திருடிய கும்பலின் காணொலி இணையத்தில் வெளியாகியுள்ளது. சகதி குவியலில் இருந்து சடலங்களை தேடி அவர்கள் அணிந்திருந்த கம்மல், செயின் உள்ளிட்ட நகைகளை ஒரு கும்பல் திருடும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நேபாள காவல்துறையினர் வீடியோவில் இருந்த திருடர்கள் உமேஷ் மதன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 500 சடலங்களை மீட்பு படையினர் மீட்டுள்ள நிலையில் காணாமல் போன 1000 மேற்பட்டோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த துயரத்துக்கு மத்தியில் சடலங்களிலிருந்து நகைகளை திருடும் சம்பவம் காண்போரை பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நோர்வேயின் மன்னர் 5 ஹராட் காலமானார். அவருக்கு வயது 89. சென்ற வாரம் அரிய ரத்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருந்தார். நேற்று காலை அவர் இயற்கை எய்தினார். 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் நோர்வேயில் பிறந்த முதல் நோர்வே மன்னர் ஹராட் ஆவார். அவரை அடுத்து அவருடைய மகன் ஹாக்கோன் மன்னராக பொறுப்பு வைப்பார். மன்னர் ஹராட் 35 நோர்வேயின் மன்னர் பொறுப்பில் இருந்த போது மன்னர் ஆட்சியை நவீனமயமாக்கி இருந்தார். பாரம்பரியத்தை மீறி சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்து காட்டினார். அவர் எளிமையானவர், மதிக்கப்பட்டவர், மக்களின் அன்புக்குரியவர் என்று அரச குடும்ப கவனிப்பாளர்கள் வர்ணித்தார்கள். மன்னர் ஹராட் நாட்டின் தாத்தா, மக்களின் அரசன் என்று அழைக்கப்பட்டார். நோர்வே சிரமத்தில் ஆழ்ந்திருந்த தருணங்களில் மன்னர் நாட்டை ஒன்றிணைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2011 நடந்த வெடிகுண்டு துப்பாக்கி தாக்குதல்களுக்கு பிறகு அச்சத்துக்கு ஆளாகாமல் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளிக்கும்படி பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஈராக்கில் உள்ள குர்திய படையினருக்கான ராணுவ உதவியை நிறுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் குர்திய படையினர் அமெரிக்காவின் முக்கிய நட்பு அணியாக இருந்தார்கள். ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் ஆயுதக்குழு பிஸ்மர்கா செயல்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு உதவி வழங்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்க தற்காப்பு அமைச்சு திட்டமிடமில்லை என்று தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் அணுகுமுறை குர்திஸ்தான் வட்டாரத்தில் ஈரான் எளிதில் தாக்குதல் நடத்த வழி சமைக்கலாம் என்று குர்திய பிரதிநிதிகள் கவலைப்படுகிறார்கள். மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நட்பு தரப்புக்குடன் அமெரிக்கா கொண்டிருக்கும் கடப்பாடு குறித்து கேள்விகள் எழலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். அமெரிக்காவின் தேசிய கடன் வரலாறு காணாத வகையில் 40 டிரில்லியன் டாலராக உயர்ந்து விட்டதாக அமெரிக்க கருவூலத்துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி அமெரிக்காவின் தேசிய கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி அளவில் 125.8% உயர்ந்துவிட்டது. கடன் அதிகரிப்புக்கு காரணம் என்ன? அமெரிக்கா இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? இது தொடர்பான பார்வை.
12: அமெரிக்காவின் தேசிய கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2016 சுமார் 20 டிரில்லியன் டாலராக இருந்த கடன் தற்போது 40 டிரில்லியன் டாலரை கடந்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறையின் தரவுகளின்படி ஆகஸ்ட் 18 நிலவரப்படி அமெரிக்காவின் கடன் 40.05 டிரில்லியன் டாலராக இருந்தது. இந்த கடன் 2036 64 டிரில்லியன் டாலராக உயரும் என காங்கிரசின் பட்ஜெட் அலுவலகம் கணித்துள்ளது. மேலும் அமெரிக்கா 41.1 டிரில்லியன் டாலர் கடன் வரம்பை நெருங்கி வருகிறது. கடன் அதிகரிப்புடன் அதற்கான வட்டியும் உயர்ந்து வருகிறது. 30 ஆண்டுகால அமெரிக்க அரசு பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் 5.34% எட்டியுள்ளது. இது 20 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச அளவு என பிபிசி தெரிவித்துள்ளது. இதனால் அமெரிக்க அரசு தனது கடனுக்கு அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக எண்ணெய் விலை உயர்வதும் பணவீக்கம் குறித்த அச்சமும் அரசு பத்திரங்களின் வட்டி விகிதம் உயர்வதற்கு காரணமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா தனது சொந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக ஈரான் மீது கவனம் செலுத்துவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் வரலாறு காணாத கடன் மற்றும் அதிகரித்து வரும் வட்டி செலவுகள் தோல்வியடைந்த கொள்கைகளின் விளைவுகள் என அராக்சி விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் கடன் அதிகரிப்புக்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக பொருளாதார நிபுணர் அருண்குமார் கூறுகிறார். 1. அதிகரித்து வரும் வட்டி செலவு. 1. பாதுகாப்பு துறைக்கான செலவு. போர் காரணமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு பட்ஜெட் 500 பில்லியன் டாலரிலிருந்து 1.5 டிரில்லியன் டாலர் வரை அதிகரித்துள்ளதாக அவர் கூறுகிறார். அதே நேரம் தொடர்ந்து கடன் வாங்குவதால் வட்டி செலவும் அதிகரித்து வருகிறது. இதனால் வட்டி செலுத்துவது அரசின் 2வது மிகப்பெரிய செலவாக மாறியுள்ளதாக அவர் கூறுகிறார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நாட்டின் கடன் ஜிடிபியை விட வேகமாக அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கடன் அதிகரிப்புக்கு முந்தைய பைடன் நிர்வாகத்தின் கொள்கைகளையும் வான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான செலவு அதிகமாக இருப்பதுடன் கார்ப்பரேட் வரி குறைப்பு காரணமாக வருவாயும் குறைந்துள்ளதாக அருண்குமார் கூறுகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவின் கடன் அதிகரித்ததற்கு கொரோனா தொற்றும் முக்கிய காரணம் என அவர் கூறுகிறார். அவரது கூற்றுப்படி டிரம்ப் ஆட்சி காலத்தில் சுமார் 7 டிரில்லியன் டாலரும் பைடன் ஆட்சி காலத்தில் 8 டிரில்லியன் டாலரும் செலவிடப்பட்டன. இதில் 15 டிரில்லியன் டாலர் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட செலவு என அவர் கூறுகிறார். கடந்த 1.5 ஆண்டுகளில் டிரம்ப் நிர்வாகம் இந்த தொகையை மேலும் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார்.
1: இதை தடுப்பதற்கு அமெரிக்கா என்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது?
12: அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக செப்டம்பர் 9 முதல் நவம்பர் 4 வரை அரசு பத்திரங்களை திரும்ப வாங்கும் தொகையை 2 பில்லியன் டாலரிலிருந்து 4 பில்லியன் டாலராக இரட்டிப்பாக்கப் போவதாக அமெரிக்க கருவூலத்துறை அறிவித்துள்ளது. ஆனால் மொத்த கடனுடன் ஒப்பிடும்போது இந்த நடவடிக்கை மிகவும் சிறியது என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். 2026 இதுவரை அமெரிக்க அரசு 1.17 டிரில்லியன் டாலரை வட்டியாக செலுத்தியுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 15% அதிகம். கடன் அதிகரித்து வருவதால் அமெரிக்காவால் ஒரு கட்டத்தில் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை ஏற்படுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஆனால் பேராசிரியர் அருண்குமார் இந்த அச்சத்தை நிராகரிக்கிறார். உலகளவில் டாலருக்கு இருக்கும் முக்கியத்துவம் காரணமாக அமெரிக்காவால் தொடர்ந்து கடன் வாங்க முடியும் என அவர் கூறுகிறார். அமெரிக்க பொருளாதாரம் வளர்ந்து வருவதும் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள் அதிகரித்து வருவதும் கடன் சுமையை சமாளிக்க உதவும் என அவர் கூறுகிறார். எனினும் உலகளாவிய சந்தைகளில் பணப்புழக்கம் குறைந்தால் பிரச்சினை ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கிறார். இதற்கிடையே அதிகரித்து வரும் கடனுக்கு டிரம்பின் கொள்கைகளும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளன. 2016 24 டிரில்லியன் டாலர் தேசிய கடன் திரும்பச் செல்ல முடியாத நிலை என்று டிரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் அதற்கு மாறாக கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவின் தேசிய கடன் 40 டிரில்லியன் டாலரை கடந்துவிட்டது.
1: மற்ற நாடுகளில் ஏற்படும் தாக்கம் என்ன?
12: கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு துறையில் சுமார் 600 பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அருண்குமார் கூறுகிறார். ஆனால் ஏஐ துறையில் உருவாகியுள்ள முதலீட்டு வேகம் ஒரு குமிழியாக இருக்கலாம் என்றும் அது வெடித்தால் புதிய பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என்றும் சில பொருளாதார நிபுணர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஏஐ முதலீடுகளுக்கு தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிகளவில் கடன் வாங்கி வருவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முதலீடுகளிலிருந்து எப்போது எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. .com குமிழி போல ஏஐ துறையிலும் சரிவு ஏற்பட்டால் அதன் தாக்கம் அமெரிக்காவை மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என அருண்குமார் கூறுகிறார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடு ஏற்கனவே குறைந்து வருகிறது. தொழில்நுட்ப துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாததால் இந்தியா அவ்வளவு கவர்ச்சிகரமான சந்தையாக இல்லை. மறுபுறம் அமெரிக்க கருவூல பத்திரங்களின் வருவாய் விகிதம் அதிகரித்தால் மூலதனம் அமெரிக்காவை நோக்கி செல்லும் என்கிறார் அவர். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக பேராசிரியர் டேவிட் ஜாக்ஸ், அமெரிக்கா தனது கடனை முறையாக நிர்வகிக்க முடியாவிட்டால் 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை போன்ற சூழல் உருவாகலாம் என கூறுகிறார்.
1: தொடர்ந்து, வெனிசுலாவின் 6,500 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க அந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில், உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா வெனிசுவேலா இடையே மிகப்பெரிய எண்ணெய் ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்னுடைய வழிகாட்டின்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் ஆகியோர் வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸோடன் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பை 2 மடங்குக்கு அதிகமாக உயர்த்தி நமது எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்கும். இதனால் வருங்காலத்தில் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் எரிபொருள் விலைகளை கணிசமாக குறைப்பதோடு வெனிசுலா நாட்டை செழிப்பான பாதையில் அழைத்து செல்ல முடியும். இந்த ஒப்பந்தமானது வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வளர்ந்து வரும் நட்பை மேலும் வலுப்படுத்துவதாக டிரம்ப் குறிப்பிட்டார். இந்த நிலையில் உலகளவில் 17% கச்சா எண்ணெய் இருப்பை வெனிசுலா கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பனாமா கால்வாயில் முன்னுரிமையுடன் செல்ல எரிவாயு கப்பல் ஒன்று 5.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தியுள்ளது. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு ஏற்றிச் செல்லும் ஈஸ்பிரிட் கப்பலுக்காக தென்கொரியாவின் எஸ்கே கேஸ் நிறுவனம் அந்த தொகையை செலுத்தியது. செப்டம்பர் 1 கால்வாயை கடப்பதற்காக அந்த தொகை செலுத்தப்பட்டதாக புளும்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை கால்வாயை கடக்க இவ்வளவு பெரிய தொகை ஒருபோதும் செலுத்தப்பட்டதில்லை. கப்பல்கள் பொதுவாக பனாமா கால்வாயை கடக்க முன்கூட்டியே நேரத்தை பதிவு செய்கின்றன. பதிவு செய்யாத கப்பல்கள் சாரசாரியாக 5 நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏலத்தின் மூலம் முன்னுரிமையை பெறலாம். கடந்த ஏப்ரலில் கப்பல் ஒன்று வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க 4 மில்லியன் டாலரை செலுத்தியிருந்தது. உலக கடல்வழி வர்த்தகத்தில் 5 விழுக்காட்டை பனாமா கால்வாய் கையாள்கிறது. தற்போது நாள்தோறும் 36 கப்பல்கள் கால்வாயை கடக்கின்றன. செப்டம்பர் 3 அந்த எண்ணிக்கை 34 அதே மாதத்தின் பிற்பகுதியில் 32 குறைக்கப்படும். பனாமா கால்வாய் பனாமாவை சேர்ந்தது. தன்னிச்சையாக செயல்படும் பனாமாய் கால்வாய் அமைப்பு அதன் நிதியை நிர்வகிக்கிறது. கப்பல்களிடமிருந்து அமைப்பு அந்த தொகையை வசூலிக்கிறது. திரையரங்கில் படம் பார்க்கும் போது சலிப்பு தட்டினால் நாங்கள் தூங்குவோரை பார்த்திருக்கிறோம். ஆனால் சீனாவில் உள்ள ஒரு திரையரங்குக்கு தூங்குவதற்கென்றே கூட்டம் கூடுகிறது. சாம்சி மாநிலத்தில் உள்ள லுமியாய் திரையரங்கு இந்த சேவையை வழங்குகிறது. வேலை நாட்களில் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2:30 வரை வாடிக்கையாளர்கள் அங்கு தூங்கலாம். இதற்காக 76 இருக்கைகள் கொண்ட 2 அரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இருக்கைகளை முழுமையாக சாய்த்து ஒருவர் படுத்துக் கொள்ளலாம். மாத சந்தா ஒருவருக்கு சுமார் $6, இருவருக்கான கட்டணம் சுமார் $9. போர்வைகள், கோப்பி, பானம் என பல இலவச பொருட்களும் கொடுக்கப்படுகின்றன. வேலை நாட்களில் திரையரங்குகளுக்கு செல்வோர் குறைவாக இருப்பதால் காலியாக இருக்கும் இருக்கைகளை பயன்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. குரட்டை விடுவோர் மக்கள் குறைவாக இருக்கும் மற்றொரு அரங்கில் தூங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சீனாவில் மதிய தூக்கம் ஒரு பொதுவான பழக்கம். அங்கு 70 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் குறைந்தது 30 பிற்பகலில் தூங்குவதாக அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இந்த புதிய முயற்சிக்கு சமூக ஊடகங்களில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. மெக்சிகோவில் எரிபொருள் கடத்தும் கும்பல் வசம் இருந்த விலங்குகளை அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளார்கள். ஒட்டகம், புலி, எருமை உள்ளிட்ட 135 விலங்குகள் மீட்கப்பட்டன. அவற்றுள் 35 விலங்குகள் அருகிவரும் உயிரினங்களாகும். அமெரிக்க எல்லையில் உள்ள டமுவலி பாஸ் மாநிலத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். குற்ற கும்பல்கள் அமெரிக்காவிலிருந்து எரிபொருளை கடத்தி அதை மெக்சிகோவில் வரியின்றி விற்பதுண்டு. மெக்சிகோ அதிகாரிகள் கடத்தல்காரர்களை குறிவைத்து நடத்திய சோதனையில் விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்போது 68,000 லிட்டர் டீசல், துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். ஒருவர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து அதிகாரிகள் அரிய வகை விலங்குகளை மீட்பது வழக்கமாகும். தாய்வானில் மனைவியின் சமூக பிறழ்வான நடத்தை தொடர்பான ஆதாரத்தை ரோபோ வெற்றிட துப்புரவு கருவி மூலம் சேகரித்த கணவருக்கு தனியுரிமையை மீறிய குற்றச்சாட்டில் 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த நபருக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வீட்டில் கிடைத்த பயன்படுத்தப்பட்ட பல் துலக்கம் தூரிகை மற்றும் கண்காணிப்பு காட்சிகளில் அடையாளம் தெரியாத நபரொருவர் தென்பட்டமை அவரது சந்தேகத்தை மேலும் அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 3 மாதங்களுக்கு பின்னர் அந்த வீட்டில் இருந்த ரோபோ துப்புரவு கருவியை செயலி மூலம் தொலைதூரத்திலிருந்து இயக்கியிருக்கிறார். அதிலிருந்து நேரலை காட்சி மூலம் தனது மனைவி மற்றொரு ஆணுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்த அவர் அந்த காட்சியை பதிவு செய்தார். பின்னர் தனது மனைவி மற்றும் அந்த ஆணுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த கணவர் 20 லட்சம் ரூபாய் தாய்வான் டாலரை இழப்பீடாக கோரினார். இந்த வழக்கில் இருவரும் திருமண உறவின் எல்லையை மீறியதாக நீதிமன்றம் தீர்மானித்தது. மனைவிக்கு 5 லட்சம் தாய்வான் டாலரை இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டது. ஆனாலும் மனைவியின் அனுமதியின்றி அவரது தனிப்பட்ட காட்சியை பதிவு செய்ததாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் கணவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிவில் வழக்கில் அந்த காணொளி ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது தனியுரிமையை மீறி பதிவு செய்யப்பட்ட செயலை நியாயப்படுத்தாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக தனிப்பட்ட காட்சிகளை பதிவு செய்த குற்றத்துக்காக கணவருக்கு 5 மாத சிறை தண்டனையும் 1.5 லட்சம் தாய்வான் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் சட்டத்தின்படி மற்றொருவரின் தனிப்பட்ட அல்லது நெருக்கமான நடவடிக்கைகளை அவர்களின் அனுமதியின்றி ரகசியமாக பதிவு செய்வதற்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை எதிர்காலத்தில் இதய நோயையும் கண்டறிய உதவக்கூடும் என்ற தகவல் வந்துள்ளது. வழக்கமான மாமோகிராம் படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆய்வு செய்து இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இஸ்ரேலில் சுமார் 30,000 பெண்களின் 97,000 அதிகமான மாமோகிராம் படங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. பக்கவாதம் ஏற்பட்ட பெண்களை 86 விழுக்காடு துல்லியமாக செயற்கை நுண்ணறிவு அடையாளம் கண்டது. உயர் ரத்த அழுத்தத்தை 89 விழுக்காடு துல்லியமாக கண்டுபிடித்துள்ளது. இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை 78 விழுக்காடு துல்லியமாக கண்டறிந்துள்ளது. பெண்களின் உயிரிழப்புக்கு இதய நோய் முக்கிய காரணமாக இருந்தாலும் அது பலரிடம் தாமதமாகவே கண்டறியப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாமோகிராம் ஏற்கனவே பரவலாக பயன்படுத்தப்படுவதால் கூடுதல் பரிசோதனைகள் இல்லாமலே இதய நோய் அபாயத்தையும் கண்டறிய இந்த முறை இனி உதவக்கூடும். இனி விளையாட்டுச் செய்திகளில், 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவுடன் மோத இருக்கின்ற இந்திய அணியில் ஜம்பவான்கள் ராகுல் திராவிட், வீரேந்திர செவாக் ஆகியோரின் மகன்களான அன்வாய் திராவிட், ஆரிய வீரர் செவாக் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு T20 தொடரின் முதல் போட்டியில் நபிபியா அணி தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கடந்த 2025 ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற ஒரே T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியிருந்த நபிபியா அணி மீண்டும் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா FC 2-0 என்ற கோல் கணக்கில் அத்லெட்டிக் கிளப்பை வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடர் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழரான பிரக்ஞானந்தா இந்த தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் பொய்னோ கர்வானுடன் மோதிய பிரக்ஞானந்தா முதலாவது கிளாசிக்கல் ஆட்டத்தில் தோல்வி கண்டார். இரண்டாவதில் சமநிலை செய்து 6 புள்ளிகள் பின்தங்கினாலும் பின்னர் ரெபிட் முறையில் நடந்த 2 ஆட்டங்களிலும் அபாரமாக வென்றதோடு பிளிஸ் பிரிவிலும் அமர்க்களமாக செயல்பட்டு 15-13 என்ற புள்ளி கணக்கில் முதலிடம் பிடித்தார். அமெரிக்க வீரர் வெஸ்ஸிசோ 3வது இடம் பிடித்தார். முதல் 3 இடங்களை பிடித்த பிரக்ஞானந்தா, கருவானா, வெஸ்லி ஆகியோர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கிராண்ட் செஸ் டூர் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளார்கள். இத்தாலியின் புகழ்பெற்ற பலகாரம் திராமிசு, அதற்கான உலகக்கிண்ண போட்டியில் நடுவராக சேர உங்களுக்கும் விருப்பமா? போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆக சிறப்பான திராமி சுவை தேர்ந்தெடுக்க 130 நடுவர்கள் இன்னமும் தேவைப்படுவதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் நடுவராக தெரிவு பெற இணையத்தில் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த தேர்வு செப்டம்பர் 12 நடத்தப்படும். அதில் போட்டியின் விதிமுறைகள், திராமிசுவின் வரலாறு, போட்டி நடத்தப்படும் நகர் டி ரெவிசோ பற்றிய தகவல்கள் ஆகியவற்றையொட்டி கேள்விகள் இடம்பெறும். போட்டியின் பிரபலம் அதிகரிப்பதால் போட்டியின் பங்கேற்பாளர்கள் அதிகரித்துள்ளார்கள். அதனால் அவர்களுடைய திராமிசுவை மதிப்பிட கூடுதல் நடுவர்கள் தேவைப்படுவதாக திராமிசு உலக கிண்ணத்தின் ஏற்பாட்டாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு 10வது முறையாக திராமிசு உலக கிண்ணம் நடைபெறுகிறது. போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று அக்டோபர் 9 தேதியிலிருந்து 11 தேதி வரை நடைபெறும். நிர்வாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 379.93 ரூபாய் இந்திய பிரமதியில் 110.55 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.02 ரூபாய் இந்திய பிரமதியில் 95.45 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 405.93 ரூபாய் இந்திய பிரமதியில் 118.10 ரூபாய் ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443.91 ரூபாய் இந்திய பிரமதியில் 129.16 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.90 ரூபாய் இந்திய பிரமதியில் 68.64 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ?
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்,

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே முதற்கண் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது. கலசம் போட்டி நிகழ்ச்சியாக வானிலைகளிலே ஒலிக்க வருகிறது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டே இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. கலசத்துக்கான கேள்விகள் சோடியாக வரும். சோடியினுடைய முதல் பகுதிக்கான விடையை நீங்கள் இரண்டு எழுத்துக்களில் கண்டுபிடித்து கண்டுபிடித்திருக்கின்ற விடையிலிருந்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக கடைசி பகுதிக்கான விடையை பெற்று அதனை நிறைவு செய்யலாம்.

ஆகவே கடந்த வாரம் கேட்ட கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண் அது எது? மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண் அது எது என்று கேட்டிருந்தோம். அதுடன் அந்த சோடிக்கான இறுதி பகுதியான கேள்வியாக அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி என்றும் கேட்டிருந்தோம். மனிதர்கள் சிலரிடமும் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண் அது எது? அந்த சோடியினுடைய இறுதி பகுதிக்கான கேள்வி அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி.

0: கலத்துக்கான பாதர்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் இங்கே வானிலைகளிலே நிகழ்ச்சி ஆரம்பிக்க வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷனா,
0: தேவி தனராஜ். அவர்கள் கடந்த வர முயற்சி செய்தீர்கள் நினைக்கிறேன்.
1: இல்ல, நான் இல்ல.
0: சரி, சொல்லுங்க.
1: நான் இதுக்கு கரு என்று சொல்றதை பாக்குறேன்.
0: எதுக்கு? முதலாவது பகுதி
1: கருணை பாப்பம் இல்ல, பாருல கருணை கண் என்று.
0: மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் அதுவும் ஒருவரை பொருத்தமானது. ஆனால் நான் வைத்திருக்கின்றபடி அது அல்ல. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, நிலைய கலைநேரம் இரவு 11:09. அகராட்சத்திலே 10:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. அவை ஏற்கனவே கேட்டு பதில் வந்த கேள்வியை தருகின்றேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார்க்கலாம். காட்டுவதில் ஆண்களுக்கு வெட்கம் தராத, பெண்களுக்கு வெட்கம் தருவது இதுவா? காட்டுவதில் ஆண்களுக்கு வெட்கம் தராத, பெண்களுக்கு வெட்கம் தருவது இதுவா என்ற கேள்வி ஏற்கனவே பதில் வந்த கேள்வியை தருகின்றேன். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அந்த ரெண்டாவது தரவுக்கு சொல்லி பார்க்கிறேன். அது சொல்லி சொன்னோ தெரியல. மனவலி. மனவலி.
0: மனவலி என்பது தவறான, அதாவது அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி. மறுபகுதியையும் தருகின்றேன். பாடுவதல்ல, பாடுபட்டு பெறுவதில் வரும் பாடு இது.
2: அதன் மேம்பாடு.
0: மேம்பாடு என்பது. அப்ப உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது.
2: இது போன கிழமை கேட்டதான. இதுவும் நீங்க கடைசியா கேட்டுட்டு விட்டுட்டு போனீங்க. அப்புறம் யாரும் வந்து சொல்லிச்சுன்னு தேவையும் வந்து சொல்லி பார்த்தா
0: தேவிதான் வரையில என்று சொன்ன போன விடம
2: கமலவாணி இருக்கலாம். சரி,
0: பாப்போம். நீங்க கொஞ்சம் இது அந்த மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண் அது. அது
2: அகராதி சொல்ல
0: கொஞ்சம் இல்ல, அகராதி என்று சொல்ல முடியாது. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா இதை சொல்லலாம், அனைவருக்கு நோயின்றி வாழ தேவையான வலி.
2: சரி, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன்.
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேர். வணக்கம். சரி, முதல் பகுதிக்கு வந்து விடுவிக்கின்றார். சரி, நான் இன்னொரு கேள்வி ஒன்றையும் தருகின்றேன். தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? அது அவர்கள் சந்தித்த போர் அனுபவம் என்று உங்களுக்கு உதவி செய்கின்றேன். தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? அதாவது முதலாவது கேள்வியாக நான் தந்திருந்தது, மனிதர்கள் சிலரிடமும் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண் அது எது என்று கேட்டிருந்தேன். அதனுடைய மறுபகுதியையும் தந்திருந்தேன். அதாவது அனைவருக்கு நோயின்றி வாழ தேவையான வலி என்பது அந்த பகுதியினுடைய இறுதி பகுதிக்காக தந்திருக்கின்ற கேள்வி. இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: இப்ப கட்டத்துக்கு வரைமுறை வரை
0: இது தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்த முறை இதுவா? வரமுறை என்பதை விட பொருத்தமான பதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஆனா ஒரு எழுத்தை நீங்கள் மாற்ற, நீங்க கண்டுபிடித்ததுல ஒரு எழுத்தை மாத்த, வரையில வந்து ஒரு எழுத்தை மாத்த வேண்டும். தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? நீங்கள் வரை என்பதிலே ஒரு எழுத்த மாத்திரீர்கள், ஆனால் விட வந்துவிடும். இல்ல. சரி, வேறு யாராவது கேட்டுக்கொண்டு. தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா?

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார். ராஜலிங்கம் சார்.
0: ராஜலிங்கம் சொல்லுங்கள்.
1: அறை வருமா? அறை
0: நான்
1: திரும்ப வருகிறேன். நன்றி. திரும்ப வருகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம்.
0: சரியா.

0: கலந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
1: அந்த கேள்வி இருக்கா கேக்குறீங்களா?
0: என் முன்னுக்கு என்ன காதுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தேன்,
1: ஓடி
0: வந்தா. சரி, தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்த முறை இதுவா என்று கேட்டிருந்தோம். ஆனா அவர் வானரையின வரைமுறை என்று சொல்லி இருந்தார். ஆனா அதுல ஒரு எழுத்தை மாத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
1: ஊரே என்று வருமா?
0: இல்ல. நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். ரஜினி.
0: ரஜினி என்ன இப்பொழுது சொல்ல போன்ற போது ஏன் சொல்லாமல் போனேன் என்று பேபி கணேஷ் அவர்கள் மணிகம் பேபி கணேஷில் இவர் சிந்திக்க போன்றார். சொல்லுங்கள். இது சிந்தித்தால் வடிவ இந்த கேள்வியை வழிந்தாக மீண்டும் முறையாக சொல்லுகிறேன், கேளுங்கள். தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில், அதாவது போர் அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா? வெளிப்படுத்தும் முறை இதுவா? அதாவது அவர்களுக்கு ஏற்பட்டதை வெளிப்படுத்துகின்ற முறை, முறையோடு அந்த பதில் பெற வேண்டும். அவர்களுக்கு இன்றும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற மரங்களிலோ உள்ளங்களிலோ காயங்களாக வெளிப்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக, அது அவர்கள் வெளிப்படுத்துகிறது என்றது அவர்களுக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கின்ற இந்த விடயம்தான் முறையாக என்று கேட்கிறேன். முறைக்கு முதல் அந்த சொல் பெற வேண்டும். ஆனால் அவர் சொன்ன வானா டையன்னாவிலே ஒரு எழுத்தை மாத்திரம் நீங்கள் மாற்ற வேண்டும். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
3: வணக்கம். நான் சசிகலா சொன்னேன்.
0: சொல்லுங்கள்.
3: வழிமுறை என்று வருமா?
0: வழிமுறை ஏற்கனவே நான் புளி என்று சொல்லி இருக்கிறேன்.
3: நன்றி, வணக்கம்.
0: கேள்வியை மீண்டும் தரேன். என்னென்னு சொன்னா அந்த கேள்வியில வந்து ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தான் நான் தந்திருக்கிறேன். நீங்க விடிய உடனடியாக கண்டுபிடிக்காத வகையில கடிவா கேளுங்கள். தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து வெளிப்படுகின்ற முறை இதுவா? அதாவது அவர்கள் இது தொடர்பாக சிந்திக்கிற போது இந்த முறை அவர்களுக்கு மனதிலே அல்லது மற்றவர்களுடன் உரையாடுகின்ற போது இது தொடர்பாக இந்த முறையை தொடர்பாக உரையாடுவார்கள். அந்த முறை என்ன என்பது தான் கேள்வி.
3: இல்லை.
0: சரி, தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வழிமுறை வழி
0: எல்லாம் கிட்டத்தான் சொல்லி கொண்டு வாரீங்கள், ஆனா ஒரு எழுத்து பிழைக்குது. அதாவது நீங்க வந்து அந்த இது அதாவது பாதிக்கப்பட்டது வந்துதான் என்னடா நான் குழப்புவதற்காகத்தான் அப்படி கேள்வியை போட்டிருந்தேன். இப்ப உதவி செய்யறேன். என்னடா உங்களோட சிந்தனை எல்லாம் வேற மாதிரி போகுது. அதே அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு சொல் அந்த அதை ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த முறையை சொல்லுங்களா? தெரியலையா?
4: தெரியல.

0: இலகுவானது எல்லாருக்கும் தடுக்கிறார்கள். உங்களோட காரம் எல்லாரும் கிட்ட கிட்ட வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. நீங்க சொன்னது பிள்ளை இங்க தொடர்ந்து வைபரூடாக பேபி கணேஷ் அவர்கள் நினைக்கிறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வன்முறை
0: என்பது இவ்வளவு கஷ்டப்படுறீங்க வன்முறை சொல்றதுக்கு.
1: நீங்க இப்பதான் அந்த விடைக்கு கிட்ட போக சொல்றீங்க, அதுக்கு முதலெல்லாம்
0: இல்லையே. நான் கேட்டது என்ன, தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை, அவர்களிடமிருந்து வெளிப்படுத்துகின்ற முறை வன்முறை தான் அவர்களிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. அது நான் ஒருதரமே சொல்றீங்களா இல்லையா, அப்ப என்ன செய்யறது, வாழைப்பழத்தை உரித்து வாய்க்குள்ளதானே தீத்தவனும். இப்ப உங்களுக்கு வானா இன்னென்ன தெரிந்திருக்கிறது, உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது, உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது உங்களுக்கு வானா இன்னென்ன தெரிந்திருக்கிறது, உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது. நன்றி. இதுவும் இலகுவானது, சிந்தித்து கண்டுபிடியுங்கள்.

நிலைய கலை நேரம் இரவு 11:24 நிமிடம், ஐக்கராட்சியத்திலே இரவு 10:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரம். ஏற்கனவே நாம் கேட்டிருந்தோம், தமிழர்கள் இன்று வரை மறக்க முடியாத அனுபவங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தும் முறை இதுவா என்று, வன்முறை. அதில் வானா இன்னென்னா, இதில் ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்து உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது, உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாததை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான இந்துக்களை, அதாவது உண்மையான இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களை பிடிக்க முடியாது.

0: உண்மையான இந்து சமயத்தை பின்பற்றுவர்களை பிடிக்க முடியாதது. உங்களுக்கு வானா என்னென்ன தெரிந்திருக்கிறது? ஒரே ஒரு எழுத்தை மாத்திரம் நீங்கள் கண்டுபிடித்து இணைக்க வேண்டும். வந்திருக்கின்ற நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வழிமுறை
0: இது உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது.
1: வானா இன்னாவது முதல் சொல்லு.
0: ஆமாம்.
1: வன்முறை.
0: ஆமாம்.
1: அதுலதான் வழி என்று சொல்லி பாருங்க. வழிமுறை
0: வழிமுறை அவர்கள் பிடிக்கிற விஷயம் தானே?
1: பிடிக்க முடியாது. சரி, மீண்டும் பார்.
0: வழிமுறை அவர்கள் பிடிக்க வேண்டும் கட்டாயமாக. இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இது பிடிக்க முடியாதது.
1: சரி, மீண்டும் பார்.
0: நன்றி. உங்களுக்கு வானா என்னென்ன தெரிந்திருக்கிறது? ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் மூலமாக உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது. உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது.

0: உங்களுக்கு வானா இன்னென்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாதது. எந்தொரு சந்தர்ப்பத்திலும் உண்மையான இந்துக்கள் இதனை பிடிக்க விடமாட்டார்கள். அது என்ன என்பதை கேள்வி இங்கு வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தொன்னு சொல்லி பாக்குறேன். பலசு அந்த வரமுறை ஒரு காலம் இல்லாதது.
0: என்ன தொன்னா?
1: ஓ தொன்னு ஆகப்பழ
0: இல்ல. இது வந்து அவர்களை வந்து நெருங்க, அவர்கள் நெருங்க கூடாது, உண்மையிலேயே நெருங்க கூடாது. இந்துக்கள், உண்மையான இந்துக்கள் வந்து அதை நெருங்க கூடாது, அதைத்தான் பிடிக்க முடியாதது என்று கேட்கிறேன். உண்மையான இந்துக்கள் அதை தொடக்கூட கூடாது.

0: கலத்துக்கு ஒரு கேள்வியை வைத்து ஒரு மணி தியாலம் செய்யலாம் போல இருக்கிறது. சரி, தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஊன்
0: ஊன் என்பது சரியான பதில். எவ்வளவு நேரம்
1: செல்லுதான்
0: வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் விட்டு வாரங்க. உண்மையான இந்துக்களை பிடிக்க முடியாது. கேள்வியிலே தான் பிழை இருக்கா? கேள்வியில பிழை இல்ல தானே? புதிய சோடிக்குள் போவோம். ரஜினியன் அவர்களிடம் இருந்து வருகிறேன். சரியா? சரி, ரஜினியன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? சரியா? சரி. ஆட்கள் இல்லாத காலி இடமும் இல்லை, சில வேளைகளில் உங்கள் வாயால் விழுந்து இருக்கக்கூடிய காலி, உங்கள் வாயால் விழுந்திருக்கக்கூடிய காலி. ஆட்கள் இல்லாத காலி இடமும் இல்லை, சில வேளைகளில் உங்கள் வாயால் விழுந்து இருக்கக்கூடிய காலி. உங்கள் வாயால் விழுந்திருக்கக்கூடிய காலி என்றா அது நீங்கள் ஜோதிச்சு கண்டுபிடிக்க வேணும். என்ன வாயால்
1: தெரியாது?
0: நீங்க முற்காலி ஒரு நாளும் சொன்னதா இல்லையா? நீங்க ஒரு நாளும் முற்காலி சொல்லி இல்லையா? நான் சொல்றேன் கூட, வாயால இது விழுந்திருக்குது. சரி, சரி, தேடி பாப்போம். சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற வைபர் ஊடாக வந்திருக்கின்றார் கமலவணி அவர்களா? இல்லை, அவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார். கமலவணி அவர்கள் சொல்லுங்கள். சொன்ன சொல்லத்தான் சொல்ல வேணும், இங்க வந்து மாத்தி சொல்லக்கூடாது. நீங்கள்
2: சொன்னதை
0: நீங்க விடுகாலி ஒரு நாளும் சொல்லல. நீங்கள் சொன்னதை இப்ப மறைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்ல விரும்பல வானிலைகளில். சரி, விட வருவோம். மற்றவர்கள் சொல்லுகிறபோது, மற்றவர்கள் சொல்லும் போது கவலைப்படுவீர்கள். சரி, இங்க வந்திருக்கின்ற அடுத்த நேர சரி அவரு வந்து போய்விட்டார். அதாவது ஆட்கள் இல்லாத காலி இடமும் இல்லை, சில வேளைகளில் உங்கள் வாயால் விழுந்திருக்கக்கூடிய காலி. கமலவணி அவர்கள் கிட்ட நெருங்கி இருந்தார். அதை வைத்து ஒரு சொல்ல மாற்றி சொல்லலாம். நீங்கள் வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம் தர்ஷனா.
0: வணக்கம்.
3: காலி என்று சொல்றேன்.
0: அதான் நான்கு காலிக்கு முன்னால வர சொல்ல தானே நான் கேக்குறேன்.
3: காலி. விடுகாலி.
0: என்ன காலி?
3: விடுகாலி.
0: நீங்க விடுகாலி என்று சொல்றீங்க. கமலமணி அவர்களும் சொல்லி
3: இருந்தார்கள்.
0: ஒரு எழுத்தான் மாத்தவனும். நீங்க வளமையா வாயால உங்களோட வாயால சொல்ற சொல்லித்தான் தேவை.
3: இந்த வாயால சொல்றேன்
0: நானா? எல்லாரும் சொல்லி இருப்பாள். சரி, நன்றி. இப்பொழுது அமெரிக்கா ராஜா அவர்கள் சொல்லுகிற போது தெரிந்து கொள்ள பொருள். கமலவேணி தேவி அவர்கள் சொன்னதிலே, அவர்கள் சொன்னதிலே ஒரே ஒரு எழுத்தான் மாத்த வேணும். இங்க சொல்லுங்க அப்ப ஜோதிச்சு. சரியா? நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தர்ஷன். ராஜலிங்கம்.
0: ராஜலிங்கம், உங்களை யாராவது இப்படி சொல்லி இருக்கணுமா?
4: நாற்காலியன்னு சொல்லி
0: பாக்கலாம். இப்ப கட்டாயம் உங்களை நாற்காலி என்று தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி இருக்கிறபடியால. சரி, நன்றி. விட தவறு. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் ரஜினியன் அவர்கள் சொல்லுங்கள்.
5: ஓடுகாலி
0: என்பதுதான்
3: சாதாரணமாக
0: எல்லாருமே அவர் ஓடுகாலி. நான் நினைச்சேன் எங்களுடைய அமெரிக்கா ராஜா யாராவது அவரை சொல்லி இருக்கிறாரோ தெரியாது சொல்லி அனுபவத்தில் ஓடி வந்துட்டாரு. இணைப்பதனூடாக வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது, வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது. உங்களுக்கு ஓவன்னா டூனா தெரிந்திருக்கிறது, கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது, வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது. ஓடுகாலியையும் கண்டுபிடித்திருக்கிறீர்கள், அவை ஒரே ஒரு எழுத்து மாத்திரம்தான் நீங்கள் இப்பொழுது மாத்தி அமைக்க வேண்டும்.
3: திரும்பி சொல்லுங்க.
0: வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது, வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஓம்.
0: ஆ,
1: ஓம்.
0: ஓம் என்னது? ஓம்டா, அது முடிஞ்சு போச்சு.
1: தொங்கி நிப்பதன்
0: எனக்கு விட வந்து தொங்கி நிக்க வேணும். ஊனை கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டது.
1: ஊன் நான் தானே சொன்னான், ஊடுதாலி தான் கண்டுபிடிக்க.
0: ஆரம்பத்துல
1: கொஞ்சம் அந்த கேள்வி இல்ல, கொஞ்சம் மயக்கமா இருந்தது.
0: வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது.
1: சரி, மீண்டும்.
0: சரியா, நன்றி. தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். கமலவணி அவர்கள்,
5: நான் வடு என்று சொல்றேன். என்னதுக்கு
0: வடு?
5: அந்த தொங்கி நிற்கிறவன் சொல்ற,
0: வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது. வடுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்போ வேண்டுபவர்கள் கேட்டாலும் உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது. நீங்கள் சொல்லாமல் போன ரெண்டெழுத்து ஓவன்னா டூனா, இதில் ஒரு எழுத்து எடுத்து இன்னொரு எழுத்து இணையுங்கள். உங்களுக்கு எவ்வளவு உதவி
5: செய்தும்
0: இருட்டுக்குள்ளேயாவது நிக்குது போல. சந்திப்போம். சரி, கபலவடி அவர்கள், நான் சொல்லுவதை நகைச்சுவையே நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம். கொடு.
0: ஆ,
6: கொடு.
0: கொடுக்க விடுமா இல்லையா தான் சிந்திப்பார்கள். ஒருவர் உதவி கேட்டா உங்கள் முடிவில் தொங்கி நிற்பது கொடு.
6: கொடு.
0: அதனால் அந்த கொடுப்பது என்பதே தொங்கி நிற்கிறதாக போட்டிருக்கிறேன். கேள்வியில் பிழை இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம. என்னை பொறுத்தவரையிலே அது சரியான கேள்வி என்று தான் நான் நினைக்கிறேன். கொடுக்கிறதா இல்லையாண்டு சிந்திப்பீங்க. உதவி கேட்டா அந்த உதவியை செய்யலாமா இல்லையாண்டு சிந்தனை வரும் தானே, கொடுக்கறதா இல்லையாண்டு.
6: சில நேரம் கேள்வி நல்லதா சிந்திக்கிறேன்னா கொஞ்சம் இப்படியும் கேள்வி எடுக்கலாமான்னு யோசிக்கிற மாதிரி.
0: இது என்ன
6: தெரியல, டக்குன்னு சொல்ல தெரியல. கொடு பொருத்தமா இருக்கு
0: இல்ல, இதுக்கு சுகமான கேள்வி. நான் அந்த மற்ற மாதிரி கஷ்டப்படுகிறார்கள், அதனால் அந்த முறையை இதுவும் வந்து சுகமானது. நீங்கள் செல்லும் சில உணவகங்களில் உங்களுக்கு தரப்படும் தமிழ் இல்லாதது. நீங்கள் செல்லும் சில உணவகங்களில் உங்களுக்கு தரப்படுவதில் தமிழ் இல்லாதது.
6: பில்.
0: பில் என்பதும் ஓரளவுக்கு பொருந்தக்கூடியதுதான். ஆனால் இது பில்லுக்கு முதலே வந்துடும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போன
6: உடனே
0: மெனு என்பது சரியான பதில். மேனா நூனா. அப்போ என்ன கஷ்டம் பண்ணீங்க, இப்போ டக்காண்டு சுகமாக சொல்கிறீங்க. மெனு நீங்கள் செல்லும் சில உணவுகளில் உங்களுக்கு தரப்படும் தமிழ் இல்லாதது மீனா நூனா. நீங்கள் சொல்லும் பதிலில் வரும் சரியல்ல மற்றவர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கும் சரி இதுவுமா? நீங்கள் சொல்லும் பதிலில் வரும் சரியல்ல மற்றவர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கும் சரி இதுவா? நீங்கள் சொல்லும் ஆனா நூனா அனுசரி என்பது சரியான பதில். அந்த சோடியை விரைவாக நிறைவு கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த சோடியினுடைய முதல் பகுதி, விண்ணப்பங்களில் இதனையும் செய்யலாமா? விண்ணப்பங்களில் இதனையும் செய்யலாமா? இதுவும் இலகுவான கேள்வியாக தருகிறேன். விண்ணப்பங்களில் இதனையும் செய்யலாமா? விண்ணப்பங்களில் இதனையும் செய்யலாமா? சரி, தவறு. ஆகவே அந்த சோடிகளுக்கு உடனடி பதிலை தந்தமைக்காக நன்றிகள். இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேரம் சரி கேட்டுக்கிறார். ஆகவே இப்பொழுது புதிய சோடி கவனமாக சிந்தியுங்கள். விண்ணப்பங்களினால் இதனையும் செய்யலாமா? விண்ணப்பங்களினால் இதனையும் செய்யலாமா என்பது கேள்வி.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: நேரம் இரவு 11:45, ஐக்கியராஜ்யத்திலே 10:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கலசத்திலே கேள்வியாக தற்போது வந்திருப்பது, புதிய சோடி புதிய கேள்வி, விண்ணப்பங்கள்னால் இதனையும் செய்யலாமா, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விண்ணப்பங்களில் இதுவுமா, இந்த விண்ணப்பங்களையும் நீங்கள் செய்யலாமா என்பது தான் கேள்வி. இது முதல் பகுதி. அடுத்த பகுதியும் தருகின்றேன். வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம். வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம். அந்த கேள்விக்கான முதல் பகுதி, விண்ணப்பங்கள்னால் இதனையும் செய்யலாமா. அதன் அடுத்த பகுதி, வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம். சரி, இங்கே அடுத்த நீரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: முதலாவதுக்கு கோரு அல்லது
1: அதோட சம்பந்தப்பட்டாதான். நீங்கள் இந்த விண்ணப்பத்தையும் சில நேரம் கொடுத்துருக்கலாம், அதை வச்சு சொல்லுங்க. அப்போ இந்த விண்ணப்பத்தையும் சில நேரத்தில் மறுபகுதி கொஞ்சம் இலகுவானது, அதை நீரோடு சம்பந்தப்பட்டு சிந்தித்தீர்களானா பதில் கூறலாம். வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம். வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: ரஜினியன்,
1: கஷ்டமா இருக்கா? மிக மிக இலகுவானது, நீங்கள்
3: கஷ்டமான குழப்பமா கிடக்குது. உட வரைக்கும் சுகம் போலான் இருக்கு.
1: என்னண்டு கேள்விய போடுறது
3: தெரியல.
1: கேள்வி
3: ரெண்டாவதுக்கு மின்னு சொல்லி பாக்குறேன். மின் வளம். மின்
1: மின்னா?
3: ஓ,
1: என்ன மின் வளம் உண்டு?
3: நீங்க பலம் தான் கேட்டீங்க. அப்ப நீர்ல இருந்து மின் சக்தி இருக்கிறா? என்ன நினைச்சேன்னா,
1: நான் நிஜன் விடிய சொல்லி போனீங்களாக உண்டு. கூடுதலானவர்கள் வந்து அது சில சில பகுதிகளில் தான் நீர் வீழ்ச்சிகள் இருந்து மின்பலத்தை பெறுகிறார்கள். இது வந்து பலருக்கு வேலை வாய்ப்புகளோடு வாழ்வு ஆதாரமாக இருக்கக்கூடியது மீன் வளம். வளம் படைத்தவர்கள் பற்றியல்ல, குறிப்பிட்ட சில நீர்களின் ஊடாக பெறக்கூடிய வளம் மீன் வளம். இப்ப சொல்லுங்க, இன்னென்னா தெரிந்திருக்கிறது? விண்ணப்பங்களினால் இதனையும் செய்யலாமா, மீள் விண்ணப்பம். சரியா? உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பல்கலைக்கழக துறை சார்ந்து சிந்திச்சீங்க. எங்களை மாதிரி முட்டாள் உங்களிடமிருந்து எறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா உங்களிடமிருந்து எறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா? இது முட்டாளுடைய கேள்விதான். முட்டாளா இருந்து சிந்திங்க. நீங்க முட்டாள என்ன முட்டாளா இருந்து சிந்திக்கிறீங்களா? இல்ல உங்களை மாத்தி
3: கொண்டீங்கன்னா
1: காயப்படுத்த முடியாத கல் இதுவா? உங்களிடம் இருந்து எறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா? சரி, நன்றி.
4: இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
2: அக்கம், நான் முந்தலுக்கு தான் வந்தேன். நான் அதுக்கு மண்ணும் மனுவும் எடுத்திருந்தேன்.
4: அப்ப மீனும் நீங்களும் சில நேரம் இதை செய்திருப்பீங்க. ரிஜய் வந்திருந்ததுண்டா, மீள் விண்ணப்பம் செய்வீங்க? சரி, உங்களிடம் இருந்து அறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா?
2: நக்கல். நான்
4: அது காயப்படுத்தி விடு நக்கல்.
2: சரி,
4: இது வந்து அது உங்களுக்குள்ளேயே இருக்கும். தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப்பிலே காத்திருந்தால் அவரை பார்க்கலாம். சரி, அவரை வாட்ஸ்அப்பிலே அவரை காணவில்லை. இங்கே இப்பொழுது வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: நான் மிக்கல் சொல்லி பார்க்கிறேன்.
4: இது உங்களிடம் இருந்தறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா? அதே மாதிரி தான் இதுவும் உண்டு. அதே
5: கல்லண்டு
4: வர வேணும். நீங்க சொன்ன விக்கலை வச்சு கண்டுபிடிக்கலாம் மற்றவர்கள் இலகுவாக.
5: விம்மல்.
4: நீங்க இது ஒரு நாளும் செய்தது இல்லையா? இப்படி உங்களுக்குள்ள செய்திருக்கீங்க. நீங்க எறிய முயற்சி திருப்பீங்கள், ஆனா அது சரி வராது. நீங்க என்னதான் பாடுபட்டோம் இதை வச்சு எறியல. சரியா சிந்தியுங்கள், அடுத்த நேரிடம் சென்று வருகிறேன். நீங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். சித்ராபவன்.
4: சித்ராபவன் சொல்லுங்க.
6: கக்கலா?
4: அதுவும் கிட்டத்தட்ட சரியா. நான் வச்சிருக்கிற விடியோட கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மாத்துங்க. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் தாசர், நான் சிக்கல் என்று சொல்றேன்.
1: நீங்க எப்போ சிக்கப்பட்டு தான் போயிருக்கிறீங்க? இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து வர்றது. உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அங்க நோய்வாய்ப்பட்டிருந்த போது இப்படி செய்ததா, இந்த கல்ல வச்சிருந்ததா கேள்விப்பட்டு நாங்கள் உதவியை வச்சு சொல்லுங்க. அப்ப நீங்க நோய்வாய்ப்பட்ட போது இந்த கல்ல வச்சிருந்த நீங்களா?
7: என்ன
1: உங்களுக்கு நித்திரையில எல்லாம் இந்த கல் வந்தது என்று சொல்றாங்க. நித்திரையில அல்லது முழிப்பு வர நேரம் முக்கல் என்பது சரியான பதில். அதாவது உங்களோட விருந்து அறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியும். முக்கல் என்பது வந்து
7: எங்களுடைய
1: சுவாசத்தோடும் தொடர்புடையது. சரி, முக்கல் என்பது சரியான பதில். மூனா இக்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை. உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை உங்களோட முக்கல் தெரிந்திருக்கிறது. மூனா இக்கன்னா, அதுல மூனாவு இக்கன்னாவிலே ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்து உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை. ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். ஒரே ஒரு எழுத்து இணைத்தீர்களானால் அதுக்கான விடை வந்துவிடும். சரி, எல்லாம் மீண்டும் மீண்டும் எல்லாம் சொல்லி தந்துதான் சொல்ல வைக்க வேண்டிய கிடக்கு.
7: குழந்தை பிள்ளைகளா போன.
1: சரியாவே முக்காமல் போய் வாங்குங்கள். நன்றி.
4: இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் தரிசனா.
4: நீங்க முக்கல்லோடையா வந்தீங்க?
8: இல்ல இல்ல.
4: சரியா, இப்ப இதுக்கு சொல்லுங்க. ஏன் சக்கை? உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை
8: சக்கை வந்து அளக்கலா தானே?
4: ஏன் சக்கையை அளக்கல? மீண்டும் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம். ரஜினி.
4: ரஜினி, என்ன இருக்கு சொல்லுங்க.
9: முழங்கை.
4: முழங்கை, முழங்கையாலே அளக்கிறது நடைமுறை இருக்கு
9: இல்லாதா?
4: உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை. உங்களுக்கு மூணா இக்கன்னா தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் முடிய சொல்லி தரதை விட கண்டுபிடிக்க அடுத்த சோடிக்கு போகட்டா?
9: பரவாயில்ல, யோசிச்சு
4: அல்லது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து.

0: அதாவது உங்களிடமிருந்து எறிந்து மற்றவர்களை காயப்படுத்த முடியாத கல் இதுவா என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் முக்கல் வந்திருக்கிறது. மூனா இக்கன்னா, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக உங்கள் கைகளை வைத்தும் அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய கை என்று கேட்டிருந்தேன். இங்கே அடுத்து காத்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஒன்றில் முருங்கைகள் அடிபொக்கை
0: ரெண்டும் இல்லை.
1: ரெண்டும் இல்லையா?
0: ரெண்டும் இல்லை. சரி, இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பதை பார்க்கலாம்.
2: வணக்கம் தர்சன். சொக்கை
0: சொக்கையும் இல்லை. சொக்கையை அளக்கலாம் தானே கையால நீங்க?
2: அவ என்ன சொன்னவா பேபி?
0: அவ ரெண்டு விட சொன்னவா? அது என்னிடம் இருக்கிற விடையா தெரியல.
2: தொக்கை சொன்னவா? தொக்கை தொக்கைன்னு சொன்னவாவா?
0: தொக்கை சொன்னவாவா? அப்படி அவர் சொல்லி இருந்தா அந்த விட சரியானது. தொக்கை
2: நான் தொக்கை என்ன சொல்றேன். அவ சொன்னவா? அது
0: நீங்க உங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்றீங்க போல. உங்கள் கைகளை வைத்து அளக்க முடியாவிட்டாலும் பொருந்தக்கூடிய தொக்கியை வந்து அளக்குறது கொஞ்சம் கஷ்டம். சரியான தொக்கி என்று சொல்வார்கள் அல்லவா?
2: பொக்கியோ
0: இது ஒன்றுதான் சொன்னவா? தொக்கை சொல்லி
2: சொல்றேன்.
0: சரி, அப்போ இது இதை உறவு முறையெண்டா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்கள். அப்போ உங்களுக்காக இந்த கிளியை தருகிறேன். சப்புவதல்ல உறவாக நிற்பதில் வரும் சப்பு. சப்புவதல்ல உறவாக நிற்பதில் வரும் சப்பு. சப்புவதல்ல உறவாக நிற்பதில் வரும் சப்பு. சப்புவதல்ல
2: நான்
0: என்னடி உங்களுக்கு சொன்னான்? உறவுண்டல்ல சொன்னான். சப்புவதல்ல உறவாக நிற்பதில் வரும் சப்பு. சரி, மீண்டும் பாருங்கள், சிந்தியுங்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பர் வணக்கம். வணக்கம்.
3: நேரை பார்க்கலாம். வந்திருப்பர் வணக்கம்.
0: இந்த குரல் தான் பெருகுதா வெற்ற குரல் வெறியில்?
3: நேரை பார்க்கலாம். வந்திருப்பர் வணக்கம்.
0: இந்த குரல் தான் பெருகுதா? வணக்கம்.
4: வணக்கம்
0: சார். சொல்லுங்கள்.
4: அப்பு.
0: அப்பு அது ஆனா இப்பன்னா பூனா இல்ல வருது. அது பிள்ளையே சப்புவோட வர வேணும். சப்புவோட
4: சரி. ஓகே.
0: சப்புவோட வர வேணும். சப்புவோட வர வேணும்.

0: உறவு முறையாக விடைபெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். சப்புவதல்ல, உறவாக நிற்பதில் வரும் சப்பு. சப்பு என்பதற்கு முன்பாக வரக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டு எழுத்துக்களில் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: அடுத்த நேரம்
0: பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நேரடியா உறவு முறையில வரவணும். சரியாகவே இந்த கேள்வியை அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆரம்ப கேள்வியாக அல்லது ஏற்கனவே ஆரம்ப கேள்வியாக தந்த சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் பெறவில்லை, அவற்றையும் சேர்த்து கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்பி இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அடுத்த வாரம் முடிந்தால் சப்

ஒரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பாடலை நம்ம கேட்டோம். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து வந்த பாடல், டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல வந்த பாடலை நம்ம கேட்டோம். அந்த பறவை எவ்வாறு சுதந்திரமாக பறக்கிறதோ அது போல நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டும். அலைகள் எவ்வாறு எது பற்றியும் கவலைப்படாம ஆடிக்கொண்டி மெதுவாக காற்றுக்கு ஏற்றவாறு செல்கிறதோ அதே போல் நமது நடத்தையும் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணதாசன் அவர்கள் சொல்ல வராங்க. அது முற்றிலும் உண்மைதான். நேயர்களே, வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது போன்ற பழைய பாடல்களை நம்ம கேட்டாலே போதும். அதுல இருக்கிற கருத்துக்களை வைத்து நம்ம வாழ்க்கைய உன்னதமான நெறிப்படுத்தின முறையில நம்மளால வாழ முடியும். இதே போன்ற சுவாரஸ்யமான ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு நீங்க வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒளி ஒன்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு எங்க போன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தன்று நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. முக்கியமாக மேடை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அதனால என்னுடைய கவனம் எல்லாம் கொஞ்சம் ஒரு நடிப்பு பக்கமாக இருந்தது. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். இந்த மேடையில நடிக்கிறதும் தொலைக்காட்சி மற்றும் படங்கள்ல நடிக்கிறதுலயும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி என்னால தெரிந்து கொள்ள முடிந்தது. முக்கியமாக பலரும் 15 மற்றும் 30 ஆண்டுகளாக நாடகத்துறையில இருக்காங்க. முக்கியமா இந்த மேடை நாடகம் இருக்கலே அணியர்களே, அது இன்னும் ஒரு உன்னதமான ஒரு நடிப்பு முறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர் என்பதை பற்றி என்னால மேலும் அறிந்து கொள்ள முடிந்தது, தெரிந்து கொள்ள முடிந்தது. அதனால அது பற்றி நான் உங்ககிட்ட பேச போறேன் இன்னும் சற்று நேரத்துல. வானொலி பக்கமாக இணைந்திருங்க. ஆனா அதற்கு முன்பு உங்களுடைய காலை பொழுது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பது பற்றி நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். வாங்க வானொலி பக்கமாக இணைந்திருங்க. 96.8 அடுத்து உங்களுக்காக டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு சில பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது 96.8 கேட்டாலே பரவசம்.
1: அழகாக சிரித்தது அந்த

0: ஒலி ஒன்பது ஆறு ஏற்றில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆவணேயர்களே, வானல் வகமாக இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பீஷான்ல இருந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள், கண்டிப்பா நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வருவீங்க அப்படின்னு எனக்கு உள் மனசுல தோணுச்சு. அதே போல நீங்க வந்துட்டீங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். நமது தலைப்பத்தி நல்லா வேலை செய்யுது, அவங்க சொன்ன மாதிரி சரியாக சொன்னீர்கள். ஆனா உண்மையிலேயே நேர்களே, ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து உங்ககிட்ட நான் பேசுறது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் சந்தோஷமா என்ன வரவேற்றுகிட்டு இருக்கீங்க, அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்படியே வாகனங்கள்ல செல்பவர்களுக்கு போக்குவரத்து தகவலை பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
7: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தர நீங்க.
8: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
7: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
9: ஒலியில நான் நவீன்,
10: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
11: பஸ் பயணம்.
12: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
13: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
14: இது ஒரு

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. என்ன வரவேற்பதுல மிகவும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகத்தை தெரிவித்திருக்கீங்க, அது எனக்கு ஒரு உந்துதல கொடுத்திருக்கு. ஆமா நேயர்களே வணக்கம். தாமரை செல்வன் அவர்கள், காலை வணக்கம். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, உன் சந்தோஷத்தின் சாவியை அடுத்தவர் கையில் கொடுக்காதே. நீயே உனக்கு மழையாக இரு, நீயே உனக்கு குடையாக இரு, உன் மகிழ்ச்சி உன்னிடமே பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு முக்கியம் என்பதை என்னால வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாது. இல்ல புரியல, அப்ப வார்த்தைகளால சொல்ல முடியாம வேற எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா உண்மையிலேயே நேயர்களே, நமது வாழ்க்கையில நமது சந்தோஷம் நம்ம கிட்ட இருந்துதான் பிறக்கணும். முக்கியமாக நாம் வந்து பிறருக்கு எவ்வாறு மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொடுக்கணும் என்பதை பற்றி யோசிக்கணுமே தவிர, மற்றவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இது எதனால இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு இருண்ட பாதையை நோக்கி நம்ம செல்லக்கூடாது. நம்ம கிட்ட இருந்துதான் ஒளி வருது, நம்ம கிட்ட இருந்துதான் உணர்ச்சிகள் வெளிவருது. நம்ம அகத்துல இருந்து வரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக பிறருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தா அது பன்மடங்கு அதிகரித்து மீண்டும் நம்ம கிட்ட தான் வரும். இது போன்ற பிரதிபலனற்ற ஒரு சில செயல்கள் மற்றும் ஒரு சில முயற்சிகள் மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சுக்கும், நம்மளையும் சந்தோஷமான ஒரு நிலையில வைத்திருக்கும். நேயர்களை தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கேன்.

ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: நல்லதரா.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. பிகேஏ நோக்கி செல்லும் SLE TPE அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

அவர்களுடைய இசையில இருந்து வந்த பாடல் கேட்பதற்கு தயாரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பல்ராம் மற்றும் கோபிகா பூர்ணிமா அந்த பாடல பாடி இருக்காங்க. அதை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல்.

என்ன அக்கறை ஆமணியர்களே, நியூ படத்துல இருந்து வந்த பாடல், அந்த பாடல் நம்ம கேக்குறோம். அதற்கு நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருக்கணும். அதை தொடர்ந்து 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்காக நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, பல ஆய்வுகளுக்கு பிறகு எடுத்த ஒரு கேள்வி. காலையில தான் படிச்சேன், படிச்ச உடனே எனக்கு மிகவும் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் நான் கேட்க போறேன். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா 9 6 7 8 8 9 6 8 என்ற எனக்கு உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒளி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. பிகே நோக்கி செல்லும் SLETPE. அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

வணக்கம். காலை மணி 7, மீடியா காபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் கடலோர காவல்படை இன்னும் 5 ஆண்டில் ஜோஹூர் நீரிணையில் சுற்றுக்காவலுக்கு முழுமையாக ஆளில்லா கப்பல்களை நிறுத்தக்கூடும். சிங்கப்பூரின் கடல் பகுதிகளில் அடையாளம் தெரியாத கப்பல்களை கண்டுபிடிக்கவும் சந்தேகத்துக்குரிய கப்பல்களை திருப்பி அனுப்பவும் புதிய ஆளில்லா கப்பல்கள் உதவலாம். கடத்தல் போன்ற கடல் போக்குவரத்து அச்சுறுத்தல்கள் மாறி வருவதால் தொழில்நுட்ப வேகத்துக்கு ஈடுகொடுப்பது அவசியம் என்று கடலோர காவல்படை தளபதி கூறினார். தினமும் 1000க்கும் அதிகமான கப்பல்கள் சிங்கப்பூரை தாண்டிச் செல்கின்றன. கடந்த 10 ஆண்டாக ஆளில்லா கப்பல்களை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கடந்த மார்ச் முதல் வாரத்திற்கு 2 முறை ஆளில்லா கப்பல்கள் சுற்றுக்காவலில் பயன்படுத்தப்படுகின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் தேடல் மீட்பு பணிகள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன. வானிலையால் நடவடிக்கைகள் சிறிது நேரத்திற்கு நிறுத்தப்பட்டன. காணாமல் போன சுமார் 3000 பேரை அதிகாரிகள் தேடுகின்றனர். 31 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 வெளிநாட்டவர்களும் அவர்களில் அடங்குவர். சுமார் 680 பேர் மாண்டனர். சுமார் 4000 பேர் காப்பாற்றப்பட்டனர். அசம்பாவிதம் புதன்கிழமை நேர்ந்தது. பனிப்பாறை விழுந்ததில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வீடுகள், பாலங்கள், மின்சார நிலையங்கள் ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டன. இதற்கிடையே இமயமலையில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் குறித்த அக்கறைகள் எழுந்துள்ளன. வானிலை வெப்பமாவதால் வட்டாரத்தில் ஆபத்துகள் அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனமும் நேபாளமும் எச்சரித்துள்ளன. பனிப்பாறைகளும் மலைப்பகுதிகளும் நிலையில்லாமல் போவதாக அவை கூறின. மறுசீரமைப்புக்கான செலவு அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4 முதல் 5 பில்லியன் டாலர் வரை தேவைப்படும் என்று நேபாளத்தின் நிதியமைச்சர் கூறினார். சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சின் நெருக்கடி கால செயற்குழு நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு தூதரக உதவிகளை வழங்கி வருகிறது. கடந்த வியாழக்கிழமையிலிருந்து குழு நேபாளத்தில் உள்ளது. தேடல் மீட்பு முயற்சிகள் குறித்த அண்மை விவரங்களை பெற சிங்கப்பூர் குழு நேபாள அதிகாரிகளை சந்தித்ததாய் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. குழு மீட்பு முகாமிற்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்றதாகவும் அமைச்சு சொன்னது. சிங்கப்பூர் நேபாள சமூகம் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு உதவ நிதி திரட்டுகிறது. அடுத்த வாரத்துக்குள் குறைந்தது 10,000 வெள்ளியை திரட்ட எண்ணம் கொண்டுள்ளதாய் சங்கம் சொன்னது. இதுவரை உள்ளூர் நேபாள சமூகத்திடமிருந்தும் சிங்கப்பூரர்களிடமிருந்தும் சுமார் 8,000 வெள்ளி திரட்டப்பட்டிருக்கிறது. நேபாள பிரதமரின் நிவாரண நிதிக்கு தொகை அனுப்பப்படும். பொருட்கள் அனுப்புவது சிரமம் என்பதால் பணம் அனுப்புவதில் கவனம் செலுத்துவதாய் சங்கம் சொன்னது. மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் உஸ்பெகிஸ்தானின் சமர்கந்த் நகர் ஆளுநர் அடிஸ் பொபோவை சந்தித்திருக்கிறார். திரு பொபோவ் வட்டாரத்தின் வளர்ச்சி திட்டங்களை பகிர்ந்ததுடன் சிங்கப்பூர் வர்த்தகங்களுக்கான வாய்ப்புகளை பற்றியும் கூறினார். மத்திய ஆசியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் பயணத்தின் ஒரு அங்கமாக திரு லீ சமர்கந்த் நகருக்கு சென்றார். மூத்த அமைச்சர் காஷண்முகம், வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சிலிங் ஆகியோர் தொடுத்த அவதூறு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து ப்ளூம்பர்க் நிறுவனம் மேல்முறையீடு செய்யவில்லை. திரு சண்முகம் அதனை தமது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளுக்கு அப்பால் உள்ள மற்ற நாட்டு தலைவர்கள் மீது எளிதாக பழி சுமத்தலாம் என்று சில ஊடக நிறுவனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக திரு சண்முகம் சொன்னார். பணம், ஆளுமை ஆகியவற்றை வைத்து அவை எளிதில் தப்பிவிடவும் முடிகிறது என்று அவர் கூறினார். ஆனால் சிங்கப்பூரில் அது முடியாது என்றார் திரு சண்முகம். அமைச்சர்கள் மீது எழுந்த விமர்சனங்கள் ஆதாரமற்றவை என நிரூபணமானதில் மகிழ்ச்சி என்று டாக்டர் டான் கூறினார். December 2024 அமைச்சர்கள் சண்முகம், டான் இருவரும் சொகுசு பங்களாக்கள் வாங்கியதன் தொடர்பில் ப்ளூம்பர்க் கட்டுரை வெளியிட்டது. அதில் அமைச்சர்கள் பற்றிய தவறான கருத்துக்களை நிறுவனம் குறிப்பிட்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. தமாசிக் நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்தில் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முடிவை ஆதரித்திருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் தமாசிக் பெரும்பான்மை பங்குகளை கொண்டுள்ளது.
அண்மையில் ஏர் இந்தியா நிறுவனம் அதன் உரிமையாளர்களான டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் முதலீட்டை கோரியது. ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 25.1% பங்கு கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏர் இந்தியாவிற்கு தமாசிக் நிறுவனத்தின் நிதியுதவி வழங்க வேண்டாம் என்று பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் ஃபியோங் கூறினார். நிதி கோரிக்கை குறித்து பிசினஸ் டைம்ஸ் நாளேடும் கட்டுரை வெளியிட்டது. கட்டுரைக்கு பதில் அளித்த தமாசிக், ஏர் இந்தியாவில் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முடிவை நீண்ட கால கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக சொன்னது. விளையாட்டு கார்பந்து. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் சிலவற்றை காணலாம். டாட்டன்ஹாமை சந்தித்த நியூ காசல் 2-0 என்று வெற்றி கண்டது. 1992-1993 பருவத்திற்கு பிறகு டாட்டன்ஹாம் அணி ஒரு லீக் பருவத்தின் முதல் 2 ஆட்டங்களில் கோல் ஏதும் போடவில்லை. விரக்தி அடைந்த டாட்டன்ஹாம் ரசிகர்கள் ஆட்டம் முடிவதற்கு முன்பே அரங்கத்திலிருந்து புறப்பட தொடங்கினர். மற்றொரு ஆட்டத்தில் லிவர்பூலும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் பொருதின. 2-2 என்ற சமநிலையில் ஆட்டம் முடிந்தது. ஹல் சிட்டி கவென்ட்ரி மோதிய ஆட்டத்தில் 1-0 ஹல் வெற்றி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒளிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை, காலை 7, 8, 10, 12 மாலை 6, 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, 12 மாலை 6, 7, 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

பலிவன் பதாரி எட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சந்திரமுகி படத்துல இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது. வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஆமா எனக்கு பிடித்த ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம். அதை தொடர்ந்து உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. அதை தொடர்ந்து தாரதி படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில இன்னொரு பாடல். இந்த ஒரு தனிப்பட்ட பாடல முதல் முறை கேட்ட உடனே எனக்கு மிகவும் ஒரு புது விதமான ஒரு அனுபவமா இருந்தது அப்படின்னு சொல்றான். இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல், ஸ்வேதா மோகன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல்ல பயன்படுத்தப்பட்ட புல்லாங்குழல் அந்த இசை என்ன மிகவும் கவர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதனால இந்த பாடலை கேட்டு இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க மறக்காம என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த பாடலை கேட்ட உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இளையராஜா அவர்களுக்கு 83 வயதாகிறது. இருந்தாலும் இன்னும் அவர் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஆமா நேயர்களே, தாரதி என்ற ஒரு படம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களால இயக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துலதான் இந்த ஒரு பாடல் புதுசாக வெளிவந்திருக்கு. நேற்று வெளிவந்தது. இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல நீங்களும் உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு போறீங்க. வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். அப்படியே இப்பொழுதுதான் எழுந்து சூரியனுக்கு வணக்கம் தெரிவித்து அப்படியே வானொலி பக்கமா இணைந்திருக்கிறீங்களா? வாங்க தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை கேட்கலாம். ஆனா அதற்கு முன்பு இப்பொழுது போக்குவரத்து தகவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குயின்ஸ் வேயை நோக்கி செல்லும் ஆடம் சாலை, பிஐஏ துவாஸ், அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1-ம் மற்றும் 4-ம் தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
8: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: ஹலோ, ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
9: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
11: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி நவீன் வழங்கும்
12: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
3: பறக்காம கேளுங்க.

எனக்கு தோணுச்சு. கேட்ட உடனே எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. இந்த ஒரு தகவலை படிச்ச உடனே 1/10 மனிதர்கள், முக்கியமா ஜென்சி மற்றும் மில்லியனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு மிகவும் பயப்படுவாங்களாம். அதிக அளவுல அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுமா. எந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு நேர்காணல் செல்வோம் இல்லையா, அதாவது ஜாப் இன்டர்வியூ, அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் மன உளைச்சலை கொடுக்குமா? எந்த ஒரு விஷயமா இருக்கும்? முக்கியமா காதலர்கள் இடையே சண்டை வரும் இல்லையா, இல்லனா பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பயத்தை, மிகப்பெரிய ஒரு மன குமுறலை ஏற்படுத்துமா? எந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். 9678889 என்ற எனக்கு எந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. அதனால நீங்க உங்களுடைய யூகங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒளிவன்பதாரியற்ற கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலிபொன்பதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த கேள்வி என்னவென்றால், பத்தில் ஒருவராவது இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு அதிக அளவுல பயப்படுவாங்களா? ரொம்ப பயப்படுவாங்க. எப்படின்னா, வேலை நேர்காணலுக்கு செல்லும் பொழுது ஒரு பயம் ஏற்படும் இல்லையா, அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுமா, எந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பலர் உங்களுடைய பதில்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. பழனிசாமி அவர்கள் மலேசியால இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அணியும் உடைய தேர்ந்தெடுக்கும் பொழுது வரும் அந்த மன உளைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு பதில் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தினமும் என்ன உடைய அணிவது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் நமக்கு ஏற்படும். ஆனா அதிக அளவுல ஏற்படுமா, இல்ல ஆய்வுகள் இந்த ஒரு பதில சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, தவறான பதில். அதே நேரத்துல சரவணன் அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதையும் நம்ம கேட்கலாம். வாங்க.
1: காலை வணக்கம். கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட அட்வைஸ கேக்குறது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொல்ற அட்வைஸ் அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இதுவும் ஒரு நல்ல ஒரு யூகம் தான். ஆனா பாருங்களேன், பெற்றோர்களுடைய மதியுரையை கேட்பது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதனால அதை கேட்பதற்கு அதிக அளவுல மன உளைச்சல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் தவறான பதில் தான். வேறு என்ன ஒரு பதிலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில்களை தொடர்ந்து நீங்க அனுப்பி வைங்க. இன்னும் சற்று நேரத்துல சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்றேன். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மீதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: நிலவரம்.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயலேபா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி ஒன்பதாரியத்தில் இணைந்திருக்கிறோம். நேயர்களின் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, பத்தில் ஒருவராவது இந்த ஒரு செயலை செய்வதற்கு அதிக அளவுல பயப்படுவாங்க. என்ன ஒரு செயலா இருக்கும்? அதிக அளவுல மன உளைச்சல் ஏற்படும் அந்த ஒரு செயலை செய்வதற்கு என்ன ஒரு செயலா இருக்கும் என்பதுதான் கேள்வி. பலர் உங்களுடைய பதில்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. ஒரு சிலர் தவறான பதில சொல்லிட்டு இருக்காங்க. செல்வி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சரியான பதில சொல்லிருக்காங்க. ஆனா சரியான பதில் என்ன என்பதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. புத்தனேஸ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கல்வி தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கு காத்திருப்போம் இல்லையா, அதுதான் எனக்கு கவலையையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா கொடுக்கும். ஆனா ஆய்வுகள் கூறுவது போல பத்தில் ஒருவருக்கு இந்த ஒரு மன அழுத்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆய்வுகள் கூறும் பதில் ஒரு முழுமையா வேற ஒரு பதிலா இருக்குது. என்ன ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
6: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: கைத்தொலைபேசிக்கு யாராவது ஒரு அழைப்பை விடுத்திருப்பாங்க, அது போன்ற ஸ்பான்டேனியஸ் போன் கால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, திடீர்னு வரும் தொலைபேசி அழைப்புகள், இதுதான் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் மன குமுறலையும் விழுக்காடு கிட்ட இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்ததான். இதோட என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42 விழுக்காட்டு மக்கள் திடீர்னு ஏதாவது ஒரு அழைப்பு வந்தா அந்த அழைப்பை அவங்க எடுக்க மாட்டாங்களாம். அதுல 58 விழுக்காடு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே ஒரு சில ஒத்திகைகளை பாத்துப்பாங்களா, சரி இவங்க நமக்கு அழைத்தாங்கன்னா என்னென்ன பேசணும் அப்படின்னு முன்கூட்டியே தயார் செய்து வைத்த பிறகுதான் அவங்க அழைப்பையே எடுப்பாங்களாம். இதெல்லாம் எனக்கு கேட்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது. அதே நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஆமால நம்மளும் இதே விஷயத்தான் செய்யறோம், ஆனா இத பத்தி நம்ம அவ்வளவா யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது காலம் காலமாக நடக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமா இப்பொழுது அதிகரித்து வரும் போலி அழைப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. அதனால என்னவோ தெரியல, மக்கள் இப்பொழுது அழைப்பை எடுப்பதற்கே மிகவும் பயப்படுறாங்க. அதற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு நேர்களை, இப்பொழுது அதிகரித்து வரும் குறுஞ்செய்திகள், ஏதாவது நம்ம டக்குன்னு நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும், இல்ல நண்பர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம உடனே அழைப்போமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல குறுஞ்செய்தியதான் அத்தியாவசிய ஒன்றாக பயன்படுத்துறாங்க. இன்னொரு ஒரு சுலபமான ஒரு உதாரணம் நான் சொல்றேன், இது கண்டிப்பா பலருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம 9968 எடுத்துக்கோங்களேன், அந்த காலகட்டத்துலன்னா நம்ம அடிக்கடி தொலைபேசி அழைப்புல ஈடுபட்டிருப்போம். 6691119968 அந்த எண்ணுக்கு அழையுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இப்பொழுது குறுஞ்செய்தி வந்து விட்டது. இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்த உடனே இந்த குறுஞ்செய்தியோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது. அது இன்னும் சுலபமாவும் இருக்கு, அதனால இப்பொழுது அதை நம்ம அதிக அளவுல பயன்படுத்தி கொண்டு வரோம். காலம் எவ்வாறு மாறிக்கொண்டு இருக்குது இல்லையா, இது போல நம்ம காலத்திற்கு ஏற்றவாறு நம்மளே நம்ம மாற்றிக்கொண்டால்தான் நம்மளால ஒருங்கிணைந்து பயணிக்க முடியும். நேர்களி தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்துருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது 9968 கேட்டாலே பரவசம்.
1: 9868 நிலவரம்.
0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயலேபா சாலை. அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: Did not kill a dude, that did not.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் கடலோர காவல்படை இன்னும் 5 ஆண்டில் ஜொஹூர் நீரிணையில் சுற்றுக்காவலுக்காக முழுமையாக ஆளில்லா கப்பல்களை நிறுத்தக்கூடும். சிங்கப்பூரின் கடல் பகுதிகளில் அடையாளம் தெரியாத கப்பல்களை கண்டுபிடிக்கவும் சந்தேகத்துக்குரிய கப்பல்களை திருப்பி அனுப்பவும் புதிய ஆளில்லா கப்பல்கள் உதவலாம். கடத்தல் போன்ற கடல் போக்குவரத்து அச்சுறுத்தல்கள் மாறி வருவதால் தொழில்நுட்ப வேகத்துக்கு ஈடுகொடுப்பது அவசியம் என்று கடலோர காவல்படை தளபதி கூறினார். தினமும் 1000க்கும் அதிகமான கப்பல்கள் சிங்கப்பூரை தாண்டிச் செல்கின்றன. கடந்த 10 ஆண்டாக ஆளில்லா கப்பல்களை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கடந்த மார்ச் முதல் வாரத்துக்கு 2 முறை ஆளில்லா கப்பல்கள் சுற்றுக்காவலில் பயன்படுத்தப்படுகின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் தேடல் மீட்புப் பணிகள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன. வானிலையால் நடவடிக்கைகள் சிறிது நேரத்திற்கு நிறுத்தப்பட்டன. காணாமல் போன சுமார் 3000 பேரை அதிகாரிகள் தேடுகின்றனர். 31 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 வெளிநாட்டவர்களும் அவர்களில் அடங்குவர். சுமார் 680 பேர் மாண்டனர். கிட்டத்தட்ட 4000 பேர் காப்பாற்றப்பட்டனர். அசம்பாவிதம் புதன்கிழமை நேர்ந்தது. பனிப்பாறை விழுந்ததில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வீடுகள், பாலங்கள், மின்சார நிலையங்கள் ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டன. இதற்கிடையே இமயமலையில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் குறித்த அக்கறைகள் எழுந்துள்ளன. வானிலை வெப்பமாவதால் வட்டாரத்தில் ஆபத்துகள் அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனமும் நேபாளமும் எச்சரித்துள்ளன. பனிப்பாறைகளும் மலைப்பகுதிகளும் நிலையில்லாமல் போவதாக அவை கூறின. மறுசீரமைப்புக்கான செலவு அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4 முதல் 5 பில்லியன் டாலர் வரை தேவைப்படும் என்று நேபாளத்தின் நிதியமைச்சர் கூறினார். வெளியுறவு அமைச்சின் நெருக்கடி கால செயற்குழு நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு தூதரக உதவிகளை வழங்கி வருகிறது. கடந்த வியாழக்கிழமையிலிருந்து குழு நேபாளத்தில் உள்ளது. தேடல் மீட்பு முயற்சிகள் குறித்த அண்மை விவரங்களை பெற சிங்கப்பூர் குழு நேபாள அதிகாரிகளை சந்தித்ததாய் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. குழு மீட்பு முகாமிற்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்றதாகவும் அமைச்சு சொன்னது. உக்ரைனின் ஜபோரிஜியா அணுமின் நிலையத்தில் 1 வாரத்திற்கும் மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையம் அவசர கால டீசல் மின் உற்பத்தி கருவிகளை சார்ந்திருப்பதாக அனைத்துலக அணுசக்தி அமைப்பு தெரிவித்தது. நிலையத்தின் செயல்பாட்டில் இல்லாத 6 அணு உலைகள் சூடாகாமல் இருப்பதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் வளாகத்தில் 10 நாளுக்கு போதுமான டீசல் இருப்பு மட்டுமே இருப்பதாக அமைப்பு சொன்னது. நிப்ரோ ஆற்று அருகே நடந்த ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு நிலையம் மின்சார விநியோகத்தை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார இணைப்புகளை சரி செய்ய உள்ளூர் அளவிலான சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சி செய்வதாக அமைப்பு சொன்னது. மூத்த அமைச்சர் லீ சென் லுங் உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகர் ஆளுநர் அடீஸ் புபுவேவை சந்தித்திருக்கிறார். திரு புபுவேவ் வட்டாரத்தின் வளர்ச்சி திட்டங்களை பகிர்ந்ததுடன் சிங்கப்பூர் வர்த்தகங்களுக்கான வாய்ப்புகளை பற்றியும் கூறினார். மத்திய ஆசியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் பயணத்தின் ஓர் அங்கமாக திரு லீ சமர்கண்ட் நகருக்கு சென்றார். மூத்த அமைச்சர் கா சண்முகம், வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சிலேங் ஆகியோர் தொடுத்த அவதூறு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து புளூம்பர்க் நிறுவனம் மேல்முறையீடு செய்யவில்லை. திரு சண்முகம் அதனை தமது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளுக்கு அப்பால் உள்ள மற்ற நாட்டு தலைவர்கள் மீது எளிதாக பழி சுமத்தலாம் என்று சில ஊடக நிறுவனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக திரு சண்முகம் சொன்னார். பணம், ஆளுமை ஆகியவற்றை வைத்து அவை எளிதில் தப்பிவிடவும் முடிகிறது என்று